0: தேவ செய்தி அளிப்பவர் ஊழியர் டேவிட் சாம் ஜாய்சன்.
1: எடுத்து வாசிக்கலாம் லூக்கா 13 அதிகாரம், அதனுடைய 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2: அவள் மேல் தமது கைகளை வைத்தார்,
1: அவள் மேல் தமது கைகளை வைத்தார்,
2: உடனே அவள் நிமிர்ந்து
1: தேவனை மகிமைப்படுத்தினாள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையா இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அதிசயமாய் நம்மோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறார். என்னை நிமிர பண்ணக்கூடிய வல்லமை என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு தேவ பிள்ளை இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இதை உறுதியா இருக்கணும். வேற எந்த கை ஏமலப்பட்டாலும் இருக்கிறதுல இன்னும் நான் பலவீனம் தான் ஆவினை தவிர என்னால் எழும்ப முடியாது. எனவேதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுத வைத்தார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. நீ யார் கைக்குள்ள இருக்கணும்னா, ஒரு தூதன் கையிலையோ ஒரு மனிதன் கையிலையோ, ஏன் உன் கையில கூட அவன் வாழ்க்கையை வச்சிடாத, அவருடைய கரத்திற்குள்ள அடங்கிருங்கள். காரணம் அந்த கரத்தில் வெளிப்படுகிற வல்லமை எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். காரணம் அந்த கரத்துல தான் ஐஸ்வர்யமும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் படுகிற இடத்துல அது எத்தனை வருஷம் பலவீனம் என்பது விஷயம் கிடையாது. ஆமென். 18 பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பலவீனத்தை மாற்றுறதுக்கு ஆண்டவர் 18 கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது 18 கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சத்துரு இவளை எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாமல் ஆக்குவதற்கு அவன் எடுத்த வருஷம் 18. என் தேவன் அவளை நிமிர பண்ண எடுத்த நேரம் ஒரே ஒரு செகண்ட் தான். ஆமென். எத்தனை பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கு? சத்ருவை பார்த்து, ஏ சத்ருவே உனக்கு எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஆமே. என் ஆண்டவர் இதுல இருந்து என்னை எழுப்புறதற்கு நீ எடுத்த நாட்கள் அவசியம் கிடையாது. ஆமே. ஒரு டச், ஒரு தொடுதல் என் மேல என் அப்பா வச்சிட்டார்னா நான் நிமிர்ந்துருவேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கிற வல்லமை என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கரம் செய்யும் அதிசயம் என்னை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே அவருடைய கரத்திற்குள் இருக்கிற அனுபவத்தை ஒரு தேவப்பிள்ளை என்றென்றைக்கும் ஏங்கணும். அந்த கரத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை எடுபட்டு விடாதபடிக்கு. குயவன் ஒரு பாத்திரத்தை வணையணும்னா அந்த பாத்திரம் குயவன் கையோடு உள்ள உறவில் உறுதியா இருக்கணும். ஆமென். திரிகையிலே வைத்து அப்படி சுத்தி விடுவார், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவர் தான் சுத்தி விட்டுட்டாரே, இனி என்னால உருவாக முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. திரிகளை வைத்து சுத்தி விட்ட பிறகு அவர் செய்கிற அடுத்த காரியம் அந்த மண்ணுக்கு மேல அவர் கையை வைப்பார். புடமிட்டுட்டாரு, மிதிச்சிட்டாரு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இனி உருவாக்கப்படணும். திரிகளை வச்சா உருவாகிடலாம், ரைட். இந்த பாதையில நடந்தா உருவாகிடலாம், ரைட். நடத்த விட்டுட்டாரு, நடத்த விட்டுட்டார். இனி நான் எப்படி நடந்தாலும் உருவாகிடலாம் கிடையாது. திரிகேலே நீ சுற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் கரம் படாமல் என்னால எழும்பி நிற்க முடியாது. எந்த திரிகையில் இருக்கிற மண்ணின் மேல குயவன் கைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த திரிகை எவ்வளவு ஸ்பீடா சுத்தினாலும் பரவாயில்ல, அந்த திரிகையில இந்த மண் எவ்வளவு சுத்து சுத்தினாலும் பரவாயில்ல, அந்த மண் கெட்டு போகாது, அந்த மண்ணை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தோடு உள்ள உறவிலே சரியா இருக்குமானால் நீ எவ்வளவு அலைந்தாலும் பரவாயில்ல, உன்னை கர்த்தர் எந்த வனாந்திரத்தில் நடத்தினாலும் பரவாயில்ல, நீ அமிழ்ந்து போக மாட்டாய், கர்த்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருப்பார். அப்ப என்னுடைய ஏக்கமும் என்னுடைய வாஞ்சையும் எதுவா இருக்கணும்? ஆண்டவரே, இந்த கரத்தோடு உள்ள உறவுல நான் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, என் கையை என்ன விட்டு எடுத்துடாதீங்க. இந்த கரத்தோடு உள்ள அந்த உறவு, மண் இந்த கரம் இந்த மண்ணுக்கு மேல படுதுன்னா அது என்னன்னா அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவர் சமூகத்துல இருக்கிற அனுபவம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம், ஆண்டவரை பற்றி பிடிக்கிற அனுபவம். அன்பான தேவப்பிள்ளையே, கடைசி நாட்களிலே சத்துரு கை வைக்கிறதே சமூகத்தை விட்டு விலக்கிறது. இது கடைசி நாட்கள்ல மாத்திரம் இல்லை, ஏதேனே தொடங்கிட்டான் அந்த உறவை கட் பண்றதுக்கு. எதை எதை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட முடியும்? அவனுக்கு தெரியும் இவன் கிட்ட எதை கொண்டு போனா இந்த உறவு கட்டாகும். எல்லார்கிட்டையும் ஒரே போல வரமாட்டான், எல்லார்கிட்டையும் ஒரே சொல்யூஷனை கொண்டு வரமாட்டான். ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்முடைய வீக்னஸ் சத்துருக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்து எனவேதான் ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த உறவு கட்டாயிடக்கூடாது. தேவனோடு உள்ள அனுபவம், தேவனோடு உள்ள தனிப்பட்ட விதத்திலான உறவு. கூட்டத்தோட ஆலயத்தில் வந்து உட்காரும் போது ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், ஆமென், வேற வழியில துதிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்களை என்ன தட்டி துதிக்க வச்சிருவாங்க. என்ன கை தட்டு அப்படிலாம் தட்டுறாங்க, அவங்க போடுற கத்தல்ல எனக்கு தூங்கவும் முடியல. துதிக்க ஆலயத்துக்குள்ள சிலர்லாம் வந்து சும்மா தான் வந்து பலவீனத்தோட தான் வந்து, ஆனா உள்ள வந்தோன்னு என்னன்னு தெரியல பாஸ்டர், அப்படி ஒரு அனல் வருது. என்னால துதிக்காம இருக்க, இங்க உள்ள வந்தா துதிக்காம இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம சரியா துதிச்சா பக்கத்துல இருக்க ஆட்டோமேட்டிக்கா துதிப்பான். குடும்பத்துல பெற்றோர் சரியா துதிச்சா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா துதிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அவர் கை பட்டுச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துடும். செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். இங்கே இவள் மேல கத்தர் கை வைக்க காரணம், ரெண்டு காரணத்தை ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படி அதிகமாய் பாரப்படுத்தினார், உணர்த்தினார். ஒரு காரியத்தை நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஆமென். இவள் மேல் இந்த கரத்தை வைக்க காரணம் என்ன தெரியுமா? இவள் சுகத்தை கேட்டு இந்த இடத்துல வரவில்லை. அவரிடத்தில் வந்த அநேகர், இன்னும் சொல்ல போன அதிகமானோர் வரும்போது எப்படிதான் வராங்கன்னா சுகம் பெறணும். அவர் எப்படியாவது என்ன தொடணும், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அதிகமான ஜனங்கள், அதிகமானோர் தேவனிடத்திலிருந்து ஏதாவது எனக்கு ஒன்று நடக்கணும், என் வாழ்க்கை நிமிரணும், என் மேல அவர் கை வைக்கணும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். இப்படிதான் எல்லாருமே வந்தார்கள். ஆனால் இங்கே இவள் வந்தது சுகத்திற்காக வரவில்லை, மாறாய் வேதம் சொல்லுகிறது லூக்கா 13வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 10-11 வசனங்களை வாசியுங்கள்.
2: ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
1: பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ
2: அங்கே இருந்தாள்.
1: எங்க இருந்தாள்? தேவாலயத்தில். என்னைக்கு இருந்தால்? ஓய்வு நாள். ஏன் கத்தர் இவ மேல கை வச்சார் தெரியுமா? இவளிடத்தில் வெளிப்பட்ட ஒரு கிரியை என்ன தெரியுமா? ஓய்வு நாளை கனப்படுத்தினாள். ஓய்வு நாளை கனப்படுத்தினாள். ஆமா, இன்னைக்கு இந்த வார்த்தை பேசணும்னு வரல, இன்னொரு வார்த்தை தான் கத்துடைய ஆவியானவர் அது பேசுவேன். அதனால இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு பேசணும்னு வரல. ஆனா நேற்று இரவு மறுபடியும் ஆண்டவர் அதை கொஞ்சம் பாரப்படுத்தினார். எவன் ஒருவன் கர்த்தருடைய ஓய்வு நாளை அதிகம் கனப்படுத்துறானோ, இயேசுவின் நாமத்தில் சொல்ற, அவன் வாழ்க்கையை ஒரு நாள் ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க வைப்பார். ஆமென். ஓய்வு நாளை கனப்படுத்துங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார், ஓய்வு நாள் ஆசரிக்கணும். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கான நாள், அந்த பரிசுத்த ஓய்வு நாளே, சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த நாட்களிலே அன்பான தேவ ஜனமே, ஆமேன், 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு வேலை செய்யும்படி, காரியங்களை நடப்பிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதை சொல்லியிருக்கிறார், செய்யின் சொல்லியிருக்கிறார். ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் அன்று நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அப்பா சமூகத்தில் இருப்பதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பதுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், மற்ற நாட்கள் எல்லாம் அவர் தேவாலயத்தில் மட்டும் பிரசங்கிக்கவில்லை, அவர் மலையில பிரசங்கிக்கிறார், அவர் படகுல பிரசங்கிக்கிறார், வழியில பிரசங்கிக்கிறார், ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கிக்கிறார், மற்ற நாட்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து பிரசங்கிக்கிறார். ஆனா ஓய்வு நாள்னு வந்துருச்சுன்னா அவர் எந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்க மாட்டார். அவர் எங்க தான் பார்க்க முடியும்னா ஆலயத்துல தான் பார்க்க முடியும். ஆமென், ஆலயத்துல தான் பார்க்க முடியும். இவள் வாழ்க்கையில கத்தர் கை வைக்க காரணம் என்ன தெரியுமா? இவளுக்கு ஓய்வு நாளை கட் பண்றதற்கான ரீசன் நிறைய இருக்குது. எவ்வளவேன்னு நிமிரக்கூடாதவள் எல்லா ஓய்வு நாளும் நடந்து வாரா, எப்படிங்க வர முடியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வரணும். 18 வருஷம் வேதம் சொல்லுகிறது எவ்வளவே நம்ம நிமிரக்கூடாது. நமக்கு ஒரு சின்ன பலவீனம், ஒரு காய்ச்சல் வர்றது போல இருந்தாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்தாலும் நம்ம வர மாட்டேங்கிறோம். வரல, ஆனால் வர்றது போல கை காலெலாம் கொஞ்சம் வலிக்கு. ஒருவேளை அங்கே போய் ஏசியில் இருந்துட்டா கூடிருமோ, இப்படி சொல்லி நம்ம வராமல். இங்கே 18 வருஷம் இவன் நடந்து தான் வரணும். ஆமாம், இவன் கார் ஓட்டுவாளான்னு தெரியாது. கார் ஓட்டுறது எங்கே, ஆக்சிலேட்டரும் பிரேக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டில் ரோடு தெரிஞ்சாதான் ஓட்டுறது, எதுவுமே முடியாது. நடந்து வரணும், பலவீனம் ஒரு ரீசன் இருக்கு. அவள் வீட்டில் இருக்கலாம், முடியலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வரேன், என் தலை நிமிரோன்னு பார்த்தேன், நிமிரல. தலை நாளுக்கு நாள் குனிஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவரை தேடுறதுனால என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு என்ன நடந்துச்சு இல்லை. நம்ம சொல்ற பல சாக்குகள் அதுதானே இல்லை. ஆண்டவரை தேடினதுனால எனக்கு இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு பார்த்தா நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருதே தவிர என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், இனி ஆராதனைக்கு வீட்டில் இந்த ஆன்லைனில் இவ அப்படி இருக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவன் எங்கே இருப்பானா, ஆலயத்துக்குள்ளே இருப்பான், ஆலயத்துக்குள்ளே இருப்பான். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை தைரியமாக சொல்கிறேன். பல கஷ்டத்தின் நடுவில் வருகிற அநேகர் உண்டு. உன் நெருக்கத்தின் நடுவில் ஆராதனைன்னு சொன்ன உடனே ஆலயத்துக்குள்ளே நீ வந்து உட்கார்ந்துருக்கிறல்ல, இதை யார் பார்க்குறாரோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறா, அவர் பார்த்து கொண்டிருக்கிறா. உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது, உன்னை தொடுகிற ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது, உன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆமென். எவ்வளவு நிந்தைய ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்பாங்க, அந்த நிந்தை எல்லாம் கேட்டுட்டோம். அவள் கூனி தான் நடக்கிறா, ஆனாலும் கையில பைபிளை பிடிச்சிட்டு கூனி நடந்து வரும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கலாம். இயேசுவின் ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன், ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் தேவ சபையில கூடி ஆராதிக்கிறதுக்கு சாக்கு போக்கு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆண்டவர் பிடிக்கவே செய்யாது. ஆமென். அதிகமாய் திரும்ப திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்ற வார்த்தை தான், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கிறது. ஓய்வு நாள் அன்று, பரிசுத்த ஆராதனை நாள் அன்று உன்னை நான் எங்க தான் பார்க்கணும்னா ஆலயத்தில் தான் பார்க்கணும். ஆமென். தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு அதிகம் நேரத்தை கொடுக்க பிரயாசப்படுங்கள். ஞாயிற்றுக்கிழமை முடிந்த அளவிற்கு, சிலருக்கு சில காரியங்கள் முடியாது, சில அலுவல்கள் அப்படி இருக்கும், ஆனாலும் சபையை தாண்டிதான் எல்லாமே. ஆமென். சபை கூடி வருதல தாண்டிதான் எல்லாமே, ஆண்டவரை ஆராதிக்கிற தாண்டிதான் எல்லாமே. ஆமென். ஆராதனையை கட் பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் போயிடாதீங்க. ஆராதனை ஆமை ஒருவேளை சில சூழ்நிலை நிமித்த ஏதாவது வெளியூர் போவோம், அல்லது எங்கேயாவது வெளி தேசத்தில் இருப்போம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில நான் கூடி ஆராதிக்க வேண்டும் என்பது தேவன் போட்ட கட்டளை. ஆமென். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 58:13-14 வார்த்தையை நல்லா கவனிங்க. என் பரிசுத்த நாளாகிய
2: ஓய்வு நாளிலே,
1: ஓய்வு நாளிலே
2: உனக்கு
1: இஷ்டமானதை செய்யாதபடி,
2: உன் காலை விலக்கி,
1: உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும்,
2: உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல்,
1: உன் சொந்த பேச்சை, அதாவது உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காத,
2: ஓய்வு நாளை,
1: ஓய்வு நாளை
2: மன மகிழ்ச்சி நாள் என்றும்.
1: எப்படி பார்க்கணுமா, மற்ற 6 நாளை விட இந்த 7வது நாள் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர கை உயர்த்தண்டா, உயர்த்தண்டான்னு. ஏன்னா எப்படி எல்லாரும் உயர்த்துவியன்னு எனக்கு தெரியும். எதுக்கு காலையிலே போய் சொல்லிட்டு காலையே முறுமுறுத்துட்டு காலையிலேயே 6 மணிக்கு வச்சிருக்காங்க சர்ச். ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அதை மகிமையா என்ன வேணா, நான் அந்த ஸ்திரீயோடு ஒப்பிட்டு சொல்றேன், நீ நிமித்து மகிமைப்படுத்துவ. எப்படி பார்க்கணும் சொல்றார் பாருங்க. நீ அசட்ட பண்ணிராத, அவன் மகிமை உள்ள நாளா எண்ணுவாயான. அடுத்த வார்த்தை வாசிங்க, பதினான்கு. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய்,
2: பூமியின் உயர்ந்த
1: இடங்களில். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ந்த இடத்துல அதை இப்படி சொல்றேன், உன் தலை இப்படி நிமிர்ந்து நிற்கும்பா. ஆமென். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் சொல்லிட்டு கடைசி சொல்றார் கர்த்தருடைய வாய். இது தூதனை வச்சு சொல்லல, இது தீர்க்க தரிசிய வச்சு சொல்லல, அவருடைய வாயை உரைக்கிறது. ஆமென். பரிசுத்த ஓய்வுனாலே பரிசுத்தப்படுத்துங்கள் என்று உபாகமத்திலே லேவியர் ஆகமத்திலே கர்த்தர் அதிகமாய் எழுதி வற்புறுத்துகிறார். பரிசுத்தப்படுத்து, நீ கனம் பண்ண, நிர்விசாரமா எடுத்துறாத. அன்னைக்கு உன் சுய இஷ்ட போல போயிடாத. உன் கால்களை மற்ற காரியத்தை விட்டு விலக்கி தேவனுக்கு அடுத்த காரியத்தில். இந்த ஸ்திரீ ஆண்டவர் தொட காரணமே, அவள் உள்ள வந்த பிறகும் கேட்கல, எதுக்குமா நீ ஆராதிக்க வந்து இன்னைக்கு எதுக்கு நீ சர்ச்சைக்கு வந்திருக்கிற, சுகம் கிடைக்கிறதுக்கா? இல்ல, இன்னைக்கு ஓய்வு நாள், நான் சர்ச்சையில வந்திருப்பேன். ஆமே. இன்னைக்கு எதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடை, விடுதலை கிடைக்க நான் வரல. அது எப்ப அவர் தரணுமோ தருவார். இன்னைக்கு ஆண்டவருடைய நாளானால் என்ன நீ ஆலயத்துல தான் பார்க்க முடியும். ஆமே. ஜீசஸ், ஹல்லேலூயா. அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்கள். அவருடைய ஓய்வு நாளை குறித்து பேசும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. யாத்திராகமம் 31 அதிகாரம் அதனுடைய 13 வசனம் வாசிங்கள். ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்கணும் வாசிங்கள். 31:13.
2: நீ இஸ்ரவேலே, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி,
1: நீங்கள் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி.
2: இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும்.
1: இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? எனக்கு அடையாளம் எது தெரியுமா? நான் யாரை ஆராதிக்கிறேன்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர் பரிசுத்தர் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வரார்னா, நீ ஓய்வு நாளில் சபையில் இருக்கணும். ஆமென். அப்படின்னா அடுத்து கேட்கலாம், சபையில் தான் கூடி ஆராதிக்கணும். எஸ். லேவியராகமம் 23:3 ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் வாசியுங்கள். லேவியராகமம் 23:3.
2: ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும்,
1: ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். ஏன் இந்த வார்த்தை எடுத்து சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள். நீ தான் ஆலயம், நீ சர்ச்சைக்கு போக தேவை கிடையாது, நீ கூட்டத்தோட கூட்டமா போய் ஆராதிக்க தேவை கிடையாது, நீ வீட்டுல இருந்தே ஆராதிக்கலாம், நீ வீட்டுல இருந்தே துதிக்கலாம். ஏன்னா கர்த்தர் என்ன ஆலயமா பார்க்கிறார். எஸ், அவர் என்ன ஆலயமா பார்க்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த வார்த்தை உண்மைதான். ஆனால் ஓய்வு நாள் அன்று நான் சபை கூடி வருதுல விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்கணும். ஆமென். ஆறு நாள் நீ வேலை செஞ்சுக்கோ, ஆறு நாள் நீ மற்ற காரியங்களை செய், ஆனா கர்த்தர் விரும்புறது ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அன்று உன்னை கர்த்தர் ஆலயத்தில் பார்க்க விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் நீங்க என்ன ஆலயத்தில் தான் பார்க்க விரும்புறீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, நான் இன்னைக்கு ஆலயத்தில் தான், அன்னைக்கு ஆலயத்தில் தான் இருப்பார். அன்னைக்கு அற்புதம் வழியில நடக்காது, அன்னைக்கு அற்புதம் மலையில நடக்காது, அன்னைக்கு அற்புதம் ஆலயத்துல தான் நடக்கும். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். எனவே ஓய்வு நாளை ஆசரியுங்கள். ஓய்வு நாளை குறித்து சொல்லும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்வார். லேவியராகமம் 19 அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 19 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள்.
2: அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு
1: நாட்களை, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் சொல்லிட்டு சொல்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் என் கர்த்தர். சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், ஓய்வு நாள் ஒழுங்கு ஆசரி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது தெரியுமா? எதை நினைப்பூட்டுகிறது தெரியுமா? ஏன் இந்த ஓய்வு நாள் கர்த்தர் கண்டிப்பா ஆசரிக்கணும்னு சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் உபாகமம் 5 அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல இப்படி எழுத வச்சாரு. வாசிங்கள் உபாகம் 5:15.
2: நீ
1: எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும்
2: உன்
1: தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க
2: உனக்கு
1: ஏன் கட்டளை இட்டார்னா, உன்னை தூக்கின இடம் அப்படிப்பட்ட இடத்துல தூக்கியிருக்கிறார். எகிப்து தேசத்துல உன்னுடைய உன்னுடைய சரியான நிலைமை என்னன்னா, எகிப்து தேசத்துல நீ அடிமையா இருந்த, நீ அடிமையான சந்ததியானால் நீ ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ஆனா நீ ஆராதிக்கிற சந்ததினா ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அடிமைகள் எகிப்திற்குள்ள நீ ஓய்வு நாளை ஆசரிக்க முடியல, ஓகே ஆண்டவர் விட்டுட்டார். ஆனா இப்ப நீ உள்ள வெளியில கொண்டு வந்துட்டார், ரத்தத்தால மீட்டுட்டார். அவர் சிலுவையில தொங்கினது நிமித்தமாய் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என தெரியுமா? யாருக்கும் நுழைய முடியாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உங்களை கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார், கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். நான் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவன் சொல்றவங்க

ஆராதனைக்கு ஓய்வு நாள ஏமா இந்த கஷ்டத்துல வந்திருக்கிறேன்னு அவ சொல்லுவா. இந்த நாள் அற்புதத்துக்கு நான் வரல, இந்த நாள் என் ஆண்டவருக்கான நாள். ஆமென். ஆமா, ஏன் இந்த கஷ்டத்துல நீ ஆராதனை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓடுறேன்னு உலக கேட்டா சொல்லணும், ஏ இது என் ஆண்டவருக்கான நாள், என்ன அதற்கு தான் வச்சிருக்கிறா, என்ன ஆராதிக்க தான் வச்சிருக்கிறா, என் கஷ்டத்தில் ஆராதிப்பேன், என் துக்கத்தில் ஆராதிப்பேன், என் வேதனையில் ஆராதிப்பேன். ஆமே, இப்படி ஆராதிக்க வருகிறவர்களுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் விசேஷப்படுத்துவா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, இப்படி ஆராதிங்க, உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு நாள் விசேஷப்படும், உங்களுக்காக ஒரு ஓய்வு நாள் விசேஷப்படும். வெள்ளிக்கிழமை ஆண்டவர் அதை தியானிக்க வைத்த போது அப்படிதான் தியானிக்க வைத்தார். அந்த இடத்துல மட்டும்தான், பல இடத்துல ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு பைபிள்ல வருது, கிட்டத்தட்ட 44 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன் நான் எண்ணி பார்த்ததுல. ஆமே, ஓய்வு நாளில் தேவன் உபதேசம் பண்ணினார், போதகம் பண்ணினார், ஆலயத்தில் போதகம் பண்ணார், இப்படி நிறைய இடத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு வரும், ஒரு ஓய்வு நாள். அந்த ஒரு ஏன் எழுதப்பட்டுச்சுன்னா, அந்த ஒரு ஓய்வு நாள் தான் இவளுக்கான ஓய்வு நாள். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கு சொல்றீங்களா? இருதயத்தில் எனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ பல ஓய்வு நாள் வந்திருக்கணும். ஆமே, அட்டெண்டன்ஸ் பாப்பா, 18 வருஷத்துல எத்தனை வருஷம், எத்தனை நாளும் நிறைய ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது, நிறைய ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியாது, நிறைய ஆப்சன்ஸ் தான் டீச்சர் கையை எடுத்துருவாங்க. எனக்கு ஒன்று காப்பாற்ற முடியாதுப்பா, கஷ்டத்தின் நடுவிலும் நாளுக்கு நாள் போராட்டம் தான், நாளுக்கு நாள் பிரச்சனை தான், வார வாரம் நான் என் பிள்ளைக்கு எதுவுமே செஞ்சது போல, ஆமேன், அவன் விரும்பினது போல சில காரியங்கள் நடக்கலை, ஆனாலும் எனக்கான நாள், எனக்குன்னு என் பிள்ளை வந்துட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள், உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, கம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ரகா பல சந்தர பல பௌதரி ஆதரம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற

0: சொல்லுங்க, நான் அமர்வதோ நானும். நீ ஆலயத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியும், நீ துதிக்கிறது அவருக்கு தெரியும். உன் கஷ்டத்தின் நடுவில், உன் துக்கத்தின் நடுவில் நன்றாய் நன்றாய். இந்த ஸ்திரியை போல இங்க அநேகர் உண்டுங்க, அநேகர் உண்டு. பார்த்த வெளியில சிரிச்சுட்டு வந்து ஆராதிக்கிறாங்க, உள்ளத்துல காயத்தோடு, பல இடத்துல தலை குனிவோடு. இவளுக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு இவ குனிஞ்சிருக்கிறது, ஆனா இங்க இருக்கிற அநேகருக்கு வெளியில தெரியல. வெளியில சிரிப்பு அப்படியே சிரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனா உள்ள வரும்போது இன்னைக்கு ஏங்க சர்ச்சைக்கு வந்தீங்க, அதான் உங்களுக்கு எதுவுமே நடக்கலல்ல. ஏ, நடக்கிறதுக்காக வரல, என் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கு, என் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கு. எனக்கு ரத்தம் சிந்தி என்ன மீட்டு கொண்டு வந்தவர். உங்களுக்கு ஒரு ஞாயிறு உண்டு, ஒரு ஞாயிறு உண்டு. ஓட்டம் முடிகிறதுக்குள்ள அந்த ஞாயிறை பார்க்க வச்சிருவார் சகோதரா சகோதரி. ஓட்டம் முடிகிறதுக்குள்ள அந்த ஞாயிறை பார்க்க வச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசித்து கம்பீரத்தோட, நீ மிஸ் பண்ணிராத, நீ விட்டுறாத, நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே ஜீசஸ் ஆண்டு ரொம்ப கவனிப்பார். ஓய்வு நாள நான் என்ன பண்றேன் கவனிப்பார். அன்பா சொல்றேன், ஆலயத்துல வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகும் எவ்வளவு தேவனுக்கு அடுத்த காரியத்தை அன்னைக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆமே. அநேகர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை போகிறதை பார்க்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். சில வயோதிபர்கள்லாம் போவாங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில், ஆனாலும் கர்த்தருக்கு இந்த நாள் கர்த்தருக்கு. இங்க 6 நாள் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு 1 நாள் தான் ஓய்வு நாள். சரியா, காலையிலே ஆராதிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருக்கு இந்த நாள் கர்த்தருக்கு. ஏ, நீ ஏன் இந்த கஷ்டத்தில் ஓடே? இந்த நாள் கர்த்தருக்கு, இந்த நாள் கர்த்தருக்கு. இப்படி வர்ற பிள்ளைய பார்த்து தொடுவார், பார்த்து பார்த்து தொடுவார், பார்த்து தொடுவார். ஆமே. அவர் இவளை பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பா தெரியுமா? இவ்வளோ கஷ்டத்தின் நடுவிலும் யார் இல்லாமல் வந்தது என்று சுகம் கேட்கறதுக்கு. ஆனால் இவா வர்றதே ஓய்வு நாளா? ஓய்வு நாள்னா ஆண்டவர் ஆலயத்தில் இருப்பார், நான் ஆலயத்தில் இருக்கணும். அவர் தொடுவார் தொடாத்ததுல ரெண்டாவது. ஆமே. அவர் தொடுவார் தொடாத்ததுல ரெண்டாவது. ஆலயத்தில் ஓய்வு நாள்னா நான் இருப்பேன், என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் தைரியமா சொல்றேன், இதில் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமான உங்க இருதயம் ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சோன்னா எல்லாரும் வெளியே போங்க, நாங்க அனுப்பிடுவோம். ஆனா உங்க இருதயம் ஆலயத்திலே இருப்பதாக, பிரசன்னத்திலே இருப்பதாக. இயேசுவின் ஒரு ஓய்வு நாள் உங்களுக்கான ஓய்வு நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? ஆமென். ஏன் இது அவ்வளவு இன்னைக்கு பேசுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கானானுக்காய் தான் புறப்பட்டார்கள். ஆனால் அதில் எல்லாருமே காணானுக்குள்ள போகல, எல்லாருக்கும் மேலே வாக்கு தத்துவம் இருந்துச்சு, ஆனா எல்லாரும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கல. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும், வந்த பிறகு கூட சொல்லல, வரும்போதே சொல்லிட்டார். வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குன்னு ஒரு காணான் இருக்குது, உங்களுக்கே ஒரு தேசம் இருக்கிறது. ஆனா இதுல அநேகர் ஏன் போகல தெரியுமா? எசேக்கியேல் 20வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். எசேக்கியேல் 20:16-15:16.
1: ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை
0: பின்பற்றி
1: அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய்
0: என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால்
1: நான்
0: வாக்கு தத்தம் பண்ணினது,
1: பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும்
0: சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே
1: கொண்டு வந்து
0: விடுவதில்லை என்று வனாந்திரத்திலே ஆணையிட்டேன். சொன்னேன் சொல்ல ஆணையிட்டார் அவர் ஆணையிட்டாச்சுன்னா அவ்வளவுதான் ஏன் அநேகர் இந்த காணான்குள்ள போக முடியலன்னா அவருடைய பரிசுத்த ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் எனவே தான் ஓய்வு நாள்ல வேற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உலக நிறைய ஆஃபர் வைக்கும் இன்னைக்கு மட்டும் நீ வந்து வேலை செஞ்சிட்டேனா 6 நாள் சம்பாதிச்சதை சம்பாத்தியத்தை விட இது 7வதுல உனக்கு நிறைய கொடுக்கப்படும் எனக்கு அப்படி ஒரு பணம் தேவை என் அப்பா தரதுல என் பிள்ளை வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா. ஆமே.
2: எங்க தேவனுக்கென்று தேவனை கடத்த காரியத்திற்காய் தேவ பிள்ளைய சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நஷ்டப்படுத்துறீங்கன்னா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், மற்றவங்களை கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட உன்னை கர்த்தர் வைக்கிற ஸ்தானம் என்பது உயர்ந்த ஸ்தானமாய் தான் இருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியத்துல சாத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வராத சோதனை எல்லாம் வரும். சொந்தக்காரங்களா மேக்சிமம் எப்பதான் வருவாங்க? அதுவும் தேவனை அறியாத சொந்தக்காரங்க எப்பதான் வருவாங்க? அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல காலம், எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல காலம். அவங்களுக்கு என் வீட்டில் வந்தால் நல்ல காலம், ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க எப்போ என் வீட்டுக்கு வந்தாங்களோ அதுதான் பொல்லாத காலமே. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வர சொல்லுங்க, வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் இந்த நேரத்தில் இவன் ஆலயத்தில் இருப்பான். ஆமென். அவனுக்கு தெரியணும் நம்மளும் போயிட்டா நம்மளையும் கூட்டிட்டு, அப்படி தெரிஞ்சாலே வரமாட்டாங்க. இது அப்படி இல்லை. ஆ பிரதர் பிரதர் வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் தேடிட்டு பாஸ்டர் கேட்டால் சொல்லிடலாம். சொந்தக்காரங்க தெரியணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும், வேலை பார்க்குற இடத்துல தெரியணும். ஹே ஞாயிற்றுக்கிழமை இவன் ஆலயத்தில் தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன். ஆமென். 18 வருஷம் இவளுக்கு அநேக காரியங்கள் சொல்றதுக்கு நியாயம் இருக்குது, ஆனா எதையுமே அதில் முன் வைக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது நன்மையை பெறுவதற்கல்ல, தேவனை ஆராதிப்பதற்காக மாத்திரம். ஆமென். இந்த எண்ணத்தோட ஆராதிப்பேனே ஆனால் எனக்கு நன்மை நடக்கும். ஆமென். உண்மையை கைய உயர்த்தண்டா. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவோம், இன்னைக்கு நான் ஆராதிக்க தான் வந்தேன் அப்படின்னு ஆராதிக்க தான், இப்படிதான் வர்றோமா ஆராதனைக்கு? இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு போனாதான் இந்த வாரம் எனக்கு நல்லாவே இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. எதுக்கு இந்த சர்ச்சு? இன்னைக்கு சண்டே, ஆனா நீ என் காலையிலே 3 மணி, சிலர்லாம் 3 மணி 2 மணிக்கு புறப்பட்டுறான். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து ஆராதிக்கிறார்கள். ஒரு ஃபேமிலி மதுரையிலேருந்து காலையில் கிளம்பி 9 மணிக்கு வர்றாங்க. இல்லை களக்காடுலேருந்து 2 ஃபேமிலி பைக்கில் வராங்க இங்கே, பிள்ளைங்கள் எல்லாம் வச்சுட்டு. அன்னைக்கு களக்காடில் ஒரு மீட்டிங் போகிற அந்த 2 ஃபேமிலி, பாஸ்டர் நாங்கள் அங்கே தான் சர்ச்சுக்கு வரோம், எப்போ வரீங்க? ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துடுவோம். என் களக்காட்டில் இருந்து பைக்கில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இங்கே வரணும், எப்போங்க கிளம்பணும்? வராங்க. ஏன் எதுக்கு வரீங்க? எங்களுக்கு ஆராதிக்கணும், எங்களுக்கு தெய்வ பிரசன்னத்தில் உட்காரணும். அதான் நீங்கள் வர்றீங்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துச்சா? நிறைய நடக்கலை, ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரேன்? எனக்கு என் அப்பாவை ஆராதிக்கணும். ஜீசஸ் குளோரபல சந்தரபல பௌதர ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

0: நல்ல கரங்களை தட்டி எஸ் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். தேவன் மகிமைப்படுவீரார், தேவன் மகிமைப்படுவீரார், தேவன் மகிமைப்படுவீரார், தேவன் மகிமைப்படுவீரார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரா பல சந்தரதரா ஆமென். தீர்மானமா எழுதிருங்க, நான் சரி என் தலைமுறையும் சரி கடைசி வர வருகை வரையிலும் என் ஓட்ட முடிகிறது வர ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் தான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க போய் உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இது உங்களுக்கு சர்ச்சு, மற்ற நாளெல்லாம் உங்க வீடு உங்களுக்கு சர்ச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சபை கூடி வரதுல விட்டுறாதீங்க, சோர்வுகள் வருங்க, இந்த கலக்கங்கள் விசுவாச பாதையினாலே பிரச்சனை தான் இருக்கும். ஆமென். பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் அது நடுவில் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆற என்னை ஏற்படுத்தினதே அவரை துதிக்கிறதுக்காக, என்னை ஏற்படுத்தினது துதிக்கிறதுக்காக. எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆமாம், இந்த கூனியாகிய ஸ்திரீ நமக்கு ஒரு பெரிய பாடம். ஆமாம். அந்த ஒரு ஓய்வு நாளில் எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறாங்க, ஆனால் அவர் கண்ணு யாரை பட்டுச்சுன்னா அவர் மேலே அவ்வளோ மேலே படுது. ஒரு ஓய்வு நாள் உண்டு, அன்னைக்கு 1000 பேர் இங்கே இருந்தாலும் உங்க மேல அவர் கண்ணு படும், உங்க மேல அவர் கைப்படும். அன்னைக்கு உங்க நாளா விசேஷ நாளா கர்த்தர் மாற்றுவார். ஜீசஸ். ஆமென். அவர் இந்த 18 வருஷமா வர்றதை அவர் பார்த்துதான் இருந்த ஒரு நாள்ல பார்த்து கூப்பிடுறாங்க, வா எழும்பு நீ, 18 வருஷமா கூனியா இருந்துட்டே நீ என்ன மகிமைப்படுத்துற, இன்னைக்கு நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள். என்ன காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை பக்கத்தில் இருக்கும்னா போங்க, வேற ஆப்ஷனே இல்லைனா மட்டும்தான் ஆன்லைன். ஆமே. திரும்ப சொல்றேன், வேற ஆப்ஷனே இல்லை, ஒரு ஆவிக்குரிய சபை இல்லை, சத்தியமான ஒரு சபை இல்லை, இப்படி இல்லைனா மட்டும்தான் ஆன்லைன். ஆமே. இல்லைன்னா கூடி ஆராதிக்கணும், கூடி ஆராதிக்கணும். சில ரொம்ப முடியாத சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலையில் ஓகே, ஆனா முடியுமாண்ணா, எனக்கு நீ போய் உட்கார்ந்துடலாம், பலவீனம் தான் ஆனாலும் போய் உட்கார்ந்துடலாம், அட்லீஸ்ட் மேல உட்கார முடியல, ஏசிக்குள்ள உட்கார முடியல, கீழே உட்கார்ந்துடலாம், உட்கார்ந்துருங்க, வந்து ஆலயத்துல வந்து உட்கார்ந்துருங்க, கத்தர் அங்கதான் இருக்கிறார். ஆமேன். ஒரு சூம்பின கையை உடையவன் கத்தர் அவன் கையை நீட்டுறாரு. என்னைக்கு தெரியுமா? ஒரு ஓய்வு நாள்ல. அவன் அப்ப எங்க இருந்தான்? அவன் ஆலயத்துல தான் இருந்தான். ஓய்வு நாள்ல அற்புதம் ஆலயத்துக்குள்ளதான் நடக்கும். பரிசுத்தப்படுத்துங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, ஏன் கர்த்தர் இவளை தொட்டார்? லூக்கா 13 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தை வாசிங்கள்.
1: இதோ சாத்தான்
0: 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை
1: ஓய்வு நாளில் இந்த
0: கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். நமக்கு தெரியும், இவள் எழும்பினதும் ஜெபாலய தலைவன் சொல்லுகிறார், 14 வசனத்தில் ஜனங்களை பார்த்து சொல்ற, ஆண்டவரை பார்த்து கூட பேசல, அவனுக்கு அதுல கூட தைரியம் கிடையாது. ஜனங்களை பார்த்து, சிலர் வந்து நம்ம கிட்ட ஒரு நியூஸ் கன்வே பண்றதுக்கு நம்மளை பார்க்க மாட்டாங்க, யாரையோ பார்த்து சொல்றது தெரியாது, நம்மளை பார்த்தா சொல்ற, ஜனங்களை பார்த்து சொல்றார், ஓய்வு நாள்ல இப்படி எல்லாம் நீங்க வந்து சுகத்தை வாங்கக்கூடாது, சுகப்படக்கூடாது, இப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றான்னா, ஏன் நான் இவளை தொட்டேன் தெரியுமா? இவள் யாரோ கிடையாது, இவள் யாரோ வென்றால் நான் தொட்டிருக்க மாட்டேன், இவள் யார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமே. இந்த வார்த்தை கடந்த நாளிலே 2-3 நாட்கள் ஆண்டவர் என்ன ரொம்ப இடைப்பட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை தான் அதிகமாய் பேசும்படி. ஆமா. ஏன் இவன் மேல கை வைக்கிறார்னா, இவ ஆபிரகாம் குமாரத்தி. இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது சபையே, ஆபிரகாமின் சந்ததி தலை குனிஞ்சு நிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமே. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி ஆராயும் வாக்கு தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை கிறிஸ்துவுக்குடையவனாய் மாற்றி என்னை ஆபிரகாமின் சந்ததியின் லிஸ்ட்ல வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: அப்படியானால் ஒரு சத்தியத்தை கேளுங்கள், நீ தலை குனிந்து இருப்பது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்ன வைராக்கியம்னா, ஏ ஆபிரகாம் குமாரத்தி எதுக்கு தலை குனியணும்? ஆபிரகாம் குமாரத்தி எதுக்கு தலை குனியணும்? ஆபிரகாம் குமாரத்தி, ஆபிரகாமின் சந்ததி தலை குனிகிற சந்ததி அல்ல, தலை நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற சந்ததி. ஜீசஸ். ஆகாரின் பிள்ளைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகாரின் பிள்ளை தண்ணி இல்லைன்னா அழணும், அலையணும். ஆனா ஆபிரகாமின் பிள்ளை பஞ்சத்திலையும் உட்கார வச்சு தான் அங்கே ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. கேட்டா கிறிஸ்தவன், கேட்டா ஆண்டவருடைய பிள்ளை, கேட்டா ஆபிரகாமின் சந்ததி, ஆனா வாழ்க்கை குனிஞ்சிருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், கூப்பிடுறாரு, தொடர்றார், நிமிர வைக்கிறார். ஜெபாலய தலைவர் வைராகமியா கேட்கும்போது, ஏ ஆபிரகாமின் குமாரத்தி. அப்ப ஆண்டவர் எதுல உறுதியா இருக்கிறார்னா, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஆபிரகாமின் சந்ததியாய் மாறின ஒரு தேவ பிள்ளை, தோற்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது, அவன் ஜெயிக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம். அவர் ஜெயிக்கிறதா, அவர் கை வச்சு தொடர்றார், எழுப்பி நிறுத்துறார். நான் குனிந்து கிடப்பினால் ஒரு காரியத்தை இப்படி இதுல நான் தியானிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினது இதுதான், நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு உன் தலை குனிஞ்சு நடக்குதுன்னா அதுல யாரும் வெக்கப்படுறார் தெரியுமா? உன்னை அழைத்தவரும் வெக்கப்படுறார். தேவனை ஆராதிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா என் லைஃப் குனிஞ்சு இருக்கிற சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் வந்து கையை வச்சு எழுப்பி விடுறார். ஆபிரகாமின் சந்ததி தலை குனிந்து நடக்கிற சந்ததி அல்ல, ஆபிரகாமின் சந்ததி நிமிர்ந்து நடக்கிற சந்ததி. அப்படிதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் சொல்றவங்க சத்தமே ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடிமையா இருப்பதற்கும் ஆபிரகாமின் சந்ததியா இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. எகிப்திற்குள்ள நீ தலை குனிஞ்சு இருக்கிற ஓகே, ஆனா வனாந்தரத்துல சமூகத்திற்குள்ள நீ தலை குனிஞ்சு இருக்கிற சம்திக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் சபைக்கு பேசும்படி அதிகமாக உணர்த்தின அந்த வார்த்தையை தண்டாய் கவனிங்க. அப்படியானால் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்த பிறகும் ஏன் இவள் தலை குனிந்தது? ஏன் கர்த்தர் இப்பொழுது இவள் மேல் கை வைக்கிறார்? ஆமென். லூக்கா 13 அதிகாரத்தின் 12 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு விசை கூட
3: இயேசு அவளை கண்டு
2: தம்மிடத்தில், சாரி 11 வசனம், ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் ஈவில். ஆபிரகாமின் சந்ததிய, ஆபிரகாமின் குமாரத்திய, ஆபிரகாமின் குமாரனை பரிசுத்த ஆவிதான் ஆளுகை செய்யணுமே தவிர வேற ஆவி ஆளுகை செய்யக்கூடாது. ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லிவிட்டு, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு என் லைஃப் வளர்றதுக்கு பதிலா குறுகிறது என்றால் சம்திக்கிறான். ஆலயத்துல தான் ஆராதிக்கிறேன், கேட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், ரத்தத்தால ஜெயம் பெற்றவன், தேவ சமூகத்தில் விடைவிடாமல் ஆரா எல்லாம் ரைட், ஆனா உன் லைஃப் நிமிர்ந்து நிற்கும் பார்த்தா ஏன் குனியுது? ஆமே. எவன் வாழ்க்கையில பரிசுத்தாவின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதோ, அது இன்னும் சொல்றேன் இருந்தும் அது செயல்படாமல் இருக்கிறதோ, அவன் வாழ்க்கையில வேற ஸ்பிரிட் பிடிக்கும். பரிசுத்தாவி மாத்திரமே என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். ஆமென். இங்க என்ன தப்பு நடந்திருக்குதுன்னா, இவளை பிடிக்க வேண்டியது பரிசுத்தாவியை தவிர, ஆனால் இவளை பிடிச்சிருக்கிறது பலவீனத்தினாவே, ஸ்பிரிட் ஆஃப் ஈவில், அசுத்தாவே. அசுத்தாவே, இந்த பகல் நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் நிமிருவேன் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது, நான் எழுந்துருவேன் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது, நான் மறுபடியும் கட்டப்படுவேன் நம்பிக்கையோடு இருப்பது நல்லது, ஆனால் இந்த உலர்ந்த எலும்புல இனி உயிர் அடையணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படணும். ஆவியானவர் உனக்குள் புகணும், ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்படணும். இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார், இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார், இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார். நல்ல கவனிங்க. இப்ப கூனியா இருக்கிற ஸ்திரீ வர்றா, ஆண்டவர் சொல்ற இங்க வாழ்றார். எனக்கு என் கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சூம்பின கைய உடையவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஏ கையை நீட்டுண்டார் உடனே கைய. அப்ப இவளுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? ஏ நிமிந்து நில்லு சொல்லிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? கூப்பிட்டு கைய வைக்கிறார். இந்த கை வைக்கும் போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு ஆவி வெளியில போய் இன்னொரு ஆவி உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு அது நடக்க போகுது, இன்னைக்கு நடக்க போகுது. சில ஆவி உன் கூடாரத்தை விட்டு வெளியில போகும். பரிசுத்த ஆவி ஆளுக செய்வா. விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிக்க தொடங்குங்க, செபிக்க தொடங்குங்க. சகர பல பௌதரா ரிபலகத ரிபலபோ சந்தர பலபோ ரிகர பலகர பலபோ சதரா வைக்க போகிறார், கை வைக்க போகிறார். பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி ஆளுக செய்யப்பா, ஆளுக செய்யப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஆமே. ஏன் ஆண்டவர் பரிசுத்தாவிய நாடுகள் கேட்டு சொன்னா தெரியுமா? சீசர்கள ஊழியம் செய்ய சும்மா அனுப்பிவிடல, போய் சொல்ற காத்திருந்தார். ஏன் சொல்றார்? ஏ ஹோலி ஸ்பிரிட் இல்லாம, பரிசுத்த ஆவி இல்லாம உன் பலத்தால நிமிர்ந்து நிற்க முடியாது. நம்முடைய பலமோ நம்முடைய திறமையோ நம்முடைய பரிசுத்தமோ அல்ல நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவது. நான் நிமிர்ந்து நிற்கணும்னா எனக்குள் ஒருவர் இருக்கணும், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ். எனவேதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும். பரிசுத்த ஆவியை உடையவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவித்து போடாதிருங்கள். உங்களுக்குள் அந்த அபிஷேகம் எழுந்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே

0: எப்படிங்க சாத்தியாச்சு? எப்படி சாத்தியாச்சு? அவன் நிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருவர் பரலோகத்திலிருந்து வந்து அவன் மேல் இறங்கினார். ஒரு பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்து அவன் மேல் இறங்கிறது. அப்பொழுது அவனுக்குள் இருந்த பயம் நீங்கி பலம் உண்டாகி நிற்க முடியாத இடத்துல நின்று பிரசங்கிக்கிறான். ஆமென். எத்தனை பேர் நான் நிமிர்ந்து நிக்கிறேன் ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு கத்தர் பேசுறா பரிசுத்தாவி ஒன்று பெறப்படு. ஹல்லேலூயா. உலர்ந்துடுச்சு உண்மைதான். எலும்பு உலர்ந்து எலும்பு தனித்தனியாக கிடக்குது. பரவாயில்ல பரவாயில்ல. ஆம கத்துடைய ஆவி உனக்குள் வரும்போது எசேக்கியேல சொல்ல நீ தீர்க்க தரிசனம் வர அப்பொழுது ஆவி அதற்குள் போய் அதை அசைய பண்ணும். ஆமே. கொஞ்சம் பரிசுத்த ஆவி நான் அபிஷேகத்தை நம்ம கேட்க போறோம். சில ஆவி வெளியில போவதாக. ஆமே. ஆபிரகாமின் குமாரத்தின் சொல்லிட்டு ஆபிரகாமின் பிள்ளைன் சொல்லிட்டு நீ தலை குனிஞ்சு நடந்தா அது அவருக்கு அவமானம். அது அவருக்கு. அதனாலதான் சீஷர்கள்ட்ட சொல்றார், நீங்கள் போய் காத்திருங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலனடைந்து பலனடைந்து. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை இங்க வந்து இருந்தது ஆண்டவர் ஞாபகப்படுத்தின தெரிந்த வார்த்தை ஏசாயா 32 அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 15 வசனம். ஏசாயா 32 அதிகாரம் 15
1: வசனம்.
0: உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும்.
1: அப்படியே இருக்கும்.
0: அப்படியே இருக்கும்.
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: வனாந்திரம்
0: எப்பொழுது அது ஊற்றப்படும் போது வனாந்திரம்
1: செழிப்பான
0: வயல்வெளி ஆகும்.
1: செழிப்பான
0: வயல்வெளி காடாக என்னப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி ஊற்றப்படு வரைக்கும் இந்த பலவீனத்தின் ஆவி உன்னை கூண வச்சுதான் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் மற்ற ஸ்பிரிட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் நாளுக்கு நாள் நம்மை பலனடைய பண்ணும். மற்ற ஸ்பிரிட் நாளுக்கு நாள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கும். அதற்கு அடையாளம் தான் சவுல். சவுளுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும். சவுளை குறித்து 1 சாமுவேல் 9 அதிகாரத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன், எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க. 2 வசனத்தை வாசியுங்கள்.
1: அவனுக்கு சவுல் என்னும் பெயர் உள்ள சௌந்தரியமான வாலிபன்
0: வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான்.
1: இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை.
0: இல்லை.
1: எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு
0: கீழே. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே பார்க்கறதுக்கு அவன் அவன் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா பயங்கர பயலசாலி மாதிரி தெரியுது. ரொம்ப அழகானவன். கர்த்தர் இப்பொழுது அவனை தெரிந்தெடுக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா 9 அதிகாரத்தின் 21 வசனத்தில் சொல்றாரு. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே
1: சிறிதான குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா?
0: நான் சிறியவன், என் குடும்பம் அற்பமான குடும்பம். இப்படி இருக்கும்போது என்ன வச்சு என்ன நடக்கும்? என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? பார்க்கிறதற்கு பலவன் மாதிரி தெரியுது, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறான். இப்ப கர்த்தர் தெரிந்தெடுத்துட்டு ஆனா சவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும்? நான் சிறியவன், என் குடும்பம் சிறிய குடும்பம். இப்படி சொல்லும் போது ஆமென் சாமுவேல் நிறுத்தி வார்த்தையை பேசி 10 அதிகாரத்தில் 6 வசனத்துல சொல்ற, நீ போ, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி
1: உன்மேல்
0: இறங்குவார். நமக்கு சம்பவங்கள் தெரியும். அதே போல போகிறான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் வந்ததும் இப்பொழுது அவன் ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். நீங்க 11 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஒரு யுத்தம் போல நடக்கிறது. அதிலே சவுல் சோர்ந்தவனாய் அல்ல, பலம் உள்ளவனாய் ஜெயிக்கிறான். அவன் வார்த்தை கனப்படுத்தப்படுகிறது. அவன் வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள். அவனுடைய யுத்தத்திலே கர்த்தர் அவரை ஜெயமாய் நிற்க பண்ணுகிறார். சவுலின் ஆரம்பத்தை நான் சொன்னேன். பார்க்கிறதற்கு பலசாலி மாதிரி தெரியுமா? ஆனால் சவுல் சொல்றார், நான் சிறியவன், என்னால் ஒன்றுமே முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் குடும்பம் சிறிய குடும்பம். அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், எப்பா உன்னால முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன் மேல பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குவார். வார்த்தையை கேட்டது போல அவருடைய ஆரம்பத்தின் செயல்பாடு ஆவியில தான் தொடங்கிச்சு. ஆரம்பத்தின் காரியங்கள் எல்லாம் பரிசுத்தாவின் பலத்துல தான். சவுளுடைய ஜெயம் ஆரம்ப

0: குடும்பத்தில் எல்லாமே பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன். எல்லாவற்றிலும் ஜெயித்து ஜெயித்து ஜெயித்து ஜெயித்து வருகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிறதுக்கு பதிலாக தன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான். ஆமேன். ஒரு காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, மாம்சம் நம்மை வஞ்சித்து இழுக்கும். ஆவிக்கு எவன் இடம் கொடுக்கிறானோ அவன் மாம்சத்தை மேற்கொண்டு ஜெயிச்சுட்டே இருப்பான். தன் இஷ்டத்தை, தன்னுடைய விருப்பத்தின்படி சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய் செய்ய துவங்கினதும் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், அவனை விட்டு பரிசுத்தாவியானவர் எடுபட்டு போனார். இப்பொழுது தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் வருகிறது, தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. தாவீது இப்பொழுது ரொம்ப சின்ன பையன், சின்ன பையன். சவுலை விட தாவீது ஹைட்ல கம்மி, பலத்துல கம்மி. ஆமென். அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஆனால் 16வது அதிகாரத்தில் அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. அதே வசனம், அதே அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அவர் நீங்கினதும் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை நல்ல கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் என்ன கலங்க விடாது, என்ன பலப்படுத்தி நிறுத்திட்டே இருக்கும். அதை தாண்டி சில காரியங்கள் என்ன கலங்க பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு ஸ்பிரிட் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுது, நான் போராடணும். இந்த இடத்துல தான் பவுல் அனல் மூட்டி தீயை எழுப்பி விட்டது போல தீமோத்தேயு சொல்றார், உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் சோர்ந்து போறேனா? இதன் பிறகு சவுலை பாருங்க, முதல்ல அவன் வாழ்க்கை கலங்குது, ரெண்டாவது இப்ப கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து நிற்கும் போது சொல்றான், ஒருத்தனை அனுப்புன்றார், ஒருத்தனை அனுப்புன்றார். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? ஆமா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். சொன்ன வார்த்தை, நான் சிறியவன், என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? இப்படி கேள்வி கேட்டவன பரிசுத்தாவி நிரப்பின போது எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த சந்தேகமும் இல்லாமல் தன்னோடு எதிர்த்தவனை எதிர்த்து போராடி ஜெயித்த இதே சவுல் இப்பொழுது வேற ஸ்பிரிட் வந்து அவனை பிடிச்சதும் எதுக்க முன்னாடி அவனால நிக்க முடியல. ஹோலி ஸ்பிரிட் அல்லாமல் வேற எந்த ஸ்பிரிட் என பிடிச்சாலும் என்னால ஒரு சின்ன பிரச்சனையில கூட நிமிந்து நிக்க முடியாது. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி பயந்து நடுங்கினார்கள். இந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, 12வது வசனம், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தாவீது எல்லாருக்கும் இளையவன். ஏங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தைகளை தான் பண்ணும்? 16வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல திரும்பலாம் இந்த வார்த்தை எழுதப்படுதுன்னா, தாவீது சின்ன பையன் தான், தாவீது எல்லாரை காட்டிலும் இளையவன் தான், தாவீது எல்லாரை விட ஷார்ட் தான், ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், எல்லா சூழ்நிலை காட்டிலும் பெரியது. தாவீது யுத்தம் பண்றதற்காக வரவில்லை, சாப்பாடு கொடுக்கத்தான் வந்தான். ஆனால் இன்னைக்கு என்ன ரொம்ப ரொம்ப ருசிக்க வச்ச ஒரு வார்த்தை, இதே 17வது அதிகாரத்தில் 22-23 வாசியுங்கள்.
1: அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவனசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி,
0: சேனைக்குள்ள ஓடுறான். எதுக்குன்னா யுத்தம் பண்றது கிடையாது, அல்லது கோலியாத் என்ன பேசுறான்னு கேட்கறது கிடையாது, சகோதரர்களை நலம் விசாரிக்க ஓடுறான். சகோதரர்களை நலம் விசாரிக்க ஓடி போய் கேட்கிறான், சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பேசி கொண்டு இருக்கையில், டைமிங் பாருங்களேன், ரெண்டு வார்த்தை பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் தாவீது என்ன பண்ணிடுவாரு வீட்டுக்கு. ஆனா அந்த நேரத்தில் பார்த்து தலைவர் வர்றாரு, அவனுக்கு கஷ்டகாலம் தெரியல, இந்த நேரம் நமக்கு கஷ்டகாலம். தாவீது சகோதரர் எப்படி நல்லா இருக்கீங்களானே, சாப்பிட்டீங்களானே, நேத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் கோலியாத் வந்து நின்று பேசுறத கடைசி வார்த்தை, அதை தாவீது போதும், போதும். சவுல் கேட்டபோது சோர்ந்து போனான், தாவீது கேட்டபோது சொல்றான் இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும். ஆமே, இத சவுல் கேட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு தாவீது கேட்கிறான். ஏன் தாவீதுக்கு கேட்க முடிஞ்சத சவுலுக்கு கேட்க முடியல? ஒன்னே வித்தியாசம், தாவீதுக்குள்ள பரிசுத்தாவி, சவுலுக்குள்ள அசுத்தாவி. தேவ பிள்ளைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையில நான் சோர்ந்து போகிறேன் என்றால் சமத்திக்கிறான். என் முன்னாடி கோலியாத் நிற்கும் போது நான் நின்று கேட்கணும், இவனை மேற்கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும். அதை தாண்டி அவனை கண்டு பயந்து நான் பின்வாங்கிறேன் என்றால் சமத்திங்கிறான். நாளுக்கு நாள் என் வாழ்க்கை பலனடைய வேண்டுமே தவிர பலவீனப்படுதுன்னா சமத்திங்கிறான். சபையே விழித்தெழும்புங்கள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சூழ்நிலை அப்படி பண்ணிட்டு, நோ, நமக்குள்ள பரிசுத்தாவின் அனல் இருக்குமானால் எந்த கிரியைகளும் உங்களை தொடாதபடி கர்த்தர் காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஜீசஸ், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரையிலும் உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நீ கூனியாதான் இருப்ப. எப்ப ஊற்றப்படுதோ அதுக்குதான் கை வைக்கிறார். கை வச்சு ஏன் சூம்பின கைய உடையவனை பார்த்து பேசின கர்த்தர் இவளை பார்த்து சொல்லிருக்க, ஆண்டவருக்கு தெரியும் இதுல கை வச்சாதான் நடக்கும், இதுல ஆவி ஊட்டப்பட்டாதான் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இன்று கர்த்தர் சிலர் வாழ்க்கையில கை வச்சு அந்த அசுத்த ஆவிகளை புறம்பாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக, நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. ஆமே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தாவீது வந்து நின்னு கேட்கிற என்ன தைரியம், என்ன பலன்! இதுக்கு முன்னாடி யுத்தத்தை சந்திச்சது கிடையாது தாவீது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீது இப்ப கோலியாத்தை வீழ்த்தணும்னா அது கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சவுலே என்ன சொல்றாருன்னா, ஆமா, 32வது வசனம்,
1: தாவீது சவுலை நோக்கி,
0: 32 வாசிங்க, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம்
1: கலங்க வேண்டியதில்லை,
0: அபிஷேகம் பண்ண பேசுற வார்த்தையை பாருங்க,
1: உம்முடைய அடியானாகிய நான் போய்.
0: உண்மையிலேயே தாவீது நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துல யோசிச்சிருக்கணும், தெரியாம சொல்லிட்டோமா. ஆனா சவுல்டே போய் என்ன சொல்றான்னா, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும். உங்க வீட்டுல நீங்க உண்மையான அபிஷேகத்தை உடையவர்களா இருப்பீர்களானா உங்க வார்த்தை இப்படிதான் இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது உன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லுவீங்க, இது நிமித்தம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்படிப்பா சொல்றீங்க, எப்படிமா சொல்றீங்க, எனக்குள் இருக்கிற அபிஷேகம், எனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த நுகத்தடிகளை முறியடிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 33ல சவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க.
1: அப்பொழுது சவுல் தாவீதுக்கு, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது.
0: எப்படி சொல்றாம, உன்னால் ஆகாதுன்றான். ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற வாழ்க்கையிலும் மற்ற ஸ்பிரிட் இருக்கிற வாழ்க்கையிலும் வரக்கூடிய வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த ரெண்டு வசனம் சாட்சி. கோலியாத்து பிரச்சனை தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரே மாதிரி. ஆனா ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவன் சொல்றான், இந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட, என அபிஷேகம் உள்ளவன் தாழ்ந்து போக மாட்டான். ஆனா வேற ஸ்பிரிட் உள்ளவன் என்ன சொல்லி, என்ன கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான் தெரியுமா? நீ ட்ரை பண்ணி பாருன்னு கூட சொல்ல சொல்லிட்டா, இது நம்மளால முடியாது. பலவீனப்படுத்தும் ஆவி உன் மேல இருக்கிறது வரையிலும் உன்னால நிமிர முடியாது. நீ நிமிரணும்னா அந்த ஆவி போய் பரிசுத்தாவி வரணும், பரிசுத்தாவி வரணும். சவுல் சொல்ற, இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். ஹே, நீ என் உருவத்தை பார்த்து நீ இப்படி கணக்கு போடுற, என் உருவத்தை பார்த்து நீ கணக்கு போடுற, உள்ள ஒருத்தர் இருக்கிறார் அவர் உருவத்தை பார்த்தா நீ இப்படி பேச மாட்டேன். ஆமென். என் உருவத்தின் நிமித்தம் அல்ல அவன் வீழ போவது, எனக்குள்ள இருக்கிறவருடைய உருவத்தை கண்டுதான் அவன் வீழ போகிறான். ஆமென். அப்பதான் தாவீது சொல்றார் 34வது வசனத்துல, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. 35வது வசனம்,
1: நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
0: அடித்து
1: அதை அதின் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்.
0: 36வது வசனம்,
1: அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய
0: நான் கொன்றே விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன்
1: அவைகளில்
0: ஒன்றை போல இருப்பான்
1: அவன்.
0: ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும் மற்ற ஸ்பிரிட் எல்லாம் வேலைக்கு ஆகாது. அபிஷேகம் உள்ளவன் மற்ற ஸ்பிரிட்டை கண்டு கலங்க மாட்டான். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே நாம் விழுந்து போகாமல் இருக்க, அவன் திரும்ப சொல்றேன், ஆபிரகாமின் குமாரத்தி சந்ததின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் தோத்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். என் ஆண்டவர் அங்க வெட்கப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்து செபாலயம் தலைவர்கிட்ட சொல்ற, எப்படிப்பா நான் எழுப்பாம இருப்பேன், அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் சந்ததினா அவருடைய போக்கஸ் என்ன இருக்குதுன்னா இவ எழுப்பிடணும், இவ எழும்பணும். அதனாலதான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லி பிடிக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நீ ஜெயிக்காம என் பக்கத்துல வந்து உட்கார முடியாதுன்றார். நீ நிமிராம என் பக்கத்துல வந்து உட்கார முடியாது. நிமிரணன்னா என்ன செய்யணும்? அதுக்குதான் ஹோலி ஸ்பிரிட் உனக்கு தந்திருக்கிறேன். இயேசு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்கள்ட்ட பார்த்து சொல்ற ஒரு வார்த்தையில என்ன வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்பொழுதுதான் தேற்றரவாளன் உங்கள் இடத்துல வருவார். அவர் வரும்போது நீ தளர மாட்ட, பலனடைவ. அவர் வரும்போது நீ குறுக மாட்ட, பெருகுவ. அவர் வரும்போது நீ தாழ்ந்து போக மாட்டே, நீ மேன்மை அடைந்து கொண்டிருப்பார். ஆமே, நான் இன்னைக்கும் தாழ்ந்து போறேனா? சம்திங் ராங். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆனா ஊற்றப்படுமானால் வனாந்திரம் ஏதனை போல, ஏதனை போல பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியின் மேல அவர் கை வச்சதும் வச்சதும் அந்த வல்லமை, அந்த ஆவியை துரத்தி அவருடைய ஆவியானவர் அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அபிஷேகம் உன் நுகத்தடியை முறிக்கும். ஆமென்.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே. எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ ரபாலா சலமோ யாந்தோரமோ ரிவாக்கமதனமா, நன்றி நன்றி நன்றி.

சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்ட உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும்.

அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தை நிமித்தமாய், சூழ்நிலை நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார், உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பட்டுக் கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ் இப்பொழுது ஹல்லேலூயா, வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகரை வியாதிக்குள்ள பிடித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாராக இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. நொறு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோட அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்னவாகும்னு கலக்கத்தோட அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கும் எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ், நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம்.

தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேராம

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய

வேளைகளில் எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்பா எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் இந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை. அப்பா எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசன்னத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம். ஹல்லேலூயா.

ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உம்மையை சேவிப்போம், உம்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 2 பகுதியாக 16 31 முடிய நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். 16 வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இன்னொல்லே இன்றைக்கி அந்த சத்திய ஆவியான தேற்றரவாளன் என்று சொல்கிறார். பழைய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அவருக்கு தேற்றரவாளன் என்று. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க தூதர்கள் வந்து அவருக்கு சொன்னாங்க. மத்தேயில் எழுதியிருக்கு, மத்தேயு 1 அதிகாரத்தை எடுத்திங்கன்னா தெரியும். யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தில் வந்து அவர்களுக்கு அந்த தேவதூதன் சொல்வார். அவர் 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். ஒரு பேர் கொடுத்துட்டார், இயேசு அப்படின்னு சொன்னாக்கா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், மேசியா என்று அர்த்தம். அடுத்து அதே தீர்க்க தரிசி திரும்ப தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தரா உரைக்கப்பட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் ஏதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாக 23 வசனம் அந்த மத்தேயு 1 ஒரு குமாரனை பெறுவால் அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்றார் சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எப்படி இருக்கிறார்? அவர் மரித்து உயிரோடு ஏஞ்சி பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு அவர் எப்படி நம்மோடு இருக்க முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் அதில் 14 வசனம் யோவான் 14 அதுக்கு ஆன்சர் கொடுக்குறார், நான் உங்களோடு இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ பாருங்கள், இம்மானுவேலராய் தேற்றரவாளனாய் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி அதனால்தான் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ அந்த இம்மானுவேலர் தான் இன்றைக்கி தேற்றரவாளனாய் உயிர்த்து எழுந்த தேவனாய் பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாகிறார். அதை தான் சொல்கிறார், 17 சொல்கிறார் பாருங்கள், உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்றைக்கி எஸ்பெஷலி உலகத்துக்கும் நமக்கும் இயேசுவை அறிந்தவர்களுக்கும் இயேசுவை விசுவாசிகளுக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அந்த இம்மானுவேலரை அந்த தேற்றரவாளனை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நீ நானும் அவரை நாம் பெற்றிருக்கிறோம். அறியாமல் இல்லை, பெற்றே இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். சத்திய ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், அடுத்து என்ன செய்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்றார். இன்றைக்கி அவர் போயிட்ட பிறகு ஐயோ எல்லாமே போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அப்படி தான் நினச்சாங்க யார்? சீஷர்கள் ஐயோ நம்ம தலைவர் போயிட்டார், இதுக்கு மேலே நமக்கு ஹோப் இல்லை, வாழ முடியாது, நம்மளை எப்படியாவது ரோம பேரரசும் இந்த யூதர ஆசாரியர்களும் நம்மளை எப்படியாவது நம்மளை திரும்பியும் கொண்டுடுவாங்கன்னு பயந்து போய் தான் அவங்க அவங்கவுங்க வேலைக்கு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பேதுரு எல்லாம் என்ன செஞ்சான், வலையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போகிறான். அவன் போன உடனே மற்ற வசங்களும் என்ன செஞ்சாங்க, மற்ற சீஷர்களும், நானும் உன் கூட வரேன், நீனே போனேன் அப்படின்னான். ஆனால் ஆண்டவர் உயிர் தேர்ந்த தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சார், போய் எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவங்க மேலே நேரிடுவார், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். அதே போல் அவங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு சத்திய தேற்றரவாளன் சத்திய ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை முற்றுமுடிய அவர்களை என்ன செஞ்சார், வழி நடத்தினார். அவர்தான் என்னது திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு அந்த தேற்றரவாளனை சொல்லியபடி அவர் என்ன செஞ்சார், அனுப்பி வைத்து இன்றைய வரைக்கும் அந்த தேற்றரவாளன் நம்மோடும் இருக்கிறார். நம்மையும் திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பானே. அதனால் தான் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்கிறவனை அவனிடத்திலே என் பிதாவும் நானும் அன்பாக இருப்பேன், அவன் என்னை வெளிப்படுத்துவேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி இதெல்லாம் எப்படி அவருடைய கற்பனைகளை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளார ஆண்டவர் வாழ்ந்து தன்னை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதுதான் இதில் நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்தது என்ன செய்கிறாரு? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். ரொம்ப இந்த வசனத்தை கை கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது. அப்போ தான் வந்து என் பிதா என்னில் அன்பாக இருப்பது, நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணோம். அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளற வாசம் பண்ணாலே பிதாவும் இயேசு கிறிஸ்து குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கிறாங்க, அவங்களும் கூட வாசம் பண்ணுறாங்கன்றது அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். நீ என் கற்பனையில் கை கொண்டு என் வசனத்தை கை கொண்டு நீ நடந்தனா பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்தாக்கா பிதா குமாரன் ஆகிய ரெண்டு பேரும் உன் கூட தான் இருப்போம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மளை தேற்றரவாளனாக இருந்து நம்மளை என்ன செய்யுது? ஆற்றி தேற்றுகிறது. நாம் எதற்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அன்பாவளே. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய வசனத்தை கை கொள்கிற, அதை வசனத்தின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா அதை மட்டும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக சத்திய தேவ ஆவியானவர் தேற்றரவாளன் நம்மோடு இருப்பார் என்று பார்க்கிறோம் அன்பாவளே. அடுத்து என்ன சொல்கிறார்னா 26 படிங்க. என் நாமத்தில் பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியானவாய் ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்கள், ஆவியானவர் உக்காந்துட்டு நமக்குள்ளே இருந்தார்னா இன்றைக்கி அவர் அந்த வசனத்தை எல்லாம் சொன்ன வசனத்தை எல்லாம் நினைப்பூட்டுவார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி இதெல்லாம் மறந்து போனவர்களாக இருக்கிறோம் அன்பானே. இன்றைக்கி சுயம் பிசாசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிற ஒரு கிறிஸ்துவலாக இருக்கிறோம். சத்திய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டும்படியாக நாம் தகுதியை பெற வேண்டும். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வாழ ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த தேற்றரவாளன் நமக்குள்ளற வாசம் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறாராம்? நினைப்பூட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறாராம். ஆனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்கிறார். இதை பாருங்கள், எங்கள் ஆரம்பத்தில் யோவான் 14:1 என்ன செய்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகனு சொல்லி ஆரம்பித்து அந்த கலக்கத்தை போற்றுவதற்கு ஒரு மருந்தை கொடுக்கிறார். என்ன மருந்துன்னா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ பாருங்கள், நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறது என்னென்னா அவருடைய சமாதானமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் அந்த தேற்றரவாளன் மட்டும் நமக்குள்ளே வந்துட்டார்னா நமக்குள்ளே உலகத்தில் இருக்கிற சமாதானம் நமக்குள்ளே வந்துடும். நீ என்ன தான் குழப்பத்தில் இருந்தாலும், என்ன தான் திகிலில் இருந்தாலும், என்ன தான் பயத்தில் இருந்தாலும், என்ன தான் நீ ஐயோ இந்த கொரோனா நமக்கு வந்துடுமோ அப்படின்ற பயத்தில் இருந்தாலும் கவலையப்படாத, தேவ சமாதானம் உனக்குள்ளே வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல என்றார். இந்த உலகத்தில் அநேக சமாதானங்கள் கிடைக்கிறதுக்கு சீப்பான வழிகள்லாம் உண்டு. எப்படி பிசாசு காட்டி ஏதாவது மது பாட்டிலை காட்டி நீ தண்ணி அடி, ஒரு அரை மணி நேரம் சமாதானம் உனக்கு கிடைக்கும், ஒரு மணி நேரம் கிடைக்கணும், இல்லை தம் அடின்னு சொல்லி புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, உலகத்தான் சொல்கிற பழமொழி. இந்த மாதிரி போதைப் பொருளை போட்டு சமாதானத்தை தேடுகிற ஒரு கும்பல் இருக்குது, இல்லைனா சினிமா பார்த்து அதில் சமாதானத்தை தேடுகிற ஒரு கும்பல் இருக்குது. இப்படி பல காரியங்கள், சிற்றின்பத்தை தேடி நாடி சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு கும்பல் இருக்குது. அதெல்லாமே டெம்பரரி சமாதானம் தான், நிரந்தர சமாதானம் கிடையாது. அடுத்த நிமிஷமே அது மறைஞ்சி நமக்கு நிம்மதியற்ற ஒரு தன்மையை தான் தரும். அன்பாவளே, எனக்கெல்லாம் அப்படி தான் தந்துச்சு. நான்லாம் சினிமா தியேட்டரில் சிரிப்பு படமாக போய் பார்ப்பேன், விட்டடிக்கிற படமாக நாகேஷ் படமாக போய் பார்ப்பேன். ஏன்னா எப்படியாவது சமாதானம் கிடைக்காதான், அந்த பார்க்குற 2 மணி நேரம் தான் சமாதானம் கிடைக்கும். அடுத்து சினிமா தியேட்டர் விட்டு வந்தாக்கா அப்படியே ஒரு இருள் கவ்வும், அப்படியே திரும்பி ஏன்டா வீட்டுக்கு போகிறோம், ஏன்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, செத்து போகலாமே அப்படின்ற நினப்பு வரும். அன்பாலே இந்த மாதிரி நினப்பு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவர் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் சமாதானத்தை கொடுக்கல, அதுதான் இதெல்லாம் உலகம் கொடுக்குற சமாதானம். ஆனால் அவர் சொல்கிறாரு, இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் தான் யாருன்னாக்கா தேற்றரவாளன். ஆமாம், ஆவியானவராகிய தேற்றரவாளனை நமக்கு வைத்து போகிறார், நமக்கு அனுப்பியிருக்கிறார், நம்ம உள்ளத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றரவாளனை நீ நானும் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே ஆளுமை செய்வார், நமக்குள்ளார என்ன செய்வார், அவர் வாசம் செய்து நம்மளை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார். அதனால தான் சொல்கிறார், உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நினைப்பூட்டி உங்களை இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக, நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் யாருக்கு இருக்குதுன்னா, அந்த தேற்றரவாளன் ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அவர் மூலம்தான் நமக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானே, இன்றைக்கி எத்தனையோ இடத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலையும் வந்து தங்கிறத நாம் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த பில்குயின் ஷேக் என்ற அந்த மந்திரினுடைய மனைவி அந்த ஒரு டெத்துக்கு போயிருக்கிறா, அந்த டெத்து இளம் விதவை, இளம் வாலிப பெண் தன் கணவனை இழந்து சமாதானமற்ற முறையில் அவள் ரொம்பவும் சோர்ந்து போய் கலங்கி போய் தவித்து போய் இருக்கும்போது இவர் சொல்கிறா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தை தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். ஏனென்றால் அவர் தான் சமாதானத்தின் தேவன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அவள் ஃபோன் பண்ணி, ஆண்டி நீங்கள் சொன்ன அந்த நேரத்தில் என் இருதயத்தில் சமாதானம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஒரு ஏதோ ஒரு ஆற்றி தேற்று தேறுதலை நான் பெற்ற மாதிரி ஒரு ஆறுதலாக இருந்தது அந்த வார்த்தை, அந்த இயேசு யார் என்று சொல்லி அவள் 3வது மாதம் கழித்த பிறகு அவளிடத்தில் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அந்த பெண் முஸ்லீம் சகோதரியை அவள் என்ன செஞ்சா, இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த முழு சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்குறோம். அன்பால் இதெல்லாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சமாதானத்தின் தேவன் ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் நம்ம உள்ளத்திலே வரும்போது தேவ சமாதானம் நமக்குள்ளார கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நீ எதை குறித்து கலங்கியிருக்கிறாய், எதை குறித்து பயந்திருக்கிறாய், எதை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஹோப்பே இல்லை, ஐயோ வெறுங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று நீ நினைக்கலாம். ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் அண்டிக்கொள், அவருடைய வார்த்தையின்படி நட, அவரை முதலாவது வைத்து அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு. ஆண்டவர் தேவ சமாதானத்தை உனக்கு அனுப்புவார். அந்த தேவ சமாதானம் அது உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, அது பரலோகத்தின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானே, இன்றைக்கு இன்றைக்கி வியாதியினால் நமக்கு கலக்கம் வரும், அடுத்தது பண கஷ்டத்தினால கலக்கம் வரும், இல்லது குடும்ப பிரச்சனையினால் கலக்கம் வரும். எந்த விதத்தில் உன் இருதயம் கலங்கி போயிருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட இருக்குது. பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்பானே. அதனால்தான் சொல்கிறார் பாருங்கள், நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்திலே வருவேன் என்று உங்களுடன் சொன்னதை கேட்டீர்களா? நீங்கள் என்னில் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனென்றால் உங்கள் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தின் படியாக நடப்பதற்கு முன்பாக இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு தான் போயிட்டார், ஆனால் நம்ம தான் நம்ப மறுக்கிறோம், நம்ம தான் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தவிக்கிறோம். அன்பாலே இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தையை தியானிக்கிற நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யிராது, அவர் சமாதானத்தையே நமக்கு வைத்து போயிருக்கிறார், அந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் அந்த சமாதானத்தை கையில் எடுப்போம். இந்த வேத வசனத்தின் மூலமாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளார இருந்து அந்த சமாதானத்தை நமக்கு தருவார். நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால்தான் அழகாக சொல்கிறார் 27 யோவான் 14:27, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. இன்றைக்கி பயந்து கொண்டு இல்லது கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் 100% விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு எனக்கு அந்த தேற்றர வாளனை எனக்கு தாங்க, என் உள்ளத்தில் அந்த சமாதானத்தின் ஆவியை தாங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளுக்கு தேவ சமாதானத்தை நல்குவாராக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே உமது முகத்தை பார்க்கிறார்களோ, அந்த சிலுவையின் கல்வாரி சிலுவையை பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நான் பயந்து போயிருக்கிறேன், நான் கலங்கி போயிருக்கிறேன், நான் குழப்பத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தேவ சமாதானம் வேணும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஏக்கத்தோடு ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய தேவ சமாதானம் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய தேவ வல்லமை இறங்கட்டும், உடைய சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி ஆண்டவரே அந்த தேவ சமாதானத்தை ஒவ்வொருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வல்லமை இறங்குவதாக, இந்த வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவர். தேவ சமாதானத்தினால நிரப்பி எங்களை ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படியா செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாளெல்லாம் நம் தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். 16 சொல்லுகிறார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று. 17 சொல்லுகிறார், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறவர்கள், தேவனிடத்திலே ஜெபிக்கிற நாம் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது, தியானம் பண்ணி முறையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நோக்கி கூப்பிடுவோம், நம்முடைய காரியங்களில் விடுதலை உண்டாக, காரியங்கள் வாய்க்கப்பட, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நோக்கி கூப்பிடுவோம், கதறுவோம், கண்ணீர் வடித்து கேட்போம். எசேக்கியா ராஜா கண்ணீர் வடித்து கேட்டான். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். அது தவறல்ல, கண்டிப்பாக அது செய்ய வேண்டும். வேதம் அதை அனுமதித்திருக்கிறது. வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் அதோடு மட்டும் நம்முடைய ஜபத்தை நிறுத்திவிடாமல் தியானம் பண்ணி முறையிடுகிற அனுபவம் நமக்கு தேவை. மெடிடேட் பண்ணி, எதை மெடிடேட் பண்ணணும்? நம்மை அழைத்த தேவனை, அவர் ஆணையிட்டு சொன்ன வாக்கு தத்தத்தை, அவருடைய அற்புதமான கிரியைகளை. ஒரு தேவ பிள்ளை இவைகளை தியானித்து, இவைகளை முன்வைத்து ஜெபிக்கும் போது ஆமென் என்ன நிச்சயம் இருக்கும் தெரியுமா? இங்கே தாவீது சொல்லுகிறார், அவர் என் சத்தத்தை கேட்பார். காரணம், நான் எதையோ ஒன்றை வைத்தல, நான் இப்பொழுது கேட்பது நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, அவர் ஆணையிட்டு சொன்ன அவருடைய வாக்கு தத்தத்தை வைத்து, என்னை அழைத்த தேவனை முன்னிறுத்தி, அவருடைய அற்புதமான கிரியைகளை முன்னிறுத்தி நான் கேட்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என் ஜபத்தை கேட்பார். ஈசாக்கு தியானம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்தானா? வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? தாவீது அதனாலே தானே சொல்லுகிறான், நீரனை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காய் நினைத்திருளும். என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பல நேரத்தில் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள், வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், ஆலயத்தில் போய் இருக்கும்போது ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், இதை நாம் தியானித்து இவைகளை வைத்து நாம் செபிக்க பழக வேண்டும். வார்த்தைகளை முன்னிறுத்தி, வார்த்தைகளை முன்னிறுத்தி செபிக்கணும். வார்த்தைகளை முன்னிறுத்தி செபிக்கும் போது அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் வாக்குத்தத்தங்களை முன்னிறுத்தி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் ஆமேன் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆவதாக, அப்படியே நடப்பதாக. நம்முடைய ஜெபங்கள் உகந்ததாயும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு ஏதுவாயும் இருக்க வேண்டுமா? நாம் அவரையும், அவருடைய வார்த்தையும், அவருடைய அற்புதமான கிரியைகளையும் தியானம் பண்ணி முறையிடுவது நல்லது. அது மேன்மையானது, அது உகந்தது. இப்படி ஜெபிப்போ, அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற உம்முடைய கிருபைகளை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் மாத்திரம் இராமல், தியானம் பண்ணி முறையிடுகிறவர்களாய் உம்முடைய வார்த்தையும், அழைத்த உம்முடைய கிருபைகளையும், உம்முடைய அற்புதமான கிரியைகளையும் தியானம் பண்ணி முறையிடுகிறவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. கனடா நாட்டின் மலைப்பாங்கான பகுதி ஒன்றில் ஒரு மரம் வளர்ந்து கொண்டிருந்தது. அது எத்தனையோ புயல்களையும் பெருங்காற்றுகளையும் தாக்குப்பிடித்து நின்றது. மிக நேர்த்தியான மரமாக வளர்ந்திருந்தது. முடிவிலே ஒரு நாள் நல்ல தரமான மரப்பொருட்கள் செய்யப்படும்படியாக அந்த மரம் வெட்டி சாய்க்கப்பட்டது. மரத்தடியை மர அறுவை மில்லுக்கு எடுத்துச் செல்லும்படி அருகில் இருந்த ஆற்றில் போட்டனர். ஆனால் அந்த மரத்தடி மர அறுவை மில்லையும் தாண்டி வேகமாக ஆற்று நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மிக வேகமாக சென்ற அந்த மரத்தடி கடைசியில் பெரிய சமுத்திரத்திலே சென்றடைந்தது. கடல் அலைகள் அதை புரட்டி எடுத்தன. தண்ணீரை குடித்து ஊறி போய் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தும் ஒரு பொருளாக மாறியது. பனிமூட்டம் நிறைந்த ஒரு காலை பொழுதில் அவ்வழியாக சென்ற ஒரு கப்பலுக்கு துறைமுகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்களுக்கு முன்னே ஒரு ஆபத்து இருக்கிறது, எச்சரிக்கையாக செல்லவும் என்ற செய்திதான் அது. உடனடியாக கப்பலை பின்னோக்கி செலுத்தி வேகத்தை குறைத்தனர். பின்பு கப்பலின் கேப்டன் கப்பலின் மேல் தளத்துக்கு சென்று தங்களுக்கு முன்னே என்ன கிடக்கிறது என்று பார்த்தார். ஒரு பார்வை பார்த்த மாத்திரத்திலேயே சாதாரண ஒரு மரத்தடி தான் மிதந்து கொண்டிருக்கிறது, முழு வேகத்தோடு மீண்டும் கப்பலை செலுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நோக்கமற்றதும் யாருக்கும் பயன்படாததுமான இந்த மரத்தடியைப் போலத்தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நீரோட்டத்தின் திசையில் அடித்துச் செல்லப்பட்ட மரத்தடியைப் போல நோக்கமற்று ஒவ்வொரு நாளும் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் நாம் பலருக்கு இடையூறாகவும் மாறிவிடுகிறோம். கர்த்தரின் கைக்குள் அடங்கியிராத ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்தால் நம்மை பிரயோஜனமுள்ளவர்களாக, பலருக்கும் பயன்படும் பாத்திரங்களாக மாற்றுவார். நம் தேவன் குயவன், நாம் களிமண். அவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தால் பிரயோஜனமான பாத்திரமாக வணைவார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராயிடமிருந்து ஓடிப்போனாள். எங்கே போவது என்று தெரியாமல் கால் போன போக்கிலே போனாள். சூர்வனாந்திரத்திலே நோக்கமற்று அலைந்து திரிந்தாள். கர்த்தருடைய தூதனானவர், ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆகார் சாராய்க்கு அடங்கி இருக்க பிடிக்காததால் வனாந்திரத்திலே அலைய நேர்ந்தது. பிரியமானவர்களே, நாமும் நம் தேவனுடைய கரத்தில் அடங்கியிராவிட்டால் நமது வாழ்க்கையும் வனாந்திரமாகத்தான் இருக்கும். அநேகருக்கு இடையூறாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். அவர் நம்மை பிரயோஜனமானவர்களாக உருவாக்கட்டும்.
3: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இயேசுவாக இந்த பூமியிலே வந்தார். அவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது அவரே நமக்கு ஆனந்த சந்தோஷமாக, எல்லா காயங்களை மாற்றுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. கேட்டு மகிழ்வோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது ஒருவேளை அடைப்பட்ட நிலையிலோ லாக்டவுன் சுச்சுவேஷனிலோ யாருமே உதவி செய்வார் இல்லாமலோ விசாரிப்பாரற்றோ பொருளாதாரத்தில் குறைவுபட்டோ மன உளைச்சலினாலோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் ஒரு விசேஷித்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களின் தேவைகளை சந்திக்கிறார். உங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாய் விசேஷித்தவர்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் 3 நிலைகளில் பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க இருக்கிறார். 1 நினைத்தருளின பந்தி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் எடுத்து, ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கூறி அவ்விடத்துக்கு போ என்று அனுப்புகிறார். அங்கே பலிவிருந்துக்கு எல்லா பிள்ளைகளும் அழைக்கப்பட்டு உள்ளனர். தாவிதை தவிர சாமுவேல் ஈசாயின் எடுத்து, இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் என்று கேட்க, இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், இளையவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றவுடன் ஆள் அனுப்பி வரவழைத்து தாவிதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இங்கு நாம் கவனிக்கும் போது பலிவிருந்து என்று சொல்லும் பொழுது வீட்டில் உள்ள அனைவரும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இங்கோ தன் சொந்த தகப்பனால் மறக்கடிக்கப்பட்டவனாய் தாவீது காணப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் தாவீதை நினைவுகூர்ந்து குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் முன்பு கனம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் உறவுகளால் நண்பர்களால் மறக்கடிக்கப்பட்டவர்களாய், அல்லது இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் அரசாங்கம் கூட உங்களை கண்டுகொள்ளாமல் நிராகரித்து விட்டதே என்றும், தேவைகள் சந்திக்கப்படாமல் கலங்கி போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் தம்மையே வெளிப்படுத்தி உங்களுக்குரிய கனத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரப் போகிறார். உங்கள் பொருட்டு அநேகர் ஆசிர்வாதமாய் இருக்கும்படி உங்களை நினைவுகூர்ந்து கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 2 நீதி கிடைத்த பந்தி. எஸ்தரின் புஸ்தகம் 7:8 வாசிக்கையில், அங்கு எஸ்தருக்கும் மொர்தகாய்க்கும் அவர்கள் ஜனத்துக்கும் விரோதமாய் ஆமான் என்கிறவன் பல சூழ்ச்சிகளை செய்து ராஜாவிடத்தில் மொர்தகாயை தூக்கிலிட சம்மதமும் பெற்று விடுகிறதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 7:2 விருந்து பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரிடத்தில், உன் வேண்டுதல் என்ன என்று கேட்க, எஸ்தர் நடந்த காரியங்களை தெரிவிக்க ராஜாவுக்கு கோபம் உண்டாகி, உண்மையை அறிந்து மொர்தகாயிற்காக அமைக்கப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கிலிட கட்டளை கொடுக்கிறதை அறிந்து கொள்ளலாம். இங்கு விருந்து சாலையில், அதாவது பந்தியில், எஸ்தருக்கும் மொர்தகாய்க்கும் தங்கள் ஜனங்களுக்கும் நீதி கிடைக்கிறதை காணலாம். இன்றைக்கும் தேவஜனமே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக, உங்களின் உரிமை சுதந்திரத்திற்காயும், அநியாயமாய் ஜனங்களை மரணத்துக்கு கொண்டு செல்கிற கொரோனாவிற்காயும் பரிதவித்து போய் தேவ சமூகத்தில் உங்கள் மன்றாட்டை தினமும் தெரிவிக்கிறதை கர்த்தர் அறிந்து, இன்றைக்கு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படி உங்களுக்காய் விசேஷித்தவைகளை பந்தியாகிய தேவ சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களையும் தேசத்தையும் ஜனங்களையும் அழிக்க நினைக்கும் ஆமானாகிய கொரோனாவிற்கு கர்த்தர் இன்றைக்கு அழிவை தரப்போகிறார். உங்களின் ஜபங்களுக்கு பதிலையும் தரப்போகிறார். 3 நித்தமும் அப்பம் புசிக்கும் பந்தி. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9:1 சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறான் என்று வாசிக்கின்றோம். 3 வாசிக்கின்றோம், யோனத்தானுக்கு 2 உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்பதை. 5 மற்றும் 6 லோதேபாரில் இருக்கிற யோனத்தானின் மகனான மேவி போஷேத்தை தாவீதன் இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள் என்று வாசித்து அறிகிறோம். 7 தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று உள்ளதையும் வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட எல்லா சூழ்நிலைகளும் முடமாய் போயிற்றதே, நாம் இனி எப்படி சமாளிப்பது என்று தேவ சமூகத்தில் நித்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களுக்கு தயை செய்து நித்தமும் உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று வாக்குரைக்கிறார்.
வசனம் இப்படியாக சொல்கிறது, மகா வறட்சியான காலத்திலும் உன்னை நான் திருப்தியாக்கி நடத்துவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவேன் என்று. ஆகையால் இயேசுவை நம்புங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், நித்தமும் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: என்ன பாவம் செய்தேன் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: கடந்த 2 நாட்களாக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் 13வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை மையமாக கொண்டு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் மிகவும் இரக்கமுள்ளவர், என்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லி பெரிய அறைக்கூவல் விடுகிற ஆண்டவர், விழுந்து போனவன் சரியாக மன்னிப்பு கேட்காவிட்டாலும் உதவி செய்கிற நல்ல ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், தள்ளிவிடுவாரோ? அதுவும் தான் தெரிந்து உயர்த்தி மகிழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பாத்திரத்தை தேவன் தள்ளிவிடுவாரோ என்கிற அடிப்படையிலே முதல் நாளிலே யாரை தேவன் தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி லூசிஃபரை தள்ளின காரியத்தையும், உக்ரானக்காரன் ஆண்டவருடைய சம்பத்துகளை அழிக்கிறதை கேள்விப்பட்டதினால் தள்ளினதையும், ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்னரும் வேசித்தனத்திலே, பொல்லாப்பிலே, பொருளாசையிலே, உதாசீனத்திலே வாழ்கிறவர்களையும் தள்ளுகிற காரியத்தை நான் உங்களுக்கு முன்னதாக விளங்க பண்ணினேன். நேற்றைய தினத்தில் ஒழித்து கொண்டிருக்கிற மனிதனையும் தேடி இழுத்து கொண்டு வருகிறவன் உங்களுக்கு காண்பித்தேன். பாவத்து நிமித்தம் ஒழித்துக் கொண்டிருந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை உங்களுக்கு காண்பித்து, பாவத்து நிமித்தம் ஓடி ஒழிக்கிறவர்களையும் இழுத்து கொண்டு உடை உடுத்தி மகிழ்ந்து ஆசீர்வதித்து இழந்தவைகளை திரும்ப தருகிற ஆண்டவர் என்பதை காண்பித்து கொடுத்து அத்தனை இரக்கமுள்ளவர் என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணினேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு பிள்ளையை பிறக்க செய்து அந்த பிள்ளையினுடைய ஒரு சின்ன தவறு பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கைக்கு அவனை தள்ளி அவனும் வனாந்திரத்திலே போய் ஒழித்துக் கொண்டிருந்த போது ஜனத்தினுடைய அழுகுரல் தேவ சன்னிதானத்தில் எட்டிட்டு, ஆகையினாலே அவனை கொண்டே பயந்து ஒதுங்கி போன அவனை கொண்டே மறுபடியும் காரியத்தை செய்கிறதை காண்பித்து தேவன் தன்னுடைய திட்டத்தை மாற்ற விரும்பவில்லை, மனிதனை குறித்திருக்கிற நோக்கத்தை மாற்ற விரும்பவில்லை என்பதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். கூடவே சிலரை சபை ஓரம் கட்டி பண்டில் பண்ணி ஒதுக்கி வைத்திருக்கிற காரியத்தை நான் சவுலிலாக இருந்து பவுலாக மாறின பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை காண்பித்து 5 ஆண்டுகள் செயல்படக்கூடாதவனாக மாற்றப்பட்டு எங்கேயோ தன்னுடைய தகப்பன் பிறந்த ஊரிலே, தொழில் செய்கிற ஊரிலே போய் தங்கிவிட்டிருந்த அந்த பவுலை தேடுகிற பர்னபாவாக சிலரை தேவன் எழுப்பி உபயோகப்படுத்துகிறார் என்று அவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கவனியுங்கள், அப்படி ஒளிந்திருக்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டு சவுலையும் ஆண்டவர் விளக்கம் கொடுத்து வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்னதாக நிறுத்தி இவன் தான் உங்களுக்கு ராஜா என்று சாமுவேல் அறிமுகப்படுத்தினதை நேற்றைய தினத்தில் சொல்லி, நீ தளவாடங்களுக்குள்ளே உன்னை ஒழித்துக் கொண்டாலும், உன்னுடைய பொருட்களின் மத்தியிலே நீ மறைத்துக் கொண்டாலும், குழப்பங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறதால் மலித்துக் கொண்டாலும், உயர்த்தி மகிழ்கிற ஒரு ஆண்டவர் என்று நேற்றைய தினத்திலே ஆண்டவரின் அன்பை காண்பித்தேன். இப்படி இருக்க சவுல் செய்த பாவம் தான் என்ன ஐயா? சவுல் என்பவன் தள்ளப்படுவதற்கு செய்த காரியங்கள் தான் என்ன ஐயா? நீர் முதல் நாளிலே சொன்னீரே அவன் வேசித்தனம் பண்ணி விபச்சாரக்காரனாக மாறவில்லை என்று சொன்னீரே, அவன் ஒரு துன்மார்க்கனாக இருக்கவில்லை என்று சொன்னீரே, பின் ஏன் தள்ளினார் என்கிற வார்த்தைக்கு ஆதாரமாக சில காரியங்களை இன்றைக்கு காண்பித்து கொடுத்து நாளைய தினத்திலே இந்த வார்த்தையினுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10 பத்தாவது அதிகாரத்தை மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நேற்று தினத்தில் ஒழித்து கொண்டிருந்த அவனை எல்லாருக்கும் முன்னதாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்று ஏற்றுக்கொண்ட ஒரு இடத்தில் அவன் நிறுத்தினதை வாசிக்கலாம். 24வது வசனம்.
2: அப்பொழுது
1: 24-25
2: அப்பொழுது
1: சாமுவேல்
2: எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான்.
1: அப்பொழுது
2: ஜனங்கள் எல்லாரும்
1: ஆர்ப்பரித்து
2: ராஜா வாழ்க என்றார்.
1: ராஜா வாழ்க. He was accepted as a king. It's not only introduced by Samuel, the man of God. He was accepted by the people, and people shouted, "Hail King Saul!" இதுவரைக்கு சாதாரணமான பென்யமீன் கோத்திரமாக இருந்த சவுலுக்கு இப்பொழுது ராஜா என்கிற பட்டமும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னரும் ராஜாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அடுத்த அதிகாரத்தில் சாமுவேல் சொன்ன காரியங்களை அறிந்த பின்னரும் அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
2: சாமுவேல்
1: ராஜாங்கத்தின் முறையை
2: ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி
1: கர்த்தருடைய சன்னிதியில் வைத்து
2: ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான்.
1: அடுத்த வசனத்தை பார்த்தால்
2: ராணுவத்தில்
1: இருந்தும் ஆண்டவர் அவனுக்கு ஆட்களை எப்படி. Now he has an army. He has authority. Please understand. He has authority. He has acceptance. And he has got an army. எழுதப்பட்ட புஸ்தகம் உண்டு. கொடுக்கப்பட்ட அதிகாரம் உண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலை உண்டு. கூட நின்று பணி செய்வதற்கு பழிபுரிவதற்கு ஒரு இராணுவம் உண்டு. அந்த கவனிங்க. Until yesterday he was an ordinary person. All of a sudden everything was added. நேற்று வரை சாதாரண மனிதனாக இருந்தான். இப்பொழுது எல்லாமே சரியாக அழகாக அமைந்து விட்டது. ஆனால் நீங்கள் 11வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரை வாசித்தீர்கள் என்றால் தலைவனாக, தெரிந்து கொள்ளப்பட்டவனாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனைத்தான் நீங்கள் இந்த 5 அதிகாரங்களிலேயும் சந்திக்கலாம். Listen to me very carefully. It's not applicable to only a leader. It is applicable to every child of God. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. உங்களை வேறுபிடித்தேன் என்றும், உங்களை தெரிந்து கொண்டேன் என்றும் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார். ஆகையினால யாரோ ஒரு தலைவனுக்கு அல்ல, இது எல்லா தேவ பிள்ளைக்கும் பொருந்தும் என்கிற நோக்கத்தில் இந்த 5 அதிகாரங்களிலிருந்து 5 காரியங்களை வேகமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது நான் பார்க்க சொல்கிறதை காருங்கள். 11வது வசனத்தின் முதலாவது வசனம், 11வது அதிகாரத்தின் முதலாவது வசனம்.
2: அக்காலத்தில்
1: நாகாஸ் என்னும்
2: அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற
1: யாபேசை முற்றுகை போட்டார். இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் கொஞ்சம் மெதுவாக வாசித்து பார்த்திருந்தால் ஒரு உண்மை தெரியும். அது என்ன? அங்கே இருந்த சேனாதிபதிகள் வந்து சவுல் இருந்த ஊராய கிபியாவில வந்து அழுகிறார்கள். ஜனங்கள் காது கேட்க அழுகிறார்கள். 4வது வசனத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஜனங்கள் காது கேட்க அழுகிறார்கள். ஏனென்றால் கிபியாவில் சவுல் வழி வாசம் பண்ணினான், வாழ்ந்து கொண்டிருந்தான். எங்களுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறவர் சத்ரு நிற்கும் போது, சத்ரு எங்களுக்கு சவால் விடும் போது, அம்மோனியன் எங்களை அழிக்க வரும் போது, எங்களுக்காக வந்து ராணுவத்தோடு நிற்க வேண்டியவர் எங்க போயிட்டாரு? தேடி வந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனம்,
2: இதோ
1: இதோ
2: சவுல்
1: சவுல்
2: மாடுகளின் பின்னாலே
1: மாடுகளின் பின்னாலே
2: வயலிலிருந்து வந்து
1: மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து
2: ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான்.
1: ஏன்னா ஜனங்கள் நேரம் அவங்ககிட்ட போக முடியல. He has anointing. He has authority. He has acceptance. He has an army. கவனிங்க, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க ராஜா வாழ்கிறாங்க. அவனுக்கு அதிகாரம் இருந்தது, சாமுவேல் எழுதிய கொடுத்திருந்தான். அவனுக்கு இராணுவம் இருந்தது. ஆனால் ஜனங்கள் நாங்கள் சவுலை தேடுகிறோம் என்று சொல்ல முடியவில்லை. அவனுடைய அபிஷேகத்தை அவன் விரயமாக்கி கொண்டிருந்தான். மாடுகளின் பின்னே தன்னுடைய வயல்ல உழுது கொண்டிருக்கிறான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, மனிதன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாதபது அவனுக்கும் ஒரு பைத்தியக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று நான் தைரியமாய் சொல்வேன். If a man doesn't understand who is he, what for he is given the authority, what for he has been exalted என்பதை அறியாத எந்த மனிதனும் அவன் பைத்தியக்காரனே. மாடுகளின் பின்னதாக தன்னுடைய வயலை இன்னமும் உழுது கொண்டிருக்கிறான். தன்னை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்துவிட்டு இன்னமும் தனக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறான். தன்னையே திருப்திப்படுத்த வேண்டும், தனக்கே வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் வாழ்கிற ஒரு சவுலத்தான். மாடுகளின் பின்னால் இருந்து வந்த அந்த சவுல் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறான். ஜனங்கள் இந்த ஊருக்கு வந்தார்கள், சவுலை சந்திக்க வேண்டும், சவுல் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிற அந்த அபிஷேகத்தின் ஈர்ப்பு சன்மையை சவுல் புரியவும் இல்லை, அதை அனுபவிக்கவும் முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு காலையில வாலிபர் கூட்டத்தில் என்னுடைய மகள் ரஷ்யாவில் நடந்த காரியத்தை பேசி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். அவள் சொன்ன ஒரு காரியம், டாடி என்னால் இங்கே என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது நான் அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை அவளங்க நினைப்படுத்தினாள். இன்க்ரீஸ் யுவர் அனாயின்டிங், உன் அபிஷேகத்தின் அளவை பெருக்கிக் கொள் என்று நான் இங்கே இருந்து போன் பண்ணினேன். அவள் அதற்காக தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி, ஆண்டவரே என்னை இன்னுமாய் ஆள்கொள்ளும், இன்னுமாய் என்னை மேற்கொள்ளும், இன்னுமாய் அபிஷேக தைலமையில பொங்கி வரட்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை சொன்னார். இரவு 2 மணிக்கு ஒரு மெடிக்கல் மாணவன் கை நிறையா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை வைத்துக் கொண்டு தன்னை தற்கொலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்த அவனுடைய கைகளில் மாத்திரைகள், காதல ஒரு சத்தம், Go and tell Joy. ஜாயை போய் சந்தி, அவள் உனக்கு உத்தரவு சொல்லுவாள். குழம்பி போய் இழந்து போய் அழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற யாரோ ஒரு மனிதன், ஹி வாஸ் நாட் எ கிறிஸ்டியன். 2 மணிக்கு வந்தவளுடைய கதவை தட்டுகிறதை அவள் சொல்லிவிட்டு சொன்னாள், அபிஷேகம் என்ன செய்யும்? ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்ற அபிஷேகம் ஜனங்களை உன்னை தேடி வரும்படி இழுக்கக்கூடிய வல்லமை உண்டு என்று காலையில் சொன்னாள். என்னை கேட்கிற அருமையானவர்களை, வாலிபர் கூட்டத்தில் வராதவர்கள் இருப்பீர்கள், அதற்காக சொல்லுகிறேன், உன் மேலே தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை வைத்திருப்பார் என்றால் உன்னை தேவன் உபயோகப்படுத்துவதை ஜனங்கள் அறியும் முன்னதாகவே ஜனங்களை தள்ளி கொண்டு வரத்துக்கூடிய இழுக்கக்கூடிய ஒரு கிருபை நீ பெற்றிருப்பாய். சவுல் அதை அறியவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா. அதனால தான் 6வது வசனம் சொல்லுகிறது, சவுல் இந்த செய்திகளை கேட்டபோது தேவனுடைய ஆவி அவன் மேலே மறுபடியுமாக இறங்குகிறார். கரங்களை தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் நினை போட்டுக்கிறது மாத்திரமில்ல, அவன் கேட்கல, ஆனால் இதுக்கு தாம்பா உன்னை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி God anointed him again. இப்போ 12வது அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் தாண்டி 13வது அதிகாரத்துக்குள் வாருங்கள். மறுபடியும் சவுலுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரமில்லை, என்னாலும் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம், 13வது வசனம்.
2: சாமுவேல்
1: சாமுவேல்
2: சவுலை பார்த்து
1: சவுலை பார்த்து
2: புத்தீனமாய் செய்தீர்.
1: ஏய், யூ ஆக்ட் லைக் எ ஃபூல். என்னையா தி கிங் மேக்கரே சொல்றாரு, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல சொல்றாரு, ஏய் ஏன்பா இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிற, ஏன்பா இவ்வளவு முட்டாளா இருக்கிற, எதுக்குப்பா? காரணத்தை வாசிக்கலாம் தொடர்ந்து.
2: உம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
1: உம்முடைய தேவனாகிய கர்த்தர்
2: உமக்கு விதித்த கட்டளையை,
1: உமக்கு விதித்த கட்டளையை
2: கை கொள்ளாமல் போனீர்,
1: கை கொள்ளாமல் போனீர்.
2: மற்றபடி
1: மற்றபடி
2: கர்த்தர்
1: இஸ்ரவேலின் மேல்
2: உம்முடைய ராஜ்யபாரத்தை,
1: உம்முடைய ராஜ்யபாரத்தை
2: என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்,
1: என்றைக்கும் ஸ்திரப்படுத்தியிருப்பார். ஆனால் நீரோ, யூ ஆக்ட் லைக் எ ஃபூல், யூ லிவ் லைக் எ ஃபூல். என்னத்து தெரியுமா சாமுவேல் சொன்னாரு, ஐயா ஐயா, இவ்வளவு ஆழமான சுருக்கென்று குத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சாமுவேல் என்கிற தேவ மனுஷன் சொன்னதற்கு காரணத்தை அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் படித்து பார்த்தால் தெரியும். ஒன்று, he was under tremendous pressure by the people. He was under the tremendous pressure for the environment. சுற்றிலும் நடக்கிறதை பார்க்கிறான், ஜனங்களால் உண்டாகிற அழுத்தத்தை பார்க்கிறான். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிக்கலாம், 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள்,
1: எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும்
2: கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணினேன்.
1: ஆகையினால் துணிந்தேன், பலியை செலுத்தினேன். பாருங்க, எதம் ஆண்டவர் ஃபூலிஷ்னஸ் சொல்றாரு பாருங்க. சுற்றுப்புறத்தை பார்த்து ஜனங்களால் ஏற்படுகிற அழுத்தத்தினாலே ஒரு தலைவன் செயல்படும் போது, ஒரு தேவ பிள்ளை செயல்படும் போது, ஆண்டவரிடத்துல இன்னமும் ஜெபிக்கவில்லையா? முதல்ல புறப்படும் போதே ஜெபிச்சிருக்கணும், காத்திருக்கும் போது ஜெபிச்சிருக்கணும். இவருக்கு பிரேயர் நான் எப்பன் தெரியுமா, எல்லாமே ஒன்றும் நடக்காத போது திடீர்னு ஒரு பிரேயர் நினைப்பு வந்துடும். கவனியுங்கள், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மதியினமாய் நடந்து கொண்டிருக்கிறதற்கான ஒரு காரியம், தேவன் நியமித்த கட்டளைகளை குறித்து கவலை இல்லை. தேவ வார்த்தைகளை புறக்கணித்து விட்டதால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதுக்குப்பா ஃபூல போல வாழ்ற, நீ மதியினமா வாழ்ற, ஏன்பா சுத்துப்புறத்தை பார்த்து அதனால நெருக்கப்படுகிறதுனாலதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமாடா? தம்பி, நீ அதற்காகத்தான் ஆண்டவரை கூப்பிடணுமா? நான் உனக்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறேனப்பா, அதை கை கொள்ளாமல் நீ என்னை கூப்பிட்டா போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். I have set some commandments. அதை fulfill பண்ணாமல் ஏதோ ஒரு பலியை செலுத்திட்டு காணிக்க கொடுத்துட்டு ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நீ தவறாக கணக்கு போட்டு இருக்கிறாய். நீ புத்தீனமாய் செய்கிறாய். இந்த மாலை வேளையில் தேவனோடு கூட பேசுகிறான். அநேக தேவ மக்கள் இன்றைக்கு இந்த மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். They don't follow what God says. தேவன் சொல்லுகிறதை குறித்து கவலை இல்லை. ஏதோ ஒரு பௌருத்தனை, ஏதோ ஒரு காணிக்கை, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்துவிட்டால் எனக்கு அது போதும் என்கிற திருப்தி அநேகரை ஆட்டி படைக்கிற ஒரு பொல்லாத காலம். சவுல் அவர்களுக்கு முன்னோடி. அருமையானவர்களே, இதில் நான் அதிக கவனம் செலுத்த விரும்பவில்லை, ஏனென்றால் இது உங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் விளங்காத ஒரு காரியத்தை இதே அதிகாரத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நேர குறைவினாலே ஒன்று சாமுவேல் 13வது அதிகாரத்தில் அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை அதனுடைய இறுதி பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கலாம். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிற அந்த நாளிலே நடந்த ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய
1: யோனத்தானுக்குமே அன்றி
2: சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற
1: ஜனங்களில்
2: ஒருவர் கையிலும்
1: பட்டயமும்
2: ஈட்டியும் இல்லாதிருந்தது.
1: Listen, as a leader, Saul should equip everybody. தலைமனாக இருக்கிற சவுல் தன்னோடு கூட இருக்கிற அனைவர் கையிலையும் பட்டயத்தை தந்திருக்க வேண்டும். தலைவனாக நியமிக்கப்பட்ட பவுல் அனைவரையும் சண்டையிடுவதற்கு, யுத்தங்களை நடப்பிப்பதற்கு, போராடுவதற்கு தகுதியுள்ளவர்களாக அவர்களை ட்ரெயின் பண்ணியிருக்க வேண்டும். அவர்களுக்கு போதிய காரியத்தை கொடுத்திருக்க வேண்டும், அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது, he was keeping only for him and for his son. தனக்கும் தம் மகனுக்கு மட்டும்

சபைகளிலே சங்கங்களிலே இன்றைக்கு மற்றவர்கள் யாரும் எழும்ப கூடாது, எழும்பிவிடக் கூடாது, போர் செய்கிறவர்களாக சத்துருவை வீழ்த்துகிறவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக. சத்துரு சொல்லி கொடுத்த பெலிஸ்திய முறைகளை Listen, that is the worldly way. அது உலகம் காட்டும் பாதை. உன் கையில் தான் எல்லாம் இருக்கணும், நீ வெசல் விரல சைத்தாதான் நடக்கணும், மற்ற யார் விரல சிக்கிறது. அது ஆவிக்குரிய உலகத்திலையும் வந்து தாக்கத்தை உண்டாக்கி விட்டது. உலகம் போகிற வழியிலே சபைகள், சபையின் சங்கங்கள், சபையின் கமிட்டிகள் நடக்க ஆரம்பித்ததுனால உலகம் என்ன காண்பிக்கிறதோ, பெலிஸ்தர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதையே சவுலும் செய்ய ஆரம்பித்து விட்டான். அருமையானவர்களே, எச்சரிப்பின் சத்தமாகவே சொல்லுகிறேன், I am also having by God's grace an organization. ஒரு பொது செயலாளர் என்கிற தலைமையில் சிஓவாக இருக்கிறேன். என்னோடு கூட இங்கே தலைவர்கள் இருக்கிறார்கள், என்னோடு கூட மிஷினரிகள் இருக்கிறார்கள், என்னோடு கூட பணி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், எத்தனை அதிகாரத்தை அண்ணன் தன்னுடைய கையிலே வைத்து செயல்படுகிறார், எத்தனை பணத்தை அவரே கையாளுகிறார். இன்றைக்கு ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்து, பிரதர், நம் முன்னால் ஒரு சபை கட்டுவதற்கு ஒரு பணம் கொடுத்தேன், அந்த அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது, இன்னும் அந்த சபை கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன், அதை அனுப்புறதுக்கு இதுதானா அக்கௌண்ட் நம்பர் என்று நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி என் கையில் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் சாரி, எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியாது, அலுவலகத்தில் கேட்டு இதுதான் நம்பரான்னு சொல்லி நான் உங்களுக்கு மெயில் போடுறேன் என்று சொன்னபோது அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியாதா? எனக்கு எதுக்கு தெரிய வேண்டும்? அல்லேலூயா, அந்த கவனிங்கள் ஐயா. இந்த சங்கத்தை நடத்துகிற நான் ஒரு காரியத்தை உங்களுடைய ஜபத்துக்காக துதிக்கிறதுக்காக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மேகசீனில் இதுவரைக்கும் நாங்கள் நிதியை கேட்டு எழுதவில்லை, ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், ஒவ்வொரு செகண்டுக்கு, சாரி நிமிஷத்துக்கு இல்லை செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு ஜெம்ஸுக்கு ஆகிற பணம் 25 ரூபாய் பெர் செகண்ட். நான் பேச பேச ஒரு செகண்ட் 25 ரூபா செலவழிச்சா தான் இந்த ஆர்கனைசேஷனே ரன் பண்ணும். எப்படி ஐயா வருகிறது தெரியாது, எந்த கணக்குக்கு ஐயா வரியாது தெரியாது. ஐயா நீர் சிஓவா? ஆமையா, ஆனால் அது மேலே கண்ட்ரோல் இல்லையா? கொண்டு வந்து சேர்க்கறது தான் எனக்கு உரிமை, செலவழிக்கிறதுக்கு உரிமை. டாக்டர் அசோக்குக்கும் அவரோடு கூட சேர்ந்த மற்ற தலைவர்களுக்கும், யூ கேன் செக் வித் ஹிம். ஏன் தெரியுமா? எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார், அவரவர்களுடைய பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்களை நான் ஆயத்தப்படுத்தினால் தான் குழுவாக நின்று ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. Everybody in the church should be equipped. சபையில் இருக்கிற ஒவ்வொரும் அவருடைய திறமைக்கு தக்கதாக, அவருடைய தகுதிக்கு தக்கதாக, அவருடைய கைகளிலே கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு முறைகளை சொல்லிக் கொடுப்பது தலைமை பீடத்தில் இருக்கிறவருடைய கடமை. If he is not doing that, he is doing something foolish. அவன் புத்தியீனமாகத்தான் செய்கிறான். என்னை கேட்கிற அருமையானவர்களை, என்னை மேன்மைப்படுத்த வரவில்லை, அல்ல ஜெம்ஸ் தான் சிறந்தது என்று சொல்ல வரவில்லை. ஒன்றை கற்றுக்கொண்டேன், ஆண்டவரே, சவுலை தள்ளிவிட்டதனால் அந்த காரணம் எங்களுடைய ஸ்தாபனத்தில் நடந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் தான் அதிகாரம் வைத்திருப்பேன் என்கிற அந்த ஆணவ பேச்சு அரசியலிலே இருக்கட்டும், அல்லது என் குடும்பம் தான் வைத்திருக்கிற குடும்ப அரசியலில் இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய சபைகளிலே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். இதை நம்புகிறவள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு, மாத்திரம் இல்லை அவர்கள் முறைகள் கற்றுக் கொடுக்க முடியும். Saul never trained an army, never called an army, even though God has given an army. ஆண்டவர் அவனுக்கு ராணுவ வீரர்களை தந்தார், ஆனால் சவுல் அதை செய்ததாக வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் செய்திருந்தான் என்றால் அவர்களுக்கும் பட்டயம் வேண்டுமே, அவர்களுக்கும் ஈட்டி வேண்டுமே என்று அவன் அதற்குரிய ஆயத்தத்தை செய்திருப்பான். இத்தனால் வந்தது யோனத்தான் கையிலையும் சவுலின் கையிலையும் தவிர வேறு யார் கையிலையும் பட்டயம் இல்லை, ஆனால் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள்.

0: சவுலே நீ மற்றவர்களை இயக்குவிப்பாய் என்று நினைத்தேன், சவுலே நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவாய் என்று நினைத்தேன், சவுலே நீ மற்றவர்களுக்கு ஆயுதம் தரிப்பிப்பாய் என்று நினைத்தேன். உங்களுக்கு சுகவீனமான எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிற எல்லாரை குறித்து எனக்கு ஒரு சிரிப்பு உண்டு. நீங்களே இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை பெரிய காரியம் இந்த நாட்டில் நடந்திருக்கும். அல்லேலூயா. இப்படி ஜெபிங்கள் ஐயா என்று சொல்லி கொடுத்திருந்தா எத்தனை ஜெப வீரர்கள் எழுந்திருப்பார்கள். தலைவலினா எங்களுக்கு ஜெபியுங்க, பிரச்சனைனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்களுக்கு செய்யுங்கள். நாங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார். நாங்கள் அதை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம்னு சொல்ல ஒரு மாயத்தை உருவாக்கி விட்ட ஆவிக்குரிய தலைமைகளுக்காக நான் பரிதவிக்கிறேன். கம் பீகாரில் ஒரு இடத்திற்கு என்னை என்னுடைய சகோதரர்கள் அழைத்து கொண்டு போனபோது அங்கு ஒரு 4 வயது பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தார்கள். நான் எங்கள் கொண்டு போன சகோதரனிடத்தில் கேட்டேன், இவளை எதுக்கு பார்க்க சொல்கிறீங்க அண்ணா, அவளை கொஞ்சம் ஜோம் பண்ண சொல்லுங்கள். 4 வயசு நான் நிறுத்தி இவனுக்கு ஜோம் பண்ண தெரியுமா என்ன, என்ன அங்கிள் அப்படி கேட்டுட்டீங்க, எங்கள் ஊழியக்காரர் எங்களை ஜபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், எதுக்காகலாம் ஜபம் பண்ண, யாருக்காவது சாசு கொடுத்தா நான் தான் போய் தலையில் கை வச்சு ஜபம் பண்ணுறேன், உங்கள் பாஸ்டர் அங்கிள் வரமாட்டாரா, நான் வச்சு ஜபம் பண்ணி போகலைன்னா வருவார், இதுவரைக்கும் ஏதாவது சாசு போகாமல் இருந்திருக்கா, நான் வச்சு போகாமல் இருக்குமா, அவன் என்ன கேட்குறான், நான் கை வச்சு இயேசுவின் நாமத்தை சொன்னால் போகாமல் இருக்குமா. அந்த பிள்ளையுடைய பேர் மாலினி, அது சவுத் இண்டியன் பேர், எப்படி நார்த் இந்தியாவில் வச்சாங்க தெரியல. மாலினி, நான் மாலினியை தூக்கி மடியில் வச்சு, ஏம்மா நீ ஒருத்திய போது இந்த ஊரில் இருக்க பிசாசு அவ்வளோத்தையும் துரத்துறதுக்கு. அவன் என்ன சொன்னா தெரியுமா, இந்த ஊரில் இப்போ ஒரு பிசாசும் கிடையாது தெரியுமா, ஒரு பிசாசும் கிடையாது. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், 4 வயசு பிள்ளை ஜபிச்சாலே பிசாசு ஊரில் இருக்கிற பிசாசு எல்லாம் ஓடிடும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பிசாசுக்கு ஏதாவது கோபுரத்துக்கு ஜெபம் பண்ண சொல்கிறோம், இது பெரிய பிசாசா. ஏனையா நல்ல கவனிங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு மகன் தன் கூட இருக்கிற அனைவரும் செயல்பட வேண்டியதற்கு எதையாயிலும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அஞ்சவே மாட்டான், அதிகாரம் கொடுப்பதற்கு அஞ்ச மாட்டான், அவர்களை ஆயுதம் ஏந்த வைப்பதற்கு அஞ்ச மாட்டான். நாம் ஆவிக்குரிய ஆயுதங்களை உடையவர்கள், நாம் கம்பு கத்தி எடுக்கிறவர்கள் அல்ல, அதை செய்கிறவர்கள் செய்யட்டும். எக்யூப் யுவர் பீப்புள், உங்கள் பீப்புளை எக்யூப் பண்ணுங்க, உங்கள் பீப்புளை எக்யூப் பண்ணுங்க. நாங்கள் பீகாரில் அதுதான் செய்கிறோம், எங்களுடைய சனங்கள் எல்லாரும் தைரியசாலிகளாக, ஒரு பிள்ளையும் பிசாசுக்கெல்லாம் பயப்படாது, பிசாசு பிடிச்சா ஏய் போ இயேசுவின் நாமத்தில் போ போ போ போ போ. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தேடி மறுபடியும் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா. பாலகரின் வாயினால் துதி உண்டாக பண்ண பண்ணுகிற நல்ல ஆண்டவர் பாலகர்களையும் உபயோகப்படுத்த முடியும் என்று இந்த நாட்களில் நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஏராளமான சாட்சிகளை நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய சிறுவர் ஊழியத்தில் தேவன் 100,000 ஆணவர்கள் சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு செய்கிற காரியங்களை அறிக்கையாக நீங்கள் வாசித்து பார்த்தால், ஜெம்ஸ் லிங்க் என்கிற இடத்துக்கு போனீர்களா, உங்களுக்கு தெரியும் தேவன் சிறு பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று. Because we believe every leader should train the assistant, every leader should mentor the assistant, every leader should equip the assistant. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன மந்தையோ பெரிய மந்தையோ அவர்களை ஆயுதம் தடிக்கப்பட்டவர்களாக. ஆஸ் ஜான் ஜபக்குமார் அடிக்கடி வந்து அவர் சிறுவர் ஊழியத்தில் அநேகரை எக்யூப் பண்ணுறதுக்கு அடிக்கடி பீகாருக்கு வர்ற ஆஸ்கிங். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, எனக்கு சபைக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், சவுலுக்கும் யோனத்தானுக்கும் மாத்திரமல்ல எல்லார் கையிலையும் பட்டை வேண்டும். ஏனென்றால் இது யுத்த நாள், இது யுத்த நாள், இது யுத்த நாள். சவுல் ஃபெயில் ஆனது மாத்திரமல்ல, 14வது அதிகாரத்தில் அந்த ஒரு பட்டையும் வைத்திருந்த யோனத்தானும் சத்ருவினுடைய சேனைக்குள்ள விசுவாசம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் கர்த்தருக்கு கிரியை செய்ய தடையில்லை என்று போன அவனை சாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் 14வது அதிகாரத்தில். He wants to curb. ஏன்னா நான் சொன்னேன் ஃபாஸ்டிங் இருக்கல, சாலு, ஏன் சட்டத்தை கீழ்ப்படியில்னா வாட் இஸ் திஸ் எப்பா சவுலே, யாரை கேட்டுப்பா ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்ன, நீ ஆண்டவட்ட கேட்கலையப்பா, நீ தான் குடிக்க புசிக்கக்கூடாது, நீனே சொல்லிக்கிட்ட, உன் மகனுக்கு தெரியாது, அவன் தேனை கொஞ்சம் புசிச்சிட்டான்,
1: இப்ப அவன் கையில தான் தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்காரு. அவன் கையால பெலிஸ்தீரை முறியடிச்சிருக்காரு. அவன் கையால ஒரு பெரிய விடுதலை தேசத்துக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு சந்தோஷம் வந்திருக்குது. நீ சொல்றிய அவனை கொல்லணும்னு. சவுல் யாரை பின்தொடர்கிறாய், யாரை கொல்ல நினைக்கிறாய்? ஆவிக்குரிய தலைமையில் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறவர்களா இருக்கட்டும், எங்கே இருக்கிறவர்களா இருக்கட்டும், யாரை அழிப்பதற்கு நீ உன்னுடைய ஆயுதத்தையும் அதிகாரத்தையும் உன்னுடைய அகம்பாவத்தையும் உபயோகப்படுத்துகிறாய்? சவுலே, உன்னை எதிர்ப்பினதற்கு காரணம் இதுதானோ?
0: யார் குத்துனாலும் நெல்லு அரிசி ஆகணுங்க. இயேசுவிடத்தில் சீஷர்கள் வந்தாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா?
1: ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உபயோகப்படுத்தி கொஞ்சம் பேர் சாஸ்திரத்தினோம், நாங்கள் அவர்களை தடுத்தோம்.
0: இயேசு சொன்னார், எதுக்குப்பா, எதுக்கு, உனக்கு வேற வேலை இல்லையா? நமக்கு எதிரா இல்லாதவன் நம்மோடு இருக்கிறான். இந்த சிந்தனை சவுலுக்கு அறவே கிடையாது, அறவே கிடையாது.
1: எப்படியோ தேவன் தேசத்தை ரட்சித்து விட்டாரே, பெலிஸ்தியரின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டு விட்டார்களே, மக்கள் ஆனந்தப்பட வேண்டியவன்
0: எழும்பினவனை அழிக்க பார்க்கிறான். ஒரு மனிதன் தான் இருக்கிறான், அவன் கையில் தான் பட்டம் இருக்கிறது, அவனை அழித்து போடு.
1: What is this Saul? நான் அதிகாரம் வச்சிருக்கேன்னு சொல்லி மிரட்டியா? நான் அதிகாரம் வைத்திருக்கிறேன் துர்பிரயோகம் பண்ணுகிறாயோ? சவுலே,
0: நீ பெரிய பாவம் செய்யல,
1: நீ விபச்சாரம் செய்யல, நீ மேசித்தனம் பண்ணல, பட் என்னுடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றல. அப்பதான் முக்கியம். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் நீ வாழவும் இல்லை, உன் வாழ்க்கை முறை இருக்கவில்லை, உன்னுடைய நெறிமுறைகள் இருக்கவில்லை, உன்னுடைய அதிகாரம் இருக்கவில்லை, உன்னுடைய ஆளுகை இருக்கவில்லை, உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கவில்லை. I expected something different.
0: ஆனால் நீயோ அவனையும் அழிக்க நினைக்கிறாய். பெலிஸ்தியனை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு எழுப்பப்பட்ட பாத்திரம் பெலிஸ்தியனை எதிர்க்கிறவர்களை அழிக்க பார்க்கிறது. அது இந்த டயோசிஸில் நடந்தாலும் சரி, அது எந்த டயோசிஸில் நடந்தாலும் சரி, அது இந்த ஸ்தாபனத்தில் நடந்தாலும் சரி, அது ஜெம்ஸ் என்கிற ஸ்தாபனத்தில் நடந்தாலும் சரி, தேவ எதிர்பார்ப்புக்கு வாழாத அவர்களை தேவன் பாவத்தின் நிமித்தம் அல்ல, செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததினாலே ஆண்டவர் தள்ளுகிறார். Saul may be a king, but for God it is David. சவுல் சிங்காசனத்தில் இருக்கலாம், ஆனால் தேவ பார்வையில் தாவீதே ராஜா. நாளைக்கு அதை குறித்து பேசுகிறேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, என்னை நம்பி தந்த பொறுப்பதனை நீர் எதிர்பார்க்கிறவரை எதிர்பார்க்கும் விதத்தில் நான் நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ங்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன், அதை செயல்படுத்துவேன். நீர் என்னை நம்புறீங்க ஆண்டவரே, என் நம்பி சில கிருபைகளை தந்திருக்கீங்க, நீங்கள் நம்பி எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கீங்க, நீங்கள் நம்பி எனக்கு ஆஸ்திகளை தந்திருக்கீங்க, நம்பி எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கீங்க, நீங்கள் நம்பி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தந்திருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் நான் வாழாவிட்டால் நீர் என்னை தள்ளுவதற்கு உரிமை இருக்கிறது. 15வது அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு தான் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன், என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு தான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். அமலேக்கை அழித்து விடு. அவன் இழைத்தவர்களை பின் வரிசையில் இருந்தவர்களை கொன்று போட்டவன் மனதில் வச்சிருக்கேன், என் மனசின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உன்னை எதிர்த்தேன், உன்னை அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணேன். 15வது அதிகாரத்தை வீட்டை அடிச்சு படி படி படிச்சு பாருங்க. என் மனசில் இருக்கிறத நீ நிறைவேற்றுவா. ஆனால் அங்கேயும் சவுல் தவறிவிட்டான், அங்கேயும் கொழுமையானவைகளை தனக்கென்று வைத்துக் கொண்டான். Again and again and again, Saul failed in one thing. He didn't live to the expectation of God. That's all. என்ன கேட்டால் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் ஒரே ஒரு காரியம் தெளிவாக தெரியும். நான் எதிர்பார்த்த அளவு நீ வாழவில்லை, எதிர்பார்த்த காரியத்தை நீ செய்து முடிக்கவில்லை,
1: நீ எதிர்பார்த்த காரியத்தை நீ செய்து முடிக்காததினால் நான் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறவனை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை இந்த 5 அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். சபையை தேவன் எதிர்பார்க்கிறார். தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டும் என்று தனி மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். குடும்பங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று குடும்பங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்தின் மக்கள் தேவனை அறிவதற்கு என் மக்கள் எழுந்து நிற்பார்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரகாசிங்கி பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய பெரிதான எதிர்பார்ப்பு. The greatest and the biggest expectation of God is this. பெரியதும் பலத்ததுமான எதிர்பார்ப்பு. என் ஜனங்கள் எழும்பி தேசங்கள் தேவனை அறிவதற்கு செயல்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு தான் உங்களை ரட்சித்தார். அந்தகாரத்து நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தினுடைய உன்னை வரவழைத்ததுக்கு நோக்கம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியே. இது தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. நான் வாழ்கிறேனா என்பதை நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடப்போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? நான் நீர் எதிர்பார்க்கிற இடத்துல நான் வாழ்கிறேனா? நீர் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்கிறேனா என்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்கள். நான் முடிக்கிறேன், 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். யாரும் இந்த நேரத்தில் தயவு செய்து கொஞ்சம் அமைதியை காத்து கொள்ளும்படியாக. Am I in the place where God wanted me? Am I in the place where God expects me? தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற இடத்திலே இருந்து செயல்படுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தால்தான் பாவி என்று பாவிகளை தள்ளாத ஆண்டவர், துரோகி என்று துரோகிகளையும் தள்ளாத ஆண்டவர் தன் ஜனம் எதிர்பார்த்தபடி வாழவில்லை என்றால் தள்ளித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்குட்படுகிறார். ஏனென்றால் வேலை பெரிது, ராஜாவின் காரியம் அவசரம், செய்து முடிப்பதற்கு ஒரு சின்ன கூட்டம், தேவ எதிர்பார்த்தலை நிறைவேற்றுவதற்கு ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. எல்லாருடைய கண்கள் மூடியிருக்க சொல்லுவோமா? இருதயத்தினாலத்திலிருந்து என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் என்னை நம்பி, சின்ன பொறுப்பா இருக்கலாம் பெரிய பொறுப்பா இருக்கலாம், தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று

believe you will see the glory of God. நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். ஆண்டு சொல்ல இல்ல, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன கர்த்தர் உள்ளத்திலே சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே நீ ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen, but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அண்ட் சொல்ல, நீ விசுவாசிய நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்லும், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். 2 யோவான் 4 வசனம். சுவிசேஷகர் டி.எல். மோடி அவர்களிடம் ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை இவ்வாறு கூறினார். மெக்சிகன் யுத்தம் ஆரம்பித்த போது இந்த மனிதனும் அந்த யுத்தத்திற்கு செல்ல விரும்பினார். ஆனால் அவருடைய தாயாரோ அவரை அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் போருக்கு செல்ல மிகவும் உறுதியாக இருப்பதை பார்த்த அவருடைய தாயார், நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ சம்மதிக்கவில்லை. அவருடைய தாயார் கெஞ்சி பார்த்தார்கள், மன்றாடி பார்த்தார்கள், ஒன்றும் முடியவில்லை. அந்த மனிதன், நான் யுத்தம் முடிந்த பின்பு வந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய பிரயாசத்தினால் பலன் இல்லை என்று உணர்ந்த அந்த தாய் உள்ளே சென்று ஒரு கை கடிகாரத்தை கொண்டு வந்து தன் மகனிடம் கொடுத்து, மகனே, இந்த கடிகாரம் உன் தந்தை மரிக்கும் தருவாயில் இருந்தபோது எனக்கு அவர் கொடுத்தது, இதை நீ வைத்துக்கொள். இந்த கடிகாரம் நண்பகல் 12 மணி காட்டும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என் தாய் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்துக்கொள். இதோ என்னுடைய வேத புத்தகம், இதையும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தன் மகனை போருக்கு வழி அனுப்பி வைத்தாள். அந்த தாய் தன்னுடைய வேதாகமத்தில் சில முக்கியமான பகுதிகளை குறித்து வைத்து அதை எளிதில் வாசிக்க வசதியாக புக்மார்க் வைத்து கொடுத்தார்கள். தன் தாய் மனம் நோகக்கூடாது என்பதற்காக வாட்சையும் வேதாகமத்தையும் பெற்றுக்கொண்டார். யுத்தத்திற்கு சென்று 4 மாதங்கள் ஆகியும் அவர் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கவே இல்லை. ஒரு நாள் மிக நீண்ட களைப்பான அணிவகுப்பின் போது தற்செயலாக பாக்கெட்டுக்குள் இருந்த வாட்சை எடுத்து பார்த்தார். நேரம் சரியாக நண்பகல் 12 ஆகியிருந்தது. தன் தாயார் தனக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு எண்ணம் அவரை உந்தவே அவர் தன் மேற்பார்வையாளரிடம் தனக்கு சற்று நேரம் ஓய்வு தரும்படி கேட்டுக்கொண்டு அணிவகுப்பில் இருந்து பிரிந்து வெளியே வந்தார். அந்த மெக்சிகோவின் சமவெளியில் ஒரு மரத்துக்கு பின் சென்று சத்தமிட்டு கதற ஆரம்பித்தார். தன் தாய் வழிபடுகிற தேவனை நோக்கி தன்னை ரட்சிக்கும்படி கதறி ஜெபித்தார். அவருடைய ஜபத்தை கேட்ட தேவன் அப்பொழுதே அவரை ரட்சித்தார். மெக்சிகோ போர் முடிந்த பின்பும் அவர், என் தேவனுக்காக எதையாவது செய்ய நான் மீண்டும் செல்ல விரும்புகிறேன் என்றார். ஆம் பிரியமான தாய்மார்களே, ஒரு தாயின் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது. நீங்களும் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்கள் கணவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் நிச்சயம் பதிலை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தாயாக மனைவியாக இருந்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் தேவன் கவனிக்கிறார். அதற்கான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வைக்கான தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடாதிருங்கள். நிச்சயம் பதில் உண்டு

நியாயாதிபதிகள் 2 அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிப்பீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருக்கின்றவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் மரணமடைந்தான். அவனை எப்பிராயமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கின்ற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகார்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அத்சரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகின்ற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கின்ற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகின்ற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கன்றி அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகின்றவர்களின் கைக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகின்ற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக்கப்பிடித்து ஒடுக்குகின்றவர்களின் நிமித்தம் தவிக்கின்றதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள்
பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படி அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இது இப்போ நடந்த நிகழ்ச்சி இல்ல, 1990களில் நடந்தது இது. ஒரு இளைஞன் ஒரு முதியவர்கிட்ட டைம் கேட்டதுக்கு இவ்வளவு அக்கப்போர். இளைஞன், சார் டைம் என்னாச்சு? முதியவர், சொல்ல முடியாது. இளைஞன், ஏன் சார் டைம் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாக போகுது? முதியவர், ஆமா நான் உனக்கு டைம் சொன்னா எனக்கு நஷ்டமா தான் ஆகும். நான் உனக்கு டைம் சொன்னா நீ எனக்கு நன்றி சொல்வ, ஒருவேளை நாளைக்கும் நீ என்கிட்ட டைம் கேட்கலாம். இளைஞன், வாய்ப்பு இருக்குது. முதியவர், ரெண்டு மூணு தடவையோ அல்லது அதுக்கு மேலேயோ நாம சந்திக்கலாம், நீ என் பேரு அட்ரஸ் கேட்கலாம். இளைஞன், ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதியவர், நீ என் வீட்டுக்கு வரலாம், சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன்னு சொல்லலாம். நான் உன்னை உபசரிக்க காஃபி தரலாம், நீ காஃபியை பாராட்டி யார் இதை போட்டதுன்னு கேட்ப. இளைஞன், ஆமா கேட்பேன். முதியவர், நான் என் பொண்ணு போட்டதுன்னு சொல்வேன், என் அழகான பொண்ணை உனக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பேன், அப்புறம் நீ என் பொண்ணை அடிக்கடி பார்க்க முயற்சிப்ப, அவளை வெளியே கூட்டிட்டு போவ. இளைஞன் புன்னகைக்கிறான். முதியவர் தொடர்ந்து சொல்றாரு, நீ உன் காதல் அவா கிட்ட சொல்வ, ரெண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க. இளைஞன் மறுபடியும் புன்னகைக்கிறான். முதியவர் தொடர்ந்து சொல்றாரு, ஒரு நாள் நீயும் அவளும் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ண சம்மதம் கேட்பீங்க. உடனே இளைஞன், ஆமா சார், இதுக்கும் டைம் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, அதுக்கு முதியவர் கோபமா, ஒரு வாட்ச் கூட சொந்தமா இல்லாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடான்னு கத்துனாரு. இளைஞன் தலதறிக்க ஓடுனான். நாமும் இப்படித்தாங்க, இந்த வயதானவர் மாதிரி இல்லாத பிரச்சனைய அது நடந்துரும்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் இருக்கும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு இயேசு சொல்றாரு.

0: மத்தியஸ்தர் ஒருவரே என்ற தலைப்பில் ஜோன்ஸ் அண்ட் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தின் 5 வசனம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தின் 5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
2: தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும்
1: மத்தியஸ்தரும் ஒருவரே. There is one God and one mediator between God and men. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்து தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாயிருக்கிற மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் என்றாலே மத்தியில் இருக்கிறவர், நடுவில் இருக்கிறவர். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. யார் இந்த மத்தியஸ்தர்? எபிரேயர் 12 அதிகாரம் அதனுடைய 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கவனமா கேளுங்க. மத்தியஸ்தர் என்று சொல்லும் போது தேவன் என்று, பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில் இருக்கிறவர், மத்தியஸ்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து, மீடியேட்டர். மத்தியஸ்தர் என்று சொல்லும் போது அவர் பிதாவோடு எவ்வளவு வேணும் குறைந்தவர் என்று மதிப்பிடக்கூடாது. அவர் மத்தியஸ்தரா இருக்கிறதுனால பிதாக்கு கீழே அப்படி கிடையாது. அவரை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, ஆதியிலே இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாயிருந்தவர். எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீங்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். பிதாவின் பக்கத்தில் யாருக்கு உட்கார முடியும்? பிதாவுக்கு சமமானவருக்கு தான் உட்கார முடியும். அதுதான் பிலிப்பியர் 2:5 வாசிக்கும் போது தெரியும், அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணவில்லையா? அவர் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் 1:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ரோமர் 11:36 சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. From him, through him and to him. அவரால், அவர் மூலமாய், அவருக்காக. நான் எதற்காக இவ்வார்த்தைகளை எடுத்து பேசுகிறேன் என்றால், சபை இந்த நாட்களிலே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்து இல்லாமல், இயேசு இல்லாமல் எதுவுமே இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இல்லாம எதுவுமே இல்லை. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார் என்றால் அதை புரியும்படி சொல்ல வேண்டுமானால், பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே செய்கிறார். கிறிஸ்து இல்லாமல் பிதாவாகிய தேவன் எதையும் செய்யவில்லை. அதை இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், த்ரூ கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் நம்மை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொண்டோம்?
2: தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டது நிமித்தமாய் ஒன்றை அறிந்து கொண்டோம், என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர் என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? இயேசு கிறிஸ்து தேடி வந்தது நிமித்தமாய். அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? இயேசு கிறிஸ்து நம்மை தொட்டது நிமித்தமாய். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டது நிமித்தமாய். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம் ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்படி நம்மை சந்திக்கிறாரோ அப்படியேதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே நாம் பிதாவாகிய தேவனை சந்திக்க முடியும். அதை தான் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இயேசு இல்லாம எதுவுமே கிடையாது. அவரே எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய நாமத்தை பிரத்யட்சமாய் தெரிவிக்கவில்லை. ஒவ்வொரு சூழ்நிலையில தம்மை அவர் வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஆபிரகாம் வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கிறான். அவன் சரீரம் பலவீனப்பட்டு சரீரம் செத்த நிலையில் இருந்த போது தேவன் தம்மை எல்ஷடாயாய் வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றார். சர்வ வல்லவர் என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாமே உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசு ஆகல. உன் சரீரம் பலவீனப்பட்டது உண்மைதான் ஆபிரகாமே, எனக்கு அன்று இருந்த பலன் இன்றும் இருக்கிறது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் எதையும் செய்ய முடியும். ஆபிரகாமே எதையும் செய்ய முடியும். அந்த வெளிப்பாடு தான் ஆபிரகாமை தன்னுடைய 100வது வயதிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவராய் தம்மை வெளிப்படுத்தின அதே தேவன் மோசேயின் இடத்தில் வெளிப்படுத்தின போது யெகோவா தேவனாய் வெளிப்படுத்தினார். அங்கே நான் சர்வ வல்லவர் என்று சொல்லவில்லை, மாறாக ஐ அம் தட் ஐ அம் என்று சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசே. அன்று ஆபிரகாம் இடத்தில் நான் எப்படி இருந்தேனோ ஆமென், இன்று நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஆபிரகாம் அன்னைக்கு இருந்தா இன்னைக்கு இல்ல, யா ஈசாக்கு அன்னைக்கு இருந்தா இன்னைக்கு இல்ல, ஆமென் யாக்கோபு அன்று இருந்தா இன்று இல்ல, ஆனால் நான் அன்றும் இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், என்றும் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவர் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலே தம்மை ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களை எடுத்து பார்க்கும் போது அதிலே கிறிஸ்துவை காண முடியும். இது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், நேரம் அதிகம் போகிறது. ஒவ்வொரு புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் போது கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? புதிய ஏற்பாட்டோடு இணைத்து பார்க்கும் போது ஓ மெல்கிசேதேக்காய், ஆமென், கிறிஸ்துவுக்கு நிழல் மெல்கிசேதேக்காய் பார்க்க முடியும். யாத்திராகமத்திலே ஆமென் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் பார்க்க முடியும். லேவியர் ஆகமத்தில் பிரதான ஆசாரியனாய் பார்க்க முடியும். எண்ணாகமத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாய் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமாய் தேவன் நிழலாய் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் பிரத்யட்சமாய் அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே பழைய ஏற்பாட்டில் யாருமே யெகோவா தேவன் நம்ம சொல்லி பயங்கரமாக பாடுறோம், ஆனால் இஸ்ரவேலர்கள் அந்த நாமத்தை சும்மா உச்சரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அந்த நாமத்தை சொல்றதுக்கே யோசிப்பாங்க. எனவே தான் அவர்கள் எளிய முறையை எப்படி கையாண்டார்கள்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே இப்படி சொல்லி தான் ஜெபம் பண்ணுவாங்களே தவிர யெகோவா தேவனை இப்படி சொல்ல ரொம்ப யோசிப்பாங்க. அந்த நாமத்தை அவர் நினைச்சாலே அவங்களுக்கு அவ்வளவு நடுக்கமா இருக்கும். அந்த நாமத்தை சொல்லுவதற்கே பயமா இருக்கும். இப்படி இருக்கதா? ஆமே. ஹல்லேலூயா. கேப்ரியல் தூதன் வெளிப்படுத்துகிறான் அவருடைய நாமத்தை. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இத்தனை பரிசுத்தவான்கள் இருந்த போதிலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு உட்பட முற்பிதாக்கள் இயேசுவின் நாளை காண ஆசையா இருந்தவர்கள் இத்தனை பேர், ஏன் தாவீது உட்பட இத்தனை பேருக்கும் அவரை குறித்த தீர்க்க தரிசன காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதே அன்றி அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்று நானும் நீங்களும் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். கவனியுங்கள், கேப்ரியல் தூதன் அந்த நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னே பரலோக தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தினான். அது அடையாளமாக தான் மரியாளை என்று கூப்பிடுவதற்கு முன்பதாக கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. நாம் பெற்ற கிருபை என்ன தெரியுமா?
3: ஆமே. நாம் பெற்ற கிருபை என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறிகிற அறிவை அடைந்தது. தேவனிடத்தில் பெற்ற பெரிய கிருபை. ஆமென் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி ஊடா ஹந்தா ரகடா ஏ மக்கபதரியா தரா. ஹalleluya. த்ரூ கிரைஸ்ட், அவர் மூலமாய் தான் எல்லாமே. எல்லாமே கிறிஸ்து இல்லைனா பரலோகத்தை கற்பனை கூட பண்ண முடியாது நமக்கு. ஹalleluya. ஆமே. நாம் பண்ணுகிற புண்ணியத்தால் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு புண்ணியம் இந்த பூமியில் நம்ம செய்தோம்னா அதுக்குள்ள பலனை அவர் தருவா. ஆனா பரலோகத்துக்கு செல்லுகிற ஒரே வழி, நானே வாசல் என்றா, நானே வழி என்றா, என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரா. இயேசுதான் எல்லாம். இயேசுக்கே மகிமை. ஆமென். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுவோம். அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் அழாம இருந்தது ரொம்ப குறைவு. எத்தனை முறை பிரசங்கித்தாலும், எத்தனை முறை அந்த வார்த்தையை சொன்னாலும் உள்ளெல்லாம் அப்படி உருக ஆரம்பிச்சிடும். ஆபேலின் ரத்தம் பேசினது போல இயேசுவின் ரத்தம் பேசி இருக்குமாடா. ஆமேன். என்றோ இந்த பூமி இல்லாமலா இருந்திருக்கும், பிதாவின் கோபாக்கினை என்ற ஊட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசினது? இவன் நான் மரித்தேன், காயினால் நான் மரித்தேன், இவனால் நான் மரித்தேன், இவனால் என் வாழ்க்கை போச்சு, இவனால் நான் மரித்தேன். இந்த ரத்தம் பேசினது நிமித்தம் காயினின் மேல் சாபம் விழுந்தது. ஆபேலின் ரத்தம் பேசினது என்ன? இவனால் நான் மரித்தேன். இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினது என்ன? இவனால் நான் மரித்தேன். இயேசுவின் ரத்தம் பேசினது என்ன? இவனுக்காக நான் மரித்தேன், இவளுக்காக நான் மரித்தேன், இவனுக்காக நான் மரித்தேன், இவளுக்காக நான் மரித்தேன். ஆபேலின் ரத்தம் பேசினது நிமித்தம் காயின் மேல் சாபம் விழுந்ததானால் இயேசுவின் ரத்தம் பேசினது நிமித்தம் என் சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நல்ல கரங்கள்

0: இயேசு இல்லாம பரலோகத்தை, இயேசு இல்லாம இங்க வாழவும் முடியாது, பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. கொர்நேலியு என்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருந்தான், டெய்லி பிரேயர் பண்றவன், தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறவன். இந்த 10:10:1 வாசிங்க, அப்போஸ்தலர் 10:1 வாசிங்க வேகமா. Thank you Father. அப்போஸ்தலர்
1: இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகி குர்நேலி என்னும் பெயர் கொண்ட,
0: இரண்டாவது வசனம்,
1: அவன் தேவ பக்தி உள்ளவனும்.
0: அவன் தேவ பக்தி உள்ளவன் என்றால் என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ளவன் என்றால் என்ன தெரியுமா? பைபிள்ல செய்ய, அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் இல்ல, அதுல செய் என்று சொல்வதை செய்வான், செய்யாத என்று சொல்வதை தொடமாட்டான். அவன் தான் தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தின்னா அப்படி இப்படி விரைச்சிட்டு இருக்கிறது இல்ல, செய் என்று சொல்வதை செய்வான், செய்யாத என்று சொல்வதை செய்ய மாட்டான். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து
1: ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து,
0: ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, மிகுந்த தர்மம்னா ஏதோ 10 ரூபா இருக்கு நான் 2 ரூபா வச்சுக்க அப்படி இல்ல, அவனுடைய மேக்சிமம் மிகுந்த தர்மங்களை செய்து
1: எப்பொழுதும்
0: எப்பொழுதும்
1: தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
0: இப்படி இருக்கிறான். பரலோகத்துக்கு போறது இதுக்கு மேல நீ என்னங்க வேணும்? இல்ல, தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், பரலோகத்துக்கு போற இதுக்கு மேல தகுதி. பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். பேதுரு அனுப்புகிறார், பேதுரு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்துகிறார். ஓ ஜீசஸ். நான் எதற்கு இதை சொல்றேன்னா, என்னுடைய பக்தியை வைத்தோ, என்னுடைய தான தர்மங்களை வைத்தோ, என்னுடைய ஜபத்தை வைத்தோ என்னால் அங்கு போக முடியாது. ஆமே. எனக்கு அங்க போக எனக்கு இருக்கிற ஒரே பாலம், எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இவனுடைய செயல்கள் தேவனை ரொம்ப பிடிச்சிட்டு, தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறாராம். பார்த்து தான் பலன் அளிப்பார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவனை ஆண்டவர் மிஸ் பண்ண விரும்பல, மிஸ் பண்ண விரும்பல. எனவே என்ன செய்கிறார்? அவன் காதுகள் கேட்கப்பட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இத்தனை ஆயிரம், எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த பூமியில, ஓ ஜீசஸ், பக்தியுள்ள கொர்நிலையை அவர் மிஸ் பண்ண விரும்பாததுனால அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அவன் ரட்சிக்கப்பட்டான். நாம் எல்லாம் பக்தி உள்ளவர்களா? ஆனால் அப்படி இருந்தோம், என்னை உங்களை அவர் மிஸ் பண்ண விரும்பாததுனால தானே. ஆமே. நாம் அறியாதிருந்தோம், நம்மை அறிந்தவர், நம்மை தேடி வந்தவர், ஹல்லேலூயா.

என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே நமக்கு எல்லாமானவர். எனவேதான் கொரிந்தியருக்கு பவுலை கொண்டு எழுதும் போது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்றார். எதற்காக அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அழைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவை நமக்கு நீதியாகவும் மீட்பாகவும் ஜீவனாகவும் பரிசுத்தமாகவும் தருகிறார். இப்போ நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கணும். என்னுடைய எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவினூடாய் தான் போகணும். கிறிஸ்துவினூடாய் செல்லுகிற எந்த காரியமும் நீதியாய் தான் இருக்கும். கிறிஸ்துவினூடாய் செய்கிற எந்த காரியமும் பரிசுத்தமாய் தான் இருக்கும். கிறிஸ்து மத்தியஸ்தர், கிறிஸ்து மத்தியஸ்தர், நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரின் ஆதரவே. நான் அடிக்கடி ரொம்ப நினைத்து பார்க்கிற வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் சில காரியங்கள் உண்டு. என்ன, இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் என எத்தனை பேர் எழுப்பினார்கள்! அத்தனை பேர்களும் இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் மாத்திரமே ராஜாக்களாக இருந்தார்கள். அவங்க கையில் எல்லாம் புறஜாதிகள் கிடைத்தால் கொன்று விடுவார்கள். புறஜாதிகளுக்கு அவர்கள் ராஜாக்களாக இருக்க மாட்டார்கள், விரோதிகளாய் தான் இருந்தார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தில், தாவீது பிறந்த அதே கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். தாவீது சவுலை ஒருவன் கொல்லுவான் அல்லவா, அப்போ என்ன கேட்டு கொண்டான் தெரியுமா? தாவீது, நீ எவ்விடத்தான் கேட்ட வேற ஆளுன்னு சொன்னதும் கொன்னுட்டான், நீ எப்படி அவன் மேல கை வைக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதே கோத்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இஸ்ரேல்

ஜெயமாய் முடிய வேண்டுமா? ஏமாற்றம் இல்லாமல் முடிய வேண்டுமா? நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வரதா உண்டு, தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாயிருக்கிற மத்தியஸ்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் ஆசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி எழுத வைத்தார், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இயேசுவை தவிர வேற எது மேலையும் விருப்பம் வேண்டாம். எனக்கு இது வாங்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு இதுக்கு ஆசை, அப்படி வேண்டாம். தேவைன்னா வாங்குங்க, தேவைன்னா வாங்க வைப்பார். இல்லைன்னா யார்கிட்டயாவது வச்சு உங்களுக்கு தர வைப்பார். ஆமென். இயேசு இடத்துல வசனம் கேட்க வனாந்திரத்தில் வந்தவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தார்ல, தேவையா சாப்பாடு தருவார். ஆமென். காசு இருக்கிறதுனால வாங்காதீங்க, தேவை இருக்குன்னா வாங்குங்க. எனக்கு காசு இருக்கு அதனால வாங்குறேன், ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க, தேவை இருக்குன்னா வாங்குங்க. ஆமே. காசு இருக்கிறதுனால போய் சாப்பிடாதீங்க, பசிச்சுன்னா சாப்பிடுங்க. ஹாலலூயா. என்கிட்ட காசு இருக்கு வாங்க போ, அப்படி வேண்டாம். ஹாலலூயா. அது வேற எதுக்கும் நன்மைக்கு வச்சிருப்பார் ஆண்டவர். ஆமே. தேவைன்னா தேவைன்னா தருவார். நமக்கு ஆசை வந்து தேவைகள் மேலே நமக்கு ஆசைகள் வரக்கூடாது. நம்ம பல நேரத்தில் வாங்கி வைக்கிறவைகள் எல்லாம் தேவைகள் நிமித்தமாக இல்லை, ஆசைகள் நிமித்தமாக. வேண்டாம். ஆமே. நம்முடைய ஆசை எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர், நீங்கள் இல்லைன்னா இல்லை ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஏசு இல்லைன்னா இல்லை. நம்ம என்ன தான் பாஸ்டர் பையனாக பிறந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே சபையில் வந்து ஆராதித்தாலும் சரி, பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஏசு இல்லைன்னா பரலோகத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏசுவே எல்லாம் எல்லாம் எல்லாமாக இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.

ஆமென் ஆமென். இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். எபிரேயர் 9:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக, ஆமென், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ளும்படியாக. அதான் நான் சொன்ன, இவ்வளவு நேரம் சொன்னது இதுதான் சொன்னேன். இயேசு இல்லாம எதுவுமே நமக்கு கிடையாது. பரத்திலிருந்து எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் சரி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து யார் மூலமாய் எல்லா நன்மைகளும் இறங்கி வருகிறது தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் இயேசுவின் மேலதான் இருக்கணும். உங்க வாயில அவரை துதிக்கிற துதியா இருக்கணும். நான் சில காரியங்களை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் எதற்காக இன்றைய செய்தியின் பர்பஸ், இந்த செய்தி நோக்கம், கிறிஸ்துவை எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான், அவர் வேற எந்த வழியாட்டும் போக முடியாதுங்க. எங்க அப்பா ஒரு பாஸ்டர், அருமையான ஒரு தேவ மனிதர், நல்ல சவாலாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்த தேவ மனிதன். அப்போ எங்க அப்பா கிட்டயும் சில நீதிகள் வெளிப்பட்டது அல்லவா? எங்க அப்பா கிட்ட வெளிப்பட்ட நீதியை வச்சு என்னால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எனக்கு தேவ இறக்கம் வேணா கிடைக்கும். அவர் ஒன்றையும் மறந்து விட மாட்டார், 1000 தலைமுறைக்கு இறக்க செய்வார். ஆனால் நான் எந்த நீதியை வச்சு போகலாம் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் வெளிப்படுத்தின நீதி. நான் அவருக்குள் மறைந்திருப்பேனா? எனக்கு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம்? இங்கே நான் கண்ணை மூடினாலும் நான் அங்கே போய் விழித்துக் கொள்வேன். நான் அங்கே போய் விழித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து

0: எதுக்கு இதை சொல்றேன்னா, எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எக்ஸாம்பிளுக்கு வேற யாரையும் சொல்லல, எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேற யாரையும் வைக்க கூடாது. இயேசு இயேசு தான்.
1: ஆமென்.
0: அதுல இந்த உறவுகள் எல்லாம் இங்கோட முடிஞ்சிட்டுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க இல்லைனாலும் அங்க போய் சேர்ந்து குடும்பமும் ஒரு வீட்டுல வாங்கி நம்ம பல நேரத்தில் அங்கதான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவர் ஒரு 307வது நம்பர் ரூமா பார்த்து அந்த பீச் சைடா பார்த்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அங்க இங்கேயே சில காலம் நம்மை அறிந்தவர்களை நம்ம பார்த்து அவங்கள் பிரிவே நம்ம அதை தாங்காம இருக்கிறோமே. உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன அப்படி நினைச்சு என்னை உருவாக்கி நான் சொல்லுகிறேன், இப்பொழுது என தகப்பனார் அங்கே இருக்கிறார். ஏன்னா அவருடைய மரணத்தை பார்த்ததுனால சொல்கிறேன். வானத்தை அப்படி பார்க்குறாங்க லாஸ்ட்டு. நான் நிச்சயமாக நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து தம்மை நிச்சயமாக வெளிப்படுத்தி இருப்பார். இல்லைன்னா இங்கே பக்கத்துலேருந்து ஒருத்தன் கத்துறேன், அப்பா அப்பா அப்பான்னு ஏன்னு கூட கேட்கல. நான் அதன் பிறகு தான் புரிந்து கொண்டேன். என்ன, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னங்க கூட்டெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் இயேசுவை ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னு வைங்களா, பார்த்துட்டே இருப்பீங்க. தலை தங்க மயமானவர். ஓ ஜீசஸ், நம்ம பார்க்காமலே அவரை நினைக்கும் போதே அப்படி இருக்குல்ல. நீங்கள் மட்டும் ஒன்ஸ் அவரை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது பரலோத்து வந்து அதுக்கப்புறம் இடற மாட்டாங்க, எங்கேயாவது இருந்துட்டு போவாங்க. ஆண்டவரே எனக்கு உங்கள் பாதப்படியிலே இருக்கணும். ஆண்டவரே நம்ம என்ன நினச்சிட்டு இங்கேருந்து குடும்பமாக போய் அங்கே ஒரு 7வது நம்பர் ரூமில் போய் ஆண்டவரே அப்பப்போ வந்துட்டு போகிறோம், ஆண்டவரே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் வேறங்க. இயேசு இயேசு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இயேசுவின் இடத்துல இம்மைக்கான ஏதோ 4 பொருளை வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்றது மாதிரி ஒரு நாளும் வராதிங்க. அவர் பெரியவர்.
1: ஆமென்.
0: பெரியவர். இந்த 1 வருஷம் வேலை இல்லாம நிறைய பேர் இருந்தீங்க, வாடகை கொடுக்க முடியாம நிறைய பேர் இருந்தீங்க, அடுத்த வேலை என்ன செய்யணும்னு தெரியாம திணறன நிறைய பேர் இருந்தீங்க. எங்க உங்களை நடத்தலையா? 2 வாரம் தாங்க, 2020 அவுட்.

0: ஆமென். ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். இவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 வெளிப்படுத்தின விசேஷம் 5:13
1: அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும்
0: கனமும்
1: மகிமையும்
0: வல்லமையும்
1: சதா காலங்களிலும்
0: உண்டாவதாக
1: என்று சொல்ல
0: நல்ல கவனிங்க. மத்தியஸ்தராக இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் வச்சுட்டு என்ன செய்யணும்னா அவரை வர்ஷிப் பண்ணணும். அவரை வர்ஷிப் பண்ணணும். வேற யாரையும் ஆராதிக்க கூடாது, வேற எதையும் ஆராதிக்க கூடாது. வேற யாரையும் ஆராதிக்க கூடாது, வேற எதையும் ஆராதிக்க கூடாது. நம்முடைய ஃபோக்கஸ் ஓகே, இவராலதான் எல்லாம், இவராலதான் எல்லாம், இயேசுவாலதான் எனக்கு எல்லாம், ஓகே நைட்டா. இனி ஃபோக்கஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அவரை அப்படி வர்ஷிப் பண்ணணும், இயேசுவை ஆராதிக்கணும். இயேசுவா, இதுதான் தேவன் வைத்திருக்கிற நியமம், இதுதான் தேவன் எழுதி கொடுத்த நியமம். ஆமென். அப்படி ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை பிதாவுக்கு மகிமையாக போகும். இயேசுவை ஆராதிக்கிற ஆராதனை பிதாவுக்கு மகிமையாக இருக்கும். இதுதான் பிதாவாகிய தேவன் எழுதி வைத்த நியமம், இதுதான் அவருடைய என்றென்றைக்கும் உள்ள தீர்மானம். ஆமேன். பிலிப்பியர் 2:9 பிலிப்பியர் 2:9-11
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
0: இயேசுவின் நாமத்தில்
1: வானோர் பூதலத்தோர்
0: பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும்.
1: பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக,
0: இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும், பிதாவாகிய தேவனுக்கு
1: மகிமையாக
0: இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நல்ல கவனிச்சீங்களா? இயேசுவை உயர்த்தும் போது அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா இருக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் எபேசியர் 3:20 அதனுடைய கடைசி 2:20-21
1: நாம்
0: வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய பிதாவாகிய தேவனுக்கு
1: சபையிலே
0: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
1: தலைமுறை தலைமுறைக்கும்
0: சதா காலங்களிலும் கைகளை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவனை ஆராதிக்கும் போது, இயேசுவனை வர்ஷிப் பண்ணும் போது அந்த மகிமை ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு போகுது. நான் என் நாமத்தின் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று தேவன் மோசேக்கு கட்டளையிடும் போது, ஹல்லேலூயா, ஜனங்கள் சூழ்நிலை மாற மாற தேவனுக்குரிய மகிமையை ஆங்காங்கே செலுத்த ஆரம்பித்தார்கள். விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொன்றாய் செய்து வைத்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். மகிமையை வேறொன்றுக்கு செலுத்த ஆரம்பித்தார்கள். தேவன் பார்த்தா அவருக்குரிய மகிமையை சபை சரியாய் செலுத்த வேண்டுமானால் அந்த மகிமை வேற யாருக்கும் போகாமல் தேவனுக்கு மாத்திரமே செல்ல வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி? எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தையுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து அவரை நாம் ஆராதிக்கிற ஆராதனை பிதாவுக்கு செல்லுகிற மகிமை. ஆமென். நல்ல கவனிங்க, டிசம்பர்ல வந்தாலே எல்லாரும் இயேசுவை குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சு இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனா நம்ம டிசம்பர் வந்தாலே பனினால என்னவோ தெரியல, தூங்கு தூங்கு அப்படியே தூங்கிடுவோம். அவர் குழந்தை கிடையாது, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். இயேசுவின் பிறப்பை குறித்து மத்தேயுவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார், லூக்காவை கொண்டு எழுதி வைத்தார். Thank you, Holy Spirit. இயேசுவின் பிறப்பை கொண்டு அவர் பிறந்தார் என்று அன்னைக்கு உன்னைக்கு உலகத்தார் சொல்ற அநேக காரியங்கள் என்ன இருந்தாலும் உங்க இயேசு, உங்க இயேசு 2000 வருஷம் தானே ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்ப யார் இருந்தா? அதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். இந்த வெளிப்பாடு மத்தேயுவுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, லூக்காவுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொருவை கொண்டு ஒவ்வொரு நோக்கத்தின் அடிப்படையில் பரிசுத்தாவை நான் எழுதி வைத்தேன். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக விரும்பவில்லை, ஆனால் நான் சொல்ல வருகிற செய்தியை சொல்லுகிறேன். மத்தேயு ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதுகிறார், வம்ச வரலாறு என்று எழுதுகிறார். லூக்காவும் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதுகிறார், வம்ச வரலாறு என்று எழுதுகிறார். அந்த டீட்டெயில் ஹிஸ்டரி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு மார்க்கு இயேசுவின் ஊழியத்திலிருந்து எழுத ஆரம்பிக்கிறார். ஆனால் யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான், இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு முழு அதிகாரம் எழுதவில்லை, ஒரு முழு வசனம் ஃபுல்லாகவும் எழுதவில்லை. இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரே ஒரு லைன்ல எழுதி வச்சிட்டார், அவர் வந்தார், அவர் வந்தார். மற்ற எல்லாரும் பிறந்தார் பிறந்தார் என்று சொல்லும் போது மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு உன்னத ரகசியம் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவானே, நீ இப்படி எழுது, அவர் வந்தார் என்று எழுது. அவர் வந்தாரா? வந்தார் என்றால் அவர் எங்க இருந்தார், எங்கிருந்து வந்தார், அதை பார்க்கணும்னா இது நான் சொன்ன வார்த்தை யோவான் 1:11. நீங்க அதை பார்க்கணும்னா அப்படியே மேல நீங்க பார்க்கணும். மேல பார்க்கும்போது தான் தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஓ ராமா ஷேகா பதரா. அப்படி என்றால் உலகம் சொல்லும், ஏ உங்க இயேசுக்கு வயசு 2000 தான் ஆச்சேன்னு. நீங்க தட்டி சொல்லணும், காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை உருவாக்கினவர் அவர், ஆதியில் இருந்தவர் அவர், ஆதியில் இருந்தவர் அவர், தேவனாய் இருந்தவர் அவர், பிதாவுக்கு சமமாய் இருந்தவர், என்னையும் உன்னையும் மீட்கும் பொருளாய், தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தராய் இந்த பூமியிலே 2000 வருஷத்துக்கு முன்னாக இறங்கி வந்தார். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்? அவர் ஒருவரை ஆராதிக்கப்படத்தக்கவர். இயேசுவை உயர்த்துங்கள், இயேசுவை குறுகிறாதீங்க. சின்ன ஒரு போட்டோவை வச்சு இதுதான் இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு கொளுத்தி வைக்காதீங்க. அவர் பெரியவர், வானாதி வானங்கள் அவரை கொல்ல முடியாது. வானாதி வானங்கள் அவரை கொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவர். என்ன வானாதி வானங்கள் கொல்ல முடியாதுன்னா, நமக்கு முன்னாடி ஒரு வானம் தான் தெரியுது, அந்த வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரம் என்பது நம்ம பெரிதாய் பார்க்கிற சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெரிதான். ஒரு சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெரிதான் ஒரு நட்சத்திரம். இப்படி எத்தனையோ ட்ரில்லியனா தெரியல, கணக்கு தெரியல, அத்தனை நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது. அத்தனை பெரிய நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஓ, பெரிய நட்சத்திரம், என்னதான் பெரிய நட்சத்திரமா இருந்தாலும் இந்த வானம் கொள்ளும். இந்த வானத்தால் அத்தனையும் தாங்க முடியும். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிறதே வானம் அல்ல, வானாதி வானங்கள் கொள்ளாத. ஓ ராபா மா மா தாரா, come on worship him. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர். நல்லா ஆராதிங்க பார்க்கலாம். Yes.

சகோதரி, அவருக்குரிய மகிமை பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு வல்லமையும் மகிமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே நான் செலுத்தணுமா? தேவனுக்குரிய வல்லமை மகிமை அவருக்கே செலுத்தணும்னா என்ன செய்யணும்? சிம்பிள், அதேதான் கத்து சொல்லுகிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென்.

கவனிங்க. ஆமே, அவர் ஆராதிக்கணும். எப்பவுமே இயேசுவை பெருசா தான் பார்க்கணும். இதுதான் இயேசுன்னு சொல்லிட்டு யாரோ வரைஞ்ச போட்டோவை கொண்டு வீட்டில் வைக்காதீங்க. ஆமே, ஆராதனை, அவர் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அவரை தான் ஆராதிக்கணும். அதாவது பாருங்க, இயேசுன் மார்பில் சாய்ந்திருந்தவன் யாரு? யோவான். அந்த ஆராதனைக்கு அடுத்த விஷயத்தை பார்த்ததும் யோவான் நடுங்க ஆரம்பிக்கிறான். நடுக்கத்தோடு கர்த்தரில் களி கூறணும். தேவ சமூகத்தில் களி கூறணும், ஆனால் எப்படி களி கூறணுமா? நடுக்கத்தோடு சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? பயத்தோடு களி கூறணும், ஆனால் நமக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கணும். என்ன நடுக்கும்? ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத என்ன மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து ஆராதிப்பான்னு சொல்லி ராஜாக்களும் ஆசாரியர்களுமா எங்களை மாற்றின உம்முடைய திரு ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.

0: அதாவது அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு ஜனங்களுடைய அறியாமை போக்கும்படிக்கு ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காரியத்தை இப்ப பாருங்க, தோமாலாம் வரும்போது சிலுவைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது. நமக்கு நம்ம ஊர் தண்டனை என்ன, கடைசி தண்டனை தூக்கு தண்டனை. அதே மாதிரி அதே போல ரோம்ல கடைசி அந்த மரண தண்டனை கொடுக்கணும்னா சிலுவையில் அறைவாங்க. இயேசுவை மட்டும் சிலுவையில் அறையல, இயேசு பூமியில மனுஷகுமாரனாய் பிறப்பதற்கு முன்னே இந்த சிலுவை தண்டனை எத்தனையோ நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருந்தது. சிலுவையில் அறையப்பட்டவர்களை பார்த்து தலைகுலுக்கி பரியாசம் பண்ணுவார்கள் ஜனங்கள். அப்படிதான் இயேசுவையும் பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு தொட்டதும் அது புனிதமாயிட்டு, இயேசு எந்த கை வச்சாலுமே அது சேஞ்ச் ஆயிரும். கெட்டு எந்த கெட்டு போனதானாலும் சரி, எந்த அழுகினதானாலும் சரி, அவர் கை வச்சிட்டாருன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிரும், டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நல்ல கவனிங்க. அப்போ இயேசு சிலுவையில் உனக்காக மரித்தார்னு சொன்னால் சிலுவைன்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு சிலுவையை உண்டு செஞ்சு காட்டு, செஞ்சு காட்டு. இதான் சரி, இப்போ மாதிரி கூகுள்லாம் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு கூல் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அப்போ கூகுள்களும் எங்களை போவாங்க நேர் அங்கே கிராஸ் அப்படின்னு பண்ணால் வராது. சிலுவை சிலுவை அப்படின்னா அப்படி சிலுவைன்னா இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் அடையாளங்களை காண்பித்தார்கள். நாளடைவில் என்ன ஆச்சு, ஜனங்கள் எல்லாம் அதை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலுவையை பார்த்ததும் ஒரு கும்பிடு. எந்த சிலுவை, மொத்த கல்வாரியில் மூணு சிலுவை இருந்தது. இவர்கள் அடையாளங்களாய் தான் வைக்கப்பட்டதை தவிர விக்கிரகங்களாக்க வைக்கப்படவில்லை. அவருக்குரிய மகிமை அவருக்கு தான் செலுத்தணும். சிலுவையை பார்த்ததும் அப்படி ஏதாவது ஒரு போட்டோவை பார்த்ததும் அவரை இன்னும் பாருங்க, அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். என்னை தன்னை எவ்வளவு தாழ்த்தி தம்முடைய மகிமையை விட்டு வெளிப்பட்டார். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அப்போ அப்படி சேஞ்ச் ஆகி அவர் வெளிப்படுகிறார். அதே தேவன் திரும்ப எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அப்போ பாருங்க, கல்லறை இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணு நாள் தான் ஆச்சு. மூணு நாள் கழிச்சு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்னதும் என்ன தேடுகிறா என்று யார் கேட்கிறா, இயேசு கேட்கிறா. இவர் திரும்பி மூணு நாள் தான் ஆச்சு பார்த்து, மூணு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தா. பார்த்துட்டு திரும்பி பார்த்தா, இயேசு வந்துட்டீங்களா அப்படி கேட்க வேண்டியது தானே. பார்த்தது என்ன சொன்னா, தோட்டக்காரரே அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி சேஞ்ச் ஆகிட்டாரு. அப்போ அதுவரை பார்த்த ரூபம் அல்ல, அதுவரை பார்த்த ரூபம் என்ன, அடிமையின் ரூபம் எடுத்தார். அவரை பார்க்க பைபிள் சொல்லுகிறது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எப்படிப்பட்டவர் அப்படி மாறினார் தெரியுமா, சூலை மத்தியால் சொல்லுகிறார், அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர். என்னை யாரும் விரும்பலன்னு தெரிஞ்சதும் என்னுடைய ரூபம் எடுத்தவர் இந்த பூமியில் வந்து என்னை எல்லாரும் விரும்பும்படிக்கு என்னை மாற்றினார். என் ஆண்டவர், என் இயேசு அவர். ஹல்லேலூயா, க்ளோரி. அப்படிப்பட்டவர் இப்ப அவர் மகிமையில, அவர் தெரியல மரியா என்ன தேடுற, சவுண்டு கேட்ட தெரியாதா, ஆளை பார்த்த தெரியாதா, ஆனா மரியாளுக்கு தெரியல. ஆனா மரியாளையன் பேர் சொல்லி அழைத்த போது அந்த வார்த்தையில அந்த ஏற்கனவே அவள் அனுபவித்த அந்த நேசம் இப்பொழுதும் அவரில் மாறாமல் வெளிப்பட்ட போது அவள் போதகரேன்னு சொல்லி கால விழுந்துட்டா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறது போல இங்கே அவர் நமக்கு எப்படி தேவனாய் இருக்கிறாரோ நாளை அங்க போய் நிற்கும் போது அவரும் நிற்பார், எனக்காக நிற்பார், மத்தியஸ்தராய் நிற்பார், என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வசனம் வெளிச்சம் தந்து பேதைகளை ஞானியாக்கும். ஒரு நாள் ஒரு போட்டோவை வச்சோ, ஒரு சிலுவையை வச்சோ வழிபடாதிருங்கள். ஒரு போட்டோவை வச்சு இப்படி ஒரு விளக்கு கொளுத்துறது நம்ம ஊர்ல எல்லாம் யாருக்கு அப்படி செய்வாங்க அப்படின்னா, மரித்தவங்களுக்கு தான் ஒரு போட்டோவை வச்சு ஒரு விளக்கும் ஒரு மாலையும். சில வீட்டுக்குள்ள இயேசுக்கு வரவே முடியலையே, அங்கே ஃபுல்லாக துக்கம் கொண்டாடிட்டே இருக்காங்கப்பா. நான் மரித்து மூன்றாவது நாளில் உயிர் தெழுந்தாச்சு, நான் இங்கே போனாலே இவங்க அடக்காரதனை நடத்திட்டே இருக்கிறாங்க, நான் அங்கே போகல, நான் அங்கே போகல. இல்லைங்க, ஆமாம், இப்படி நம்ம மரித்து ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு விளக்கம் வச்சுட்டு நம்ம இப்படி நிற்கும் போது பின்னாடி பத்மத்தீவில் யோவானுக்கு பின்னாக வந்து நின்று மரித்து ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற கேட்டதும் யோவான் என்ன ஆயிட்டானா, செத்தவன் போல. இப்படி திடீர்னு ஒருவர் ஒரு நாள் வருவார், அதுக்கப்புறம் நமக்கு போட்டோல விளக்கு வைக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அவர் உயிரோடு இருக்கிறா, அவர் உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன, அவர் உயிரோடு இருக்கிறா, அவருக்கு தான் ஆராதனை. இந்த பூமியில சரித்திரம் படைக்கும்படி எத்தனை பேர் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், ஹே, அவர் மனிதனாய் பிறந்து வாழ்ந்து கடவுளானவர் அல்ல. அவர் கடவுள். அவர் கடவுளா இருந்து தேவனா இருந்து எனக்காக, என்னை மீட்பதற்காக இயேசுவை பத்தி பேசின பேசிட்டே இருக்கலாம். என் சபையே, கர்த்தரை கொண்டாடுங்கள், இயேசுவை கொண்டாடுங்க. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஆண்டவர் நீங்க. எப்படி ஆண்டவர் நான் விடுவேன்? எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஆண்டவர் நீங்க. வார்த்தையாகிய கிறிஸ்து எனக்கு கிடைத்த பொக்கிஷம். கடந்த நாள்ல ஒரு இடத்துல பேசும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எட்ட சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்பது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்போ அது ப்ரெஷியஸ், ப்ரெஷியஸ் ஆனதை எங்க தான் வைக்கணும்? சாதாரண தட்டில் வைக்க கூடாது, வெள்ளித்தட்டில். எனக்கு ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும்படி எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகிய கிறிஸ்து, அவரை நான் எங்கேயும் கொண்டு வச்சிடக்கூடாது. என் இருதயத்தில் வைக்கணும், என் இருதயத்தில் வைக்கணும்ப்பா. அப்பா, நான் வேற எங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேப்பா, நீங்க என்னுடைய ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம சும்மா ஆதாங்க ஏசு, வாங்க வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் செஞ்சு தந்துருங்க. டயலாக் வேறு அடிப்போம். காணா ஒரு கல்யாண வீட்டில் நீர் வந்தபோது, ஹல்லேலூயா, அவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டி, அவரை வர்ஷிப் பண்ணணுங்க, வேற எதையும் ஆராதிக்க கூடாது. கை ரொம்ப, அதாவது தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார், மரியாள் பார்க்கும்போது அவர் கையில் எந்த ஒரு எதுவுமே இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. எம்மாவிற்கு ரெண்டு சீஷர்கள் நடந்து போவாங்க, கூட இயேசுவும் ரொம்ப தூரம் போவார். அவர் கையில் அந்த ஆணி பாய்ந்த அந்த தடங்கள் இருந்திருக்குமானால் அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குமா இல்லையா? தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஒரு அவர் கம்ப்ளீட்டாக ஒரு மகிமையானவராக மாறுகிறார். ஆனால் தோமாவுக்கு சந்தேகம். அவன் சொல்லுகிறான், அவர் அந்த ஓட்டையில் நான் கை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு தெரிஞ்சதும், திருப்பியும் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவனை நம்ப பண்ணுவதற்காக அந்த கோலத்தை திருப்பி எடுத்தார். கையை காட்டுற, தோமா தொட்டு பாரு, தொட்டு பாரு. சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. ஹல்லேலூயா. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாரையும் நேசிங்க, ஆனா ஒருவரை மட்டும் ஆராதிங்க. ஒருவரை மட்டும்தான் ஆராதிக்கணும், வேற யாரையும் ஆராதிக்க முடியாது. அவருக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. அவருக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை தான் பிதாவுக்கு மகிமையாகிற ஆராதனை. ஆமென். அவரால் தான் இன்னைக்கு நாம் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். பாருங்கள், இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல இயேசு பேசி கொண்டிருக்கிறார். பேசும்போது சமாரிய ஸ்திரீ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 4:4, பிரைஸ் காட், அதனுடைய 20வது வசனத்தை வாசி.
1: எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார்.
0: நீங்கள் எருசலேமில், என்ன யூதர்கள் என்ன சொல்றாங்க, வர்ஷிப் பண்ண எங்க தான் இருந்து வர்ஷிப் பண்ணணும்? எருசலேமில தான், மலையில எருசலேமில தான் வர்ஷிப் பண்ணணும். அப்போ இயேசு கீழே படிச்சீங்கன்னா தெரியும், இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார், பிதாவை எருசலேமில மாத்திரம் இல்லம்மா, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றார். இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னதும் அந்த ஸ்திரீ கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? 25வது வசனத்தை வாசிங்க.
1: அந்த ஸ்திரீ
0: அவரை நோக்கி
1: கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன்.
0: நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த இத்தனை வார்த்தைகளை சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். பிதா எருசலேம்ல தான வர்ஷிப் பண்ணு சொல்றீங்க, இல்லப்பா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உடனே சொல்லும், அப்படி வரணும்னா மேசியா வரணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் நடக்கணும்னா இயேசு வந்தா தான் நடக்கும். இயேசு வந்தார், அது நடக்கிறது. அது நடப்பதின் அடையாளமாக தான் இயேசு வருவதற்கு முன்னே எருசலேமிலே மாத்திரம் ஏறெடுக்கப்பட்ட ஆராதனை, இயேசு வந்த பிறகு இந்த நாகர்கோவிலிலும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆராதனைக்குரியவர் அவர் மத்தியஸ்தர். எங்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரமாணம், அது கண்ட இடத்தில் உன் பலிகளை போடக்கூடாது, இஸ்ரவேலர்கள் ஆமேன் பாபிலோன்ல சிறைபிடிக்கப்பட்டு போன பிறகு பாபிலோனியர் யூதர்களுடைய பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். தாவீதின் பாட்டு அல்லவா. உடனே பாபிலோனியர் என்ன சொல்றாங்களா, அவங்க சியோன் பாட்டை கொஞ்சம் பாடுங்கன்னு சொன்ன போது 137 சங்கீதத்தில் இருக்கு 4 வசனம் இவங்க என்ன சொல்றாங்களா, கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில்
1: நாங்கள்
0: பாடுவது எப்படி. இப்படி இருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதே பிரமாணம் இன்றும் தொடர்ந்து இருக்கும். ஆனால் ஆமே நம்ம ஆராதிக்கணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்க தான் போனோம், பக்கத்தில் வர்றதுக்கே நம்ம என்ன பாடுபடுறோம். இது எங்க போனோம், எருசலேமுக்கு. எல்லா கன்வென்ஷனும் எங்க தான் நடக்கும், எருசலேமில். இயேசு இல்லைன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இவ்வளவு ஈஸியா வந்து ஆராதிக்கிறோம். காரணம் என்ன, கார் இருந்ததுனாலயா, பைக் இருந்ததுனாலயா, வீட்டு பக்கத்துல இருந்ததுனாலயா, ஒண்ணு இல்ல, அவர் இருக்கிறதுனால. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதாங்க, அவரால் தாங்க ஆராதிக்கிறோம். காயினின் காணிக்கை அங்கீகரிக்கல, காயினின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலின் ஆராதனை ஏற்றுக்கொண்ட. நான் இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், இதோடு பார்க்க விரும்புகிறேன், எப்படி ஆண்டவரே ஆபேலை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டா, ஆபேலுக்கும் தேவனுக்கும் நடுவாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. அவரே நீதியாயிருக்கிறார், அவரே மீட்பாயிருக்கிறார், அவரே பரிசுத்தமாயிருக்கிறார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆபே காயின் தன்னுடைய நீதியை கொண்டு வருகிறார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அதை செலுத்த முடியாது, அங்கு ரிஜெக்டட், அவன் தள்ளப்பட்டு விடும். ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. பலிபீடத்தில் வரும்போது ஆபேல் கிரியையில் அவன் நீதி உள்ளவன், எல்லாத்திலையும் டாப். ஆனால் தேவனிடத்தில் தன் நீதியை ஒரு நாளும் கொண்டு வரல. ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட்டு பலிபீடத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். இன்று நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட ஒரே காரணர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவேதான் ஆபிரகாமோடு ஈசாக்கு நடக்கிறான். மோரியா மலையின் சமீபம் வந்தபோது கூட வந்த வேலைக்காரர்களை கீழே நிறுத்திவிட்டு சொல்லுகிற, நானும் பிள்ளையாண்டனும் போய் தொழுது விட்டு வருகிறோம் என்று சொன்னபோது, நாங்கள் வர்ஷிப் பண்ணிட்டு வரோம் என்று சொன்னதும், அதுவரை பேசாமல் இருந்த ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க. ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னதும் ஈசாக்கு கேட்டது என்ன தெரியுமா, ஆட்டுக்குட்டி எங்க. ஆராதனை என்றதும் சபையே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து சந்ததிகளாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றா ஆராதனை என்றது நம்முடைய தேடல் எதுவாக இருக்கணும் தெரியுமா, இன்னைக்கு யார் பேசுவா, இன்னைக்கு பிரதர் உண்டா, இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்ட் இருக்காங்களா, இன்னைக்கு என் பக்கத்தில் இன்னார் இருப்பாங்களா, இந்த தேடலோடு வரக்கூடாது. ஆராதனை என்றதும் நம்முடைய தேடல் ஒருவரை மட்டும்தான் இருக்கணும், என் ஆட்டுக்குட்டியானவர். வேற யாரையும் பார்க்கீங்க வரவே கூடாது. வேற நல்ல கவனிங்க, ஈசாக் சொல்ல விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க. அதன் அர்த்தம் என்ன, ஆட்டுக்குட்டி இல்லாம ஆராதனைக்குரியவர் இல்லாம என்ன இருந்தாலும் நோ யூஸ். ஆராதனைக்குரியவர் இருந்து வேற ஒண்ணும் இல்லைனாலும் மகிமை மகிமை. இன்னைக்குள்ள செட்டப்ல அதை சொல்லணும்னா ஏசி இருக்கு, லைட் இருக்கு, JBL ஸ்பீக்கர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க. பரவாயில்ல, எதுக்கு சர்ச்சை போறோம், அங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு. நோ நோ, ஆராதனையில நான் அவரை சந்திக்கணும், அவர் என்ன சந்திக்கணும். என்னுடைய தேடல் ஒன்றுதான், யார் வந்தா என்ன, வராம போனா என்ன, செய்தி யார் கொடுத்தா என்ன, கொடுக்காம போனா என்ன. அப்ப நான் வரது உங்களை பார்க்க, நான் வரது உங்களை நம்பி. ஆட்டுக்குட்டியானவரே ஆராதனைக்குரியவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அடுத்த காரியம் பாருங்கள், அவர் மத்தியஸ்தர். ரோமர் 8:34
1: ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்,
0: ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்,
1: கிறிஸ்துவே மரித்தவர்
0: அவரே எழுந்தும் இருக்கிறவர்
1: அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும்
0: இருக்கிறவர்,
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்
0: அவரே. ஜபம், நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் வர காரணம் யார் தெரியுமா, மத்தியஸ்தராயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் சீஷர்கள் இடத்துல எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் ஜபிக்கும் போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், யோவான் 14:13-14 பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அதை இந்த வசனத்தோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இயேசுவேன்னு சொல்லி அப்பா நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். என்னுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் வர காரணம், காரணர் இயேசு கிறிஸ்து. வேற எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் சரி, அது எத்தனை பெரிய புனிதர்களா இருந்தாலும் சரி, வேற எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் பரத்திலிருந்து பதில் வராது. பரத்திலிருந்து பதில் வர வேண்டுமானால் ஒரே ஒரு நாமத்தை சொல்லி மாத்திரமே ஜெபிக்க வேண்டும். அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். வேற இன்னாருக்காக அவன் யார சொல்லி ஜெபம் பண்ணாலும் பரத்திலிருந்து பதில் வராது. ஆமே ஆமே. எனவே எப்பவுமே சொல், அதனாலதான் சொல்றேன், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க அடக்கம் பண்ணப்பட்டவங்க கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று இப்படி சில நம்ம வந்து நிறைய பேர் பேர் தான் பெந்தகோஸ்தின்னு வச்சிருந்தாலும் செய்யறது அவ்வளோ வேண்டாத வேலைகள். நேராக போய் ஒரு மெழுகுவத்தையும் கொளுத்தி வச்சுட்டு யார் இருக்கா, அவங்க சூப்பராக படுத்து தூங்கிட்டு இருக்கு, அங்கேயே இல்லை ஆள். ஓவராக கொளுத்தாதே எழுப்பி வந்துடுவாங்க அங்கே ஆளுக்கு. பாருங்க, நான் என்ன ஆண்டவர், எங்கள் அப்பா இறந்தாச்சு, அப்பா இறந்து அடுத்த வாரமே கல்லறை கட்டியாச்சு. கல்லறை கட்டிட்டு அந்த வழியாக போனால் அதில் போய் இருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து வணங்கல மாட்டேன், ஆனால் இருந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறது. ஒரு வாரம் தாண்டல எனக்கு ஆண்டு ஒரு ரெண்டு வாரம் தாண்டி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு தரிசனத்தை காட்டினார். தரிசனத்தில் என்ன, எங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் அந்த ஆஃபீஸ் ரூம் நான் இருக்கிற இப்போ இருக்கிறோம், அதுலேருந்து எங்கள் அப்பா அப்படி வெளியே இறங்கி வராங்க, இப்படி கோபத்தில் இப்படி வெளியே வராங்க. நான் சொன்னேன், அப்பா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, உங்களுக்கு அங்கே கல்லறை கட்டி வச்சுருக்கிறோம், நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு ஒரே கேள்வி கேட்டுட்டு அந்த தரிசனம் மறைஞ்சிட்டு. என்ன கேள்வி, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு. அன்னையோடு அங்கே போகிறது இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது மாத்திரமே அங்கே போகிறது தவிர, அப்போ அங்கே யார் இருக்கிறா. நம்ம பல நேரத்தில் நம்ம அறியாமல் இப்படி பல காரியங்களை செய்கிறோம். நினைவு கூறணும், நினைவு கூறக்கூடாது. ஒருத்தங்க செய்த நல்ல காரியங்கள் சில காரியம் நினைவு கூறணும். நினைவு கூறுவதற்காக செய்யணும், வழிபடுவதற்காக எதுவும் செய்யாதீங்க. நினைவு கூறுதல் நம்மை வழிபடுவதை நோக்கி செல்லுமானால் அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்களில் நாம் நம்மை திருத்தி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நம்ம தேவனுக்குரிய மகிமையை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஆளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளும் செய்யாதீங்க, போய் நினை பாரு, கல்லறை போய் பார்க்க தப்பே கிடையாது. நினைவு கூறணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நினைவு கூறணும். அவங்க செய்த காரியங்கள், அவர்கள் வைத்து சென்று அடிச்சுவடுகள், அதை நினைவு கூறணும். ஆனால் அவங்களை வழிபடக்கூடாது, வழிபடக்கூடாது. அப்படி வழிபட ஆரம்பிச்சிட்டோன்னா அதுவே நமக்கு கண்ணியாக மாறிடும். ஒரு நாளும் செய்யாதீங்க, நினைவு கூறுங்க. எல்லாரையும் நினைவு கூறணும். நினைவு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இது பைபிள் நம்ம கட். ஆனால் ஒரு நாள் வழிபடுறாதீங்க. யாரையும் வழிபட்டு போய் மாலையை போட்டு அப்படியே விழுந்து கிடக்குது. ஒரு நாள் அதை செய்யாதீங்க. ஆராதனைக்குரிய ஒரு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற யார், எந்த நாமத்தை சொல்லி, வேற யாருக்கு பேரை சொல்லி நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் பரத்திலிருந்து பதில் வராது. வேற எங்கிருந்து வருமோ எனக்கு தெரியாது. பரத்திலிருந்து வருகிற பதில் எனக்கு நன்மையா இருக்கும். வேற எவ்விடத்திலிருந்து வந்த பதில் ஆனாலும் அது எனக்கு கண்ணியா இருக்கும். ஆமென். சில ஆமென்லாம் கொஞ்சம் குறையும்னு தெரியும். ஆனாலும் நான் சொல்கிறத சொல்லிட்டேன்னா நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இல்லைன்னா நெஞ்சு அடிக்கும் பாருங்க, ஐயோ இந்த வார்த்தையை சொல்லலையே. ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அவரை நாமத்தை அவரை ஆராதிக்கணும். அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். வேறொரு நாமம் இல்லை. வேறொரு நாமம் சொல்லுங்க, இல்லை இல்லை. ஆமென். வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது. அதனால தான் பாருங்கள், சாமுவேல்கிட்ட பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக படையெடுக்க வருவாங்க. படையெடுக்க வரும்போது நேராக சாமுவேல்கிட்ட வருவாங்க, வந்து பயந்து வருவாங்க. என்ன என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னது சாமுவேல் எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? 1 சாமுவேல் 7 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 சாமுவேல் 7:9.
1: அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான்.
0: கர்த்தர்
1: அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார்.
0: எப்படி வேண்டிக் கொண்டான்? அவன் ஜபிப்பதற்கு முன்னே அவனுக்கும் தேவனுக்கும் நடுவாய் ஒரு அடிக்கப்பட்ட சர்வாங்க தகன வலியாய் அடிக்கப்பட்ட ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி இருந்தது. நாம் ஜபிப்பதற்கு முன்னே இந்த நிச்சயம் இருக்க வேண்டும், என் ஃபோக்கஸ் என கிறிஸ்துவின் மேல வைத்து அவரை ஆராதிக்கணும், அவரை நோக்கி ஜபிக்கணும். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். கர்த்தர் இறங்கினார். அவர் நாமத்தினாலே கேட்கும் போது பிதா மகிமைப்படுவா, பிதா மகிமைப்படும்படியாய் தேவ கிரியை நடக்கும். வேற எந்த நாமத்தை சொல்லி கூப்பிடக்கூடாது, வேற எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் அது எவ்வளோ பெரிய மனிதர்களானாலும் சரி, எவ்வளோ பெரிய புனிதர்களானாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, வேற எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் பரத்திலிருந்து பதில் வராது. பரத்திலிருந்து பதில் இறங்கி வர வேண்டுமானால் ஒரே ஒரு நாமமே உண்டு, அந்த நாமம் இயேசு என்னும் நாமம். ஆமென், சத்தமா சொல்லுங்க. எனவேதான் முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் ஜெபிக்க எப்படி கற்றுக் கொடுத்தார்கள், எந்த ஒரு ஜெபத்தை செய்து முடிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். எழுப்பி போயிடாதீங்க, இன்னும் மீட்டிங் முடியல. அப்போ அப்படிதான் வந்து நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தார்கள். எந்த ஒரு ஜெபமானாலும் இயேசுவின் நாமத்தில், எந்த ஒரு காரியம் அந்த நாமத்தை சொல்லும்போது பேய்கள்லாம் நடுங்கும், பேய்கள்லாம் ஓடும். அந்த நாமத்தை வேற யாரையும் சொல்ல விட மாட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் பிசாசுகள் அலருமா. அவர் நாமத்தை சொல்ல முயற்சிக்கும் போது இயேசு என்ன செய்வாரா, அதட்டுவாரா. பிசாசுகளை சொல்ல விடல, விரட்டினார். ஆனா என்னை உங்களை சொல்ல விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தில் ஜபம், அவருடைய நாமத்துக்கு ஆராதனை. அடுத்து பாருங்கள், மூன்றாவது காரியம் அதிகாரம். அவர் மத்தியஸ்தராயிருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்ததும் ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார். அதுதான் ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்ததும் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கன்ஃபார்ம் பண்ணே இருப்பார், நீ பிள்ளடா, நீ பிள்ளடா. பிசாசு, அவர் எனக்கு பிள்ளைங்கிற அதிகாரம் கிடைச்சதும் பிசாசு வருவான் சந்தேகத்தை விதைக்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. என்ன சத்தம் வந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். சத்தம் வந்தது. பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார், பரிசுத்தாவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஜபம் முடிந்ததும் பிசாசு வருகிறான் சந்தேகத்தை விதைக்க. என்ன, நீர் தேவனுடைய குமாரனேயானால். இந்த சந்தேகம் நமக்குள் விதைக்கப்படாமல் இருக்கணும்னா ஆவியானவரோடு நம்ம ஆவி இணைஞ்சிடணும். சேர வேண்டியவரோடு சேர்ந்தா எந்த தீங்கும் உங்களை சேராது. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் கொண்டு போகப்பட்டார். அவன் எப்படி எல்லாமோ சந்தேகத்தை கொண்டு வந்தான், நிற்க முடியல அவனுக்கு. பிசாசானவன் சந்தேகங்களை விதைப்பான். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்குள்ளே அவைகள் ஒருபோதும் விதைக்கப்படாது. பிசாஸ் சந்தேகத்தை தான் கொண்டு வரும். உண்மையிலே ஒரு பசியாக இருப்பது அவனுக்கு வேதனையாக இருந்திருக்குன்னா என்ன சொல்லியிருக்கணும், உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, அந்த கல்லை ஒன்று அப்பமாக மாற்றிருக்கலாம்ல, அப்படி சொல்லியிருந்தா அவன் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் என்ன சொல், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால். இயேசு சிம்பிளாக பதில் சொன்னார். என்ன தெரியும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் அவருடைய பிள்ளைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், பிள்ளைன்னு அவர் ஒருக்க சொல்லிட்டார், நான் பிள்ளைதான். ஆமே, நான் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த கல் அப்பமாக மாறினாலும் சரி, இந்த கல் அப்பமாக மாறாமல் போனாலும் சரி, என் பசி மாறினாலும் சரி, நான் பசியாகவே இருந்துட்டு போனாலும் சரி, எனக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் என் ஆவியுடனே கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார். நாலாவதாக சுதந்திரம் கொடுக்கிறார். ரோமர் 8:17 ஒரு விசை கூட 8:17 வாசியுங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. கலாத்திய 4:28, ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படி மாறினோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தரிசனமாகி ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கீழே வரும்போது, நான் உனக்கு தேசத்தை தருவேன், சுதந்திரிக்க வைப்பேன், இப்படி எல்லாம் சொல்லும் போது ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி. இன்று நமக்குள்ளும் இந்த கேள்விகள் எழும்போம். பல நம்ம திராணிக்கும் நம்ம கெப்பாசிட்டிக்கு மிஞ்சின காரியங்கள் பேசும்போது நமக்குள்ள பல கேள்விகள் எழும்பும். ஆபிரகாமுக்குள்ள எழும்பின கேள்வி என்ன? ஏழாவது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 15:7.
1: அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்து கொள்ளுவேன் என்று எதினால் அறிவேன்
0: நீ சொல்றது நல்லா இருக்கு ஆண்டவரே, நான் எப்படி சுதந்திரிப்பேன்? என் தகுதியை வைத்து முடியாது ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகள், நீ சொன்ன வாக்கு தத்தங்களை நான் எப்படி சுதந்திரிப்பேன் சொல்லும் போது தேவன் சில காரியங்களை செய்ய வைக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் நிழலாய் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய சொன்னார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்
1: 3 வயது கிடாரியையும், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், 1 காட்டுப் புறாவையும், 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா
0: என்றார். நான் அதை புரியும்படி சிம்பிளா சொல்றேன். நீ ஒரு வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வா. எதுக்கு இதை கொண்டு வர சொன்னார்? அவனுக்குள்ள கேள்வி, நான் எப்படி சுதந்திரிப்பேன், நான் எப்படி சுதந்திரவாளியாவேன்? நீ கொண்டு வா, வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து என்ன செய்ய? அடுத்த வார்த்தை,
1: அவன் அவைகள் எல்லாவற்றையும்
0: அவரிடத்தில் கொண்டு வந்து
1: அவைகளை
0: நடுவாக துண்டித்து
1: ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான்.
0: நல்ல கவனிங்க. இப்ப அவன் கொண்டு வருகிறான், கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அதை பிளந்து வைக்கிறான். ஹல்லேலூயா. நான் எதனால் சுதந்திரிப்பேன்? நான் எப்படி சுதந்திரிக்க போகிறேன்? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. என் திராணியினால முடியாது, என் தகுதியினால முடியாது. சொன்னது நான் அல்லவா ஆபிரகாமே, உன்னை நான் சுதந்திரிக்க வைக்க போகிறேன். நீ போய் வெள்ளாட்டு கடாவை கொண்டு வா. கொண்டு வருகிறான், பிளந்து வைக்கப்படுகிறது. அந்த வெள்ளாட்டு கடா 2 கிழிக்கப்படுகிறது. பிளந்து வைக்கிறான். அடுத்த வார்த்தை வாசிங்கள், 17 வசனம்.
1: சூரியன் அஸ்தமித்து
0: ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வெள்ளாட்டுக்கடா பிளக்கப்பட்ட பிறகு நடந்த காரியம் காரிருள் உண்டாகிறது. காரில் உண்டான பின்பு வாசியுங்கள்,
1: இதோ புகைகிற சூளையும்
0: அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றினது. நல்ல கவனிங்க. நான் எதனால் சுதந்திரித்துக் கொள்வேன்? நீ போய் வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வா. வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வருகிறான், 2 2 என்ன உண்டானது? காரிருள் உண்டானது. அதோடு முடிந்ததா? இல்ல. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அக்கினி ஜுவாலை கடந்து போகிறது. இந்த அக்கினி ஜுவாலை எதை காண்பிக்கிறது? அக்கினி ஜுவாலை கடந்து போகிற அனுபவம் எதை குறிக்கிறது? நியாயாதிபதிகள் 13 அதனுடைய 20 வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழுந்தருளி கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தில் ஜுவாலையிலே ஏறி போனா. பழைய பாடிலே கர்த்தருடைய தூதன் என்கிற பதங்களும் வரும். சில இடங்களில் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பதங்கள் வரும். கர்த்தருடைய தூதனானவர் என்று குறிக்கப்பட்ட காரியங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் இணைத்து வைத்து பார்க்கும் போது அதைதான் பைபிள்ல சொல்லுகிறது. தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பேசுகிறவன் புதியவைகளிலும் பழையவைகளிலும் எடுத்து கொடுப்பான் என்று நான் இதை இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து சொல்ல விரும்புகிறேன். நான் எப்படி இதை சுதந்திரிக்க போகிறேன்? என் தகுதியால முடியாது, என் திராணியால முடியாது என்று ஆபிரகாம் சொன்ன போது கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வா. வெள்ளாட்டுக்கடா கொண்டு வரப்பட்டது, 2 காரிருள் உண்டாகிறது. காரிருள் உண்டாக பிறகு அதோடு முடிந்ததா? இல்லை. அது நடுவிலிருந்து ஒரு அக்கினி ஜுவாலை புறப்பட்டது. ஓ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் எனக்காய் அடிக்கப்பட எருசலேம்
2: எருசலேமிலே கொண்டு வரப்பட்டார். அவர் மாம்சமாகிய திரையை கிழித்து கல்வாரி சிலுவையில் இரண்டாய் பிளக்கப்பட்ட நிலையிலே அவர் மரித்த போது அது நடுப்பகல் வேளையாய் இருந்த போதிலும் பூமி இருளாய் மாறினது, காரிருள் மூடினது. அதோடு முடிந்ததா? இல்லை. அவர் மரித்த அவருடைய சரீரத்தை கல்லறையில் வைத்தார்கள். இவருடைய சரித்திரம் இதோடு முடிந்தது என்று அவர் கல்லறையில் ஒரு கல்லை புரட்டி வைத்து சங்கிலிகளால் கட்டி அந்த காலத்து அதிகார முத்திரையை போட்டு முன்பாக இரண்டு காவலர்களை நிறுத்தினார்கள். ஆமென், ஆமென். ஆபிரகாம் துண்டிக்கப்பட்ட கடாக்களை வைத்து பார்த்து கொண்டிருந்த போது அது நடுவில் இருந்து எப்படி ஒரு அக்கினி ஜுவாலை எழுந்து போனதோ அதே போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது உண்மைதான், பிளக்கப்பட்டது உண்மைதான், மரித்தது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனால் மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை. அவர் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் ஏறி போனார், என் பிதாவினிடத்தில் ஏறி போனார். அந்த அக்கினி ஜுவாலையிலே ஏறி போனவர் இன்று ஏறி போனார். ஓ ஜீசஸ், இது எதற்காக? இது எதை காண்பிக்கிறது? நீ சுதந்தரிப்பா என்பதற்கான அடையாளம். நான் சுதந்தரிப்பேன் என்பதற்கான அடையாளம். அதுதான் எபேசியர் 2:11 வாசிக்கும் போது தெரியும். முன்னே நீங்கள், முன்னே நீங்கள் அந்த வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2:11 வாசிங்க. 2:11
1: முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து,
2: மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து,
1: மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள்,
2: நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும்,
1: இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு
2: அந்நியரும்,
1: அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று
2: நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை,
1: முன்னே தூரமாயிருந்த நீங்கள்,
2: முன்னே தூரமாயிருந்த நீங்கள்
1: இப்பொழுது,
2: இப்பொழுது
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
2: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
1: கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே,
2: இரத்தத்தினாலே
1: சமீபமானீர்கள்,
2: சமீபமாய் கொண்டு வருகிறார். 15-16 வசனங்கள் ஒப்புரவாக்குகிறார். 18 வசனம், பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை தருகிறார். கொண்டு வந்து இருத்திரத்தாரையும் ஒப்புரவாக்குகிறார். இருத்திரத்தாரையும் ஒப்புரவாக்குனதின் அடையாளமாக தான் ரோமருக்கு எழுதும் போது, கலாத்தியருக்கு எழுதும் போதெல்லாம் சொல்லப்படுகிறது, இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எதினால் ஆண்டவரே? அவங்க தாவீதின் குடும்பத்தார், அவங்க யூதா கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார், அவங்க சுதந்திரிப்பாங்க, நான் எதினால் சுதந்திரிப்பேன்? எனக்காய் பிளக்கப்பட்ட

0: வாக்குத்தத்தமானாலும் சரி, அதை நாம் எதினால் சுதந்தரிப்போம், யாரால் சுதந்தரிப்போம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினால். எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து எனக்காய் கொண்டு வரப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி போய் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் சுதந்தரிப்பேன், நான் சுதந்தரிப்பேன், நான் சுதந்தரிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நான் சுதந்தரிப்பேன். வேற எப்படி அல்ல, வேற யார் மூலமா சுதந்திரிக்க முடியாது? த்ரூ கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே. அதன் அடையாளமாய் என்னை பக்கத்தில் கொண்டு வந்துட்டார், என்னை ஒப்புரவாக்கிட்டார், எனக்கு பிதாவின் இடத்துல சேரும் சாக்கியத்தை தந்து விட்டார். ஆமே. அவர் தந்த வாக்கு தத்தங்களில் அநேக வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் நமக்குள்ளே பல முறை நம்முடைய திரி மங்கின போதிலும், எல்லாம் நஷ்டப்பட்ட போதிலும், நமக்கு கிடைத்த எந்த வாக்கு தத்தம் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். ஏதோ பூமியில் குடிசை வீட்டில் இருக்கோ உனக்கு ரெண்டு மாடி வீடு தருவேன், சைக்கிளில் போகிற உனக்கு பைக்கு தருவேன், இது இல்லைங்க வாக்கு தத்துவம். இதெல்லாம் நன்மைகள், நன்மை ஜீவகாலம் எல்லாம் தொடரும். வாக்கு தத்துவம் ஆசு தேவ நம்ம வந்து வாக்கு தத்துவம் நன்மை வேற, நன்மை இதெல்லாம் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை? எனக்கு சைக்கிளில் தான் போகணுன்னா என்ன சைக்கிள் தான் தருவார், தலைக்கில் நின்று கேட்டாலும் ஃப்ளைட்டு தர மாட்டார். எதில் என்ன எனக்கு இது சில பாதையில் நடந்தால் தான், நடந்து தான் பொண்ணு நடத்தி தான் விடுவார். அவருக்கு அவருக்கு தர முடியாததுனால இல்லை. இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டவனு சைக்கிள் வாங்கிந்தேன் அப்படி கிடையாது. என்னை அவரை விட்டு எது எந்த எந்த ஒரு காரியம் விளக்குதோ அந்த காரியம் எனக்கு நன்மை கிடையாது, அதை என்னை தொடர பண்ண மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த பாதையில் நின்னால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நாம் பல நன்மைகள் நன்மை நினச்சி பல காரியங்களை நாம் தொடர்ந்து போய் கண்ணிகளில் மாட்டிக்கொள்கிறோம். நன்மை நம்மை தொடரணும். எனக்கு இன்றைக்கி 100 ரூபா தான் தேவைன்னா 100 ரூபா தான் தருவார், 101 ரூபா தர மாட்டார். எனக்கு இன்னைக்கு 1 லட்சம் தேவைனா 1 லட்சம் தந்துருவார். எனக்கு இன்னும் என் ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் எங்கேயுமே வாக்கு கொடுக்கல, ஆனால் உன் தேவையெல்லாம் சந்திப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஆனால் நம்ம பல நேரத்தில் நம்ம கேட்கறது தேவை கிடையாது, ஆசைகளை கேட்டுட்டு இருக்கிறோம். நான் அப்படி கேட்டேன் தெரில, இப்படி கேட்டேன் தெரில. ஹல்லேலூயா. நம்ம சரீரத்து நிலைமை நம்ம ஸ்கேன் பண்ணாதான் கொஞ்சமாக தெரியும். அவருக்கு எப்பவுமே நம்மளை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதில் நான் அதை அடிக்கடி, நமக்கு நன்மை முக்கியம், அவருக்கு நாம முக்கியம். நம்ம நன்மைகள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதங்களாக நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அது தொடர பண்ணிகிட்டே இருப்பாருங்க. அவனையும் உங்கள் ஆரம்பத்தை நினச்சி பாருங்க. இன்று நம்மளோட எவ்வளோ கோடீஸ்வரர்கள் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்முடைய ஆரம்பம் நமக்கு தெரியும்ல. இன்னைக்கு இருக்கிற காரியம்லாம் ஒரு காலத்தில் நம்ம கற்பனையில் கூட யோசிக்காத எவ்வளோ காரியங்களை அப்படி ருசித்தவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சத்தமாமேன்னு சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ எவ்வளோ இதெல்லாம் இதெல்லாம் எங்கிருந்துங்க கிடைச்சிது? ஓட விட்டாரு. நம்ம தொடர்ந்து இந்த ட்ரெயின் மாதிரி நம்ம இன்ஜின் பின்னாடி பார்க்காம போயிட்டே இருக்கணும். சிலது நம்ம கூடவே வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும்ல, வந்துட்டே இருக்கும். ஓட, அதில் நன்மைகள் அதெல்லாம் தொடர். ஒரு வாக்கு தத்தங்கள் என்பது நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன். இதெல்லாம் எப்படிங்க நாம சுதந்திரிக்கிறோம்? இதை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? ஒரே வழி, அவருக்குள்ள மறைந்திரு. Fix your eyes on Jesus. இயேசுவையே நோக்கிரு, அவரை நோக்கிரு, அவரை நோக்கிரு. ஆமென். 5வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 2:9-10. அவர் மத்தியஸ்தராக இருப்பது நிமித்தம் நமக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அநேகம் பிள்ளைகளை அவர் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை. பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 1:16, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம். மத்தேயு 17:9 சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையை பேதுரு பார்த்தான். பேதுருவே அதை எழுதுகிறார். எப்படி பேதுரு பார்த்தீங்க? எப்படி அப்படிக்கு என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டப்போ பேதுரு சொல்லுகிற வார்த்தை 18வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1:18. 2 பேதுரு 1:18.
1: அவரோட கூட
2: நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில்
0: போதும், அவரோட கூட இருந்த மகிமைய பார்த்தேன். அவரோடு இருக்கிற எந்த இடமும் அது பரிசுத்த பர்வதம் தான். இயேசுவோடு இருக்கிற இடம், இயேசுவோடு இருக்கிறவன் மகிமையை பார்ப்பான். அவர் மத்தியஸ்தரா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் இயேசுவை விட்டு தூரம் போனா மகிமையை பார்க்க முடியாது, மண்ணை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம மண்ணை பார்க்கறதுக்கெல்லாம் அவரிடத்தில் வந்தது, நம் மண்ணை பார்ப்பதற்கெல்லாம் அவர் மத்தியஸ்தரா இருப்பது மகிமை. மகிமை இயேசுவோடு இருக்கணும். ஆராதனைக்குரியவர், ஜபத்துக்கு பதில் தருகிறவர், அமேன், அதிகாரம் தந்தவர், சுதந்திரிக்க வைத்தவர். நிச்சயமாய் அவரோடு கூட இருக்கிறவர்கள் நாளை மகிமையில நிற்பார்கள். மகிமையில கொண்டு போய் நிறுத்தி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளோ, இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளோ. இயேசுவே எல்லாவற்றுக்கும் காரணர், அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. சபையே சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க.
2: ஆமென்.
3: நீங்கள் கேட்க போவது
4: வாழ்வும் வாழ்க்கையும்.
5: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆவியினாலும் வல்லமையினாலும் என்கிற தலைப்பிலே அப்போஸ்தலர் 10:38 ஜீவ வார்த்தை கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ஆவியின் நிறைவும் அத்தனை அவசியமாய் இருந்தது என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இரண்டும் எவ்வளவு அவசியம்? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போதுதான் தேவனுடைய வல்லமையை அளவில்லாமல் பெறுகிறீர்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்து அந்த அபிஷேகத்தினால் நிறைந்து ஊழியம் செய்தார். நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி மிகவும் தேவை. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை.

ஆவியினால் நிரப்பிய போது ஆவியோடு கூட வல்லமையும் இணைந்தே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியை சார்ந்திருந்ததையே பார்க்கிறோம். ஊழியத்துக்கு செல்லும் முன் அவர் தனிமையில் ஜெபித்ததாக வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அவர் பல அற்புதங்களை செய்ததையும் காண்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியின் பலமானது தூண்டப்படுவதை காண்கிறோம். அதன் வெளிப்பாட்டாலேயே நாம் நமது வாழ்வில் அதிசயங்களை காண முடிகிறது. அநேகர் அந்நிய பாசை பேசிய உடனே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். மற்ற எல்லா கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம் தாங்களே மேம்பட்ட கிறிஸ்தவர் என்று பெருமை பாராட்டி கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகும் கூட சிலர் செய்வினைகளுக்கும் பில்லிசூனியங்களுக்கும் பயந்து நடுங்குகிறார்கள். இவர்களிடம் பரிசுத்த ஆவி இருந்தும் அதில் வல்லமை இல்லை. வெளிப்பிரகாரமான அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் உள்ளான மனுஷரில் பிறனில்லை. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டவர்களாய் நீங்கள் தேசத்தை அசைக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும், பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளையும் செய்வான் என்று யோவான் 14:12 காண்கிறோம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

அதிகமான இந்த தயவையும் எங்களுக்கு தாராளமாய் தருகிற தயாளும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உமது ஸ்தானத்தை விட்டு நீர் எங்களுக்காக இறங்கி வராதிருந்தால்

ராஜ்யம் உமது சிங்காசனங்களை நீர் எங்களுக்காக உதறி மனுஷனுக்காக நீர் மனு கோலம் எடுத்தது சர்வ நிச்சயம் ஆண்டவரே. அந்த இரக்கங்களை முன்னிட்டு உமது சன்னிதான தண்டையில வருகிறோம்ப்பா. எங்க நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தைகளாய் இருக்கும் பொழுதும் எங்கள் மேல் நிறைவாயிருக்கிற தேவன் உமை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உமை சொந்தமாய் கொண்டது எத்தனை மேன்மை. உமது பார்வையில நாங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக பரிதவிக்க ஒருவர் உண்டு, எங்களுக்காக அழ ஒருவர் உண்டு, எங்களோடு கூட எங்க துக்கத்தில பங்கு கொள்ள ஒரு நேசர் என்றென்றேக்கும் எங்களோடு கூட உண்டு ராஜா. அதற்கு ஈடாய் உம்மோடு கூட உமது சிலுவையை சுமக்க நீர் எங்களுக்கு சாக்கியங்களை அநேக நேரங்களில் தருகிறீர். அதை நாங்கள் அப்பா பாரமாய் எண்ணாமல், அதை நாங்கள் கொள்ளையாடின பொருளாய் சந்தோஷமாய் கிடைத்தற்கரிய பொக்கிஷமாய் அந்த சிலுவைகளை சுமக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருப பாராட்ட வேணுமாய் செவிக்கிற கர்த்தாவே. நாம் அறிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி நம்ம பாடப்போகிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க உபத்திரவங்கள் ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சோ எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் அறிந்த அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

மகிமை. நாம் கண்களுக்கு காணப்படுகிற காலம் உண்டு. சோர்ந்து போகாமல் நமக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற பார்க்காதபடி நமது பார்வைகளை தூரமாக்குவோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த கானானின் வாழ்க்கைக்கு நேரா

நம்மை தாழ்த்துகிற எப்பேற்பட்ட நுகத்தடிகளாக இருந்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகள் நீங்க சொல்லணும், நீ ரொம்ப நாள் என்கிட்ட உன்னோட காரியம் பலிக்காது, ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய தீவிரிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் படுகிற உபத்திரவங்களில் என்னோடு கூட உபத்திரவப்படுகிறவர் யார் தான்? ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம செய்கிற தப்புக்காக நமக்கு ஒரு காரியங்கள் வரும்பொழுது வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? செஞ்சல படு, சொன்ன பிச்சு கேட்கல உனக்கு, அப்போதான் புத்தி வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுதும் கூட நம்மை கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி தம்மோடு கூட ஆளுகை செய்ய நம்மை நியமிக்கிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். எப்படியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மலைகள் விலகிறதுனா நான் மலை மாறி நம்பின மனுஷர் கை விட்டுட்டாங்க, அவங்களை எப்படி நம்பின நான்? ஆமா ஆமா, மலைகள் சமுத்திரத்துல சாய முடியுமா? சாய்ந்து போகும். குன்றுகள் அசையுமா? அசையவே அசையாதுன்னு நினைப்போம், அதுவும் கூட அசையும். ஆனால் மாறாதது என் ஆண்டவருடைய இரக்கம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரை என்னை கைவிடவே இல்லை. அந்த தேவனை பார்த்து எல்லாருமாய் கரங்களை தட்டி நம்ம பாடலாமா?

வாழ்க்கையில எனக்கு இருக்கிற நம்பிக்கை வேறு யார் மேலும் அல்ல, என் தேவாதி தேவன். என் நான் வாழ்வதற்கு அவர் போதும் எனக்கு. வேற எது

ஹல்லேலூயா. சில நேரங்களில் நிஜமாளுக்கும் தானா அப்படி ஆண்டவரை நீ தாங்கிக் கொள்ள வல்லவரா? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலத்தினால நீங்கள் நிற்கலை, உங்கள் சாதுரியத்தினால நீங்கள் வாழலை, உங்கள் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் இவ்வளோ பலனா இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்ப முடியும்? சிங்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு, காட்டில் அதுக்கு பெருசாக வேட்டையாட மிருகங்கள் எல்லாம் கிடைக்காம அது அப்படி சோர்ந்து இருக்கும்பொழுது அப்படி பார்த்துட்டே இருக்குமா, இந்த முயல் இந்த குட்டி குட்டி அந்த விலங்குகள் எல்லாம் எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல திடீர்னு இந்த கிழச்சிங்கம் என்ன பண்ணோம்னா, ஏன்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கு தெம்பெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும், ஆனால் பசி மட்டும் இருக்கும், வயசானாலும் பசிக்கும் இல்லை. அப்போ தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற தொண்டையினால பயங்கரமாக அப்படி கர்ஜிக்குமா, எனக்கு கர்ஜிக்க தெரியல, அதனால நான் கர்ஜிச்சு காட்டலை, நான் கர்ஜிச்சேன்னா அது சிங்கம் மாதிரி இருக்காது, அசிங்கமாயிடும். அப்போது பயங்கரமாக அது வந்து தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை அது கர்ஜனை குடுக்கும் பொழுது அப்படி எக்கோ ஆகுமா அந்த அந்த காட்டுக்குள்ளே அப்படி. அப்போ இந்த பயந்த சுவாபம் உள்ள மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமா, அப்படியே பேனிக் ஆகிடும், அதுக்கு ஓடவும் தெரியாது என்ன படம் தெரியும், அப்படியே பயந்து அப்படியே நின்றுமா, டபக்குன்னு பிடிச்சிக்குமாமா. சில நேரங்களில் நாம தான் யூதராஜ சிங்கத்தினுடைய குட்டிகளாக இருக்கணும். பிசாசானவனுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறவங்க நோஞ்சா மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா நெஞ்ச நிவர்த்தி உல. அதாவது அந்த காட்டில் எப்படி சர்வைவ் பண்ணுறதுனால நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு நரியோ கரடியோ வந்துருச்சுன்னா நம்ம வந்து குனியக்கூடாது, நம்ம கையில் பேக் ஏதாவது இருந்தால் அதை தலை மேலே வச்சு நல்லா எக்கி உன்னை விட நான் பெரியவன்ற மாதிரி காண்பிக்கணுமா. அது கொஞ்சம் மனுஷனை விட கொஞ்சம் அது நிமிந்து நிச்சுன்னா சில டைம் உயரமாக கூட இருக்கும், நான் உன்னை விட பெரியவன்ன்ற மாதிரி ஒரு பேகு ஹெல்மெட்டு எதையோ மேலே மேலே அடுக்கி எக்கி நிமிந்து நம்ம பெருசாக காமிக்கும் போது, ஓ நம்மளை விட இவன் கொஞ்சம் பெரியவனா அப்படின்னு அதுக்கு தோணுமாமா. அந்த மாதிரி சாத்தானுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப குனிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போகாமல் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த தைரியம் எதுல தெரியும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம அப்படி தேஞ்சு போயிருந்தா கூட தொண்டை எப்படி இருக்கணும், தைரியமா கம்பீரமான சத்தத்தோட, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அதிகாரமா சொல்லுங்க.

0: பின்தொடர்கிற தேவனது கிருபை, அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
3: பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். 2 யோவான் 4 வசனம். சுவிசேஷகர் டிஎல் மோடி அவர்களிடம் ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை இவ்வாறு கூறினார். மெக்சிகன் யுத்தம் ஆரம்பித்த போது இந்த மனிதனும் அந்த யுத்தத்திற்கு செல்ல விரும்பினார். ஆனால் அவருடைய தாயாரோ அவரை அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் போருக்கு செல்ல மிகவும் உறுதியாக இருப்பதை பார்த்த அவருடைய தாயார், நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ சம்மதிக்கவில்லை. அவருடைய தாயார் கெஞ்சி பார்த்தார்கள், மன்றாடி பார்த்தார்கள், ஒன்றும் முடியவில்லை. அந்த மனிதன், நான் யுத்தம் முடிந்த பின்பு வந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய பிரயாசத்தினால் பலன் இல்லை என்று உணர்ந்த அந்த தாய் உள்ளே சென்று ஒரு கை கடிகாரத்தை கொண்டு வந்து தன் மகனிடம் கொடுத்து, மகனே, இந்த கடிகாரம் உன் தந்தை மரிக்கும் தருவாயில் இருந்தபோது எனக்கு அவர் கொடுத்தது, இதை நீ வைத்துக்கொள். இந்த கடிகாரம் நண்பகல் 12 மணி காட்டும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என் தாய் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்துக்கொள். இதோ என்னுடைய வேத புத்தகம், இதையும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தன் மகனை போருக்கு வழி அனுப்பி வைத்தாள். அந்த தாய் தன்னுடைய வேதாகமத்தில் சில முக்கியமான பகுதிகளை குறித்து வைத்து அதை எளிதில் வாசிக்க வசதியாக புக்மார்க் வைத்து கொடுத்தார்கள். தன் தாய் மனம் நோகக்கூடாது என்பதற்காக வாட்சையும் வேதாகமத்தையும் பெற்றுக்கொண்டார். யுத்தத்திற்கு சென்று 4 மாதங்கள் ஆகியும் அவர் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கவே இல்லை. ஒரு நாள் மிக நீண்ட களைப்பான அணிவகுப்பின் போது தற்செயலாக பாக்கெட்டுக்குள் இருந்த வாட்சை எடுத்து பார்த்தார். நேரம் சரியாக 12:00 ஆகியிருந்தது. தன் தாயார் தனக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு எண்ணம் அவரை உந்தவே அவர் தன் மேற்பார்வையாளரிடம் தனக்கு சற்று நேரம் ஓய்வு தரும்படி கேட்டுக்கொண்டு அணிவகுப்பில் இருந்து பிரிந்து வெளியே வந்தார். அந்த மெக்சிகோவின் சமவெளியில் ஒரு மரத்துக்கு பின் சென்று சத்தமிட்டு கதற ஆரம்பித்தார். தன் தாய் வழிபடுகிற தேவனை நோக்கி தன்னை ரட்சிக்கும்படி கதறி ஜெபித்தார். அவருடைய ஜபத்தை கேட்ட தேவன் அப்பொழுதே அவரை ரட்சித்தார். மெக்சிகோ போர் முடிந்த பின்பும் அவர், என் தேவனுக்காக எதையாவது செய்ய நான் மீண்டும் செல்ல விரும்புகிறேன் என்றார். ஆம் பிரியமான தாய்மார்களே, ஒரு தாயின் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது. நீங்களும் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்கள் கணவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் நிச்சயம் பதிலை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தாயாக மனைவியாக இருந்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் தேவன் கவனிக்கிறார். அதற்கான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வைக்கான தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடாதிருங்கள். நிச்சயம் பதில் உண்டு.

அப்போஸ்தலர் 7 அதிகாரம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காலானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையில் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தி ஆகிலும் அவருடைய கண்யாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்தரும் உன் சந்ததிக்கும் இதை சுந்தரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். அந்தப்படி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அத்தேசத்தால் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8 நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு ஜாக்கோபையும் ஜாக்கோபு 12 கோத்திர பிரபு பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு ஜோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவரோட கூட இருந்து எல்லா உபத்திரங்களும் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று ஜாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்திரம் அனுப்பினான். 2 ஜோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினார். ஜோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு ஜோசேப்பு தன்னுடைய தகப்பன் ஜாக்கோபும் தன்னுடைய இனத்தார் ஜாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினார். அந்தபடி ஜாக்கோபு எகிப்துக்கு போனார். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோரியருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கி இருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஜோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலகி பெறுகிறார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராத படிக்கி அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது

மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஜாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்குடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாத அட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் ஜார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் உச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கேயிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளில் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சமீபவித்ததோ அறியோ, ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களிலே ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரேம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீங்கள் பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் ஜாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த தேசனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவாகுனவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள்

0: சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு உருமரப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ விளங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார்.
1: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:1-15 உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் வேரோடு அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். இன்னும் இந்த 3 வசனத்தில் ஆண்டவர் இந்த கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி என்றார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்றார். இப்போ பிதா வந்து தோட்டத்துக்கு உரிமையாளர், குமாரனாகி இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. என்னில் கனிகூடாத கொடி எதுவோ அதை அவர் வேரோடு அறுத்து போடுகிறார். கொடியாக நம்மை பாவிக்கிறார். விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக இருக்கிற நாம் கொடியாக இருக்கிறோம். அந்த கொடியில் கனி இல்லைன்னா அந்த கொடியை என்ன செய்கிறாரு, எஜமான் என்ன செய்கிறாரு, அதை அறுத்து போடுறாரு, சுத்தம் பண்ணுறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அப்படின்றார். அப்போ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ இன்றைக்கி நீயும் நானும் கொடியாக இருக்கிறோம், கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா, இல்லது அதிக கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா, இல்லது கனியே கொடுக்காத கொடியாக இருக்கிறோமா? 3 விதமான கொடியை ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை பிதா என்ன செய்கிறாரு, தோட்டத்தை எஜமான் அறுத்து போடுறாரு, அதை நீக்கி போடுறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்கிறார், இன்னமும் அதிக சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனியை கொடுக்கும்படியாக அதை ஊக்குவிக்கிறார். அப்போ அந்த சுத்தம் பண்ணி அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்து அந்த சுத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ உபதேசம் நம்மை சுத்தப்படுத்துகிறது, நம்மை மிகுந்த கனி கொடுக்கிறதா மாற்றுகிறது. உபதேசம் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு உரமாக அல்லது ஒரு எருவாக அது பயன்படுகிறது. இப்போ நாம் கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா, இல்லை கனி கொடாத கொடியாக அறுத்து எரிந்து போடுற கொடியாக இருக்கிறோமா, நாம் யோசிக்கணும். அப்போ திரும்ப அவர் சொல்கிறார், 4வது வசனம் 5வது வசனம் நல்ல ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். கொடி எப்படி அந்த செடியோட கனெக்ட் ஆகிருக்குதோ அதே போல் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகியிருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, கனி கொடுப்பீங்க, இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீங்க, தானாலாம் கனி கொடுக்க முடியாது அப்படின்றார். அப்போ ஒருவனாலும் தானாக கனி கொடுக்க முடியாது. நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் இயேசுவுக்காக ஆத்துமா ஆதாயம் பண்ணி ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கமாக சம்பாதிக்கிறது தான் கனி கொடுக்கிறது. அப்போ இயேசுவோடு நிலைத்து இருக்க வேண்டும் நாம். அதுதான் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். இன்றைக்கி நாம் யாரில் நிலைத்திருக்கிறோம்? கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா, இயேசுவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த பிசாசுக்கிட்ட நிலைத்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவில் நிலைத்திருந்தால் அவருடைய சுபாவத்தில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாக இருப்போம். பிசாசை பிசாசில் நிலைத்திருந்தால் பிசாசுடைய சுபாவத்தில் அவனுடைய பழக்க வழக்கத்தில் தான் நாம் இருப்போம். நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அதை வச்சு தான் இன்றைக்கி கனி வரும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் உதாரணம். அப்போ இந்த செடியிலே நிலைத்திருக்கிற கொடி நல்ல கனி கொடுக்கும். இன்றைக்கி தானாக கனி கொடுக்க மாட்டீங்கன்றார். நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர். நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி ஏன் நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ண முடியல, ஏன் நம்ம அறுவடை பண்ண முடியல, நம்மளால் ஏன் வந்து இன்றைக்கி ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்க முடியலன்னாக்கா நாம் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொடிக்கும் செடிக்கும் என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. அந்த செடியிலிருந்து வரக்கூடிய சத்தான பொருள்கள், அந்த செடியிலேருந்து வரக்கூடிய அதுக்கு உண்டான எல்லா உணவுகளும் கட்டாயம் இருக்குது. அதனால்தான் இன்றைக்கி நீ என்ன செய்யலை, கனி கொடுக்குற ஒரு கொடியாக இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இதில் அறிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாரு, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே அழகாக சொல்கிறாரு, நான் தான் திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் என்னிலும், நீ என்னிலும் நான் உன்னிலும் அப்படின்னு தான் இங்கே சொல்லிட்டுருக்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறார் பாருங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்குநிலை போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போடும். இன்றைக்கி கனியை எதிர்பார்க்கிறார் அன்பான் இல்லை. இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், சுயநலமாக இருக்கிறோம். எவன் செத்து போனால் நமக்கு என்ன, எவன் எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன, எவன் பாவத்தில் வாழ்ந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நாம் நம்ம தப்பிச்சோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா, நமக்கு வருமானம் வருதா, நம்ம ஆலயத்துக்கு போகிறோமா, நாம் இந்த வெளிச்சத்தில் வாழுகிறோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சுயநல கூட்டமாக போய்கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாக்கா உண்மையிலே அந்த 6வது வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதனால் தயவுசெய்து அப்படி இல்லாதபடிக்கு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க சொல்கிறார். 7வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ல் சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். பாருங்கள், 5ல் வந்து நான் அவனிலும் அவன் என்னிலும் அப்படின்றார். என்னில் நிலைத்திராதவன்றார். இப்போ நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால்ன்றார், நான் அப்படின்றார். நானும் நீங்களும் பற்றி பேசிகிட்டே வந்து இங்கே என்ன செய்கிறாருன்னா 7வது வசனத்தில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் சொல்லாமல் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும் அன்பாவில்லை? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஒரு புரிந்து கொள்கிறதுக்கு ஈஸியாக அவர் சொல்கிறார் அங்கே. அதனால்தான் அங்கே நான் நீ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் 7வது வசனத்தில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்னு சொல்லாமல் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்றார். அங்கே மாற்றிட்டார், நான் என்ற வார்த்தையை விட்டுட்டு என் வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அந்த வார்த்தை தான் உன்னையும் என்னையும் கனி கொடுக்குற ஜீவியமாக மாற்றுறார். அதனால்தான் இங்கே சொல்லிட்டார், என் வசனத்திலே என் உபதேசத்திலே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. இன்னைக்கு நீ நோய்வாய்ப்பட்டு இருந்தால் என்றால் நீ ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்காம நீ ஒரு கோபக்காரனாவோ அல்லது விபச்சாரக்காரனாவோ அல்லது லஞ்சக்காரனாவோ பொய்யனாகவோ இருந்தாய் என்றால் நீ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாய். உனக்கும் கொடிக்கும் செடிக்கும் உனக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு எந்த செடியிலிருந்து எந்த ஒரு கனெக்ஷனும் உனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ நீ வேறுபட்டு இருக்கிறாய் அன்பாவிலே. கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்வோம், இருதயத்தை அலசி ஆராய்ந்து ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்கிறதா, அந்த வார்த்தை நிலைத்திருந்தால்தான் நீ மிகுந்த கனி கொடுக்க முடியும், நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நினைப்பாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு பதில் இதுதான், 7வது வசனம் தான். என்ன பதில், நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் என் வார்த்தை ஒன்றுகிட்ட இல்லைன்னா நீ கேட்குறது எதுவுமே உனக்கு கிடைக்காதுன்ற. அப்போ நான் நீ கேட்கறது உனக்கு கிடைக்கணும்னா என் வார்த்தை உங்களிலே என்ன செய்யணும், நிலைத்திரு. நீ சொல்லிக்கலாம், நான் ஏசாமிகிட்ட தான் நிலைச்சிருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கட்சிக்காரனை வச்சு பேசுகிறேன் நான். ஒரு கட்சியில் அவன் இருக்கிறான், இது வரைக்கும் 20 வருஷமாக இருந்தான். இன்றைக்கி ஒரு ஊரில் அப்படி தான் நடந்தது. என்னுடைய நண்பர் தான் அவர். 25 வருஷமாக அந்த கட்சிக்காக உழைச்சார், ஓடா தேஞ்சார். அதே சமயத்தில் கோடிக்கணக்கில் கொள்ளையும் அடித்தார், இன்றைக்கி அந்த கட்சி அவரை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுத்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் அவர் கொடியை கட்டின்னு உட்காந்துக்கிறார். உறுப்பினர் பதவியில் அவர் இல்லை, கட்சியில் அவருக்கு இடமே இல்லை, வெளில தேடிட்டாங்க. ஆனாலும் அவர் கொடியை கட்டின்னு உட்காந்துக்கிறார் இந்த ஊரில். அப்போ நான் நினச்சேன், இந்த கொடியை கட்டிட்டு இருக்கும்போது நான் அண்ணா அந்த கட்சியில் தான் இருக்கிறேன், நான் அந்த கட்சியில் தான் இருக்கிறேன்னு இவர் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த கட்சி இவர் என்ன செய்யலை, சேர்க்கலை. இப்போ அந்த எவனா மதிப்பானா? இன்றைக்கி அதே போல தான், நீ ஏசாமிக்குள்ளே இருக்கிற, நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். ஆனால் பரலோகமோ இயேசுவோ உன்னை என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. ஏன்? அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கலை. அன்பானே, அப்போ அந்த நபர், நான் சொல்கிற என்னுடைய நண்பர், இன்றைக்கி அந்த தலைமை சொல்கிற வார்த்தையின்படி நடந்திருந்தான்னா அந்த கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்களா? கட்சியின்படி நடக்கலை, அந்த வார்த்தையின்படி அவர் நடக்காததுனால தான் அவரை என்ன செய்தாங்க, வெளியில் தோர்த்திட்டாங்க. இவர் இந்த கட்சியில் இல்லை, இவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி நான் அந்த கட்சி தான், அந்த கட்சி தான் நின்று அந்த கட்சியினுடைய வேட்டியை கட்டிகிட்டு இருக்கலாம், கொடியை பிடிச்சிட்டு இருக்கலாம், எல்லாம் செய்யலாம், நீ சொல்லிக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. அதே போல தான் இன்றைக்கி நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாமும் இன்றைக்கி இயேசு சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்கலைன்னா, அந்த வார்த்தையின்படி நிலைத்திருக்கலைன்னா, அவருக்கும் நமக்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி ஆனால்தான் நம்ம கேட்குறது எதுவுமே கிடைக்கல. அன்பானே, இதுதான் எனக்கு ஆண்டவர் பேசின ஒரு காரியம். நான் வந்து ஆண்டவரே, நான் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன், நான் பெற்ற இந்த வெளிச்சம் அநேகருக்கு நான் கொண்டு செல்லணும், அநேக ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும், கனி கொடுக்குறோம் நான் மாறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் ஜெபித்தேன். அன்பானே, அந்த ஜெபித்ததனுடைய விளைவு இந்த ரகசியத்தை, இந்த சீக்கிரட்டை, இந்த ஃபார்முலாவை கற்றுக் கொடுத்தார். என்ன ஃபார்முலான்னா, நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஏசாமிக்குள்ளே தான் நிலைத்திருக்கிறேன்னு, ஆனால் அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்து இல்லை. அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்து இல்லாததுனால இன்றைக்கி என்ன ஆச்சுனாக்கா, நான் கனி கொடுக்க முடியாத ஒரு ஜீவியத்தில் இருந்தேன். ஆனால் எப்போ இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ, இந்த ஃபார்முலா கற்றுக் கொடுத்தாரோ, நீ என்னில் தான் இருக்கிற, நான் ஒன்றில் இருக்கிறேன்னா, இல்லை என் வார்த்தை ஒன்றில் இருக்குதான்னு கேட்டார். என் வார்த்தைக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்தேன். அன்பாவில்லை, ஆனால் கிறிஸ்துவன் ஆகிட்டேன்னு வேற சொல்லிக்கிறேன், ஆனால் சம்பந்தமே இல்லை. கோபம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே பொய், எல்லாமே இருந்தது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆனால் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், ஞானசானம் மட்டும் வாங்கிட்டேன். அன்பாவில்லை, நீ ஞானசானம் வாங்கிட்டு திரிகிற ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறியா, இல்லை ஏசாண்டருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறியா, எப்படி இருக்கிற? கொஞ்சம் நினச்சிப்பார். அதே பொறிக்கு பசங்களோட பழக்கம், அதே துன்மார்களுடைய பழக்கம், அதே சினிமா, அதே பாட்டு, அதே காரியம். ஆனால் ஏசாமிகிட்ட நான் வந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னை நான் ஏமாற்றிக் கொள்கிறேன். அன்பாவில்லை, அப்போ தான் சொன்னார், நீ கேட்கறது உனக்கு கிடைக்கணும்னா என் வார்த்தையின்படி நடக்க ஆரம்பி, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு என்னைக்கு நேராக ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னைக்கு என்ன என்ன செய்யுங்க, மாற்றுங்க, உன் வார்த்தையின்படி நடக்கிறோன்னா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது மிகுந்த கனியை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் சேங்ஷன் பண்ண ஆரம்பிமாண்டே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னில் நிலைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை உன்னிலே நிலைத்திருக்கிறதான்னு பார். நாம் ஏசாமிட்டு தான் இருக்கிறோம், அதை விட்டு எட்டக்கு போல. ஆனால் அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீ ஆத்தும் ஆதாய வீரனாய் மாறுவே, அநேக கனிகளை கொடுக்குறவனாய் மாறுவே. இன்றைக்கி ஆண்டவர் உன்னிடத்துலையும் என்னிடத்துலையும் உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா, கனி கொடுக்குற வாழ்க்கையை தான் எதிர்பார்க்குறார். நீ கனியற்றவனாய், நீ மட்டும் வந்துட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு நீ மட்டும் போயிட்டு இருந்தனா, நிச்சயமாக ஒரு நாள் எரி உண்டு, அக்னியிலே போடப்படுவாய். நீ ஒரு ஆத்துமாவது நான் ஆதாயம் பண்ண, ஒரு கனியாவது நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நீ வந்தனா, உன்னை இன்னும் சுத்தப்படுத்தி, இன்னும் அவருடைய உபதேசத்தை அனுப்பி, உன்னை இன்னும் மிகுந்த கனி கொடுக்குறவனா என்ன செய்வார், மாற்றுவார். அன்பாவில், இன்றைக்கி நீ நானும் தான் முடிவு பண்ணணும், நான் எப்படிப்பட்ட ஒரு கொடியாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறனா, மிகுந்த கனி கொடுக்கிறனா. ஆண்டவரே, அந்த வார்த்தை எண்ணில் இல்லாததுனால நான் மிகுந்த கனி கொடுக்க முடியவில்லை, இனி உன் வார்த்தையாகவே நான் மாறுகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன்னுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அநேக காரியத்தை அற்புதத்தை செய்வாராக. செவிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய ஆழமான ரகசியத்தை, சத்தியத்தை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பாவியான என்னை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சந்தித்து இந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுத்ததைப் போல இவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இதை அவர்கள் தியானித்து அந்த வார்த்தையாகவே மாறி ஆண்டவரே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுன்ற 7வது வசனமாக நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறி, 8வது வசனமாக நாங்கள் ஆண்டவரே கனி கொடுக்கிறவளாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, என்னிலே பிதா மகிமைப்படும்படியாக, எங்களிலே பிதா மகிமைப்படும்படியாக என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க, அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

கிருபையை சிந்திக்கிறவர்கள், அவருடைய கிருபையை நினைக்கிறவர்கள் தேவனை இங்கு ஆர்ப்பரிப்போடு எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நடத்த யாருக்கும் முடியாது. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நேற்று இன்றும் என்று மாறாதவர், நம்மை விட்டு விடாதவர், கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம் ஒரு அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை இருதயத்திலிருந்து எழும்பட்டும். தேங்க்யூ அப்பா, நீர் எத்தனை நல்லவர். மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னத நிரந்தரமானவர், நித்தியரே, நிரந்தரமானவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன். எங்கள் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறவைகள் எல்லாமே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷ பிரபலமாகும்படியாய் எங்களுக்கு சம்பவிக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர், நேர்த்தியாய் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. Glory, glory, glory, glory, glory. Ribalara, handalara, boshadada, riyalarada, libra mama mama duro, magimai umakhe, yella thudiyum, yella ghanamu, yella stotramu, ningal aandavare suvaruvarukke, hallelujah, neere parisuthamullava. நீரே உயர்ந்த தேவன் அப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாதாண்டவர். எப்படி என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உண்டாய் அறிந்திருக்கிற ஒரே தேவன் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவன் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. ஆமென். அப்படியே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்க என் தேவன் இன்று வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர்

கர்த்தரே. எசேக்கியேல் 32வது அதிகாரம், எசேக்கியேல் 32வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை என்னை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். தெளிய பண்றார்னா, இதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கலங்கின தண்ணீரையும் என் தெய்வத்தால தெளிய பண்ண முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கினது தெளியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, ஒன்னும் கலங்கலையே, கலங்காம இருந்தா ஸ்தோத்திரம். ஆனா கலங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தண்ணீர்களை நான் தெளிய பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பேற்பட்ட தண்ணீரும், சில நேரத்துல நம்ம கால் படும் போது சில தண்ணி எல்லாம் கலங்கும் பாருங்க, நல்லா இருக்கிற தண்ணி. ஆமென். அந்த தண்ணி எப்ப தெளியும் தெரியுமா? அந்த காலை எப்ப அதுல இருந்து எடுத்து உடனே தெளியுமான்னு கேட்டா, சில நேரத்துல இல்ல, சில இடத்துல உடனே தெளியும், சில இடத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா ஒண்ணு கேரண்டி, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது தெளியும். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் காலில் எழும்ப வச்சார். கலங்கினது தெளியும். எப்பேற்பட்ட கலங்கின வாழ்க்கையானாலும் என் தெய்வத்தால் அதை திரும்ப தெளிய பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் இதை செய்வேன் என்று, இது எப்பொழுது செய்வாராம்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான தண்ணீர்கள் மேல் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷருடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அதாவது இதுவரை கலக்கினதெல்லாம், இதுவரை உன குழப்பினதெல்லாம் அவைகள் நிர்மூலமாக்கி, எது எது உன் வாழ்க்கையில கலங்கி இருக்கிறதோ அவைகளை நான் உன் வாழ்க்கையில தெளிய பண்ணுவேன். இதை செய்ய என் தேவன் வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் யார்

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, என் வாழ்க்கையில கலங்க பண்ணின சத்ருவை விட என் வாழ்க்கையை தெளிய பண்ணுகிற என் தேவன் வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கலங்க பண்ணின சத்ருவை விட ஆமென். ஹாலே, கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை, நான் தெளிய பண்ணுகிறவருக்கு அதை விட வல்லமை இருக்கு. ஆமென். கலக்கினவர் தான் நம்ம ரொம்ப பார்க்கணும். நம்ம வாயில அதிகமா யார பத்தி ரொம்ப பேச வந்துருமா? சாத்தானை பத்தி தான். சாட்சி சொன்னாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு சாத்தா இப்படிப்பட்ட. கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும். ஆமே, அவனையும் தாண்டின வல்லமை உடையவரை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அவர் செய்வார் இதை. ஆண்டவர் சொல்றார், நான் தெளிய பண்ணுவேன், நான் தெளிய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எந்த கலக்கத்தை யாருக்கும் தெளிய பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறது உண்மையானால் நான் அதை தெளிய பண்ணுவேன். 85வது சங்கீதம் 1வது வசனத்தில் யாக்கோபின் மேல் பிரியம் வைத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எந்த இக்கட்டின் நடுவிலிருந்தும், எந்த சிறையிருப்பின் நடுவிலிருந்தும், எந்த கலங்கின தருணத்திலிருந்தும் என் ஆண்டவரால் திருப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கர்த்தர் திருப்புவார்? இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்காக ஆண்டவர் பேசுற வார்த்தை. கலங்கி இருக்கிற சில உள்ளமே, கலங்கினதை குறித்து நீ கவலைப்படாத, தெளிய போறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹாலேலூயா, ஆமென். அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஏசாயா 57 சொல்லப்படுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் ஏன் கூட தான் வாசம் பண்ணுகிறார்? நொறுங்கின என் இருதயத்தை கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார், கலங்கின என் வாழ்க்கையை கத்த தெளிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து தைரியமா கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு சாட்சியா மாறும். என் வாழ்க்கையில எதை எதை சத்துரு கலங்கடித்தானோ அதையெல்லாம் கத்திர என திரும்ப தெளிய பண்ணி என் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காண பண்ணின என்னை கத்த திரும்ப. ஹல்லேலூயா, இதை அவர் செய்வார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் முன்னாடி வைக்கணும்னா, கலங்கினவனை அல்ல தெளிய பண்ணுங்க. சத்ருட சொல்லுங்க, உன்னால எவ்வளவு கலக்க முடியுமோ, ஹல்லேலூயா, என்னை எவ்வளவு கலங்க பண்ண முடியுமோ கலங்க, கலங்கிட்டு நீ ஒதுங்கி நின்று பாரு இது எப்படி தெளியுதுன்னு மட்டும். ஹல்லேலூயா. ஆமே, யோபுவை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்கடிச்சான். சாத்தானுக்கு மட்டும் 42வது ஒரு அதிகாரம் யோபுக்கு உண்டுன்னு சத்ருக்கு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சும்மா கை வைன்ட்டார், என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் கை வைக்க விட்டுட்டார், என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஒரு 42வது அதிகாரம் இருக்கிறது, கலங்கின என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு 42வது அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, கலங்கினது தெளியும். ஆமென். டவுட் இருக்குன்னா இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை கலக்கி பாருங்க, கலக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தெளிதான் மட்டும் பாருங்க, அது தெளியும்னா இதுவும் தெளியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் எழுதின இருக்கலாம். தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, சத்ருவை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி. என் தேவன் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோட, என் வாழ்க்கையில என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி, யாருண்டு உமக்கு நிகராய், சேர்ந்து பாடி.

தரி பலமாக உதறியாதரம். திரும்ப திரும்ப திரும்ப கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள்.

நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Glory Father, Glory Father. Ribala shandala rabala bodariya darabala bau lekhara mahandala ra lekhara bashyatara satru kalakvadai kurithu kalagade un meetpar uyirode irukira un meetpro veni vallamai ullava நீ அமர்ந்திருந்து அவரை உயர்த்தி கொண்டே இரு. கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும். இனி கலக்குவதில்லை. அவர் தெளிய பண்ணின பிறகு ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான், ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய கிருபைக்குள்ள இருக்கிற அன்பு சபையே, எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையை தெளிய பண்ண என் ஆண்டவர் வல்லவர், என் வாழ்க்கையை திரும்ப கட்ட என் ஆண்டவர் வல்லவர், என் சிறையிருப்பை திருப்ப என் ஆண்டவர் வல்லவர், தமது மகிமையை என் வாழ்க்கையில திரும்ப வெளிப்படுத்த என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார், இடிக்கப்பட்டவைகள் திரும்ப கட்டப்பட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் எண்ணங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமே எனில் பரிபூர்ணமாய் நிறைவேற போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தெளியப்படுவேன், நான் தெளியப்படுவேன். அவர் தெளிய பண்ணின பிறகு இனி கலக்குவதும் இல்லை, இனி குழப்புவதும் இல்லை. ஆமே, உன் வாழ்க்கை கலங்கடித்தது போதும், உன் வாழ்க்கையை சத்துரு குழப்பினது போதும், இனி நான் அதற்கு விட மாட்டேன். நீ என் சமூகத்தில் எனக்கு பிரியமாயிரு, இனி நான் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, அவரை நம்பி இருக்கிறேன், வாழ்க்கை தெரியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நம்பி இருக்கிறோப்பா. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். அவர் சத்துருவின் வாயால சொல்ல வைப்பார், அவர்களுடைய மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர்.

இது இப்போ நடந்த நிகழ்ச்சி இல்ல, 1990களில் நடந்தது. இது ஒரு இளைஞன் ஒரு முதியவர்கிட்ட டைம் கேட்டதுக்கு இவ்வளவு அக்கப்போர். இளைஞன், சார் டைம் என்னாச்சு? முதியவர், சொல்ல முடியாது. இளைஞன், ஏன் சார் டைம் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாக போகுது? முதியவர், ஆமா நான் உனக்கு டைம் சொன்னா எனக்கு நஷ்டமா தான் ஆகும். நான் உனக்கு டைம் சொன்னா நீ எனக்கு நன்றி சொல்வ, ஒருவேளை நாளைக்கும் நீ என்கிட்ட டைம் கேட்கலாம். இளைஞன், வாய்ப்பு இருக்குது. முதியவர், 2-3 தடவையோ அல்லது அதுக்கு மேலேயோ நாம சந்திக்கலாம், நீ என் பேரு அட்ரஸ் கேட்கலாம். இளைஞன், ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதியவர், நீ என் வீட்டுக்கு வரலாம், சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன்னு சொல்லலாம். நான் உன்னை உபசரிக்க காஃபி தரலாம், நீ காஃபிய பாராட்டி யார் இதை போட்டதுன்னு கேட்ப. இளைஞன், ஆமா கேட்பேன். முதியவர், நான் என் பொண்ணு போட்டதுன்னு சொல்வேன், என் அழகான பொண்ணை உனக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பேன், அப்புறம் நீ என் பொண்ணை அடிக்கடி பார்க்க முயற்சிப்ப, அவளை வெளியே கூட்டிட்டு போவ. இளைஞன் புன்னகைக்கிறான். முதியவர் தொடர்ந்து சொல்றாரு, நீ உன் காதல் அவா கிட்ட சொல்வ, ரெண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க. இளைஞன் மறுபடியும் புன்னகைக்கிறான். முதியவர் தொடர்ந்து சொல்றாரு, ஒரு நாள் நீயும் அவளும் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ண சம்மதம் கேப்பீங்க. உடனே இளைஞன், ஆமா சார், இதுக்கும் டைம் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, அதுக்கு முதியவர் கோபமா, ஒரு வாட்ச் கூட சொந்தமா இல்லாதவனுக்கெல்லாம் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடான்னு கத்துனாரு. இளைஞன் தலதறிக்க ஓடுனான். நாமும் இப்படித்தாங்க, இந்த வயதானவர் மாதிரி இல்லாத பிரச்சனைய அது நடந்துரும்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டும் கோபப்பட்டுகிட்டும் இருக்கும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு இயேசு சொல்றாரு.

குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கு காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு நல்ல நல்ல குடும்பங்கள், குட் ஃபேமிலிஸ். வாசிக்க வேண்டிய பகுதி நேற்று வாசித்த அதே பகுதி, யோவான் 2 முதல் வசனம் முதல் 12 வசனம் வரை. 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் பிடிக்கத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 8:32 வசனம். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். Listen to me, for blessed are those who keep my ways. இனிய இல்லம் அல்லது இன்ப இல்லம் உருவாக்குவதற்கான சில வழிமுறைகளை கானா ஒரு கல்யாண வைபவத்திலிருந்து நேற்று கற்றோம். 2 காரியங்களை நேற்று கவனித்தோம். 1, அங்கே இயேசுவின் பிரசன்னம் இருந்தது. The presence of Jesus was there. அடுத்து கீழ்ப்படிதலின் பாதை அங்கு காணப்பட்டது. People submitted to the pathway of obedience. இன்றும் தொடர்ச்சியாய் 3 பாடங்களை கவனிப்போம். அங்கே மூத்தோரின் வழிகாட்டல் மதிக்கப்பட்டது. The philosophy of elders was respected there. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்றுதான் இச்சம்பவம் துவங்குகிறது. பல்லாண்டுகள் கர்த்தரோடு நடந்து வந்த அவளை போன்றதோர் அங்கே இருந்தது. அந்த மணவீட்டாருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். மூத்தோரை மதியாத தலைமுறை இது. படிப்பை பக்குவம் என்று தவறாய் எண்ணிவிடுகின்றனர் நம்முடைய வாலிபரும் நங்கையரும். எஜுகேஷன் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். யோபுவுக்கு பில்தாத் கொடுத்த ஆலோசனை ஒருபோதும் பழமையாகாது. அவன் என்ன சொன்னான், நீர் முந்தின தலைமுறையாரிடம் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நேற்று உண்டானவர்கள், ஒன்றும் அறியும். அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ என்று நான் வாசிக்கிறோம் யோபு 8:3. வேலைக்காரரை இயேசுவிடம் போகும்படி நடத்தியதே அந்த மரியம்மை தான். இன்று நம்முடைய சமுதாயங்களிலே அர்த்தமே இல்லாத பாரம்பரியங்கள் பல உண்டு என்பது உண்மைதான். ஆனாலும் மூத்தோரிடம் உட்கார்ந்து பேசும்போதுதான் நமக்கு தெளிவு கிடைக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த விளக்கம், அந்த தாற்பரியம் நமக்கு புரிகிறது. பெற்றோரிடமும் பெரியவரிடமும் ஆலோசனை கேட்க தயங்குவதாலேயே இளைஞர்கள் பலர் தங்கள் பிரச்சனைகளை நெடுகவே சுமந்து கொண்டே இருக்கின்றனர். அடுத்து இன்ப இல்லத்திற்கு முக்கியமான ஒரு காரியம் இந்த திருமண வீட்டிலே நாம் கண்டுபிடிப்பது எதிர்பார்ப்பில் உறுதி, பாசிட்டிவ்னஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். திராட்சை ரச தட்டுப்பாட்டை
மாற்று வேடத்தில் வந்த ஆசீர்வாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இட் வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். பிந்திய ரசம் முந்தியதை விட ருசியாகிவிட்டது. நமது குடும்பம் ஒவ்வொன்றின் மீதும், நன்றாய் கவனியுங்கள், நம் குடும்பம் ஒவ்வொன்றின் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டவர் அக்கறை கொண்டுள்ளார். அவர் ஒருவரையும் அசட்டை செய்வதில்லை. குடும்பங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்ட அவரது கரங்கள் ஒருபோதும் மறக்கப்படவில்லை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் பார்த்து அவர் ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாத கரங்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை. நண்பரே, உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உங்கள் வேண்டல்களையும் உங்கள் கண்ணீரையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஜெபங்களை புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். உங்கள் கண்ணீர்களை தமது பாட்டில்களிலே அவர் பிடித்து வைக்கிறார். உங்கள் குடும்பத்தினரின் சிதைந்த உறவுகளை அவர் சீர்படுத்துவார். கானாவூரில் இந்த அற்புதத்தை இயேசு மூன்றாம் நாள் செய்தாராம். ஆம், நம்பிக்கை இழந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு வரப்போகிற உயிர்த்தெழுதலையும் புது வாழ்வையுமே இந்த மூன்றாம் நாள் என்பது குறிக்கும். உங்கள் மூன்றாம் நாள் இதோ உதயமாக போகிறது. நம்பிக்கை இழந்து துவண்டு போகாதிருங்கள். தொடர்ந்து ஆண்டவரை பற்றி பிடித்து உங்கள் எதிர்பார்ப்பில் உறுதியாயிருங்கள். பி பாசிட்டிவ் இன் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஐந்தாவதாக, இந்த சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு படிப்பினை, தேவ புகழ் பரவுவதை பிரதானமாய் கொள்ள வேண்டும். ப்ரமோஷன் ஆஃப் காட்ஸ் காஸ். இந்த அற்புதத்தின் நோக்கத்தை வசனம் 21 ரத்தன சுருக்கமாய் சொல்லுகிறது. அவரது சீடர்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் ஏற்கனவே விசுவாசிகள் தான், ஆனால் இப்பொழுது அவருடைய விசுவாசம் இன்னும் பலப்பட்டு அது ஆளப்பட்டது. இயேசுவின் இரண்டாம் அடையாள அற்புதமும் யோவான் 4 அத்தியாயத்திலே பார்க்கிறோம். அதுவும் ஒரு குடும்பத்திற்காகவே செய்யப்படுவோம். ராஜாவினுடைய வேலைக்காரனுடைய மகன், அவர் மரணப்படுக்கையில் இருந்தான். இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இறைவன் தமது திட்டங்களையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற இம்மண்ணுலகில் வைத்துள்ள இயக்கங்கள் தான் குடும்பங்கள் என்று நான் சொல்லுவேன். குடும்பம் என்னும் வட்டமே கிறிஸ்துவை பிரதானமாய் கடத்தும் கம்பி. த ஃபேமிலி சர்க்கிள் இஸ் த சுப்ரீம் கண்டக்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. நல்ல குடும்பங்கள் நல்ல சமுதாயத்தையும், நல்ல சமுதாயங்கள் நல்ல நாட்டையும், நல்ல நாடுகள் நல்ல உலகையும் உருவாக்கும். உங்களுடைய இல்லம் இன்பமாய் இருக்க வேண்டுமானா, இதோ 5 காரியங்கள். இயேசுவின் பிரசன்னம் நாடுங்கள். கீழ்ப்படிதலின் பாதையில் செல்லுங்கள். மூத்தோரின் ஆலோசனை கேளுங்கள். எதிர்பார்ப்பில் உறுதியாய் இருங்கள். தேவ புகழ் பரவுவதற்காக பாடுபடுங்கள். பிள்ளைகளே, என் வழி எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை உமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். எங்கள் குடும்பத்திலே இருக்கிற சிக்கல்கள், சின்னாபின்னமான சிதைவுகள், பிரச்சனைகள், கேள்விகள், சந்தேகங்கள், சமாதான குலைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உமது பிரசன்னம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல் என்று ஒத்துக்கொள்கிறோம். மூதாதையருடைய அறிவான அனுபவபூர்வமான வார்த்தைகளை மதிக்க வேண்டும் என்று இளைய சமுதாயமாகிய நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் திரும்ப தர வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும். உங்களுடைய குமாரனா இயேசு 2 பேராக தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பிய பொழுது, நீங்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் முதலாவது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்று சொன்னாரே, அதே வார்த்தையை இப்பொழுது இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையை நீர் பலிக்க செய்யும். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21-40 வரைக்கும் நாம் வாசித்த இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 11:21 நாம் வாசித்து 40 வரைக்கும் உள்ள வசனத்தில் உள்ள சத்தியத்தை நாம் தியானிப்போம். அதில் பார்க்குறோம், 21 மார்த்தால் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீ இங்கு இருந்திருந்தாரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ மார்த்தால் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன் என்று டிக்ளேர் பண்ணுறா. என்ன காரியம் அப்படின்னாக்கா, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவள் அறிந்திருக்கிறத கூட நாம் என்ன செய்யலை, அறிந்து வைத்தல. இன்றைக்கி ஏசாண்டவர் அவ்வளோ பெரிய வல்லமை படைத்தவர், அவர் கேட்டால் நிச்சயமாக தேவன் அவருக்கு அருள் செய்வார் என்று அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த விசுவாசம் தெரிஞ்சிருந்தாலும் அவளுக்குள்ள அந்த விசுவாசம் என்பது குறைவுபட்டிருக்கு. நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம் சில பேர். இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவரால் செய்ய முடியாத பவர் எதுவுமே இல்லை. அவர் நினச்சா உனக்கு வேலை கொடுக்கலாம், அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு சட்டத்தையே மாற்றலாம், இப்படிலாம் ஒரு பவர் இருக்குன்றத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். பட் அவரை விசுவாசிக்கிறோமா, அவரை அறிஞ்சு வச்சுருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ அதே போல் தான் இங்கே மார்த்தால் இயேசுவை நன்கு அறிந்து வைத்திருந்தால், எப்படி இவர் ஜெபிச்சார்னா, இவர் கேட்டார்னா பிதா இவருக்கு என்ன செய்வார், எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு அறிஞ்சு வச்சுருக்கிறார். ஆனால் அறிஞ்சு வச்சதோட சரி, அதுக்கு உண்டான விசுவாசம் அவளுக்கு இல்லை அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம். எப்படி கீழே பார்க்குறோன்னா, இயேசு 23 சொல்கிறார், 23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். நீ பரவாயில்ல, நீ என்னை கவலைப்படாத, அவன் மரிச்சிட்டான்னு கவலைப்படாத, அவன் உயிர்த்து எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவன் என்ன பதில் சொல்கிறான்னா, ஆம், அதற்காக உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். அந்த யூதர்களில் ரெண்டு குரூப்பாக இருந்தாங்கன்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஒரு குரூப்பு வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறுகிற ஒரு குரூப்பு, ஒரு குரூப்பு வந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிற யூதர்களிலே ரெண்டு பிரிவாக அந்த காலத்தில் பிரிந்திருந்தார், சரிசேயர் பதுசேயர் அப்படின்னு. ஒருத்தவங்க உயிர்த்தெழுதல் உண்டு நடக்கும் அப்படின்னுவாங்க, நம்புகிறவங்க. ஒரு குரூப்பாக ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது அப்படின்னு நம்புகிறவங்க. இப்போ இந்த ரெண்டு குரூப்பில் இவன் இந்த மார்த்தாலும் மரியாலும் எந்த குரூப்பில் இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்ற ஒரு விசுவாசத்தில் இருக்கிறோம். அது நடக்கும், எப்போ நடக்கும், கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும்போது அப்போ நடக்கும், அது எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்றார். இயேசு அவளை நோக்கி, இதுதான் முக்கியமான ஒரு காரியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள் ஆமாண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறான், நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுதல், நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் ஜீவனம்னு ஏன் சொல்கிறார், ஏன் சொன்னார், கொஞ்சம் யோசிப்பார். உயிர்த்தெழுதல்னா என்ன, நான் மரித்தாலும் உயிர்த்து எழுந்திருப்பேன், ஜீவன்மாக இருக்கிறேன்னாக்கா எப்பயுமே எவர் லாஸ்ட்டு நான் என்னது, உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறேன். நான் தான் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற தேவனும் நான் தான், உன் கூட எப்பயுமே உயிரோடு இருக்கிற தேவனும் நான் தான், உன் கூடவே இருக்கிற தேவனும் நான் தான். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான், செத்து போனாலும் அவன் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவன் சாகாமல் என்ன செய்வானா, உயிரோடு இருப்பான் என்று சொல்கிறார். அப்போ இது ஒரு பெரிய சத்தியம் அன்பான்ல, இந்த சத்தியத்தை இந்த உலகம் எந்தளவுக்கு அறிந்து வைத்திருக்குது, எந்தளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறது என்பது தெரியல. ஆண்டவர் தான் உயிர்த்தெழுதல் தேவன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார்னுக்குள்ளார, அவர் தான் எல்லாமே, நான் மரித்தாலும் நான் பிழைத்திருக்கிறவனாய், அதனால்தான் அவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர்
அவர் ஆதியில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவ்வளோ வல்லமையிலையும் அவர் பவர்லையும் இருக்கிறார். ஆனால் அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா என்றால் விசுவாசத்தில் நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். இதை கேட்டுட்டு அவன் என்ன சொல்கிறா, திரும்பி இப்படி சொல்லிவிட்டு போய் மரியாளை போய் கூப்பிட்டு வரான். மரியாள் உன்னை ஆண்டவர் அழைக்கிறாரு போ அப்படின்றார். அவளும் வந்தான். அவளும் வந்த உடனே இயேசு கேட்டார், இயேசு மரியாள் இடத்தில் வந்து மரியாள் அவளை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து 32, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றான். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். இந்த துயரமடைந்ததோடு இல்லாமல் இயேசு கண்ணீர் விட்டார் என்று 35வது வசனத்தில் இருக்குது. என்ன செஞ்சாரா, கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்ட ஒரு காரியம் நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம், லாசருக்காக தான் கண்ணீர் விடுறாரு அப்படின்னு. அல்ல அல்ல, லாசருக்காக அவர் என்றைக்குமே கண்ணீர் விட்டது கிடையாது. பட் ஆவியில் ஏன் கலங்கி கண்ணீர் விட்டார் அப்படின்னாக்கா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தென்கொரியாவில் ஊழியம் செய்கிற பாலியாங்கிச்சோ அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் சென்னை பட்டணத்தில் வந்து 3 நாள் கன்வர்ஷன் கூட்டம் நடத்தினார். அந்த 3 நாள் கன்வர்ஷன் கூட்டத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற தலைப்பில் அவர் பேசினார். உண்மையிலே நான் அந்த கேசட்டை அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ கேசட் அதை போட்டு கேட்டுட்டு உண்மையிலே நான் கண்ணீர் விட்டேன். ஏன்னா அவர் பேசின அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, இயேசு ஏதோ பாசத்தில் கண்ணீர் விட்டாருன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். பாசத்துலலாம் கண்ணீர் விடலை, இல்லை அவன் மரியாள் மாத்தாலாம் அழுகுறாளே அப்படின்றதுனால கண்ணீர் விடலை. ஐயோ இவ்வளோ சொல்லி இவங்களுக்கு விசுவாசம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டாராம். ஆவியில் கிளங்கி இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவர் கண்ணீர் விட்டுட்டுருக்கிறார். ஐயோ என் பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, அறிவும் அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, ஆனாலும் என்ன இல்லை, விசுவாசம் இல்லையே, அந்த விசுவாசத்துக்குரிய அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாராம் ஆவியில் கலங்கி. இன்றைக்கி அன்பவன் இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் அநேகருக்கு இன்றைக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் கண்ணீர் விட்டு கொண்டு தான் இருக்கிறார் என்று ஒரு புத்தகத்திலே நான் படிச்சிருக்கிறேன். என்ன புத்தகம்னா, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற ஒரு தம்பியை அவர் பரலோகத்தில் இட்டு போய் காமிச்சிட்டு எல்லா காரியத்தையும் காமிச்சாராம் பரலோகம் என்ற ஒரு புத்தகத்தில். அப்போ பாருங்கள், அந்த தம்பி சொல்கிறான், எழுதுகிறான். அந்த தம்பி வந்து பெரியவனாகி இப்போ இன்றைக்கி அவன் ஒரு பெரிய ஊழியக்கார், பிரசித்தி பெற்ற ஊழியக்கார் அமெரிக்காவில். அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த பரலோகத்தில் என்னை போய் காமிக்கும் பொழுது ஒரு இடத்துல நானும் அவரும் விளையாடிக்கிட்டே இருந்தேன். தண்ணி அவர் என் மேலே இறைச்சார், நான் அவர் மேலே இறைச்சேன். நல்லா அழகாக விளையாடிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவர் திரும்பிட்டார். நான் தண்ணி இறைச்ச உடனே அவர் மேலே பட்டுடுச்சு. அவர் திரும்பிக்கிட்டார். திரும்பினோடனே நான், ஐயோ நம்ம தண்ணி அடித்ததுனால அவர் மோதல பட்டுச்சு, அவர் கோச்சிக்கிட்டாரோ அப்படின்னு போய் முன்னாடி போய் நின்றுட்டு, இயேசுவே நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன், நானும் விளையாடிட்டேன் தண்ணி அடிச்சு உங்கள்கிட்ட அப்படின்னு. அப்போ அழுதாரான், கண்ணீர் விட்டு அப்படி தொடச்சாரான் கண்ணீரை. இவனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சான், ஐயோ நம்ம செஞ்சது தப்பாகிடுச்சு போல இருக்குது, இயேசு கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னு. ஏன் ஆண்டவரே அழுகுறீங்க, ஏன் நான் செஞ்சது தப்பாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்குறான். நான் பரலோகத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார் அவர். இல்லை இல்லை, இப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சியான இடத்த இன்றைக்கி எத்தனை ஆத்துமாக்கள் தவறி கொண்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல். புரியுதா சொல்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு அறிவில்லாமல் எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறதே என்று கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார் ஆத்தும பாரத்தோடு. அந்த பையனுக்கு அது புரியல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இங்கே வைத்திருக்கிறேன், இதை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அறிவும் விசுவாசமும் இல்லாத சந்ததியாக இருக்கிறார்களே என் மக்கள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தார் என்று அந்த தம்பி எழுதும்போது, நான்லாம் உண்மையிலே அந்த இடத்துல கதறி கதறி எழுத அனுப்புவாங்க. ஏனென்றால் ஒரு பெரிய குடோனில் போய் காட்டுறார். அந்த குடோனில் கை கால் உறுப்புகள், மனித உறுப்புகளாக இருக்குதான். இவன் பார்த்துட்டு வெளியில் ஓடி வந்தானாம். அந்த புத்தகம் கிடச்சுன்னா வாங்கி படிங்க, பரலோகம் என்ற ஒரு புத்தகம். வெளியில் ஓடி வந்தானா, ஆண்டவரே இது என்ன அப்படின்னானா, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், சுதந்தரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் அப்படின்னு. என்னதான் சுதந்தரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள்? இன்னைக்கு அன்பான மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சுதந்தரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் ஏராளம் ஏராளம். அதை சுதந்தரித்து கொள்றதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை,
விசுவாசம் இல்லை. அந்த அளவுக்கு நாம் கேடுகட்ட சந்ததியாக இருக்கிறோம், கிறிஸ்தவளாக இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்துக்கொள்வோம். அதனால தான் கண்ணீர் வடித்தாராம். இதை பாலியாங்கி சொல்லும்போது நான்லாம் அந்த மெசேஜ் ஒரு மணி நேரம் மெசேஜ் நான் அழுது தான் கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை எடுத்து, அவ்விசுவாசத்தை எடுத்து போட்டு எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொன்னேன். நம்ம கதற முடியுமா? அன்பாவில்லை, இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்ததுன்னா உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அவர் ஒரு புத்தகம், அந்த பாலியாங்கிசோ ஒரு புத்தகம் எழுதுகிறார். முத எனக்கு கிடைத்த புத்தகம் அதுதான், அதையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான்காவது பரிமாணம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், ஃபோர்த் டைமென்ஷன். அந்த புத்தகத்தில் முத அட்டையில் என்னை கவர்ந்தது. அதில் முத அட்டையில் என்னன்னாக்கா, உங்கள் விசுவாசத்தை செயலாற்ற வைக்கும் திறவுகோல் அப்படின்னு எழுதியிருந்தார். உங்கள் விசுவாசத்தை செயலாற்ற வைக்கும் திறவுகோல். திறவுகோல்னா என்ன? சாவி. இன்னைக்கு சாவி இல்லாமல் சாவியை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்மெல்லாம். விசுவாசத்தில் வளர முடியாத குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதனையோடு சொல்கிறேன், இன்னைக்கு சாவி வேணுமா? அந்த சாவி, அந்த பாலியாங்கி அந்த புத்தகத்தை வாங்கி படி, அதுதான் சாவின்னு சொன்னார். அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான புத்தகத்தை வாங்கி அநேகருக்கு நான் என்ன செய்கிறேன், அதை கொடுத்து ஊழியமாகவே செஞ்சு கொண்டிருக்கிறேன். அன்பான்ல, ஏன் எப்படியாகிலும் உனக்குள்ளே விசுவாசம் வந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதத்தை நீ நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையிலையும் வெறியிலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அன்பான்ல, இன்றைக்கி அதனால தான் ஏசாண்டவர் அந்த பாரத்தோடு அந்த கண்ணீர் வடித்தாரான். இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். அப்துல், மறைந்த நம்ம விவேக் நடிகர், அவர் வந்து மரம் நடுறாரு மரம் நடுறாருன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான மரத்தை நட்டாருன்னு சமூகத்தை சேவை செய்தார். உண்மையிலே அவரை பாராட்டணும். அந்த அந்த தீ அவருக்கு எப்படி பத்தியது அப்படின்னாக்கா, அப்துல் கலாம் என்ற ஜனாதிபதிகிட்ட, அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர்கிட்ட பேட்டி கண்டார். பேட்டி காணும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு மரம் நடுறது தான் பிடிக்கும். ரெண்டாவது, இந்த குளோபலைசேஷனில் இந்த வெப்பமயம் ஆக்கிறதை எப்படி தடுக்கிறதுக்கு நீங்கள் விஞ்ஞானின்ற முறையில் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க அப்படின்னாரான். நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, இன்றைக்கி உலகமே வந்து வெப்பமயம் ஆக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அந்தளவுக்கு உலகத்தை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்கிற பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னாராம். அப்போ அதான் சொன்னாராம், ஒருத்தம் ஒரு மரம் இல்லை, அஞ்சு மரம் நடுங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எத்தனை மரங்களை நடக்க முடியும்? அத்தனை மரமும் நட்டுச்சுனாக்கா வெப்பம் மயமாகிறத நம்ம தடுத்து நிப்பாட்டலான்னு அதிலிருந்து வச்சார் அவர். அதிலிருந்து வைராக்கியம் பாராட்டி அவர் சொன்ன ஆலோசனையின்படி அந்த விவேக் மரத்தை நட ஆரம்பித்தார். அன்பான்ல, இன்னைக்கு கோடிக்கணக்கான மரத்தை நட்டாராம். இன்னைக்கு நீ நானும் ஏசாண்டவர்கிட்டருந்து எண்ணத்தை நம்ம பற்றி கொண்டோம், எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டோம். இந்த சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதத்தை நீ நானும் வாங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறோமா? விசுவாசத்தை கற்றுக்கொண்டோமா? அன்பாவில்லே, இன்னைக்கு மாத்தால் மரியாதை போல தான் நாமளும் மரியட்டத்தனமாகி இருக்கிறோம். ஆண்டவரே, உன்னால் எல்லாம் முடியும், உனக்கு வல்லம் இருக்குது, உனக்கு ஆற்றல் இருக்குது, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனிடத்தில் ஜெபித்தால் எல்லாம் கிடைக்கணும்னு தெரியாது, அந்த அறிவு இருக்குது, ஆனால் விசுவாசம் இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அன்பாவில்லே, அந்த விசுவாசத்தை வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு 39, இந்த கல்லை எடுத்து போடுங்கள். என்ன செய்கிறாரு பாரு, லாசரு வெளியில் வர்றதுக்கு தடையாக இருந்த கல்லை புரட்டி போடுங்கள்னார். இன்றைக்கி ஓன் விசுவாசம் என் விசுவாசம் வெளியில் வர்றதுக்கு பிசாசான உக்காந்துட்டு என்னத்தை கொடுத்துட்ருக்குறான், முடியுமா முடியாதா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவிசுவாசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கல் உன் இருதயத்தை விட்டு என்ன செய்யணும்? புரட்டி போடணும். இன்றைக்கி ஆண்டவர் உன் கல்லை புரட்டி போட்டார்னாக்கா, நீ விசுவாசத்தில் மகிமையாக நீ வெற்றியை நாம் பார்க்கலாம். அன்பாவில்லே, அதனால தான் 40 சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டார், ஆனால் மறந்து போனவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அவிசுவாசம் என்ற கல்லை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடு. விசுவாசத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரு. ஆண்டவர் மகிமையை, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டுடைய அற்புதத்தை, அதிசயத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கண்ணீர் விட்டீர் என்ற அந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய அவிசுவாசம், ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து நீர் கண்ணீர் வடிக்கிறீர் என்பதை இங்கு நான் புரிந்து கொண்டோம். எங்களுடைய அவிசுவாசமாகிய இந்த கல்லை எடுத்து போடுங்கப்பா,
தகப்பனே எனக்கும் எங்களுக்கும் விசுவாசத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினால ஆண்டவரே செத்து போன ஆவியில் செத்து போயிருந்த எங்களுடைய ஆவி ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாய், லாசுரை உயிர்த்திருந்த மாதிரி ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்க செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற உதவி செய்யுங்க. விசுவாசத்தினால தேவனுடைய மகிமையை காணும்படியாக உதவி செய்யுங்க. அப்படியா நீ செய்ய போறீங்க நன்றி. உங்களுடைய வல்லமில்ல ஆவிக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் தான் தாமே ஆண்டவரே என்னையும் எங்களையும் அந்த அவிசுவாசத்தின் கல்லை எடுத்து போட முடியும் ஆண்டவரே. எங்களால் முடியல ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா அவிசுவாசத்தையும் எடுத்து போட்டு விசுவாசத்தோடு நாங்கள் வெற்றியை பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவித நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களை தொடர பண்ணுவாராக. ஆதியாகமம் 17:17-19 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய 99வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிர என்று சொல்லி அநேக காரியங்களை பேசுகிறார். பேசிவிட்டு சொல்லுகிறார், உன் மனைவி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். என கர்த்தர் அவனுடைய 75வது வயதிலே சொன்ன வார்த்தை மீண்டும் உறுதிப்படுத்தி அவனோடு பேசி கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் என்ன செய்கிறார், முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே சொல்லி கொண்டு 18வது வசனத்திலே இப்படி கேட்கிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் இருதயம் எதை சொல்லுகிறதோ அதை தான் நாம் ஜெபத்திலே வைக்கிறோம்.

அவருடைய ஜெபங்கள் உகந்ததாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கர்த்தர் அவனோடு பேசுகிற காரியம் என்ன? ஈசாக்கை உனக்கு தருவேன் என்று. ஆபிரகாம் எதற்காக ஜெபிக்கிறான்? இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். ஏன் ஈசாக்குக்காக ஜெபிக்க முடியாமல் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான் என்றால், அவனுடைய இருதயம் அப்படிப்பட்டவைகளை தான் சொல்லி கொண்டிருந்தது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் சரியாய் ஜெபிக்கிறோமா? அவன் ஈசாக்குக்காக அல்லவா ஜெபிக்க வேண்டும். ஆனால் இஸ்மவேலுக்காக ஜெபிக்க காரணம் என்ன? அவனுடைய சூழ்நிலைகளை வைத்து இருதயம் பேச ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயம் எதை பேசுகிறதோ அப்படிதான் நம்மிலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள் இருக்கும். நம்முடைய பல ஜெபத்துக்கு தேவன் பதில் தராத காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திட்டத்துக்கு மாறாய் இருப்பதினால். அவருடைய திட்டத்துக்கு மாறாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகளை முன்வைத்து நம்முடைய இருதயம் பேசிக்கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளை உள்வாங்கி நம்முடைய இருதயம் பேசுமானால் அதற்கேற்றாற் போலதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜெப வார்த்தைகளும் இருக்கும். மாறாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நம்முடைய இருதயம் சொல்லி கொண்டிருக்குமானால் நம்மிலிருந்து வெளிப்படுகிற ஜெபம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கும். இவருடைய சித்தம் என்ன? இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? ஈசாக்கு. ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கணும். ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபம் என்ன? இஸ்மவேல். கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறாய் நம்முடைய ஜெபம் இருக்க காரணம் என்ன? நம்முடைய இருதயம் நம்முடைய சூழ்நிலைகளை பெரிதாய் முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயம் சொல்லி கொண்டிருக்குமானால் நம்மிலிருந்து புறப்படுகிற ஜெபமும் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றாற் போல இருக்கும். நாம் கேட்கிற காரியம் அவருக்கு உகந்ததாயிருக்கும். நம்முடைய இருதயம் எதை சொல்லுகிறது? எதை பேசி கொண்டிருக்கிறது? நேற்று இரவு தூங்கும் போது படுக்கையிலே நம்முடைய இருதயம் எதை சொல்லி கொண்டிருந்தது? ஏமாற்றுகிற மனிதர்களுடைய செயல்களையா? புரிந்து கொள்ளாத உறவுகளுடைய நிலையா? மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில எதிராய் வீசி கொண்டிருக்கிற காற்று சூழ்நிலை இவைகளையா? அல்லது அழைத்த நாள் முதல் இன்று வரை மாறாமல் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளையா? நம்முடைய இருதயம் எதை சொல்லுகிறது? அதை தான் நாம் ஜெபத்திலே வைக்கிறோம், வைத்து கொண்டிருக்கிறோம். இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய உண்மையையும் அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் சொல்லட்டும். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததாய் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாய் காணப்படும். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே நீர் தந்த வார்த்தைகளையும் தாண்டி சூழ்நிலையும் எங்கள் நிலைமையும் தான்ப்பா எங்கள் இருதயம் பேசி கொண்டிருக்கிறது. எங்களை மன்னிப்பீராக. தாவீது சொன்னானே, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று. எஸ் ஃபாதர், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்க, அவைகளை எங்கள் இருதயம் சொல்லி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர், நீர் எங்கள் இருதயத்தை கேட்கிறீர். எங்கள் இருதயம் உம்மையும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய நல் வார்த்தைகளையும் சொல்லி கொண்டிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133 முதல் வசனம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நோய் தொற்றியல் துறையில் பேராசிரியராக இருந்தவர் லெனார்ட் சீமி. அவர் சமூக உறவுகளுக்கும் வியாதியஸ்தர் மற்றும் மரிப்போரின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி கூறினார். அதற்காக அவர் ஜப்பான் நாட்டை எடுத்துக்காட்டாக கூறினார். அந்த நாடு உலகிலேயே உடல் ஆரோக்கியத்திற்கு பேர் போன நாடு என்று கூறிய அவர், அதற்கு ஜப்பான் நாட்டின் சமூக மற்றும் கலாச்சார பண்பாடுகள் தான் காரணம் என்றும் கூறினார். ஜப்பானியர்களின் வாழ்நாள் மற்ற நாட்டினரின் வாழ்நாளை விட அதிகம். 90 வயதை கடந்து வாழும் ஜப்பானியர்களின் எண்ணிக்கை மற்ற நாட்டை விட அதிகம். காரணம், அங்கு மக்கள் பொதுவாக கூட்டு குடும்பங்களில் வாழ்கிறார்கள். தாத்தா பாட்டி, தாய் தகப்பன், பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என அனைவரும் ஒரே குடும்பத்தில் வாழ்வதால் இளைஞர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் முதியவர்களிடமிருந்து கிடைக்கிறது. முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை இளைஞர்கள் செய்து கொடுக்கின்றனர். மக்கள் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவதால் விரக்தி என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. மன இறுக்கமும் குறைந்து விடுகிறது. எனவே தேவையற்ற இருதய பலவீனங்கள், இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் குறைந்து விடுகிறது. பொதுவாக நம் நாட்டில் ஜப்பான் போல கூட்டு குடும்பங்கள் இன்று இல்லாவிட்டாலும் நாம் பிறருடன் சுமூகமாக பழகும் போது நமக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது. அவர்களுடைய உதவிகளையும் ஆலோசனைகளையும் நாம் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் தாவீது 133 சங்கீதத்தில் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று கூறுகிறார். தேவன் அங்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனக்கசப்பு, பொறாமை, சண்டை போன்றவற்றை தவிர்த்து பிறரிடம் அன்பாக பேசி பழகினாலே பல வியாதிகள் மறைந்துவிடும். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலும் சகோதரர்களுக்கிடையே அன்பு காணப்பட்டது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அவர்கள் மற்ற ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், நமது சபைகளிலும் விசுவாசிகள் கபடமில்லாத இருதயத்தோடு ஒருமனப்படும் போது தேவன் மகிழ்ச்சியை தருகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாமும் கசப்பு, வைராக்கியம், சண்டைகளை விட்டுவிட்டு சுமூகமான உறவை வளர்க்க பிரயாசப்படுவோம். அப்போது நமது ஆத்மாவும் சரீரமும் வாழ்ந்திருக்கும்.

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 7
2: Proverbs chapter 1 and verse 7.
1: 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள்.
2: The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 2 நாம் இந்த 7 வசனத்திலே நாம் தரித்திருந்து நாம் தியானிக்கிறோம்.
2: And by the grace of God we were staying in this verse 7 and we have been meditating for the past 2 days.
1: முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம், நாம் தியானித்தோம்.
2: First we learnt and we meditated about what the fear of the Lord actually is.
1: இரண்டாவது நாம் நேற்றைக்கு கவனிக்கும் பொழுது ஞானம் ஆரம்பிக்கிறது, ஞானத்தின் ஆரம்பம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கத்தை நாம் கண்டுபிடித்தோம்.
2: And again secondly yesterday when we meditated we learnt what it means by beginning of knowledge.
1: நாம் நேற்றைக்கு பேசும்பொழுது உங்களுக்கு சொன்னேன்,
2: when I spoke yesterday I told you
1: கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்பது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது.
2: The fear of the Lord is not the expectation of God to give us wisdom and knowledge.
1: அதற்கு பதிலாக தேவன் வந்து அவரை அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தரை அறிந்திருக்கிற மனுஷன்தான் ஞானத்தில் ஆரம்பிக்கிறான் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் கவனித்தோம்.
2: Rather the fear of God is the evidence that we have wisdom, knowledge and understanding. This is what we saw yesterday.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு இந்த வசனத்தின் அடுத்த பகுதிக்கு நாம போக போறோம்.
2: Today let's come to the next part of this verse.
1: எனக்கு ரொம்ப உண்மையாகவே அது பிரயோஜனமாய் இருந்தது.
2: It was really useful to me.
1: இரண்டாவது பகுதி பாருங்க, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள்.
2: The second part says fools despise wisdom and instruction.
1: இன்றைக்கு இந்த அசட்டை பண்ணுதலை பற்றி உங்களோடு பேச போகிறேன்.
2: So today I'm going to speak about despising.
1: நான் நினைக்கிறேன் இந்த அசட்டை பண்ணுதல் அப்படினா என்ன?
2: What is despising?
1: அசட்டை பண்ணும் அந்த சுபாவம் அல்லது அந்த ஒரு செய்கை எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால்,
2: the act of despising can be equal to what?
1: ஒரு காரியம் நமக்கு அவசியம் அல்லது தேவை, ஆனால் அதை வேண்டாம் என்று நாம் தள்ளுவது.
2: The act of despising can be understood as something that we need, yet we don't seem to want it.
1: ஒரு காரியம் நமக்கு தேவை அல்லது பிரயோஜனமானது என்று சொல்லி நம்மிடம் அது அனுப்பப்படுகிறது அல்லது நம்முடைய பாதை வழியாக அது கடந்து செல்கிறது.
2: Something that is sent our way that it might be useful and that we may need it.
1: ஆனால் ஒரு மனிதன் தானாக அவன் அதை புறக்கணிக்கிறது.
2: But a man rejects it by his own.
1: அதாவது நாம் புறக்கணித்த ஒரு காரியம் திரும்ப நமக்கு வராது என்பது அறிவில்லாமல் வேண்டாம் என்று அவனே தானாக சொல்றது.
2: So it is like he rejects it that the way that something that he will let go that can never come back.
1: அதாவது சில காரியங்கள் இருக்கிறது, ஐயோ எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிற சில காரியங்கள் இருக்கிறது.
2: There are some things that we earn and expect that we have not received it.
1: ஐயோ எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று காத்திருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது.
2: There are certain things where we wait when we will receive it.
1: ஆனால் வேறு சில காரியங்கள் இருக்கிறது, அது நமக்காக நம்மை தேடி நம்முடைய பாதையிலே அது கடந்து வருகிறது.
2: But there are certain things that come seeking us that comes our way.
1: நமக்காகவே வருகிறது.
2: It comes exclusively for us.
1: ஆனால் ஒரு மனிதன் மனப்பூர்வமாக அதை வேண்டாம் என்று நிராகரிக்கிறான், அதை வந்து புறக்கணிக்கிறான், அதுதான் அசட்டை என்பதற்கு அர்த்தம்.
2: But a person purposely wholeheartedly rejects it and that is despising.
1: நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனை தேடி தேவன் அனுப்புகிற நன்மையை அவன் தானாகவே புறக்கணிக்கிறான் பாருங்க, அதை போன்ற ஒரு நஷ்டம் வேற ஒன்றுமே இல்லை.
2: I think there is no greater loss than losing or rejecting something that God has sent to him or handed over to him.
1: இவ்விதமாக தேவன் நம்மை தேடி அனுப்புகிற காரியங்களை நாம் அசட்டை பண்ணி அதற்கு கனம் மரியாதை கொடுக்காமல் அதை புறக்கணிக்கிறோம் பாருங்க, அதனால் வருகிற மன வேதனை, மன உளைச்சல் வேறு ஒன்றோடு நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது.
2: And there is no greater regret to know that we missed it or that we rejected it or despised it, which is lost all the way.
1: நான் நினைக்கிறேன் அந்த அசட்டை பண்ணுதல் என்பது நம்முடைய மனதிற்கு அடுத்த ஒரு காரியம்.
2: I think the character of despising is a nature of the mind.
1: அது நம்முடைய மனதிற்கு அடுத்த காரியம்.
2: It is a character or it is a nature of our mind.
1: அதாவது நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 37 வசனத்தை பாருங்கள்.
2: Come to Matthew 23 and verse 37.
1: மத்தேயு 23:37.
2: Matthew 23:37.
1: அதிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள்.
2: Here look at the word that Jesus says.
1: எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிற்று.
2: ஓ ஜெருசலேம் ஜெருசலேம், thou that killest the prophets and stonest them which are sent unto thee, how often would have gathered thy children together even as a hen gathereth the chickens under her wings and ye would not.
1: அதாவது இதுல மூன்று முக்கியமான காரியம்.
2: There are three important things here.
1: வாய்ப்பு வந்து தனிப்பட்ட ஒரு பட்டணத்திற்கு அல்லது ஒரு மனிதனுக்கு நேராய் வருகிறது.
2: A chance or opportunity comes seeking a separate or a city or a person.
1: அந்த வாய்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நன்மையை பயக்க வேண்டும், நன்மையை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறது.
2: And this good thing comes with a purpose of giving something good to him.
1: அது மட்டும் இல்ல, இந்த வாய்ப்பு என்பது ஒரு முறை அல்ல பலமுறை வருகிறது.
2: And not once but this opportunity was given many times.
1: இன்னொரு காரியமும் சொல்வேன்.
2: I tell you one more thing.
1: இந்த வாய்ப்பு தேவனுடைய இரக்கத்தின்படியையும் கிருபையின்படியையும் அவருடைய அன்பின் நிமித்தமாகவும் இந்த எருசலேம் பட்டணத்தை நோக்கி வந்தது.
2: And also this opportunity came to the city of Jerusalem out of the love, out of the mercy, out of the grace of God.
1: தேவனும் வந்தார்.
2: Even God came.
1: அதே வழியிலே வாய்ப்பும் வந்தது.
2: At the same time opportunity came to him.
1: நன்மையும் ஆயத்தமாக இருந்தது.
2: A good was already prepared for them.
1: வந்த அந்த வாய்ப்பு பலமுறை வந்தது.
2: The opportunity which came, it came many times to them.
1: ஆனால் இத்தனை முறை இத்தனை விதமாக வந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் பயன் இல்லாமலே போய்விட்டது.
2: Though it came many times and many ways but it was not profitable to them.
1: அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா,
2: the only reason for that,
1: மனம் இல்லை.
2: They did not have heart.
1: மனம் இல்லாம,
2: they did not have heart to accept.
1: அந்த willingness இல்லனாலே நாம வந்து ஒரு காரியத்தை வந்து டிஸ்பைஸ் பண்ணுவோம்.
2: When you don't have that willingness you will despise the thing.
1: நான் நினைக்கிறேன் இந்த காலையில இது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட், ஆனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வந்து வழிநடத்தின ஒரு காரியம் வந்து எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் தங்களுக்கு நேராய் வருகிற நன்மைகளை அசட்டை பண்ணுவார்கள்.
2: This is a deeper subject but God today spoke with me. Who are the people who will despise the opportunity that they receive?
1: What kind of mind will people have in order to despise things that come to them? தங்களுக்கு நேராய் வரும் காரியங்களை புறக்கணிப்பதற்கு அல்லது அசட்டை பண்ணுவதற்கு மனிதருக்குள்ளே இருக்கும் மனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் இதை அசட்டை பண்ணுவாங்க?
2: What kind of mind would people have who despise such opportunities?
1: முதலாவது,
2: first,
1: நீங்கள் நீதிமொழிகள் 7:7 திரும்ப வரலாம்.
2: Let's come to Proverbs 1:7 again.
1: 1:7 வாசித்தால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள்.
2: The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction.
1: அப்போ முதலாவது ஒரு காரியத்தை நாம அறிந்து கொள்ளணும்.
2: So we have to understand first thing.
1: இந்த அசட்டை பண்ணுதல் என்பது எப்படிப்பட்ட ஒரு மனதிலிருந்து எழும்புகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மனிதன் ஞானமற்றவனாக அல்லது அவனுக்கு இருக்க வேண்டிய புத்தியோ அறிவோ இல்லாதவனாக ஒரு வெறுமையான மனம் உள்ளவன் இருக்கிறான் பாருங்க, அவன்தான் இந்த அசட்டையின் சுபாவத்தை தன் வாழ்க்கையிலே வைத்திருப்பான்.
2: The first thing where this despising act arises is from the people who have a hollow mind, that is the people who lack wisdom, and those people despise.
1: அவர்கள் தான் இதை அசட்டை பண்ணுவாங்க.
2: Only those are the people who despise it.
1: உண்மையாகவே ஞானம் உள்ளவன் அசட்டை பண்ண மாட்டான்.
2: Truly a wise man will not despise.
1: அசட்டை பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து சொல்லியிருக்கிறது என்றால், வருகிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக் கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அர்த்தம் கிடையாது.
2: When you say despise, despising, it doesn't mean that whatever we get it is not that storing up or gathering everything that we receive.
1: எல்லாத்தையும் நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.
2: We cannot accept everything.
1: எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது.
2: And we should not also accept everything.
1: எல்லாவற்றையும் எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது.
2: And everything will not be worthy to be accepted even.
1: ஆனால் ஒரு ஞானி என்ன பண்ணுகிறானா, எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நிதானிக்கிறான்.
2: But a wise man will discern what to accept and what to reject.
1: நாம சில காரியங்களை நிச்சயமாகவே புறக்கணித்து தான் ஆகணும்.
2: And certain things we are supposed to despise.
1: முதலாம் சங்கீதத்தின் முதலாம் வசனம் பாருங்களேன்.
2: Psalm 1 and verse 1 says,
1: துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்தாலும் அதை கேட்க கூடாது, அதன்படி நடக்க கூடாது.
2: If you receive the counsel of the ungodly, you should not walk in that way.
1: பாவிகளின் வழியில் வழி நமக்கு தெரிஞ்சா கூட அதுல நிக்க கூடாது.
2: Even when you know the way of sinners, you should not stand in that way.
1: பரியாசக்கார உட்கார்ற இடத்தை நம்ம பார்த்தாலும் அதுல உட்கார கூடாது, வேண்டாம்னு சொல்லிட்டு போறோம்.
2: Even when you see the seat of this scornful, you should not sit and you should say no to that.
1: அப்போ நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த எல்லா காரியத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம் கிடையாது.
2: So it doesn't mean that we should accept everything.
1: நாம வந்து சில காரியங்களை மனப்பூர்வமா ரிஜெக்ட் பண்ண நம்ம பழகணும்.
2: And we should also get used to despise or reject few things wholeheartedly.
1: ஆனால் இங்கே சொல்லப்பட்டது போல ஞானம் புத்தி என்பவைகள் நம்மை நோக்கி வரும்போது அதை நம்ம அசட்ட பண்ணிடவே கூடாது.
2: But as it is said here, when wisdom and instruction comes to us, we should not despise it.
1: ஒரு மனுஷனுக்கு இந்த ஞானம் இல்ல, அவன் மனதுல இருக்க வேண்டிய அறிவு, அந்த மனசை எம்டியா இருக்குமானா, அவன் வந்து மூளை இல்லாதவனா இருப்பான், ஆனால் ஞானம் இல்லாதவனா இருப்பான், ஆனால் அவன் அசட்ட பண்ணுவான்.
2: When a man lacks wisdom or when his mind is totally hollow without any wisdom or knowledge, then he will be a person who will be despising the good.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: ஞானம் ஒருவனுக்கு இல்லை என்றால் ஒரு காரியத்தினுடைய விலை என்ன அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது.
2: It's because when a person doesn't have wisdom or knowledge, he is ignorant of the worth of that thing.
1: இங்க ரெண்டு காரியங்களை ஒருவன் அசட்டை பண்ணுகிறதா பார்க்கிறோம்.
2: Here we read that a person despises two things.
1: ஒன்று ஞானம், இன்னொன்று போதகம்.
2: One is wisdom and the second instruction.
1: இந்த ஞானம் என்பது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஞானம் பல ஆண்டுகளினுடைய அனுபவத்தினுடைய விளைவாக வருகிறது.
2: So this wisdom comes from something that comes from years of experience.
1: வயது வந்து ஒரு மனுஷனுடைய ஞானத்தை பெருக பண்ணுகிறது.
2: Years actually increases the experience of wisdom.
1: ஒரு மனிதன் வாழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையிலே அவன் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தான் ஞானமாய் வெளிப்படுகிறது.
2: And a person when he lives and as he learns through his experience, that is being reflected as wisdom.
1: அந்த ஞானத்தை ஒருவன் பெறும்போது அல்லது ஒருவனுக்கு கொடுக்கப்படும் போது அதனுடைய விலை அவனுக்கு தெரியாததுனால அதை அசட்ட பண்றான்.
2: And when that wisdom is served to a person, since he is ignorant of that worth, he despises.
1: ரெகோபெயாமுக்கு முதியோர்களுடைய ஆலோசனை வந்தது.
2: The council of elders came to Rehoboam.
1: அவர்கள் பல வருடமாக தன்னுடைய தகப்பனாகிய சாலமோன்கிட்ட உட்கார்ந்து அவங்க ஞானத்தை கற்றுக்கொண்டு அனுபவம் பெற்று அவங்க வந்து ஆலோசனை கொடுத்தாங்க.
2: They were the people who were with his father, who learned many things and gained wisdom by experience and gave this counsel to Rehoboam.
1: ஆனா இந்த ரெகோபெயாமுக்கு ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லனா, இந்த முதியோர் சொல்லுகிற ஞானம், அவர்கள் வெளிப்படுத்துகிற ஞானத்தின் விலை என்ன அப்படின்னு அவனால கண்டுபிடிக்க முடியல.
2: But this Rehoboam did not have wisdom to find the worth of the wisdom and the counsel that is being given by the elders.
1: விலை இல்லாத ஆலோசனை கொடுத்த தன்னுடைய இளைஞர்களுடைய ஆலோசனையை ரொம்ப பிரஷியஸாக நினைத்து, வெளியேற பெற்றதா நினைச்சு அதை பின்பற்றினான்.
2: But he considered the worthless counsel that is given by his young men, that is friends, and he considered to be a precious one.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: Wisdom, ஞானம் என்று சொல்லும்போது it takes years of experience to gain wisdom. ஞானத்தை பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது.
2: When you to gain wisdom, it takes years of experience.
1: ஆனா இந்த புத்திமதி அப்படினு சொல்லும்போது, it takes a lot of effort to give counsel to someone, instruct someone. ஒருவருக்கு புத்திமதி கொடுக்கணும்னா அதற்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்க.
2: If you are to instruct someone, you have to take a lot of effort.
1: அதாவது wisdom comes from experience, instruction takes effort. இது ரெண்டையுமே ஒரு மனுஷன் வந்து ஞானம் இல்லாதவனா இருப்பானால் அதை வந்து அவன் அசட்டை பண்ணுவான்.
2: When a person lacks wisdom, he will despise both this wisdom and instruction.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: அது ஞானமா இருந்தாலும் சரி, அது வந்து புத்திமதியா இருந்தாலும் சரி,
2: no matter it might be wisdom or instruction,
1: ஆனால் அது போதகம், ஞானம் போதகம்,
2: wisdom and instruction,
1: இது ரெண்டுமே வந்து நீ நல்லா விளங்கி கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நம்மை நோக்கி வராது.
2: So it is not something that comes easily to us always.
1: அது ரொம்ப சுலபமா நமக்கு வரவே வராது.
2: It will not come easily to us.
1: அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்காது.
2: It will not come every day.
1: நம்ம எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது.
2: It's not something that everyone would receive.
1: இது எல்லா இடத்திலும் பெறவும் முடியாது.
2: And it's not something that can be found everywhere.
1: இது ரொம்ப ரேர். இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம வழியில காண்பது ரொம்ப ரேர்.
2: It is really rare to find such kind of wisdom on our way.
1: நல்ல போதகர்களை கண்டுபிடிப்பது, நல்ல போதனைகளை பெறுவது என்பது மிக மிக அரிதானது.
2: It is really rare to find such kind of instructions and instructors on our way.
1: நீங்க உண்மையா நீங்க உங்க வாழ்க்கையின் பாதைகள்ல நீங்க ரொம்ப ஞானத்தை நீங்க தேடுனீங்கன்னா அதை நீங்க வந்து இந்த சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொள்வீங்க.
2: Truly if you seek this wisdom and instruction on your way, you will understand this truth.
1: ஐயோ எத்தனை முறை நமக்கு சரியான ஆலோசனையை புகட்ட, சரியான விதத்துல புத்திமதி சொல்ல ஆட்களை தேடியும் கிடைக்காத பஞ்சம் எந்த காலத்திலும் இருக்கிறது.
2: And we can find in all times that where we seek for good instructors and instruction and counsel and we don't find lack of it.
1: அந்த காலங்கள்ல வந்து பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து ஞானிகளை சாஸ்திரிகளை வந்து ராஜாக்கள் வந்து தங்களுடைய அரண்மனைகளில அவங்க வைத்திருந்தாங்க.
2: Those days the kings paid a huge amount to wise men and trained them and kept them in their palaces.
1: அவங்களுக்கு எந்த ஒரு காரியனால உடனே அந்த ஞானிகள் சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க.
2: In case of any kind of thing they used to call all these wise men to them.
1: ஆனா உங்களுக்கு தெரியும்ல ரெண்டு சம்பவங்களை பைபிள்ல வாசிக்கலாம்.
2: But at least we can read two incidents in the Bible.
1: ஒன்று ஆதியாகமத்துல நீங்கள் பார்வோனுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது,
2: First in Genesis when you read about the incident of Pharaoh.
1: அவனை சுற்றிலும் திரளான ஞானிகள், அவனை சுற்றிலும் திரளான ஆலோசகர்கள் இருந்தாலும் அவனுடைய சொப்பனத்துக்கு யாருமே விளக்கம் கொடுக்க முடியல.
2: Though there were many wise men around him, there were no one who could give an interpretation of his dream.
1: நீங்கள் தானியேல் புத்தகத்தை தொடர்புபடுத்தினா நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல அவனுக்கு திரளான ஞானிகள் இருந்தாலும் அவனுக்கு அந்த நேரத்துல அந்த சொப்பனத்தை சொல்லவோ சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணவோ அவனால கண்டுபிடிக்கவே முடியல.
2: And even in the times of Daniel, though he had so many wise men in his palace, there were no one who can explain or tell his dream and give an interpretation about it.
1: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துல அவர்கள் அறியாத ஒரு மனுஷனை தான் வந்து இது வரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத ஒரு மனுஷன் தான் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிற ஞானமான வார்த்தைகள் போதனைகளை கொடுத்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க.
2: And it is really surprising to see that a person who is unfamiliar, who is not known to them, was the only person who could give a good counsel and that which they expected from him.
1: அதுக்காக அவங்க ரொம்ப காத்திருக்க வேண்டியிருந்தது.
2: They had to wait a lot for that.
1: அவங்க அதுக்காக நிறைய தேட வேண்டியிருந்தது.
2: They had to search for that.
1: ஏனா அந்த ஞானம் போதனை அப்படின்றது அது வந்து ரொம்ப விலையேற பெற்றது. அது வந்து நீங்க ரொம்ப காமன் பிளேஸா நீங்க பார்க்க முடியாது.
2: Because this wisdom and instruction is very precious and you cannot find it in a common place.
1: பாருங்க, வளர்ந்தவங்க வயதானவங்க எல்லாரும் ஞானி கிடையாது.
2: When you see all the people who are grown up in age and who have experience are not wise men.
1: நல்ல பேசுறவங்க எல்லாரும் பெரிய போதகனும் கிடையாது.
2: All people who are eloquent are not wise people.
1: இப்படிப்பட்டவர்களை நம்முடைய வாழ்நாட்கள்ல வந்து கண்டுபிடிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அரிது.
2: It is really a rare thing to find such kind of people in our life.
1: நீங்க ஆவிக்குரிய வட்டாரங்களை கூட நீங்க பாருங்களேன்.
2: Even when you look at your spiritual surroundings,
1: நூற்றுக்கணக்கான போதகன்மார் இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம பார்க்கறோம், நம்ம கவனிக்கிறோம்.
2: Today we listen to hundreds of preachers preaching and we listen to them.
1: ஆனால் அப்படிப்பட்டவர்களில் சிலரை தான் நம்முடைய இதயம் வந்து உண்மையா ஞானம் உள்ள இருதயம் வந்து ஞானிகளையும் அதுல வந்து போதக சமர்த்தர்களையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
2: And only among so many people a wise heart only can discern and find out a good preacher and a teacher.
1: மைக் எடுத்தவங்க எல்லாரும் என்ன ஆயிர முடியாது, பெரிய ஞானிகளா இருக்க முடியாது, பெரிய போதகர்களா இருக்க முடியாது, அதான் உண்மை.
2: Not everyone who holds a mic can become a wise man and a preacher.
1: அதனால இது ரொம்ப அரிதான ஒரு காரியம்.
2: Therefore this is a rare thing.
1: ஒரு மனுஷனுக்கு ஞானம் இல்ல, அவனுடைய மனது வந்து ஞானத்தினால் நிரம்பல அப்படின்னா அவன் நிச்சயமாகவே இதை கண்டுபிடிக்கவும் மாட்டான், தன்னை தேடி வருகிற ஞானத்தையும் போதகத்தையும் அவன் அசட்ட பண்ணுவான்.
2: If a person mind is not filled with wisdom, when he lacks wisdom, he will not find it and he will surely despise wisdom and instruction.
1: அது தன்னை விட்டு கடந்து போன பிறகுதான் இவன் கைக்கு வந்து அதை அவன் நழுவ விட்ட பிறகு அதனால் வருகிற நஷ்டங்களை அவன் அனுபவிச்ச பிறகுதான் அவன் வந்து அதை கண்டுபிடிப்பான்.
2: And only when they let go away or slip away that chance, and then only when they reap the consequence out of it, only then they will realize that.
1: அதனால தான் நீங்கள் அதே நீதிமொழிகளில் 5:7-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா,
2: That's why when you read in Proverbs chapter 5 verses 7 to 8,
1: அங்கே அந்த பேரன பரஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். இம்மோரல் வுமன்.
2: Here you read about immoral woman.
1: அந்த பரஸ்திரியை குறித்து தகப்பனும் தாயும் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க.
2: Here they give the father and mother give counsel about that woman.
1: அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, போதனை கொடுக்குறாங்க.
2: They give instruction about her.
1: அப்போ அவங்க சொல்றாங்க 7-8 வசனம் எல்லாம் வாசிக்க வரும்ல, 2 வசனங்களை வாசிக்கிறேன்.
2: Verses 7 and 8.
1: ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே.
2: Therefore hear me now my children and do not depart from the words of my mouth. Remove your way far from her and do not go near the door of her house.
1: நீங்க முதலாம் வசனத்துல இருந்து இத பத்தி வாசிச்சிட்டே வரலாம்.
2: You can read about this from verse 1.
1: ஆனா இவ்வளவு ஆலோசனை, புத்திமதி, ஞானம் இந்த மகனுக்கு கிடைத்தாலும்,
2: Though the son received so much of instruction and wisdom from his parents,
1: அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதது அவன் கையில இருக்கு.
2: It is his own will to accept it or despise it.
1: அதாவது ஒரு ஞானமுள்ள மகன் என்ன செய்வானா, இந்த புத்திமதிகள் போதனைகளை கேட்டு உணர்வடைந்து எச்சரிப்படைந்து அதை ஏற்றுக்கொள்வான்.
2: A wise son will, when he hears this, he will be realizing, he will be convicted and he will accept it.
1: ஆனால் ஒருவனுக்கு ஞானம் மாத்திரம் இல்லைனா, அவனுக்கு நேராக வந்த போதகம், அவனுக்கு நேராய் வந்த ஞான வார்த்தைகளை அவன் அசட்டை பண்ணுவான்.
2: But when he lacks wisdom, he will surely despise the words of wisdom and instruction.
1: அதுவே தான் எச்சரிப்பு சொல்லப்படுகிறது.
2: That's why the warning is given here.
1: 11 வசனத்திலிருந்து பாருங்க.
2: From verse 11 onwards.
1: முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ள ஆணையினே என்று முறையிடுவாய்.
2: From verse 11 it says, and you moan at last when your flesh and your body are consumed and say, how I have hated instruction and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, not inclined my ear to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation.
1: இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது காரணம் என்னன்னா, புத்திமதியோ அறிவோ ஞானமோ அவனை தேடி வராததுனால கிடையாது.
2: The reason why he had to encounter this problem is that it's not that the wisdom and instruction did not come seeking him.
1: 12th வசனம் சொல்லுது.
2: Verse 12 says,
1: போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. Verse 12
2: says, how I have hated instruction and my heart despised correction.
1: என்ன பண்ணானா?
2: What did he do?
1: ஞானத்தை அலட்சியம் பண்ணா.
2: He despised the correction.
1: இந்த ஞானம் உள்ளவன் வந்து அந்த போதகத்தையும் புத்திமதியையும் ஞானத்தையும் அவன் அசட்டை பண்ணவே மாட்டான்.
2: A wise man or a wise son will not despise this wisdom and instruction.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்வாங்க.
2: In Tamil they used to say,
1: ஒன்னு சுய புத்தி வேணும் அல்லது சொல் புத்தி வேணும்னுவாங்க.
2: Either you should have wisdom on your own or at least you should have wisdom to listen to others' instruction.
1: ரெண்டுமே ஒருவனுக்கு இல்லனா அவனுக்கு வந்து அழிவுதான்.
2: When you lack both, then you will be destroyed.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆலோசனை கொடுக்கிறவர்களை தேவன் அனுப்பு.
2: God really sends people who give counsels and instruction to us in our life.
1: ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை நிராகரிப்பதும் நம்ம கையில தான் இருக்கு.
2: But it is on our hand whether to accept it or despise it.

0: அசட்டப் பண்ணுவாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட மனம் உள்ளவங்க அக்செப்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? டிஸ்பைஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
1: செகண்ட், வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் வில் அ பீப்பிள் ஹூ டிஸ்பைஸ் திஸ்.
0: நீங்கள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 30 வசனம் பாத்தீங்கன்னா,
1: when you come to proverbs 1 and verse 30,
0: என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
1: They would have none of my counsel and despise my every rebuke.
0: என்னுடைய ஞான என்னுடைய ஆலோசனை அவர்கள் விரும்பலையா, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணாங்க.
1: They would have none of my counsel and despise my every rebuke.
0: எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை வந்து, என்னுடைய கடிந்து கொள்ளுதலை எல்லாத்தையும் அசட்டை பண்ணாங்க.
1: And here the word which I liked is they despised my every rebuke.
0: ரெண்டாவது, எப்படிப்பட்ட மனம் உள்ளவங்க ஆலோசனைகளை அசட்டை பண்ணுவாங்க தெரியுமா?
1: Second, what kind of people who with a mindset will despise this?
0: தன்னுடைய மனதில் நிதானிப்பு இல்லாமல் அல்லது ஒரு பொறுமை இல்லாமல் எல்லாவற்றையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில இந்த அசட்டை பண்ணுகிற சுபாவம் நிச்சயமா இருக்கும்.
1: People with a hasty mind who are impatient will surely despise this.
0: எல்லாத்தையும் அவசர கதியா செய்யறது.
1: They want to do it in a hasty manner.
0: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வார்த்தை வந்து, அவங்க கிட்ட எத்தனையோ ஆலோசனை வந்துச்சான், எத்தனையோ கடிந்து கொள்ளுதல் வந்துச்சான், ஆனா அந்த கடிந்து கொள்ளுதல ஒண்ணு கூட உட்கார்ந்து அதை இதை செய்யலாமே, இதை முயற்சி பண்ணலாமே, இதை யோசிக்கலாமே அப்படின்னு ஒன்றுக்கு கூட என்ன பண்ணலன்னா இடம் கொடுக்கவே இல்லை.
1: இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் மீ ஹியர் பிகாஸ் ஹி தேர் கே மெனி கவுன்சில், தேர் கே மெனி ரெபியூக், பட் ஹி நெவர் ஈவன் டுக் டைம் டு திங்க் ஆர் ப்ரோப் ஆர் கிவ் டைம் டு டிசைட் வெதர் டு அக்செப்ட் இட் ஆர் டு.
0: ஒரு ஆலோசனை கூட அவன் நேரம் கொடுக்கல.
1: He did not give time for even one counsel.
0: ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆத்திரம், அவர்களுக்கு இருக்கிற அவசரம்.
1: It's because of the hastiness that he had.
0: இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு வழியில எத்தனையோ ஆலோசனைகளை அனுப்புறாரு.
1: Today God sends us many counsels in our way.
0: எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுக்கிறாரு.
1: God gives us many warnings to us.
0: எத்தனையோ ஞானமுள்ள வார்த்தைகள் நம்மை கடந்து செல்லுகிறது.
1: And there comes many words of wisdom in our way.
0: ஆனா சிலர் ஒன்று இல்ல எல்லாவற்றையுமே அசட்டை பண்ணுகிற ஒரு பழக்கம் இருக்கு
1: அவங்களுக்கு. But some people, not one, but they rebuke and they despise everything.
0: Yen sona avargalukku adai yetrukonde adai thangalukkulla ukkandu yosithu nidanithu adar konja neram koduthu adu seriya thavara adu nallada ketta da appdinu ondra kuda avanga vandu yetrukolradhu kedaiyathu.
1: It's because they don't give time to think and to probe or just to decide whether it is right or wrong, true or false, whether we can accept it or not.
0: Avargalukku irukkira avasarathila valiyila varra athanai gnana போதனைகள், வருகிற ஆலோசனைகள், வருகிற உபதேசங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க.
1: They are so haste on the way that they despise everything, they reject all the counsel and words of wisdom and instruction.
0: ஆதியாகமம் 25 அதிகாரம் 29 முதல் 34 வசனம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு.
1: And Genesis 25 verses 29 to 34 is a great warning to us.
0: 34 வசனத்தை பாருங்க.
1: Read verse 34.
0: ஆதியாகமம் 25:34.
1: Genesis 25:34.
0: அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயர்கூழையும் வந்து கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.
1: And Jacob gave Esau bread and stew of lentils, then he ate and drank, arose and went his way. Thus Esau despised his birthright.
0: இவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா?
1: You know what is his problem here?
0: அவசரம்,
1: haste.
0: அவசரம் வந்ததுனால தான் அசட்டை பின்தொடர்ந்தது.
1: Since there was hasty mind, they came despising all the way.
0: அவனுக்கு வந்து தம்பி வந்து கேக்குறது என்ன அவனுக்கு தெரியும்.
1: He know what his brother is asking him.
0: ஒரே ஒரு கப் கூழ கொடுத்த கேட்டா அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை கேக்குறான்.
1: So just for one cup of stew he was asking for his birthright.
0: இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது.
1: This is not an ordinary thing.
0: இத கொடுத்துட்டா ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் தம்பிக்கு போய்டும்.
1: So if he give this, his brother will get double fold of blessing.
0: எல்லாம் தெரியாம ஒண்ணு அவன் கொடுக்கல.
1: It's not that he is unaware of it.
0: ஏனா என்ன பிரச்சனைனா அவசரம்.
1: But the problem is he was very haste.
0: அவனை 32 வசனம் படித்தீங்களா?
1: Verse 32 says
0: அவனுக்கு களைப்பு இருந்தது உண்மைதான், அவனுக்கு பசி இருந்தது உண்மைதான்.
1: It's true that he was hungry and he was weary.
0: ஆனால் ஏசாவுடைய வார்த்தையை பாருங்களேன்.
1: But look at the words of Esau.
0: ஏசா சொல்கிறான், இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொன்னான்.
1: ஏசா said, look, I am about to die, so what is this birthright to me?
0: என்னவா?
1: What is it?
0: சாக போகிறாராம்.
1: I am about to die.
0: இவர் சாதாரண ஆளில் ஒரு வேட்டைக்காரர்.
1: He is not an ordinary person, he is a hunter.
0: இவர் வந்து நல்ல பலசாலி இவர்.
1: He is also very strong man.
0: அந்த ஆகாரத்தை பார்த்த உடனே அவன் மனம் என்ன சொல்லுதுன்னா செத்து போடுவேன் நீனு.
1: When he saw the food, his mind told him that he will die.
0: ஆ

0: அந்த அவசரத்தில் அவனுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் பெருசாக தெரியலை, ஆலோசனை பெருசாக தெரியலை, ஞானம் அவனுக்கு உதிக்கலை. அந்த அவசரம் என்ன பண்ணுச்சுன்னா, இதை இப்போதைக்கு சாப்பிட்டா போதும்.
1: Since he was hasty, he did not consider or bother that a blessing to be a greater or wisdom to be greater. Just he want that food to eat now.
0: சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஆலோசனை கொடுக்கும்போது அவங்க வந்து வேற ஏதோ ஒரு அவசரத்தில் இருப்பாங்க.
1: Have you noticed people, when you give some instruction and counsel, they will be in some other hasty thing.
0: அவங்க வந்து அவங்க நினைச்சதை செஞ்சிரணும்.
1: They want to do what they think.
0: அவங்க நினைச்சதை வாங்கிரணும்.
1: They want to buy what they thought.
0: அவங்க அந்த ஆலோசனைக்கு ஒரு நைட் கூட உட்கார்ந்து யோசிக்க மாட்டாங்க.
1: They will not even sit for a night and think about this counsel.
0: அது வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட தனியா உட்கார்ந்து இப்படி ஒரு ஆலோசனை என்ன நோக்கி வருது, இப்படி ஒரு ஞானம் வருது, இப்படி ஒரு போதனை வருது, இதை நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்போம் அப்படின்னு அந்த யோசிக்கிறதுக்கே நேரம் கொடுக்க மாட்டாங்க.
1: They don't even give time, even 10 minutes of time to think, see, I am receiving this counsel, I am receiving these words of wisdom, let me think about it. They will never even think.
0: அவர்களிடத்துல வருகிற அத்தனை ஆலோசனைகளையும் உடனே அசட்ட பண்ணிடுவாங்க.
1: They will despise every counsel that they receive immediately.
0: அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவோம், அதை உட்காந்து கொஞ்சம் யோசிப்போம், நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை, யோசித்தாது பார்ப்போம் அப்படின்னு ஒரு பொறுமை இருக்காது.
1: They don't have a patience, just at least we're not going to do that. At least we will sit and analyze it. Let us think about it.
0: நான் சொல்லுவேன், யாருக்கு வந்து இந்த ஆலோசனைகள், ஞானம், புத்திமதி, போதனை எல்லாம் அசட்டப் பண்ற சுபாவம் இருக்கும்னா, முதலாவது சொன்ன பீப்புள் வித் அ ஹாலோ மைண்ட், ஞானமற்றவர்கள் தான் அதை செய்வாங்க.
1: I told you who are the people who will despise his wisdom and instruction. First I told you people who have a hollow mind.
0: இரண்டாவது நான் சொன்னேன், யார் இந்த அசட்டை பண்ணுகிற சுபாவத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, அவர்கள் அவசர மனம், அவசர குணம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் இந்த அசட்டைக்கு ரொம்ப சீக்கிரமா விழுந்துருவாங்க.
1: And second are the people with a hasty mind who will despise and fall for this despise.
0: மூன்றாவது, யார் இந்த அசட்டையின் சுபாவத்திற்குள்ள ஆவாங்க என்று கேட்டா,
1: And third, who will be under this despising?
0: நீதிமொழிகள் 23 அதிகாரம் வாங்களேன்.
1: Come to Proverbs 23.
0: நீதிமொழிகள் 23:22.
1: Proverbs 23:22.
0: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
1: Listen to your father who begot you and do not despise your mother when she is old.
0: பாருங்க, இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு.
1: Here it's a very important word here.
0: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
1: Do not despise your mother when she is old.
0: அதாவது இது என்ன நமக்கு வந்து மறைமுகமா சொல்லுது அப்படினா,
1: So what does it indirectly convey us?
0: அதாவது ஒரு காலம் இருந்தது, நீ வந்து ஒரு குழந்தையாக, நீ வயது குறைந்தவளாக நீ இருந்தாய், உன் தாய் வந்து வயது முதிர்ந்தவர்களா இருந்தாங்க.
1: There was once when you were very young in age and your mother was very old.
0: இல்ல, very old சொல்ல, வயதானவர்களா இருந்தாங்க.
1: She was
0: of age. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வயது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு.
1: But now you have increased in your age.
0: ஆனால் உன் தாயோ மிகுந்த வயது உள்ளவளாக மாறிட்டா.
1: But your mother is very old now.
0: அதே தாய் தான்.
1: It is the same mother.
0: அதே ஆலோசனை தான் அவங்க கொடுக்குறாங்க.
1: And it is the same counsel that she is
0: giving. ஆனா இன்றைக்கு ஏன் அந்த ஆலோசனை கேட்க மறுக்கிறாய் என்று சொன்னால்,
1: But why are you rejecting that counsel today?
0: அந்த தாயினுடைய வயதின் காரணமாக அவர்களை நாம அசட்டை பண்றோம்.
1: We despise them just for sake of their age.
0: அதாவது அவங்க சரீரத்துல எப்படி அவங்க பலவீனமா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாவற்றையும் அவங்க திறம்பட செய்ய முடியாம இருக்கிறாங்களோ, நம்ம என்ன நினைச்சுறோம்னா, அவங்க மூளையும் அதே மாதிரி தான் இருக்கு நம்ம நினைச்சுறோம்.
1: We assume that like how physically she is very weak and she cannot do things on her own, similarly her mind is also weak and she cannot give such counsel.
0: அப்படி நம்ம நினைக்கிறோம்.
1: That is how we think.
0: சிலபேர் நம்ம நினைக்கிறோம்னா, எனக்கு இளம் வயதா இருக்கு, அப்ப என் மூளையும் ரொம்ப இளமையா இருக்கும் நம்ம நினைக்கிறோம்.
1: Many times we think I'm very young in age and so my mind will also be very young.
0: மூன்றாவது காரணம் என்ன தெரியுமாங்க, ஏன் ஒரு தசட்ட பண்ணுவான் தெரியுமா?
1: You know why, what is the third reason why a person will despise?
0: தன்னை குறித்து ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கு பாருங்க, அதுதான் அவன் அசட்ட பண்ண வைக்கும்.
1: People when they have a haughty mind about themselves, they will despise.
0: அதனால தான் ஒரு வயது சென்ற தாயை அவன் அசட்டை பண்றான்.
1: That's why they despise a mother who is very old in age.
0: ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல தாழ்மை இல்லை என்றால் அவனால் ஆலோசனையோ, புத்திமதியையோ, ஞானத்தையோ அவன் கேட்கவே முடியாது.
1: If there is no humility in the heart of a person, he cannot accept this wisdom or instruction or understanding.
0: இந்த மகன் என்ன நினைக்கிறான் தெரியுமா?
1: You know what does the son think?
0: இப்ப நான் ரொம்ப படிச்சிட்டேன்.
1: Now I am well educated.
0: இப்ப நான் ரொம்ப ஞானியா இருக்கிறேன்.
1: Now I'm a wise man.
0: இப்ப எனக்கு எல்லாமே தெரியும்.
1: Now I know everything.
0: நான் உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டேன் இப்போ.
1: I have known the world now.
0: ஓ எங்க வயதான எங்க பெற்றோருக்கு என்ன தெரியும் இப்போ?
1: What will my aged parents know?
0: அவங்க இப்போ நிகழ்கால காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
1: They don't know the things of the present age.
0: அவங்க பழங்கால மக்கள்.
1: They are ancient people.
0: அவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுக்க தெரியாது.
1: They don't know how to give counsel.
0: அவங்களுக்கு ஞானம் இல்ல.
1: They don't have wisdom.
0: அதனால முதிர் வயது உள்ள தன்னுடைய பெற்றோரை வந்து இவங்க அசட்டப் பண்ணிட்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு மனப்பான்மை உள்ள வளர்த்துக்கிறாங்க.
1: Therefore they despise their parents who are very old in age and they have a haughty mind that they know everything.
0: எனக்கு தெரிந்த வரைக்கும்
1: as far as I know
0: அநேக காரியங்களை முதியவர்கள் சொல்றது நமக்கு ஒருவேளை உடனே விளங்காமல் உடனே புரியாம இருந்தாலும் காலம் வரும்போது அதுவும் நமக்கு புரியும்.
1: Many things that are spoken by elders may not be able, that we may not be able to understand immediately but when time comes we will surely understand it.
0: அதனால தான் வந்து அந்த அந்த அந்த ஆதி காலத்துல இருக்கிற அந்த எல்லை குறிகளை நீ எடுக்காதன்னு போட்டுருக்கு.
1: That's why it is written do not remove the ancient boundaries.
0: ஏனா அதெல்லாம் வந்து ஒரு காரணத்தோட தான் அதை வச்சிருக்காங்க.
1: It's because it is kept for a reason.
0: அதெல்லாம் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க, ஒரு காரியத்தை செய்றாங்க, ஒரு காரியமா வாழ்ந்தாங்க, ஒரு விதமா வாழ்ந்தாங்கன்னா அதற்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம், அதற்கு ஒரு பின்னணி இருக்கும்.
1: If they have taken a decision, if they have done something, it means that there is a background, there's a reason, there's a purpose behind it.
0: அந்த வயது வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது.
1: Their age gives an experience to them.
0: அப்போ அந்த அனுபவத்துல இருந்து வர்ற ஆலோசனை ஒரு இளைஞன் நினைக்கிறானா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல.
1: But when a young boy receives that this counsel out of the experience, they think he doesn't know anything.
0: எப்பமே சொல்லுவேன், இந்த மதியினமும் அதே வேளையில சாரி அந்த மதியினமும் பெருமை இருக்கு பாருங்க, இது ரெண்டும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் காம்பினேஷன் அது.
1: I always tell foolishness with pride is a dangerous combination.
0: ரொம்ப டேஞ்சரஸ் அது.
1: It is very dangerous.
0: நமக்கு எந்த நேரமும் வந்து அந்த பெருமை இருக்க கூடாது. பெருமை இருக்குமானா அதோட சேர்ந்து ஆலோசனை கேட்காம போயிடுவோமானா பெரிய டேஞ்சர் அது.
1: And we should never have proud and have pride, and when we have this pride and at the same time when we don't listen to the counsel, it is a really a dangerous thing.
0: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சீஷர் சாரி பரிசேயர் சதுசேயர் ஏன் அவருடைய சொந்த ஊரார் கேட்காம போனதுக்கே காரணம் என்னன்னா தங்களை பற்றி அவர்கள் நினைத்த ஒரு பெருமையான எண்ணம்.
1: The reason why Pharisees and Sadducees and also even his own family members and the people of his own city did not listen to the preachings of Jesus is because they know they had a haughty mind about themselves.
0: நீங்கள் மத்தேயு 13 அதிகாரம் 54-57 வருவீர்களானா?
1: When you read Matthew chapter 13 verses 54-57.
0: இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போறாரு.
1: Jesus went to his own country Nazareth.
0: அவருடைய ஜெபாலயத்திலே போய் அவர் உபதேசம் பண்ணினார்.
1: And he was teaching in the synagogue.
0: உடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இவனுக்கு இந்த ஞானமும் 54 வசனம், இவனுக்கு இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கைகளும் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க.
1: And verse 54 they said they were astonished and said where did this man get this wisdom and these mighty works.
0: அப்ப என்ன வந்தது அவங்களை நோக்கி?
1: So what came to them?
0: சொல்லுங்க என்ன வந்தது?
1: What came to them?
0: ஞானம் வந்தது.
1: There came wisdom.
0: பலத்த செய்கைகள் இயேசுவின் மூலமாய் வருகிறது.
1: And mighty works also came through Jesus.
0: ஆனா இப்ப பிரச்சனை ஒண்ணு இருக்கு.
1: But there's a problem now.
0: இப்ப பாருங்க 55-56 பாருங்க.
1: Verses 55-56.
0: வாசிக்கிறோம்.
1: We read here.
0: இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா?
1: Is this not the carpenter's son?
0: இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா?
1: Is not his mother called Mary?
0: யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா?
1: And his brothers James, Joseph, Simon and Judas?
0: 56 வசனத்துல இவனுடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா?
1: And verse 56 says and his sisters are they not with us?
0: இப்படி இருக்கு, இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது?
1: Where then did this man get all these things?
0: இவங்களுக்கு என்ன எதை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னா,
1: what was they not able to accept?
0: தங்கள் நடுவிலேயே பிறந்து தங்கள் நடுவிலே வாழ்ந்து தங்கள் முன்பாகவே வளர்ந்தவனுக்கு இவ்வளவு ஞானமும் இவ்வளவு பலத்த செய்யும் எப்படி வந்திருக்க முடியும்?
1: The one who is born before them, the one who grew up among them, how could a person of such person could get this wisdom and mighty works?
0: நாமும் இந்த ஊர்தெல்லாம் பிறந்தோம்.
1: Even I was born in the same country.
0: நாமும் இதே பட்டணத்துல தான் வளர்ந்தோம்.
1: And I also grew up in the same city.
0: நமக்கு வராத ஞானம் இவனுக்கு எப்படி வரும்?
1: How did he receive this wisdom which I did not get?
0: நமக்கு வராத புத்தி இவனுக்கு எப்படி வந்துச்சு?
1: How did he get this understanding which I did not get?
0: அதெல்லாம் வர முடியாது.
1: That cannot get.
0: அடுத்த வசனம் வாசிக்கிறோம்.
1: The next verse says
0: அதனால அவரை கண்டு 57 வசனத்துல அவரை குறித்து இவங்களுக்கு என்ன வந்தா இடரல் உண்டானது.
1: 57 verse says so they were offended at him.
0: இடரல் உண்டானது.
1: They were offended at.
0: கடைசில அந்த சம்பவம் எப்படி முடிதுன்னு பாத்தீங்கன்னா,
1: at last it ends this
0: way. அவரை அந்த பட்டணத்தை விட்டு புறம்பே தள்ளினாங்க.
1: They drove him away from the city.
0: திரும்ப புறம்பே தள்ளிட்டாங்க.
1: வேண்டாம். They rejected him.
0: Yeah, asatta pannanga.
1: Why did they despise him?
0: Angalai kuritha avangalukku irukkira oru perumai.
1: Because of the pride that they had about themselves.
0: Enna minji onnum kedaiyadhu.
1: There is nothing beyond me.
0: Naan inga thana pirandhaven.
1: I was also born in the same city.
0: Naan inga thana valandhaven.
1: I was also grown up in the same city.
0: Enakku theriyadhu ivanukku enna theriyum.
1: How did he know something which I do not know?
0: Even chinna paya ivanukku enna theriyum.
1: He is such a small boy. How could he know?
0: Indha vayasana ammavukku enna theriyum?
1: How will this old woman know?
0: Enakku theriyadhu andha ammavukku therinjiruma.
1: Will she know what I do not know?
0: பெருமை இருக்கு பாருங்க, அந்த பெருமை தான், அந்த பெருமையின் எண்ணம், அகந்தையின் எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனிதன் தனக்கு நேராய் வருகிற ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ண வைக்கிறது.
1: And that haughty mind, that pride in the haughty mind is the one which will make a person to despise wisdom and instruction.
0: கடைசியாக இந்த அசட்டை பண்ணுதல் சுபாவம் எந்த மனதில இருந்து வருது தெரியுமா?
1: At last, from where will this despise come?
0: நீதிமொழிகள் 14 அதிகாரம் 2 வசனம் பாருங்க.
1: Proverbs 14 and verse 2.
0: நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான்.
1: He who walks in his uprightness fears the Lord, but he who is perverse in his ways despises him.
0: நாலாவது, யார் வந்து இந்த அசட்டை பண்ணுதலின் சுபாவத்தை அவங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க மனதுல அல்லது அவங்க வாழ்க்கையில, நாம் இங்க வாசிக்கிறோம் 14:2, வழிகளில் தாறுமாறு உள்ளவர்கள்.
1: The fourth one who will have this despising act is they are the people with a heinous mind.
0: அவங்க வந்து அவங்க மனதுல வந்து ஒரு சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, அவங்க தேவ நீதி இல்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாதவர்கள் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் அசட்டை பண்ணுவாங்க.
1: People who do not live a righteous life, who are not upright in their life, who don't fear the Lord, who are perverse in their ways, and who are living with a heinous mind, they despise it.
0: பாவத்திற்கு தங்களை விட்டு போட்டவர்களுடைய ஒரு சுபாவம், பாவத்தினால் மனம் மாற்றம் இல்லாமல் தங்கள் பாவத்திலே தொடர்கிறவர்களுடைய சுபாவத்தில் ஒரு சுபாவம் வந்து அவங்க எல்லாத்தையும் அசட்ட பண்ணுவாங்க.
1: People with an untransformed mind who will continue to be in the sin will have this character of despising.
0: அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், தேவ பயம் மற்றவர்களாய் பாவத்திலேயே ஊறி போனவங்க வந்து எத்தனை ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
1: People who don't have a transformation in their life, who are totally soaked in sin, they will not listen to the counsel no matter how much you may give them.
0: ஏனென்றா பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான்.
1: It's because Satan has blinded their eyes of the heart.
0: ஆகவே அவங்களுக்கு நேரா வர ஆலோசனைகளை அவங்க அசட்ட பண்ணுவாங்க.
1: Therefore they will despise the counsel that comes to them.
0: உங்களுக்கு தெரியும்ல, சோதோம் கொமோரா பட்டணத்துல தேவன் வந்து அழிக்க போகிறேன் என்று சொல்லி செய்தியை ரெண்டு தூதர்களோடு அனுப்புகிறார்.
1: So as we know in the incident of Sodom and Gomorrah, God sent two angels with a message that he gonna destroy the entire city.
0: அந்த செய்தி எடுத்துட்டு வந்த ரெண்டு தேவ தூதர்களை அந்த பட்டணம் எப்படி நடத்தினது அப்படி நீங்க பார்க்கலாம்.
1: And you know how did the city deal with the two angels who brought this message?
0: அவருடைய பாவத்தின் கொடூரம் என்ன செய்ததுனா, தங்களுக்கு நேராய் வந்த எச்சரிப்பின் செய்தியை அசட்ட பண்ண வைத்தது.
1: So because of the sin, the horrible sin that was at the culmination, they actually despised the message that was brought by the angels.
0: நான் சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் மனம் இறங்கி நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தல, நாம வந்து எதையுமே அசட்ட பண்றவர்களா ஒரு சுபாவம் உள்ளவர்களா மாறிடுவோம்.
1: If God is not merciful and will not transform our heart and mind, then we will not also accept and despise all this.
0: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, போதகத்திலேயே மிகப்பெரிய போதகர் வந்து இயேசு தான்.
1: And what is surprising me is among the preacher, Jesus is the greatest preacher.
0: ஆனால் அவருடைய போதகத்தை அநேகர் அசட்ட பண்ணாங்க.
1: But many people despise his preaching.
0: ஏன்னா அவங்க மனது அப்படி குருடாகி இருந்தது.
1: It's because their heart were blind.
0: நான் பைபிள்ல அடிக்கடி நான் சர்ச்சிலோட சொல்லியிருக்கேன், அடிக்கடி என்ன ரொம்ப வேதனைப்படுத்துற ஒரு சம்பவம் வந்து அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருத்தன் இயேசுட்டு வந்தான் பாருங்க, அவன் தான்.
1: So I have told many times a painful incident in the Bible is the incident of the young man who came to Jesus.
0: அவனுக்காக இயேசு வந்து எவ்வளவு அழகா பேசினார் தெரியுமா?
1: No, Jesus spoke very beautifully for him.
0: ஆனா அவனோட பிரச்சனை என்னன்னா, அந்த பண ஆசையில இருந்து அவன் வெளியே வர முடியாதனால இயேசுவை விட்டு துக்கத்தோடு போயிட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம்.
1: But the problem is that since he could not come out of the lust of money, he went away sorrowful from Jesus.
0: ஆண்டவர் நம்முடைய மனதை குணமாக்கணும், நம்ம ஜெபிக்கணும்.
1: We should pray that God should heal our hearts.
0: அந்த மனம் சரியா இல்லனா நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறிடுவோம்.
1: If your mind is not set right, then we will be despising.
0: ஆகவே தான் தாவீது தன்னுடைய குமாரனை பற்றி அவர் விரும்பின போது ஜெபித்த பொழுது அவர் சொல்லுவாரு.
1: That's why when David prayed about his son, it is said.
0: அவருடைய வாஞ்சையை பாருங்க, 1 Chronicles 28:9 பாருங்க.
1: We can read his desire in 1 Chronicles 28:9.
0: 28:9.
1: 28:9.
0: வேதம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார்.
1: 1 Chronicles 28:9. As for you, my son Solomon, know the God of your father and serve him with a loyal heart and with a willing mind. For the Lord searches all hearts and understands all the intents of the thoughts. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will cast you off forever.
0: நம்ம மனதுல வந்து இந்த ஒரு உற்சாகமுள்ள மனது, இந்த மாதிரி ஒரு ஞானமுள்ள இருதயம், உத்தம இருதயம்லாம் இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: இஃப் யூ டோன்ட் ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் லாயல் ஹார்ட் அண்ட் வில்லிங் மைண்ட், இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு வாக் இன் தி வேஸ் ஆஃப் காட்.
0: நாம நமக்கு நேராய் வருகிற ஆலோசனைகள், புத்திமதிகள், ஞான போதனைகளை நாம வந்து விரும்பியே நாம வந்து அசட்ட பண்ணிடுவோம்.
1: ஸோ பர்பஸ்லி வி வில்லிங்லி வி வில் டிஸ்பைஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன், தி விஸ்டம் அண்ட் தி வேர்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் கம்ஸ் டு அஸ்.
0: சில பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கனா அறியாமலே இருக்கறாங்க.
1: Some people have this problem that they are unaware of it.
0: யாருடைய புத்திமதியும் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to anybody's instruction.
0: யாருடைய உபதேசத்தையும் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to anybody's counsel.
0: யாருடைய ஞான போதனைகளுக்கு இதயத்தை திறக்க மாட்டாங்க.
1: They will never open their hearts to any words of wisdom.
0: தங்களுக்கு நேரா வர்ற ஆலோசனைகள், தங்களுக்கு நேரா வருகிற ஞானம், புத்திமதி எல்லாத்துலயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த ஞானத்தை வந்து அந்த ஆலோசனை வந்து அசட்டப்படுவாங்க.
1: They will try to find fault in all the wisdom, all the counsel, all the instruction that they receive and they will despise
0: it. போல சில மனிதர்களை என் லைஃப்ல நான் மீட் பண்ணிருக்கேன்.
1: I have also met many kind of such kind of people in my life.
0: தங்களுக்கு போதகம் பண்ணி, தங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, தங்களை எச்சரித்தவர்களை வந்து கேவலமா பேசுறவங்க இருக்காங்க.
1: I have also seen people who speak ill about the people who give counsel, who give them instruction and who give
0: அவர்களை மரியாதை குறைவாக நடத்துறவங்க இருக்காங்க.
1: And they will also treat them without respect.
0: அவர்களை அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க.
1: They will never give heed to their words.
0: நான் சொல்லுவேன், உலகத்திலே சில பெஸ்ட் பிரீச்சரா இருப்பாங்க.
1: They might be a best preacher in this world.
0: அவங்க எத்தனையோ வருஷ அனுபவத்துல இருந்து வந்திருப்பாங்க.
1: They would have come out of many years of experience.
0: அவர்கள் தேவ சமூகத்துல ஜெபித்து காத்திருந்து வசனத்தை கொடுக்கறவங்களா இருப்பாங்க.
1: They might be a people who will be waiting in the presence of God, receive the word of God and give the word.
0: ஆனா அவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனா,
1: but you know how they will treat them?
0: அவனா?
1: Is he the one?
0: அவனா?
1: Is he the one?
0: அவர் சொல்லிட்ட எல்லாம் செஞ்சிட முடியுமா?
1: Can I, will I do if he says?
0: அவருக்கு எல்லாம் தெரியுமா?
1: Does he know everything?
0: அப்படி ரொம்ப அசட்டையா பேசுவாங்க.
1: They will speak in a very despising manner.
0: நான் சொல்றேன், ஏன் அது வருது தெரியுமா?
1: You know why it is coming?
0: உண்மையான இதயத்துல மனம் திரும்புதலும் ஒரு மாற்றமும், நம்முடைய இதயத்துல வந்து ஒரு மறுரூபமும் இல்லனா இந்த மாதிரி நமக்கு நேரா வருகிற நல்ல ஆலோசனைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நாம் அதை நிராகரிப்போம்.
1: If there is no true transformation or true change in a heart, truly we cannot accept such kinds of instruction and wisdom and despise them.
0: சில பேர் சொல்ற ஸ்டேட்மென்ட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா?
1: Have you heard people saying the statements?
0: கர்த்தரே எனக்கு மெய்ப்பரா இருக்கிறார், வேற யாரும் எனக்கு மெய்ப்பனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: The Lord is my shepherd, I don't want anybody to be my shepherd.
0: அவங்க பெருமை என்ன தெரியுமா?
1: You know what is their pride?
0: ஐயோ, எனக்கு வந்து யாருமே மெய்ப்பனா இருக்க தகுதியே கிடையாது.
1: No one is eligible or worthy to be my shepherd.
0: கர்த்தர் மட்டும்தான் அவரு எனக்கு தகுதியே, எனக்கு நேரா வந்து எனக்கு போதிப்பார்.
1: Only the Lord is my shepherd and he will come directly and
0: எந்த மனிதனையும் மதிக்க மாட்டாங்க.
1: They will not respect any person.
0: நினைச்சுக்கறாங்க நம்ம எல்லாம் ரொம்ப ஹை டிகிரில இருக்கோம், நம்ம ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கோம்.
1: They consider themselves to be on a high degree.
0: ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா,
1: Why is this problem?
0: உண்மையான ரட்சிப்பு கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால், உண்மையாக மறுவமாய் இருந்தால் அவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பான், மனிதனுக்கு முன்பாக தாழ்மையா இருப்பான்.
1: If he is truly transformed, he will surely be humble before the Lord and also before men.
0: அவன் உண்மையாக ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் அதை மதிக்கிறவனா இருப்பான்.
1: And he will be a person who will not despise the counsel but he will respect the counsel.
0: ரோமர் 8 அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசியுங்களேன்.
1: Read Romans 8 verses 7 and 8.
0: ரோமர் 8 7 முதல் 8.
1: Romans 8 verses 7 and 8.
0: எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
1: Because the carnal mind is enmity against God. For it is not subject to the law of God, nor indeed can be. So then, those who are in the flesh cannot please God.
0: அவங்க கீழ்ப்படியவும் மாட்டாங்களா?
1: They will not obey our subject.
0: அவங்க கீழ்ப்படிய முடியாதான்.
1: And they cannot even obey.
0: ஏன் அப்படின்னு கேட்டா,
1: It's because
0: அந்த மனது வந்து எப்படி இருக்குன்னா, இன்னும் மாமிச சிந்தையாகவே தான் இருக்கான்.
1: It's because their mind is still carnal.
0: அவங்க சிந்தை இன்னும் மாம்ச சிந்தை.
1: Since still their mind is full of flesh.
0: அது இன்னும் மறுரூபப்படல.
1: It is not a transformed.
0: அது இன்னும் அது அது தேவனுடைய ஆவியினாலே ஆவிக்குரிய சிந்தையாக மாற்றப்படலை.
1: It is not a change or transformed by the into a spiritual or a holy mind.
0: ஆகவே கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க.
1: Therefore they will never hear and they will never obey.
0: அவங்களால கீழ்ப்படிய முடியாதா, கேட்கவும் முடியாதா?
1: They cannot even give heed to it, they cannot even obey.
0: Yeah.
1: Why?
0: அது வந்து இந்த மனது வந்து ஏற்றுக்கொள்ளாது.
1: Because their mind could not accept it.
0: அந்த மனது இருள் அடைஞ்சிருக்கும்.
1: Their mind is totally darkened.
0: அதனால எல்லா ஆலோசனை புத்திமதி ஞானத்தை அசட்ட பண்ணிடுவாங்க.
1: Therefore they will despise all wisdom and instruction.
0: இந்த காலையில நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமா நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
1: This morning let us take time to analyze ourselves.
0: நான்கு காரியங்களை கவனித்தேன்.
1: We saw four things.
0: நான் நினைக்கிறேன் முதலாவது நம்ம கவனிச்சோம், நம்ம எப்போ வந்து நமக்கு நேரா வர்ற ஆலோசனை புத்திமதி அசட்ட பண்ணுவோம்னா நம்முடைய மனது வந்து ஞானம் இல்லாம காலியா இருக்கும்போது தான்.
1: When we will despise wisdom and instruction that come to us, first when we have a hollow mind.
0: இரண்டாவது கவனிச்சோம்,
1: second
0: எப்போ நாம வந்து நமக்கு நேராய் வருகிற புத்திமதிகள் ஆலோசனைகள் போதகத்தை நம்ம எப்போ அசட்டை பண்ணுவோம்னா நம்ம அவசர குணமும் அவசர மனமும் இருக்கிறதுனால.
1: When we have a hasty mind, we will despise wisdom and instruction that comes to us.
0: மூன்றாவது,
1: third
0: எப்பொழுது நாம வந்து இப்படிப்பட்ட ஆலோசனைகள் புத்திமதியை நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு கேட்டால் அசட்ட பண்ணுவோம்னா நமக்குள்ள கர்வம் அல்லது பெருமை ஆணவத்தினுடைய எண்ணங்கள்.
1: When we have a haughty mind, then we will despise this wisdom and instruction that come to us.
0: நாலாவது நம்ம கவனித்தோம்,
1: fourth we saw
0: எப்போ நம்மளால வந்து ஆலோசனையோ புத்திமதியோ கேட்க முடியாம அசட்ட பண்ணுவோன்னு சொன்னா மாம்ச சிந்தையும் பாவ சிந்தை உள்ளவர்களா இருக்கும்போது தான் நம்மளால ஆலோசனை கேட்க முடியாது.
1: When we have a heinous mind and sinful mind, then we will despise this wisdom and instruction.
0: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது கர்த்தர் நமக்கு நேராய் அனுப்புகிற நல் ஆலோசனைகளையும் தேவ ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிற ஒரு சுபாவம் நம்ம லைஃப்ல இருக்கா?
1: Have you ever had the nature of despising the instruction, the wisdom and the words of understanding the Lord has sent us?
0: ஒருவேளை உண்மையாகவே தேவ ஞானமற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா?
1: Are we truly a people who are lacking wisdom?
0: நாம பெருமை உள்ளவர்களா இருக்கிறோமா?
1: Are we truly proud and haughty?
0: நம்முடைய இருதயத்திலே பாவம் நிறைந்தவர்களாய் துர்க்குணம் நிறைந்தவர்களாய் இருக்கிறோமா?
1: Are we people who are filled with wickedness and sin in our heart?
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து பொறுமை இழந்து எல்லாவற்றையும் அவசர சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமா?
1: Or are we people who have lost patience and we are very hasty in everything?
0: They call us solva andavare ya manada maatru.
1: Let us say in this morning, Lord, transform my heart.
0: Ya irudayatha maatru.
1: Lord, change my heart, Lord.
0: Indike enude irudayam தாழ்மை இருதயமா இருக்கட்டும்.
1: Lord, let my heart become a heart of humble today, Lord.
0: இன்றைக்கு என்னுடைய இருதயம் அவசர குணங்களிலிருந்து விடுதலை பெற்று பொறுமையாய் ஆலோசனை கேட்கிற ஒரு தன்மையை பெறட்டும்.
1: Lord, let my heart be delivered from the nature of haste today and let it receive a patience, Lord.
0: பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை அறிவையும் எனக்கு தாரும்.
1: Lord, give me the wisdom to receive the wisdom and instruction.
0: ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி என் மனதில் இருக்கிற தடையாகிய பாவ இருள்களை என்னை விட்டு அகற்றி என்னை மறுரூபப்படுத்தும்.
1: Lord, remove the sin that is obstructing me from receiving all the instructions and wisdom from you. Take off the darkness and give a delivered mind.
0: இன்னைக்கு என்னை உருமாற்றும், என்னை உருவாக்கும்.
1: Lord, today transform me and change me, Lord.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஏதென்ஸ் பட்டணம் மிக பழமை வாய்ந்தது. அங்கேதான் உலக ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமானது. பழங்கால ஏதென்ஸ் பட்டணத்தில் கதை கூறுவதில் வல்லவரான ஈசோப் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மாலையில் பார்த்தபொழுது அவர் அங்கே இருந்த சில சிறுவர்களோடு சேர்ந்து சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தார். அதை கண்ட அவருடைய நண்பர் ஒருவர், ஏன் இப்படி சிறுவர்களோடு விளையாடி உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அங்கே அருகே இருந்த அம்பு எய்ய பயன்படுத்தும் வில் ஒன்றை எடுத்து அதன் ஒரு முனையில் இருந்த அந்த கயிற்றை அவிழ்த்து வில்லை தரையிலே வைத்தார். பின் தன்னை கேள்வி கேட்ட நண்பரிடம், வில் எப்பொழுதும் வளைத்து கட்டப்பட்டதாகவே இருந்தால் அது அத்தனை சக்தி உள்ளதாக பயன்பாட்டிற்கு சிறப்பானதாக இருக்காது. இவ்வாறு அதை ஓய்வாய் கலற்றி வைத்து மீண்டும் பயன்படுத்த துவங்கும் பொழுது அது வலிமை மிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதுபோலவே நமது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வும் உற்சாகமும் தேவை என்று கூறினார். நாமும் இதை குறித்து கருத்துள்ளவர்களாக செயல்பட்டால் நமது பணி சிறந்ததாகவும் அறிவு கூர்மையானதாகவும் நமது மனம் தெளிவு உள்ளதாகவும் இருக்கும். எனவே நாம் சற்று ஓய்வு எடுப்பதோ விளையாடுவதோ நமக்கு மிகவும் நல்லது என்றும் கூறினார். ஆம் நண்பர்களே, சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஸ்ட் என்று ஒரு ஆங்கில பழமொழி கூறுகிறது. நாமும் எப்பொழுதும் ஒரே விதமான பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் என்றால் நாம் களைத்து போய் சோர்ந்து போவோம். நம்முடைய நுண் அறிவில் வளர்ச்சி இருக்க முடியாது. நீங்களும் எந்த வேலையை செய்யும் ஒருவராக இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரங்களையும் விளையாட்டு நேரங்களையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இயேசுவும் தன்னுடைய சீடர்களை, வாருங்கள் சற்று இளைப்பாருவோம் என்று ஊரை விட்டு வெளியே அழைத்து சென்றதை வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கடைசியாக நீங்கள் எப்பொழுது உங்கள் பணி பழு மத்தியிலிருந்து வெளியே சென்று வந்தீர்கள்? இதை திட்டமிட்டு புது உற்சாகம் பெறுங்கள். பெறுவோமா?

அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.

மகத்துவத்தை கர்த்தர் விளங்கப்படுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனாக பலனாக தேவன் இருக்கிறார் என்கிற நிலைகள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அமே நமக்கு கொண்டு வருகிறதே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர்தான். ஆண்டுடைய ஜனத்திற்கு எல்லாமே அவர்தான். எதையோ ஒன்றை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னை துரத்தலாம், என்னை வெறுக்கலாம். ஆனால் நீர் ஒருபோது என்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல, என்னை அணைக்கிற தெய்வம்.

எத்தனை பேர் இந்த நாளிலே என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.

ஏ தெரியுமா, இயேசு எனக்கு போதுன்னு சொல்றோம். அவர் தான் எனக்காக ஜீவனை தந்தவர், அவர் தான் என்னை மீட்டெடுத்தவர், பாவிகளுக்காக மரித்தவர் அவர் மட்டும்தான். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் மட்டும்தான். அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். மனிதர்கள் கைவிட்டாலும், உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், இந்த இயேசு எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவரபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே.

எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை முறை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஹல்லேலூயா, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாருங்களேன், கரங்களை தட்டி சொல்லுங்க பாருங்களேன்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்களா, இயேசு எனக்கு போதும், அவர் என் வாழ்க்கையில எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒருபோது நான் மறக்கவே முடியாது. எனக்கு பாராட்டின அன்பை நான் மறக்கவே முடியாது. எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவே முடியாது.

மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா எபெனேசர் என்று பெயர் வைத்தார். உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை போல உதவி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாட்களிலும், காலங்களிலும், மணி நேரங்களிலும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.

நமக்கு செய்த ஒரு நன்மைகளை நாம நினைவு கூர்ந்து அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சமயத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். ஜீவ காலமெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக உதவி செய்கிறவராக இருந்து நடத்தினார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்தெல்லாம் நன்மைகளை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.

நியாயாதிபதிகள் 2 அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிப்பீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருக்கின்றவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் மரணமடைந்தான். அவனை எப்பிராயமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கின்ற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அத்சரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகின்ற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கின்ற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகின்ற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கன்றி அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகின்றவர்களின் கைக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகின்ற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இருக்க பிடித்து ஒடுக்குகின்றவர்களின் நிமித்தம் தவிக்கின்றதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள்
பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படி அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார்.

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் செய்கிற சில அற்புதங்கள் ஆச்சரியமா இருக்கும். எந்த இடத்தில் வெக்கப்பட்டு தலை குனிவோமோ, எந்த இடத்தில் சோர்ந்து போவோமோ என்று நாம் நினைக்கிற போது அந்த இடத்தில்தான் அசாதாரணமான காரியங்களை செய்து தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில அநேக முறை அவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்தபோது, அவரை சூழ சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போது கர்த்தர் அந்த இடத்திலே தாவீதின் தலையை உயர்த்தினார். அவர் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ ஏதோ ஒரு இடத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளை தடை செய்து உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி புண்படுத்துகிறார்களா? இந்த காலை நேரத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையை அதே இடத்திலே உயர்த்தி உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு நிறைய நெருக்கங்கள் வந்தது. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் சவுல் அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் பின்பாகவே துரத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் மருமகன், இன்னொரு பக்கம் அவன் ஒரு சிறந்த வீரன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதை ஒரு காலமும் சவுலின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை, மற்றவர்களின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் தாவீது உயர்ந்து கொண்டே இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அருமையான சகோதரா சகோதரி, எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் சோர்ந்து போனாயோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு நிறைய நெருக்கம், எப்படி ஆகிலும் என்னை வேலையை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று எல்லாரும் மறைமுகமாக கிரியேட் செய்து கொண்டே வந்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், எவர்களெல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை அந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கும் மேலாகவே என்னை தேவன் உயர்த்தி வைத்தார். இதுதான் தேவனுடைய அற்புதமான செயல். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்து அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த கால சம்பவங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போக இடம் கொடாதிருங்கள். உற்சாகமாய் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் மேல் தேவன் ஒரு விசேஷத்து கிருபை வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த காரியம் நிறைவேறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு மத்தியிலே தாவீதுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் மேல் ஒரு விசேஷத்து அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினரே, அதே போல இதை பார்க்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கும் செய்து ஆசீர்வதியும் உயர்த்தும் நன்மை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, ஆமென்.
1: ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

பரிசு தாவியங்கள் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆவியினாலும் வல்லமையினாலும் என்கிற தலைப்பிலே அப்போஸ்தலர் 10:38 ஜீவ வார்த்தை கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ஆவியின் நிறைவும் அத்தனை அவசியமாய் இருந்தது என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இரண்டும் எவ்வளவு அவசியம்! நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போதுதான் தேவனுடைய வல்லமையை அளவில்லாமல் பெறுகிறீர்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்து அந்த அபிஷேகத்தினால் நிறைந்து ஊழியம் செய்தார். நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி மிகவும் தேவை. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதற்கு ஆவியின் வரங்கள் தேவை. அநேகர் பரிசுத்தாவியை பெறுகிறது என்றால் கைகளை தட்டுவதும் சரீரத்தை ஆட்டுவதும் அந்நிய பாசை பேசுவதும் மட்டுமே என்று நினைக்கிறார்கள். இவையெல்லாம் வெளிப்பிரகாரமான அடையாளங்கள். அடையாளங்களை பார்க்கிலும் மேலான ஒன்று உண்டு, அதுதான் உள்ளான மனுஷனை நிரப்புகிற தேவ வல்லமை. இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆவியினால் நிரப்பிய போது ஆவியோடு கூட வல்லமையும் இணைந்தே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியை சார்ந்திருந்ததையே பார்க்கிறோம். ஊழியத்துக்கு செல்லும் முன் அவர் தனிமையில் ஜெபித்ததாக வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அவர் பல அற்புதங்களை செய்ததையும் காண்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியின் பலமானது தூண்டப்படுவதை காண்கிறோம். அதன் வெளிப்பாட்டாலேயே நாம் நமது வாழ்வில் அதிசயங்களை காண முடிகிறது. அநேகர் அந்நிய பாசை பேசிய உடனே திருப்தி அடைந்து விடுகிறாங்க. மற்ற எல்லா கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம் தாங்களே மேம்பட்ட கிறிஸ்தவர் என்று பெருமை பாராட்டி கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு கூட சிலர் செய்வினைகளுக்கும் பில்லிசூனியங்களுக்கும் பயந்து நடுங்குகிறார்கள். இவர்களிடம் பரிசுத்த ஆவி இருந்தும் அதில் வல்லமை இல்லை. வெளிப்பிரகாரமான அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனால் உள்ளான மனுஷரில் பலன் இல்லை. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டவர்களாய் நீங்கள் தேசத்தை அசைக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும், பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளையும் செய்வான் என்று யோவான் 14:12 காண்கிறோம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிடு.

உம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

0: என்ன பாவம் செய்தேன் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: கடந்த 2 நாட்களாக அப்போஸ்தல நடபடிகளின் 13 அதிகாரத்தின் 22 வசனத்தை மையமாக கொண்டு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் மிகவும் இரக்கமுள்ளவர், என்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லி பெரிய அறைக்கூவல் விடுகிற ஆண்டவர், விழுந்து போனவன் சரியாக மன்னிப்பு கேட்காவிட்டாலும் உதவி செய்கிற நல்ல ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், தள்ளிவிடுவாரோ? அதுவும் தான் தெரிந்து உயர்த்தி மகிழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பாத்திரத்தை தேவன் தள்ளிவிடுவாரோ என்கிற அடிப்படையிலே முதல் நாளிலே யாரை தேவன் தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி லூசிஃபரை தள்ளின காரியத்தையும், உக்ரானக்காரன் ஆண்டவருடைய சம்பத்துகளை அழிக்கிறதை கேள்விப்பட்டதினால் தள்ளினதையும், ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்னரும் வேசித்தனத்திலே, பொல்லாப்பிலே, பொருளாசையிலே, உதாசீனத்திலே வாழ்கிறவர்களையும் தள்ளுகிற காரியத்தை நான் உங்களுக்கு முன்னதாக விளங்க பண்ணினேன். நேற்றைய தினத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிற மனிதனையும் தேடி இழுத்து கொண்டு வருகிறவன் உங்களுக்கு காண்பித்தேன். பாவத்து நிமித்தம் ஒழித்துக் கொண்டிருந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை உங்களுக்கு காண்பித்து, பாவத்து நிமித்தம் ஓடி ஒழிக்கிறவர்களையும் இழுத்து கொண்டு உடை உடுத்தி மகிழ்ந்து ஆசீர்வதித்து இழந்தவைகளை திரும்ப தருகிற ஆண்டவர் என்பதை காண்பித்து கொடுத்து, அத்தனை இரக்கமுள்ளவர் என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணினேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு பிள்ளையை பிறக்க செய்து அந்த பிள்ளையினுடைய ஒரு சின்ன தவறு பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கைக்கு அவனை தள்ளி அவனும் வனாந்திரத்திலே போய் ஒழித்துக் கொண்டிருந்த போது ஜனத்தினுடைய அழுகுரல் தேவ சன்னிதானத்தில் எட்டிட்டு, ஆகையினாலே அவனை கொண்டே பயந்து ஒதுங்கி போன அவனை கொண்டே மறுபடியும் காரியத்தை செய்கிறதை காண்பித்து, தேவன் தன்னுடைய திட்டத்தை மாற்ற விரும்பவில்லை, மனிதனை குறித்திருக்கிற நோக்கத்தை மாற்ற விரும்பவில்லை என்பதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கூடவே சிலரை சபை ஓரம் கட்டி பண்டில் பண்ணி ஒதுக்கி வைத்திருக்கிற காரியத்தை நான் சவுலிலாக இருந்து பவுலாக மாறின பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை காண்பித்து 5 ஆண்டுகள் செயல்படக்கூடாதவனாக மாற்றப்பட்டு எங்கேயோ தன்னுடைய தகப்பன் பிறந்த ஊரிலே, தொழில் செய்கிற ஊரிலே போய் தங்கிவிட்டிருந்த அந்த பவுலை தேடுகிற பர்னபாவாக சிலரை தேவன் எழுப்பி உபயோகப்படுத்துகிறார் என்று அவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கவனியுங்கள், அப்படி ஒளிந்திருக்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டு சவலையும் ஆண்டவர் விளக்கம் கொடுத்து வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்னதாக நிறுத்தி இவன் தான் உங்களுக்கு ராஜா என்று சாமுவேல் அறிமுகப்படுத்தினதை நேற்றைய தினத்தில் சொல்லி, நீ தளவாடங்களுக்குள்ளே உன்னை ஒழித்துக் கொண்டாலும், உன்னுடைய பொருட்களின் மத்தியிலே நீ மறைத்துக் கொண்டாலும், குழப்பங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறதால் மலித்துக் கொண்டாலும், உயர்த்தி மகிழ்கிற ஒரு ஆண்டவர் என்று நேற்றைய தினத்திலே ஆண்டவரின் அன்பை காண்பித்தேன். இப்படி இருக்க சவுல் செய்த பாவம் தான் என்ன ஐயா? சவுல் என்பவன் தள்ளப்படுவதற்கு செய்த காரியங்கள் தான் என்ன ஐயா? நீர் முதல் நாளிலே சொன்னீரே அவன் வேசித்தனம் பண்ணி விபச்சாரக்காரனாக மாறவில்லை என்று சொன்னீரே, அவன் ஒரு துன்மார்க்கனாக இருக்கவில்லை என்று சொன்னீரே, பின் ஏன் தள்ளினார் என்கிற வார்த்தைக்கு ஆதாரமாக சில காரியங்களை இன்றைக்கு காண்பித்து கொடுத்து நாளைய தினத்தில் இந்த வார்த்தையினுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10 பத்தாவது அதிகாரத்தை மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் நேற்று தினத்திலே ஒளித்துக் கொண்டிருந்த அவனை எல்லாருக்கும் முன்னதாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்று ஏற்றுக்கொண்ட ஒரு இடத்திலே அவன் நிறுத்தினதை வாசிக்கலாம். 24வது வசனம்.
2: அப்பொழுது
1: 24:25
2: அப்பொழுது
1: சாமுவேல்
2: எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும்
1: அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான்.
2: அப்பொழுது
1: ஜனங்கள் எல்லாரும்
2: ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றான்.
1: ராஜா வாழ்க. He was accepted as a king. It's not only introduced by Samuel, the man of God. He was accepted by the people, and people shouted, "Hail King Saul!" இதுவரைக்கு சாதாரணமான பெஞ்சமின் கோத்திரமாக இருந்த சவுலுக்கு இப்பொழுது ராஜா என்கிற பட்டமும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னரும் ராஜாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அடுத்த அதிகாரத்தில் சாமுவேல் சொன்ன காரியங்களை அறிந்த பின்னரும் அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
2: சாமுவேல்
1: ராஜாங்கத்தின் முறையை
2: ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி
1: கர்த்தருடைய சன்னிதியில் வைத்து
2: ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான்.
1: அடுத்த வசனத்தை பார்த்தால்
2: ராணுவத்தில்
1: இருந்தும் ஆண்டவர் அவனுக்கு ஆட்களை எப்படி. Now he has an army. He has authority. Please understand. He has authority. He has acceptance. And he has got an army. எழுதப்பட்ட புஸ்தகம் உண்டு. கொடுக்கப்பட்ட அதிகாரம் உண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலை உண்டு. கூட நின்று பணி செய்வதற்கு பணிபுரிவதற்கு ஒரு இராணுவம் உண்டு. அந்த கவனிங்க. Until yesterday, he was an ordinary person. All of a sudden, everything was added. நேற்றுவரை சாதாரண மனிதனாக இருந்தான். இப்பொழுது எல்லாமே சரியாக அழகாக அமைந்து விட்டது. ஆனால் நீங்கள் 11வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரை வாசித்தீர்கள் என்றால் தலைவனாக, தெரிந்து கொள்ளப்பட்டவனாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனைத்தான் நீங்கள் இந்த 5 அதிகாரங்களிலேயும் சந்திக்கலாம். Listen to me very carefully. It's not applicable to only a leader. It is applicable to every child of God. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று, உங்களை வேறுபிடித்தேன் என்றும், உங்களை தெரிந்து கொண்டேன் என்றும் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையை பார்த்து சொல்கிறார். ஆகையினால யாரோ ஒரு தலைவனுக்கு அல்ல, இது எல்லா தேவ பிள்ளைக்கும் பொருந்தும் என்கிற நோக்கத்தில் இந்த 5 அதிகாரங்களிலிருந்து 5 காரியங்களை வேகமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது நான் பார்க்க சொல்கிறதை காருங்கள். 11வது வசனத்தின் முதலாவது வசனம், 11வது அதிகாரத்தின் முதலாவது வசனம்.
2: அக்காலத்தில்
1: நாகாஸ் என்னும்
2: அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற
1: யாபேசை முற்றுகை போட்டார். இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் கொஞ்சம் மெதுவாக வாசித்து பார்த்திருந்தால் ஒரு உண்மை தெரியும். அது என்ன? அங்கே இருந்த சேனாதிபதிகள் வந்து சவுல் இருந்த ஊராகிய கிபியாவில வந்து அழுகிறார்கள். ஜனங்கள் காது கேட்க அழுகிறார்கள். 4வது வசனத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஜனங்கள் காது கேட்க அழுகிறார்கள். ஏனென்றால் கிபியாவிலே சவுல் வழி வாசம் பண்ணினான், வாழ்ந்து கொண்டிருந்தான். எங்களுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறவர் சத்ரு நிற்கும் போது, சத்ரு எங்களுக்கு சவால் விடும் போது, அம்மோனியன் எங்களை அழிக்க வரும் போது, எங்களுக்காக வந்து ராணுவத்தோடு நிற்க வேண்டியவர் எங்க போயிட்டாரு? தேடி வந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனம்,
2: இதோ
1: சவுல்
2: மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டாங்க.
1: ஏன்னா ஜனங்கள் நேர அவங்கிட்ட போக முடியல. He has anointing. He has authority. He has acceptance. He has an army. கவனிங்க, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க ராஜா வாழ்கின்றாங்க. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. சாமுவேல் எழுதே கொடுத்திருந்தான். அவனுக்கு இராணுவம் இருந்தது. ஆனால் ஜனங்கள் நாங்கள் சவுலை தேடுகிறோம் என்று சொல்ல முடியவில்லை. அவனுடைய அபிஷேகத்தை அவன் விரயமாக்கி கொண்டிருந்தான். மாடுகளின் பின்னே தன்னுடைய வயல்ல உழுது கொண்டிருக்கிறான். என்ன கேட்கிற அருமையானவர்களே, மனிதன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாதபது அவனுக்கும் ஒரு பைத்தியக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். If a man doesn't understand who is he, what for he is given the authority, what for he has been exalted என்பதை அறியாத எந்த மனிதனும் அவன் பைத்தியக்காரனே. மாடுகளின் பின்னதாக தன்னுடைய வயலை இன்னமும் உழுது கொண்டிருக்கிறான். தன்னை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்துவிட்டு இன்னமும் தனக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னையே திருப்திப்படுத்த வேண்டும், தனக்கே வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் வாழ்கிற ஒரு சவுலைத்தான் மாடுகளின் பின்னால் இருந்து வந்த அந்த சவுல் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறான். ஜனங்கள் அந்த ஊருக்கு வந்தார்கள், சவுலை சந்திக்க வேண்டும், சவுல் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிற அந்த அபிஷேகத்தின் ஈர்ப்பு சன்மையை சவுல் புரியவும் இல்லை, அதை அனுபவிக்கவும் முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு காலையில வாலிபர் கூட்டத்தில் என்னுடைய மகள் ரஷ்யாவில் நடந்த காரியத்தை பேசி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். அவள் சொன்ன ஒரு காரியம், டாடி என்னால் இங்கே என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது நான் அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை அவளை நினைப்படுத்தினாள். இன்க்ரீஸ் யுவர் அனாயின்டிங், உன் அபிஷேகத்தின் அளவை பெருக்கிக் கொள் என்று நான் இங்கே இருந்து போன் பண்ணினேன். அவள் அதற்காக தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி, ஆண்டவரே என்னை இன்னுமாய் ஆள்கொள்ளும், இன்னுமாய் என்னை மேற்கொள்ளும், இன்னுமாய் உடைய அபிஷேக தைலமில பொங்கி வரட்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை சொன்னார். இரவு 2 மணிக்கு ஒரு மெடிக்கல் மாணவன் கை நிறையா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை வைத்துக் கொண்டு தன்னை தற்கொலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்த அவனுடைய கைகளில் மாத்திரைகள், காதல ஒரு சத்தம், Go and tell Joy. ஜாயை போய் சந்தி, அவள் உனக்கு உத்தரவு சொல்லுவாள். குழம்பி போய் இழந்து போய் அழிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற யாரோ ஒரு மனிதன், ஹி வாஸ் நாட் அ கிறிஸ்டியன். 2 மணிக்கு வந்து அவளுடைய கதவை தட்டுகிறதே அவள் சொல்லிவிட்டு சொன்னாள், அபிஷேகம் என்ன செய்யும்? ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்ற அபிஷேகம் ஜனங்களை உன்னை தேடி வரும்படி இழுக்கக்கூடிய வல்லமை உண்டு என்று காலையில் சொன்னாள். என்னை கேட்கிற அருமையானவர்களை, வாலிபர் கூட்டத்தில் வராதவர்கள் இருப்பீர்கள், அதற்காக சொல்லுகிறேன். உன்மேல தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை வைத்திருப்பார் என்றால் உன்னை தேவன் உபயோகப்படுத்துவதை ஜனங்கள் அறியும் முன்னதாகவே ஜனங்களை தள்ளி கொண்டு வரத்துக்கூடிய இழுக்கக்கூடிய ஒரு கிருபை நீ பெற்றிருப்பாய். சவுல் அதை அறியவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா. அதனால தான் 6வது வசனம் சொல்கிறது, சவுல் இந்த செய்திகளை கேட்டபோது தேவனுடைய ஆவி அவன் மேலே மறுபடியுமாக இறங்குகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் நினை போட்டுக்கிறது மாத்திரமல்ல, அவன் கேட்கல, ஆனால் இதுக்கு தாம்பா உன்னை தெரிஞ்சு கொண்டேன் சொல்லி God anointed him again. இப்போ 12வது அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் தாண்டி 13வது அதிகாரத்துக்குள் வாருங்கள். மறுபடியும் சவுலுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரமில்லையினாலும் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 13வது வசனம்,
2: சாமுவேல்
1: சாமுவேல்
2: சவுலை பார்த்து
1: சவுலை பார்த்து
2: புத்தீனமாய் செய்தீர்.
1: ஏய், you act like a fool. என்னையா the king maker ஏ சொல்றாரு, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவரே சாமுவேல சொல்றாரு, ஏய் ஏன்பா இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிற, ஏன்பா இவ்வளவு முட்டாளா இருக்கிற, எதுக்குப்பா? காரணத்தை வாசிக்கலாம் தொடர்ந்து.
2: உம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
1: உம்முடைய தேவனாகிய கர்த்தர்
2: உமக்கு விதித்த கட்டளையை,
1: உமக்கு விதித்த கட்டளையை
2: கை கொள்ளாமல் போனீர்,
1: கை கொள்ளாமல் போனீர்.
2: மற்றபடி
1: மற்றபடி
2: கர்த்தர் இஸ்ரவேலின் மேல்,
1: இஸ்ரவேலின் மேல்
2: உம்முடைய ராஜ்யபாரத்தை,
1: உம்முடைய ராஜ்யபாரத்தை
2: என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்,
1: என்றைக்கும் ஸ்திரப்படுத்தியிருப்பார். ஆனால் நீரோ, you act like a fool, you lived like a fool. என்னத்து தெரியுமா சாமுவேல் சொன்னாரு, ஐயா ஐயா, இவ்வளவு ஆழமான சுருக்கென்று குத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சாமுவேல் தேவ மனுஷன் சொன்னதற்கு காரணத்தை அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் படித்து பார்த்தால் தெரியும். ஒன்று, he was under tremendous pressure by the people, he was under the tremendous pressure for the environment. சுற்றிலும் நடக்கிறதை பார்க்கிறான், ஜனங்களால் உண்டாகிற அழுத்தத்தை பார்க்கிறான். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிக்கலாம், 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: கில்காலில்,
1: கில்காலில்
2: பெலிஸ்தர்,
1: பெலிஸ்தர்
2: எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள்,
1: எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும்,
2: நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி,
1: கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி
2: விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும்,
1: விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும்
2: எண்ணி துணிந்து
1: எண்ணினேன். ஆகையினால் துணிந்தேன், பலியை செலுத்தினேன். பாருங்க, எதை ஆண்டவர் ஃபூலிஷ்னஸ் சொல்றாரு பாருங்க. சுற்றுப்புறத்தை பார்த்து ஜனங்களால் ஏற்படுகிற அழுத்தத்தினாலே ஒரு தலைவன் செயல்படும் போது, ஒரு தேவ பிள்ளை செயல்படும் போது, ஆண்டவரிடத்துல இன்னமும் ஜெபிக்கவில்லையா? முதல்ல புறப்படும் போதே ஜெபிச்சிருக்கணும், காத்திருக்கும் போது ஜெபிச்சிருக்கணும். இவருக்கு பிரேயர் நான் எப்பன் தெரியுமா, எல்லாமே ஒன்றும் நடக்காத போது திடீர்னு ஒரு பிரேயர் நினைப்பு வந்துடும். கவனியுங்கள், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மதியினமாய் நடந்து கொண்டிருக்கிறதற்கான ஒரு காரியம், தேவன் நியமித்த கட்டளைகளை குறித்து கவலை இல்லை, தேவ வார்த்தைகளை புறக்கணித்து விட்டதால். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதுக்குப்பா ஃபூல போல வாழ்ற, நீ மதியினமா வாழ்ற, ஏன்பா சுத்துப்புறத்தை பார்த்து அதனால நெருக்கப்படுகிறதுனாலதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமாடா தம்பி? நீ அதற்காகத்தான் ஆண்டவரை கூப்பிடணுமா? நான் உனக்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறேனப்பா, அதை கை கொள்ளாமல் நீ என்னை கூப்பிட்டா போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். I have set some commandments, அதை fulfill பண்ணாமல் ஏதோ ஒரு பலியை செலுத்திட்டு காணிக்க கொடுத்துட்டு ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நீ தவறாக கணக்கு போட்டு இருக்கிறாய். நீ புத்தியீனமாய் செய்கிறாய். மாலை வேளையில் தேவனோடு கூட பேசுகிறான். அநேக தேவ மக்கள் இன்றைக்கு இந்த மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். They don't follow what God says. தேவன் சொல்லுகிறதை குறித்து கவலை இல்லை. ஏதோ ஒரு பௌருத்தனை, ஏதோ ஒரு காணிக்கை, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து விட்டால் எனக்கு அது போதும் என்கிற திருப்தி அநேகரை ஆட்டி படைக்கிற ஒரு பொல்லாத காலம். சவுல் அவர்களுக்கு முன்னோடி. அருமையானவர்களே, இதில் நான் அதிக கவனம் செலுத்த விரும்பவில்லை, ஏனென்றால் இது உங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் விளங்காத ஒரு காரியத்தை இதே அதிகாரத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நேர குறைவினாலே ஒன்று சாமுவேல் 13வது அதிகாரத்தில் அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை அதனுடைய இறுதி பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கலாம். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிற அந்த நாளிலே நடந்த ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: யுத்த நாள் வந்தபோது,
1: யுத்த நாள் வந்தபோது
2: சவுலுக்கும்,
1: சவுலுக்கும்
2: அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே
1: அன்றி,
2: சவுலோடும்,
1: சவுலோடும்
2: யோனத்தானும் இருக்கிற,
1: யோனத்தானோடும் இருக்கிற
2: ஜனங்களில்,
1: ஜனங்களில்
2: ஒருவர் கையிலும்,
1: ஒருவர் கையிலும்
2: பட்டயமும்,
1: பட்டயமும்
2: ஈட்டியும் இல்லாதிருந்தது.
1: Listen, as a leader, Saul should equip everybody. தலைமனாக இருக்கிற சவுல் தன்னோடு கூட இருக்கிற அனைவர் கையிலையும் பட்டயத்தை தந்திருக்க வேண்டும். தலைவனாக நியமிக்கப்பட்ட பவுல் அனைவரையும் சண்டையிடுவதற்கு, யுத்தங்களை நடப்பிப்பதற்கு, போராடுவதற்கு தகுதியுள்ளவர்களாக அவர்களை ட்ரெயின் பண்ணியிருக்க வேண்டும். அவர்களுக்கு போதிய காரியத்தை கொடுத்திருக்க வேண்டும், அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது, he was keeping only for him and for his son. தனக்கும் தம் மகனுக்கு மட்டும்தான் அதிகாரம், ஒருத்தரும் அதிகாரத்தை கையில் எடுத்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அப்படித்தான் நடக்கிறதோ? வேற யாருக்கும் உரிமை கொடுத்துடாதீர்கள் என்பதிலே கவனமாக இருக்கிறார்களோ? வேற யாரும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது என்றதில் கவனம் செலுத்துகிறதோ? கிறிஸ்தவ தலைமை சபைகளிலே, சங்கங்களிலே இன்றைக்கு மற்றவர்கள் யாரும் எழும்பக்கூடாது, எழும்பிவிடக்கூடாது, போர் செய்கிறவர்களாக, சத்துருவை வீழ்த்துகிறவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக. சத்துரு சொல்லிக் கொடுத்த பெலிஸ்திய முறைகளை, That is the worldly way. அது உலகம் காட்டும் பாதை. உன் கையில் தான் எல்லாம் இருக்கணும், நீ வெசல் விரல சைத்தாதான் நடக்கணும், மற்ற யார் விரல சிக்கிறது. அது ஆவிக்குரிய உலகத்திலேயும் வந்து தாக்கத்தை உண்டாக்கி விட்டது. உலகம் போகிற வழியிலே சபைகள், சபையின் சங்கங்கள், சபையின் கமிட்டிகள் நடக்க ஆரம்பித்ததுனால உலகம் என்ன காண்பிக்கிறதோ, பெலிஸ்தர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ, அதையே சவுலும் செய்ய ஆரம்பித்து விட்டான். அருமையானவர்களே, எச்சரிப்பின் சத்தமாகவே சொல்லுகிறேன், I am also having by God's grace an organization. ஒரு பொது செயலாளர் என்கிற தலைமையில் CEO-ஆக இருக்கிறேன். என்னோடு கூட இங்கே தலைவர்கள் இருக்கிறார்கள், என்னோடு கூட மிஷினரிகள் இருக்கிறார்கள், என்னோடு கூட பணி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், எத்தனை அதிகாரத்தை அண்ணன் தன்னுடைய கையிலே வைத்து செயல்படுகிறார், எத்தனை பணத்தை அவரே கையாளுகிறார். இன்றைக்கு ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்து, பிரதர், நம் முன்னால் ஒரு சபை கட்டுவதற்கு ஒரு பணம் கொடுத்தேன், அந்த அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது, இன்னும் அந்த சபை கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன், அதை அனுப்புறதுக்கு இதுதானா அக்கௌண்ட் நம்பர் என்று நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி என் கையில் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் சாரி, எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியாது, அலுவலகத்தில் கேட்டு இதுதான் நம்பரான்னு சொல்லி நான் உங்களுக்கு மெயில் போடுறேன் என்று சொன்னபோது அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியாதா? எனக்கு எதுக்கு தெரிய வேண்டும்? அல்லேலூயா, அந்த கவனிங்கள் ஐயா. இந்த சங்கத்தை நடத்துகிற நான் ஒரு காரியத்தை உங்களுடைய ஜபத்துக்காக, துதிக்கிறதுக்காக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மேகசீனில் இதுவரைக்கும் நாங்கள் நிதியை கேட்டு எழுதவில்லை, ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், ஒவ்வொரு செகண்டுக்கு, சாரி நிமிஷத்துக்கு இல்லை, செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு ஜெம்ஸுக்கு ஆகிற பணம் 25 ரூபாய் பெர் செகண்ட். நான் பேச பேச ஒரு செகண்ட் 25 ரூபா செலவழிச்சாதான் இந்த ஆர்கனைசேஷனே ரன் பண்ணும். எப்படி ஐயா வருகிறது தெரியாது, எந்த கணக்குக்கு ஐயா வரியாது தெரியாது.

0: அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்களை நான் ஆயத்தப்படுத்தினால் தான் குழுவாக நின்று ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. Everybody in the church should be equipped. சபையில் இருக்கிற ஒவ்வொரும் அவருடைய திறமைக்கு தக்கதாக, அவருடைய தகுதிக்கு தக்கதாக, அவருடைய கைகளிலே கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு முறைகளை சொல்லிக் கொடுப்பது தலைமை பீடத்தில் இருக்கிறவருடைய கடமை. If he is not doing that, he is doing something foolish. அவன் புத்தியீனமாகத்தான் செய்கிறான். என்னை கேட்கிற அருமையானவர்களை, என்னை மேன்மைப்படுத்த வரவில்லை, அல்லது ஜெம்ஸ் தான் சிறந்தது என்று சொல்லுவது வரவில்லை. ஒன்றை கற்றுக்கொண்டேன், ஆண்டவரே, சவுலை தள்ளிவிட்டதனால் இந்த காரணம் எங்களுடைய ஸ்தாபனத்தில் நடந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் தான் அதிகாரம் வைத்திருப்பேன் என்கிற அந்த ஆணவ பேச்சு அரசியலிலே இருக்கட்டும், அல்லது என் குடும்பம் தான் வைத்திருக்கிற குடும்ப அரசியலில் இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய சபைகளிலே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். இதை நம்புகிறவள் மாத்திரம் ஒரு அலையிலையோ சொல்லலாமா? எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு மாத்திரம் இல்ல, அவர்கள் முறைகள் கற்றுக் கொடுக்க முடியும். Saul never trained an army, never called an army, even though God has given an army. ஆண்டவர் அவனுக்கு ராணுவ வீரர்களை தந்தார். ஆனால் சவுல் அதை செய்ததாக வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் செய்திருந்தான் என்றால் அவர்களுக்கும் பட்டயம் வேண்டுமே, அவர்களுக்கும் ஈட்டி வேண்டுமே என்று அவன் அதற்குரிய ஆயத்தத்தை செய்திருப்பான். யுத்த நாள் வந்தது, யோனத்தான் கையிலையும் சவுலின் கையிலையும் தவிர வேறு யார் கையிலையும் பட்டயம் இல்லை, ஆனால் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். சவுலே, நீ மற்றவர்களை இயக்குவிப்பாய் என்று நினைத்தேன். சவுலே, நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவாய் என்று நினைத்தேன். சவுலே, நீ மற்றவர்களுக்கு ஆயுதம் தரிப்பிப்பாய் என்று நினைத்தேன். உங்களுக்கு சுகவீனமான எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற எல்லாரை குறித்து எனக்கு ஒரு சிரிப்பு உண்டு. நீங்களே இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை பெரிய காரியம் இந்த நாட்டில் நடந்திருக்கும். அல்லேலூயா. இப்படி ஜெபிங்கள் ஐயா என்று சொல்லி கொடுத்துருந்தா எத்தனை ஜெப வீரர்கள் எழுந்திருப்பார்கள். தலைவலினா எங்களுக்கு ஜெபியுங்க, பிரச்சனைனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்களுக்கு செய்யுங்கள். நாங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார். நாங்கள் அதை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம்னு சொல்ல ஒரு மாயத்தை உருவாக்கி விட்ட ஆவிக்குரிய தலைமைகளுக்காக நான் பரிதவிக்கிறேன். கம் பீகாரில் ஒரு இடத்திற்கு என்னை என்னுடைய சகோதரர்கள் அழைத்து கொண்டு போனபோது அங்கே ஒரு 4 வயது பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தார்கள். நான் எங்கள் கொண்டு போன சகோதரனிடத்தில் கேட்டேன், இவளை எதுக்கு பார்க்க சொல்கிறீங்க? அண்ணா, அவளை கொஞ்சம் ஜோம் பண்ண சொல்லுங்க. 4 வயசு நான் நிறுத்தி இவனுக்கு ஜோம் பண்ண தெரியுமா? என்ன அங்கிள் அப்படி கேட்டுட்டீங்க? எங்கள் ஊழியக்காரர் எங்களை ஜபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், எதுக்காகலாம் ஜோம் பண்ண? யாருக்காவது சாசு கொடுத்தா நான் தான் போய் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறேன். உங்கள் பாஸ்டர் அங்கிள் வரமாட்டாரா? நான் வச்சு ஜோம் பண்ணி போகலைன்னா வருவார். இதுவரைக்கும் ஏதாவது சாசு போகாமல் இருந்திருக்கா? நான் வச்சு போகாமல் இருக்குமா? நான் கை வச்சு இயேசுவின் நாமத்தை சொன்னா போகாம இருக்குமா? அந்த பிள்ளையுடைய பேர் மாலினி. அது சவுத் இண்டியன் பேர், எப்படி நார்த் இந்தியாவில் வச்சாங்க தெரியல. மாலினி, நான் மாலினியை தூக்கி மடியில் வச்சு, ஏம்மா நீ ஒருத்திய போது இந்த ஊரில் இருக்க பிசாசு அவ்வளோத்தையும் துரத்துறதுக்கு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஊரில் இப்போ ஒரு பிசாசும் கிடையாது தெரியுமா? ஒரு பிசாசும் கிடையாது. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, 4 வயசு பிள்ளை ஜபிச்சாலே
1: பிசாசு, ஊரில் இருக்கிற பிசாசு எல்லாம் ஓடிடும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பிசாசுக்கு ஏதாவது கோபுரத்துக்கு ஜெபம் பண்ண சொல்கிறோம். இது பெரிய பிசாசா?
0: ஏனையா, நல்ல கவனிங்க. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு மகன் தன் கூட இருக்கிற அனைவரும் செயல்பட வேண்டியதற்கு எதையாயிலும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அஞ்சவே மாட்டான். அதிகாரம் கொடுப்பதற்கு அஞ்சமாட்டான். அவர்களை ஆயுதம் ஏந்த வைப்பதற்கு அஞ்சமாட்டான். நாம் ஆவிக்குரிய ஆயுதங்களை உடையவர்கள். நாம் கம்பு கத்தி எடுக்கிறவர்கள் அல்ல. அதை செய்கிறவர்கள் செய்யட்டும். எக்யூப் யுவர் பீப்புள். உங்கள் பீப்புளை எக்யூப் பண்ணுங்க, உங்கள் பீப்புளை எக்யூப் பண்ணுங்க. நாங்கள் பீகாரில் அதுதான் செய்கிறோம். எங்களுடைய சனங்கள் எல்லாரும் தைரியசாலிகளாக, ஒரு பிள்ளையும் பிசாசுக்கெல்லாம் பயப்படாது. பிசாசு பிடிச்சா ஏய் போ, இயேசுவின் நாமத்தில் போ போ போ போ. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தேடி மறுபடியும் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? பாலகர்

துதி உண்டாக பண்ணுகிற நல்ல ஆண்டவர் பாலகர்களையும் உபயோகப்படுத்த முடியும் என்று இந்த நாட்களில் நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஏராளமான சாட்சிகளை நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய சிறுவர் ஊழியத்திலே தேவன் 100,000 ஆணவர்கள் சின்ன பிள்ளைகளை வைத்துக்கும் செய்கிற காரியங்களை அறிக்கையாக நீங்கள் வாசித்து பார்த்தால், ஜெம்ஸ் லிங்க் என்கிற இடத்துக்கு போனீர்களாம், உங்களுக்கு தெரியும் தேவன் சிறு பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று. பிகாஸ் வி பிலீவ் எவ்ரி லீடர் ஷுட் ட்ரெயின் த அசிஸ்டன்ட், எவ்ரி லீடர் ஷுட் மென்டர் த அசிஸ்டன்ட், எவ்ரி லீடர் ஷுட் எக்யூப் த அசிஸ்டன்ட். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன மந்தையோ பெரிய மந்தையோ அவர்களை ஆயுதம் தரிக்கப்பட்டவர்களாக, ஆஸ் ஜான் ஜபக்குமார் அடிக்கடி வந்து அவர் சிறுவர் ஊழியத்தில் அநேகரை எக்யூப் பண்ணுறதுக்கு அடிக்கடி பீகாருக்கு வர்ற ஆஸ்கிங். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், சவுலுக்கும் யோனத்தானுக்கும் மாத்திரமல்ல எல்லார் கையிலையும் பட்டை வேண்டும். ஏனென்றால் இது யுத்த நாள், இது யுத்த நாள், இது யுத்த நாள். சவுல் ஃபெயில் ஆனது மாத்திரமல்ல, 14வது அதிகாரத்தில் அந்த ஒரு பட்டையும் வைத்திருந்த யோனத்தானும் சத்ருவினுடைய சேனைக்குள்ள விசுவாசம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு, கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் கர்த்தருக்கு கிரியை செய்ய தடையில்லை என்று போன அவனை சாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் 14வது அதிகாரத்தில். He wants to curb. ஏன்னா நான் சொன்னேன் ஃபாஸ்டிங் இருக்கல, சாகு, என் சட்டத்தை கீழ்படியில்னா போ. What is this? எப்பா சவுலே, யாரை கேட்டுப்பா ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னேன்? நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலையப்பா, நீ தான் குடிக்க புசிக்க கூடாது, நீனே சொல்லிக்கிட்ட. உன் மகனுக்கு தெரியாது, அவன் தேனை கொஞ்சம் புசிச்சிட்டான். இப்போ அவன் கையில் தான் தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்காரு, அவன் கையால் பெலிஸ்தீரை முறியடிச்சிருக்காரு, அவன் கையால் ஒரு பெரிய விடுதலை தேசத்துக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு ஒரு சந்தோஷம் வந்திருக்குது. நீ சொல்றியா அவனை கொல்லணும்னு? சவுல் யாரை பின்தொடர்கிறாய், யாரை கொல்ல நினைக்கிறாய்? ஆவிக்குரிய தலைமையில் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறவர்களா இருக்கட்டும், எங்கே இருக்கிறவர்களா இருக்கட்டும், யாரை அழிப்பதற்கு நீ உன்னுடைய ஆயுதத்தையும் அதிகாரத்தையும் உன்னுடைய அகம்பாவத்தையும் உபயோகப்படுத்துகிறாய்? சவுலே, உன்னை எதிர்ப்பினதற்கு காரணம் இதுதானோ? யார் குத்துனாலும் நெல்லு அரிசி ஆகணுங்க. இயேசுவிடத்தில் சீஷர்கள் வந்தாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உபயோகப்படுத்தி கொஞ்சம் பேர் சாஸ்திரத்தினோம், நாங்கள் அவர்களை தடுத்தோம். இயேசு சொன்னார், எதுக்குப்பா, எதுக்கு, உனக்கு வேற வேலை இல்லையா? நமக்கு எதிரா இல்லாதவன் நம்மோடு இருக்கிறான். இந்த சிந்தனை சவுலுக்கு அறவே கிடையாது, அறவே கிடையாது. எப்படியோ தேவன் தேசத்தை ரட்சித்து விட்டாரே, பெலிஸ்தியரின் கைக்கு தப்புவிக்கப்பட்டு விட்டார்களே, மக்கள் ஆனந்தப்பட வேண்டியவன். எழும்பினவனை அழிக்க பார்க்கிறான். ஒரு மனிதன் தான் இருக்கிறான், அவன் கையில் தான் பட்டயம் இருக்கிறது, அவனை அழித்து போடு. What is this Saul? நான் அதிகாரம் வச்சிருக்கேன் சொல்லி மிரட்டியா? நான் அதிகாரம் வைத்திருக்கிறேன் துர்பிரயோகம் பண்ணுகிறாயோ? சவுலே, நீ பெரிய பாவம் செய்யல, நீ விபச்சாரம் செய்யல, நீ மேசித்தனம் பண்ணல, பட் என்னுடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றலப்பா, அதான் முக்கியம். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் நீ வாழவும் இல்லை, உன் வாழ்க்கை முறை இருக்கவில்லை, உன்னுடைய நெறிமுறைகள் இருக்கவில்லை, உன்னுடைய அதிகாரம் இருக்கவில்லை, உன்னுடைய ஆளுகை இருக்கவில்லை, உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கவில்லை. I expected something different. ஆனா நீயோ அவனையும் அழிக்க நினைக்கிறாய். பெலிஸ்தியனை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு எழுப்பப்பட்ட பாத்திரம் பெலிஸ்தியனை எதிர்க்கிறவர்களை அழிக்க பார்க்கிறது. அது இந்த டயோசிஸில் நடந்தாலும் சரி, அது எந்த டயோசிஸில் நடந்தாலும் சரி, அது இந்த ஸ்தாபனத்தில் நடந்தாலும் சரி, அது ஜெம்ஸ் என்கிற ஸ்தாபனத்தில் நடந்தாலும் சரி, தேவ எதிர்பார்ப்புக்கு வாழாத அவர்களை தேவன் பாவத்தின் நிமித்தம் அல்ல, செயல்பாடுகளிலே திருப்தி இல்லாததினாலே ஆண்டவர் தள்ளுகிறார். Saul may be a king, but for God it is David. சவுல் சிங்காசனத்தில் இருக்கலானால் தேவ பார்வையிலே தாவீதே ராஜா. நாளைக்கு அதை குறித்து பேசுகிறேன்.
இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, என்னை நம்பி தந்த பொறுப்பதனை நீர் எதிர்பார்க்கிற வரை, எதிர்பார்க்கும் விதத்தில் நான் நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ங்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன், அதை செயல்படுத்துவேன். நீர் என்னை நம்புறீங்க ஆண்டவரே, என் நம்பி சில கிருபைகளை தந்திருக்கீங்க, நீங்கள் நம்பி எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கீங்க, நீங்கள் நம்பி எனக்கு ஆஸ்திகளை தந்திருக்கீங்க, நம்பி எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கீங்க, நீங்கள் நம்பி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தந்திருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் நான் வாழாவிட்டால் நீர் என்னை தள்ளுவதற்கு உரிமை இருக்கிறது. 15வது அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்குத்தான் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன், என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு தான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். அமலேக்கை அழைத்து விடு, அவன் இழைத்தவர்களை பின் வரிசையில் இருந்தவர்களை கொன்று போட்டவன் மனதில் வச்சிருக்கேன், என் மனசின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உன்னை எதிர்த்தேன், உன்னை அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணேன். 15வது அதிகாரத்தை வீட்டை அடிச்சு படி படி படிச்சு பாருங்க, என் மனசில் இருக்கிறத நீ நிறைவேற்றுவா. ஆனால் அங்கேயும் சவுல் தவறிவிட்டான், அங்கேயும் கொழுமையானவைகளை தனக்கென்று வைத்துக் கொண்டான். Again and again and again, Saul failed in one thing. He didn't live to the expectation of God. That's all. என்னை கேட்டால் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் ஒரே ஒரு காரியம் தெளிவாக தெரியும். நான் எதிர்பார்த்த அளவு நீ அளவில்லை, எதிர்பார்த்த காரியத்தை நீ செய்து முடிக்கவில்லை. நீ எதிர்பார்த்த காரியத்தை நீ செய்து முடிக்காததினால் நான் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறவனை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை இந்த 5 அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். சபையை தேவன் எதிர்பார்க்கிறார், தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டும் என்று. தனி மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார், குடும்பங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று. குடும்பங்களை ஆண்டவர் எழுதி பார்க்கிறார், இந்த தேசத்தின் மக்கள் தேவனை அறிவதற்கு என் மக்கள் எழுந்து நிற்பார்கள், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரகாசிங்கி பிரசங்கிக்கப்படும். இந்த தேவனுடைய பெரிதான எதிர்பார்ப்பு, the greatest and the biggest expectation of God is this. பெரியதும் பலத்ததுமான எதிர்பார்ப்பு, என் ஜனங்கள் எழும்பி தேசங்கள் தேவனை அறிவதற்கு செயல்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு தான் உங்களை ரட்சித்தான். அந்தகாரத்து நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தினுடைய உன்னை வரவழைத்ததுக்கு நோக்கம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியே. இது தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. நான் வாழ்கிறேனா என்பதை நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடப்போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரேன், நீர் எதிர்பார்க்கிற இடத்துல நான் இருக்கிறேனா, நான் நீர் எதிர்பார்க்கிற இடத்துல நான் வாழ்கிறேனா, நீர் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்கிறேனா என்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்கள். நான் முடிக்கிறேன், 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். யாரும் இந்த நேரத்தில் தயவு செய்து கொஞ்சம் அமைதியை காத்து கொள்ளும்படியாக. Am I in the place where God wanted me? Am I in the place where God expects me? தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற இடத்திலே இருந்து செயல்படுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தால்தான், பாவி என்று பாவிகளை தள்ளாத ஆண்டவர், துரோகி என்று துரோகிகளையும் தள்ளாத ஆண்டவர், தன் ஜனம் எதிர்பார்த்தபடி வாழவில்லை என்றால் தள்ளித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்குட்படுகிறார். ஏனென்றால் வேலை பெரிது, ராஜாவின் காரியம் அவசரம், செய்து முடிப்பதற்கு ஒரு சின்ன கூட்டம், தேவ எதிர்பார்த்தலை நிறைவேற்றுவதற்கு ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. எல்லாருடைய கண்கள் மூடியிருக்க சொல்வோமா, இருதயத்தினாலத்திலிருந்து, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், என்னை நம்பி, சின்ன பொறுப்பா இருக்கலாம், பெரிய பொறுப்பா இருக்கலாம், தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இது இப்போ நடந்த நிகழ்ச்சி இல்ல, 1990களில் நடந்தது. இது ஒரு இளைஞன் ஒரு முதியவர்கிட்ட டைம் கேட்டதுக்கு இவ்வளவு அக்கப்போர். இளைஞன், சார் டைம் என்னாச்சு? முதியவர், சொல்ல முடியாது. இளைஞன், ஏன் சார் டைம் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாக போகுது? முதியவர், ஆமா நான் உனக்கு டைம் சொன்னா எனக்கு நஷ்டமா தான் ஆகும். நான் உனக்கு டைம் சொன்னா நீ எனக்கு நன்றி சொல்வ, ஒருவேளை நாளைக்கும் நீ என்கிட்ட டைம் கேட்கலாம். இளைஞன், வாய்ப்பு இருக்குது. முதியவர், ரெண்டு மூணு தடவையோ அல்லது அதுக்கு மேலேயோ நாம சந்திக்கலாம், நீ என் பேரு அட்ரஸ் கேட்கலாம். இளைஞன், ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதியவர், நீ என் வீட்டுக்கு வரலாம், சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன்னு சொல்லலாம். நான் உன்னை உபசரிக்க காஃபி தரலாம், நீ காஃபிய பாராட்டி யார் இதை போட்டதுன்னு கேட்ப. இளைஞன், ஆமா கேட்பேன். முதியவர், நான் என் பொண்ணு போட்டதுன்னு சொல்வேன், என் அழகான பொண்ணை உனக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பேன், அப்புறம் நீ என் பொண்ணை அடிக்கடி பார்க்க முயற்சிப்ப, அவளை வெளியே கூட்டிட்டு போவ. இளைஞன் புன்னகைக்கிறான். முதியவர் தொடர்ந்து சொல்றாரு, நீ உன் காதல் அவாகிட்ட சொல்வ, ரெண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க. இளைஞன் மறுபடியும் புன்னகைக்கிறான். முதியவர் தொடர்ந்து சொல்றாரு, ஒரு நாள் நீயும் அவளும் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ண சம்மதம் கேட்பீங்க. உடனே இளைஞன், ஆமா சார், இதுக்கும் டைம் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, அதுக்கு முதியவர் கோபமா, ஒரு வாட்ச் கூட சொந்தமா இல்லாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடான்னு கத்துனாரு. இளைஞன் தலதறிக்க ஓடுனான். நாமும் இப்படித்தாங்க, இந்த வயதானவர் மாதிரி இல்லாத பிரச்சனைய அது நடந்துரும்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டும் கோபப்பட்டுகிட்டும் இருக்கும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு இயேசு சொல்றாரு.

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் சொல்ல. இல்ல, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை. உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே, உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாடப்படும்.

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டு? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே. உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21-40 வரைக்கும் நாம் வாசித்த இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 11:21 நாம் வாசித்து 40 வரைக்கும் உள்ள வசனத்தில் உள்ள சத்தியத்தை நாம் தியானிப்போம். அதில் பார்க்குறோம், 21 மார்த்தால் இயேசுனிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீ இங்கு இருந்திருந்தாரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ மார்த்தால் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன் என்று டிக்ளேர் பண்ணுறா. என்ன காரியம் அப்படின்னாக்கா, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவ அறிந்திருக்கிறத கூட நாம் என்ன செய்யலை, அறிந்து வைத்தல. இன்றைக்கி ஏசாண்டவர் அவ்வளோ பெரிய வல்லமை படைத்தவர், அவர் கேட்டால் நிச்சயமாக தேவன் அவருக்கு அருள் செய்வார் என்று அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த விசுவாசம் தெரிஞ்சிருந்தாலும் அவளுக்குள்ள அந்த விசுவாசம் என்பது குறைவுபட்டிருக்கு. நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம் சில பேர். இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவரால் செய்ய முடியாத பவர் எதுவுமே இல்லை. அவர் நினச்சா உனக்கு வேலை கொடுக்கலாம், அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு சட்டத்தையே மாற்றலாம், இப்படிலாம் ஒரு பவர் இருக்குன்றதை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். பட் அவரை விசுவாசிக்கிறோமா, அவரை அறிஞ்சு வச்சுருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ அதே போல் தான் இங்கே மார்த்தால் இயேசுவை நன்கு அறிந்து வைத்திருந்தால். எப்படி, இவர் ஜெபிச்சார்னா, இவர் கேட்டார்னா பிதா இவருக்கு என்ன செய்வார், எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு அறிஞ்சு வச்சுருக்கிறார். ஆனால் அறிஞ்சு வச்சதோட சரி, அதுக்கு உண்டான விசுவாசம் அவளுக்கு இல்லை அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம். எப்படி கீழே பார்க்குறோன்னா, இயேசு 23 சொல்கிறார், 23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். நீ பரவாயில்ல, நீ என்ன கவலைப்படாத, அவன் மரிச்சிட்டான்னு கவலைப்படாத, அவன் உயிர்த்து எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவன் என்ன பதில் சொல்கிறான்னா, ஆம், அதற்கு உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். அந்த யூதர்களில் ரெண்டு குரூப்பாக இருந்தாங்கன்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஒரு குரூப்பு வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறுகிற ஒரு குரூப்பு, ஒரு குரூப்பு வந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிற. யூதர்களே ரெண்டு பிரிவாக அந்த காலத்திலே பிரிந்திருந்தார், சரிசேயர் பதிசேயர் அப்படின்னு. ஒருத்தவங்க உயிர்த்தெழுதல் உண்டு நடக்கும் அப்படின்னுவாங்க, நம்புகிறவங்க. ஒரு குரூப்பாக ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது அப்படின்னு நம்புகிறவங்க. இப்போ இந்த ரெண்டு குரூப்பில் இவன் இந்த மார்த்தாலும் மரியாலும் எந்த குரூப்பில் இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்ற ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அது நடக்கும், எப்போ நடக்கும், கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும்போது அப்போ நடக்கும், அது எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்றார். இயேசு அவளை நோக்கி, இதுதான் முக்கியமான ஒரு காரியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள் ஆமாண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறான், நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன், உயிர்த்தெழுதல் நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் ஜீவனம்னு ஏன் சொல்கிறார், ஏன் சொன்னார், கொஞ்சம் யோசிப்பார். உயிர்த்தெழுதல்னா என்ன, நான் மரித்தாலும் உயிர்த்து எழுந்திருப்பேன், ஜீவனமாக இருக்கிறேன்னாக்கா எப்பயுமே எவர் லாஸ்ட் நான் என்னது, உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறேன். நான் தான் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற தேவனும் நான் தான், உன் கூட எப்பயுமே உயிரோடு இருக்கிற தேவனும் நான் தான், உன் கூடவே இருக்கிற தேவனும் நான் தான். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான், செத்து போனாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவன் சாகாமல் என்ன செய்வானா, உயிரோட இருப்பான் என்று சொல்கிறார். அப்போ இது ஒரு பெரிய சத்தியம் அன்பான்ல. இந்த சத்தியத்தை இந்த உலகம் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்குது, எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறது என்பது தெரியல. ஆண்டவர் தான் உயிர்த்தெழுதல் தேவன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார்னுக்குள்ளார, அவர் தான் எல்லாமே, நான் மரித்தாலும் நான் பிழைத்திருக்கிறவனாய். அதனால்தான் அவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர்
அவர் ஆதியில் எப்படி இருந்தாரோ அதே போல் தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவ்வளோ வல்லமையிலையும் அவர் பவர்லையும் இருக்கிறார். ஆனால் அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா என்றால் விசுவாசத்திலே நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். இதை கேட்டுட்டு அவன் என்ன சொல்கிறா, திரும்பி இப்படி சொல்லிவிட்டு போய் மரியாளை போய் கூப்பிட்டு வரான். மரியாள் உன்னை ஆண்டவர் அழைக்கிறாரு போ அப்படின்றார். அவளும் வந்தான். அவளும் வந்த உடனே இயேசு கேட்டார், இயேசு மரியாளிடத்தில் வந்து மரியாள் அவளை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து 32, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றான். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். இந்த துயரமடைந்ததோடு இல்லாமல் இயேசு கண்ணீர் விட்டார் என்று 35வது வசனத்தில் இருக்குது. என்ன செஞ்சாராம், கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்ட ஒரு காரியம் நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம், லாசருக்காக தான் கண்ணீர் விடுறாரு அப்படின்னு. அல்ல அல்ல, லாசருக்காக அவர் என்றைக்குமே கண்ணீர் விட்டது கிடையாது. பட் ஆவியில் ஏன் கலங்கி கண்ணீர் விட்டார் அப்படின்னாக்கா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தென்கொரியாவில் ஊழியம் செய்கிற பாலியாங்கிச்சோ அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் சென்னை பட்டணத்தில் வந்து 3 நாள் கன்வர்ஷன் கூட்டம் நடத்தினார். அந்த 3 நாள் கன்வர்ஷன் கூட்டத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற தலைப்பில் அவர் பேசினார். உண்மையிலே நான் அந்த கேசட்டை அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ கேசட் அதை போட்டு கேட்டுட்டு உண்மையிலே நான் கண்ணீர் விட்டேன். ஏன்னா அவர் பேசின அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, இயேசு ஏதோ பாசத்தில் கண்ணீர் விட்டாருன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். பாசத்துலலாம் கண்ணீர் விடலை, இல்லை அவன் மரியாள் மாத்தாலாம் அழுகுறாளே அப்படின்றதுனால கண்ணீர் விடலை. ஐயோ இவ்வளோ சொல்லி இவங்களுக்கு விசுவாசம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டாராம். ஆவியில் கிளங்கி இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவர் கண்ணீர் விட்டுட்டுருக்கிறார். ஐயோ என் பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, அறிவும் அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, ஆனாலும் என்ன இல்லை, விசுவாசம் இல்லையே, அந்த விசுவாசத்துக்குரிய அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாராம் ஆவியில் கலங்கி. இன்றைக்கி அன்பவன் இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் அநேகருக்கு இன்றைக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் கண்ணீர் விட்டு கொண்டு தான் இருக்கிறார் என்று ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன். என்ன புத்தகம்னா, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற ஒரு தம்பியை அவர் பரலோகத்தில் இட்டு போய் காமிச்சிட்டு எல்லா காரியத்தையும் காமிச்சாராம், பரலோகம் என்ற ஒரு புத்தகத்தில். அப்போ பாருங்கள், அந்த தம்பி சொல்கிறான், எழுதுகிறான். அந்த தம்பி வந்து பெரியவனாகி இப்போ இன்றைக்கி அவன் ஒரு பெரிய ஊழியக்கார், பிரசித்தி பெற்ற ஊழியக்கார் அமெரிக்காவில். அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த பரலோகத்தில் என்னை போய் காமிக்கும் பொழுது ஒரு இடத்துல நானும் அவரும் விளையாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல நானும் அவரும் விளையாடிக்கிட்டே இருந்தேன். தண்ணி அவர் என் மேலே இறைச்சாரு, நான் அவர் மேலே இறைச்சேன். நல்லா அழகாக விளையாடிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவர் திரும்பிட்டார். நான் தண்ணி இறைச்ச உடனே அவர் மேலே பட்டுடுச்சு. அவர் திரும்பிக்கிட்டார். திரும்பினோடனே நான், ஐயோ நம்ம தண்ணி அடித்ததுனால அவர் மோதலை பட்டுடுச்சு, அவர் கோச்சிக்கிட்டாரோ அப்படின்னு போய் முன்னாடி போய் நின்றுட்டு, இயேசுவே நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன், நானும் விளையாடிட்டேன் தண்ணி அடித்து உங்கள்கிட்ட அப்படின்னு. அப்போ அழுதாராம், கண்ணீர் விட்டு அப்படி தொடச்சாராம் கண்ணீரை. இவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சான், ஐயோ நம்ம செஞ்சது தப்பாகிடுச்சு போல இருக்குது, இயேசு கண்ணீர் வடிக்கிறாரு அப்படின்னு. ஏன் ஆண்டவரே அழுகுறீங்க, ஏன் நான் செஞ்சது தப்பாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்குறான். நான் பரலோகத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார் அவர். இல்லை இல்லை, இப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சியான இடத்த இன்றைக்கி எத்தனை ஆத்துமாக்கள் தவறி கொண்டிருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல். புரியுதா சொல்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு அறிவில்லாமல் எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார் ஆத்தும பாரத்தோட. அந்த பையனுக்கு அது புரியல. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இங்கே வைத்திருக்கிறேன், இதை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அறிவும் விசுவாசமும் இல்லாத சந்ததியாக இருக்கிறார்களே என் மக்கள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தார் என்று அந்த தம்பி எழுதும்போது நான்லாம் உண்மையிலே அந்த இடத்துல கதறி கதறி எழுத அனுப்பாங்க. ஏனென்றால் ஒரு பெரிய குடோனில் போய் காட்டுற, அந்த குடோனில் கை கால் உறுப்புகள் மனித உறுப்புகளாக இருக்குதான். இவன் பார்த்துட்டு வெளியில் ஓடி வந்தானாம். அந்த புத்தகம் கிடச்சினா வாங்கி படிங்க, பரலோகம் என்ற ஒரு புத்தகம். வெளியில் ஓடி வந்தானா, ஆண்டவரே இது என்ன அப்படின்னானா, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் அப்படின்னு. என்னதான் சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள்? இன்னைக்கு அன்பான மக்களே, இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் ஏராளம் ஏராளம். அதை சுதந்திரித்து கொள்றதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை,
விசுவாசம் இல்லை. அந்த அளவுக்கு நாம் கேடுகட்ட சந்ததியாக இருக்கிறோம், கிறிஸ்தவளாக இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்வோம். அதனால தான் கண்ணீர் வடித்தாராம். இதை பாலியாங்கி சொல்லும்போது நான்லாம் அந்த மெசேஜ் ஒரு மணி நேரம் மெசேஜ் நான் அழுதுட்டு தான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை எடுத்து அவ்விசுவாசத்தை எடுத்து போட்டு எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொன்னேன். நம்ம கதற முடியுமா? அன்பாவில்லை, இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்ததுன்னா உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அவர் ஒரு புத்தகம், அந்த பாலியாங்கிஷோ ஒரு புத்தகம் எழுதுகிறார். முத எனக்கு கிடைத்த புத்தகம் அதுதான், அதையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான்காவது பரிமாணம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், ஃபோர்த் டைமென்ஷன். அந்த புத்தகத்தில் முத அட்டையில் என்னை கவர்ந்தது. அதில் முத அட்டையில் என்னன்னாக்கா, உங்கள் விசுவாசத்தை செயலாற்ற வைக்கும் திறவுகோல் அப்படின்னு எழுதியிருந்தார். உங்கள் விசுவாசத்தை செயலாற்ற வைக்கும் திறவுகோல். திறவுகோல்னா என்ன? சாவி. இன்னைக்கு சாவி இல்லாமல் சாவியை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிற கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறோம். நம்மளாம் விசுவாசத்தில் வளர முடியாத குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் வேதனையோடு சொல்கிறேன், இன்னைக்கு சாவி வேணுமா? அந்த சாவி அந்த பாலியாங்கி அந்த புத்தகத்தை வாங்கி படி, அதுதான் சாவின்னு சொன்னார். அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான புத்தகத்தை வாங்கி அநேகருக்கு நான் என்ன செய்கிறேன், அதை கொடுத்து ஊழியமாகவே செஞ்சு கொண்டிருக்கிறேன். அன்பானில்லை, ஏன் எப்படி ஆகிலும் உனக்குள்ளே விசுவாசம் வந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதத்தை நீ நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையிலையும் வெறியிலையும் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறேன். அன்பானில்லை, இன்றைக்கி அதனால தான் ஏ சான்ற அந்த பாரத்தோடு அந்த கண்ணீர் வடித்தாரான். இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். அப்துல் மறைந்த நம்ம விவேக் நடிகர், அவர் வந்து மரம் நடுறாரு மரம் நடுறாருன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான மரத்தை நட்டாருன்னு சமூகத்தை சேவை செய்தார். உண்மையிலே அவரை பாராட்டணும். அந்த அந்த தீ அவருக்கு எப்படி பத்தியது அப்படின்னாக்கா, அப்துல் கலாம் என்ற ஜனாதிபதிகிட்ட, அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர்கிட்ட பேட்டி கண்டார். பேட்டி காணும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு மரம் நடுறது தான் பிடிக்கும். ரெண்டாவது, இந்த குளோபலைசேஷனில் இந்த வெப்பமயம் ஆக்கிறதை எப்படி தடுக்கிறதுக்கு நீங்கள் விஞ்ஞானின்ற முறையில் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க அப்படின்னாராம். நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, இன்றைக்கி உலகமே வந்து வெப்பமயம் ஆக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அந்தளவுக்கு உலகத்தை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்கிற பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னாராம். அப்போ அதான் சொன்னாராம், ஒருத்தம் ஒரு மரம் இல்லை அஞ்சு மரம் நடுங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எத்தனை மரங்களை நடக்க முடியும்? அத்தனை மரமும் நட்டுச்சுனாக்கா வெப்பமயமாகறத நம்ம தடுத்து நிப்பாட்டலான்னு அதிலிருந்து வச்சார் அவர். அதிலிருந்து வைராக்கியம் பாராட்டி அவர் சொன்ன ஆலோசனையின்படி அந்த விவேக் மரத்தை நட ஆரம்பித்தார். அன்பானில்ல, இன்றைக்கி கோடிக்கணக்கான மரத்தை நட்டாராம். இன்றைக்கி நீ நானும் ஏசாண்டவர்கிட்ட இருந்து எண்ணத்தை நம்ம பற்றி கொண்டோம், எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டோம். இந்த சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதத்தை நீ நானும் வாங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறோமா? விசுவாசத்தை கற்றுக்கொண்டோமா? அன்பாவில்லே, இன்னைக்கு மாத்தாள் மரியாதை போல தான் நாமளும் மரியட்டத்தனமாக இருக்கிறோம். ஆண்டவரே, உன்னால் எல்லாம் முடியும், உனக்கு வல்லம் இருக்குது, உனக்கு ஆற்றல் இருக்குது, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனிடத்தில் ஜெபித்தால் எல்லாம் கிடைக்கணும்னு தெரியாது, அந்த அறிவு இருக்குது, ஆனால் விசுவாசம் இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அன்பாவில்லே, அந்த விசுவாசத்தை வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு 39, இந்த கல்லை எடுத்து போடுங்கள். என்ன செய்கிறாரு பாரு, லாசரு வெளியில் வர்றதுக்கு தடையாக இருந்த கல்லை புரட்டி போடுங்கள்னார். இன்றைக்கி ஓன் விசுவாசம் என் விசுவாசம் வெளியில் வர்றதுக்கு பிசாசானம் உக்காந்துட்டு என்னத்தை கொடுத்துட்ருக்குறான், முடியுமா முடியாதா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவிசுவாசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கல் உன் இருதயத்தை விட்டு என்ன செய்யணும், புரட்டி போடணும். இன்றைக்கி ஆண்டவர் உன் கல்லை புரட்டி போட்டார்னாக்கா நீ விசுவாசத்தில் மகிமையாக நீ வெற்றியை நாம் பார்க்கலாம். அன்பாவில்லை, அதனால தான் 40 சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டார், ஆனால் மறந்து போனவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அவிசுவாசம் என்ற கல்லை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடு. விசுவாசத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரு. ஆண்டவர் மகிமையை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டுடைய அற்புதத்தை அதிசயத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கண்ணீர் விட்டீர் என்ற அந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய அவிசுவாசம், ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து நீர் கண்ணீர் வடிக்கிறீர் என்பதை இங்கு நான் புரிந்து கொண்டோம். எங்களுடைய அவிசுவாசமாகிய அந்த கல்லை எடுத்து போடுங்கப்பா,
தகப்பனே எனக்கும் எங்களுக்கும் விசுவாசத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினால ஆண்டவரே செத்து போன ஆவியில் செத்து போயிருந்த எங்களுடைய ஆவி ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாய், லாசுவை உயிர்த்திருந்த மாதிரி ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்க செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற உதவி செய்யுங்க. விசுவாசத்தினால தேவனுடைய மகிமையை காணும்படியாக உதவி செய்யுங்க. அப்படியா நீ செய்ய போறீங்க நன்றி. உங்களுடைய வல்லமில்லா ஆவிக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. நீர் ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் தான் தாமே ஆண்டவரே என்னையும் எங்களையும் அந்த அவிசுவாசத்தின் கல்லை எடுத்து போட முடியும் ஆண்டவரே. எங்களால் முடியல ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா அவிசுவாசத்தையும் எடுத்து போட்டு விசுவாசத்தோடு நாங்கள் வெற்றியை பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலர் 7 அதிகாரம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையில் தேவர் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தியாகிலும் அவருடைய கண்ணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்தரும் உன் சந்ததிக்கும் இதை சுந்தரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். அந்தப்படி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தால் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு ஜாக்கோபையும் ஜாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு ஜோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரங்களும் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று ஜாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். 2ஆந்தரம் ஜோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினார். ஜோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு ஜோசேப்பு தன்னுடைய தகப்பன் ஜாக்கோபும் தன்னுடைய இனத்தார் ஜாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினார். அந்தபடி ஜாக்கோபு எகிப்துக்கு போனார். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோரியருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கி இருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஜோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பருகி பெறுகிறார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராத படிக்கி அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்?
நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றார். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் உச்சடி எடுகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஜாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்குடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருளம் பட்டின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தார். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாத அச்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் ஜார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் உச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கேயிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளில் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சமீபவித்ததோ அறியோ, ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரேம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீங்கள் பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் ஜாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த தேசனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல் நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார்.
இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் தர்சுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவாகுனவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமரப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ விளங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். 2 யோவான் 4 வசனம். சுவிசேஷகர் டிஎல் மோடி அவர்களிடம் ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை இவ்வாறு கூறினார். மெக்சிகன் யுத்தம் ஆரம்பித்தபோது இந்த மனிதனும் அந்த யுத்தத்திற்கு செல்ல விரும்பினார். ஆனால் அவருடைய தாயாரோ அவரை அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் போருக்கு செல்ல மிகவும் உறுதியாக இருப்பதை பார்த்த அவருடைய தாயார், நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ சம்மதிக்கவில்லை. அவருடைய தாயார் கெஞ்சி பார்த்தார்கள், மன்றாடி பார்த்தார்கள், ஒன்றும் முடியவில்லை. அந்த மனிதன், நான் யுத்தம் முடிந்த பின்பு வந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய பிரயாசத்தினால் பலன் இல்லை என்று உணர்ந்த அந்த தாய் உள்ளே சென்று ஒரு கை கடிகாரத்தை கொண்டு வந்து தன் மகனிடம் கொடுத்து, மகனே, இந்த கடிகாரம் உன் தந்தை மரிக்கும் தருவாயில் இருந்தபோது எனக்கு அவர் கொடுத்தது. இதை நீ வைத்துக்கொள். இந்த கடிகாரம் நண்பகல் 12 மணி காட்டும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என் தாய் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்துக்கொள். இதோ என்னுடைய வேத புத்தகம், இதையும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தன் மகனை போருக்கு வழி அனுப்பி வைத்தாள். அந்த தாய் தன்னுடைய வேதாகமத்தில் சில முக்கியமான பகுதிகளை குறித்து வைத்து அதை எளிதில் வாசிக்க வசதியாக புக்மார்க் வைத்து கொடுத்தார்கள். தன் தாய் மனம் நோகக்கூடாது என்பதற்காக வாட்சையும் வேதாகமத்தையும் பெற்றுக்கொண்டார். யுத்தத்திற்கு சென்று 4 மாதங்கள் ஆகியும் அவர் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கவே இல்லை. ஒரு நாள் மிக நீண்ட களைப்பான அணிவகுப்பின் போது தற்செயலாக பாக்கெட்டுக்குள் இருந்த வாட்சை எடுத்து பார்த்தார். நேரம் சரியாக 12 ஆகியிருந்தது. தன் தாயார் தனக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு எண்ணம் அவரை உந்தவே அவர் தன் மேற்பார்வையாளரிடம் தனக்கு சற்று நேரம் ஓய்வு தரும்படி கேட்டுக்கொண்டு அணிவகுப்பில் இருந்து பிரிந்து வெளியே வந்தார். அந்த மெக்சிகோவின் சமவெளியில் ஒரு மரத்துக்கு பின் சென்று சத்தமிட்டு கதற ஆரம்பித்தார். தன் தாய் வழிபடுகிற தேவனை நோக்கி தன்னை ரட்சிக்கும்படி கதறி ஜெபித்தார். அவருடைய ஜபத்தை கேட்ட தேவன் அப்பொழுதே அவரை ரட்சித்தார். மெக்சிகோ போர் முடிந்த பின்பும் அவர், என் தேவனுக்காக எதையாவது செய்ய நான் மீண்டும் செல்ல விரும்புகிறேன் என்றார். ஆம் பிரியமான தாய்மார்களே, ஒரு தாயின் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது. நீங்களும் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்கள் கணவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் நிச்சயம் பதிலை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தாயாக மனைவியாக இருந்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் தேவன் கவனிக்கிறார். அதற்கான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வைக்கான தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடாதிருங்கள். நிச்சயம் பதில் உண்டு.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

அதை அவர் வேரோடு அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இன்னும் இல்லை, இந்த மூணு வசனத்தில் ஆண்டவர் இந்த கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடின்றார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்றார். இப்போ பிதா வந்து தோட்டத்துக்கு உரிமையாளர், குமாரனாகி இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. என்னில் கனி கூடாத கொடி எதுவோ அதை அவர் வேரோடு அறுத்து போடுகிறார், கொடியாக நம்மை பாவிக்கிறார். விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக இருக்கிற நாம் கொடியாக இருக்கிறோம். அந்த கொடியில் கனி இல்லைன்னா அந்த கொடியை என்ன செய்கிறாரு, எஜமான் என்ன செய்கிறாரு, அதை அறுத்து போடுறாரு, சுத்தம் பண்ணுறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அப்படின்றார். அப்போ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ இன்றைக்கி நீயும் நானும் கொடியாக இருக்கிறோம், கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா, இல்லது அதிக கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா, இல்லது கனியே கொடுக்காத கொடியாக இருக்கிறோமா? மூன்று விதமான கொடியை ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை பிதா என்ன செய்கிறாரு, தோட்டத்து எஜமான் அறுத்து போடுறாரு, அதை நீக்கி போடுறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்கிறார், இன்னமும் அதிக சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனியை கொடுக்கும்படியாக அதை ஊக்குவிக்கிறார். அப்போ அந்த சுத்தம் பண்ணி அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்து அந்த சுத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ உபதேசம் நம்மை சுத்தப்படுத்துகிறது, நம்மை மிகுந்த கனி கொடுக்கிறதா மாற்றுகிறது. உபதேசம் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு உரமாக அல்லது ஒரு எருவாக அது பயன்படுகிறது. இப்போ நாம் கனி கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா, இல்லை கனி கொடாத கொடியாக அறுத்து எரிந்து போடுற கொடியாக இருக்கிறோமா, நாம் யோசிக்கணும். அப்போ திரும்ப அவர் சொல்கிறார், நாலாவது வசனம் அஞ்சாவது வசனம் நல்ல ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். கொடி எப்படி அந்த செடியோட கனெக்ட் ஆகிருக்குதோ அதே போல் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகியிருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, கனி கொடுப்பீங்க, இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீங்க, தானாலாம் கனி கொடுக்க முடியாது அப்படின்றார். அப்போ ஒருவனாலும் தானாக கனி கொடுக்க முடியாது. நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் இயேசுவுக்காக ஆத்துமா ஆதாயம் பண்ணி ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கமாக சம்பாதிக்கிறது தான் கனி கொடுக்கறது. அப்போ இயேசுவோடு நிலைத்து இருக்க வேண்டும் நாம், அதுதான் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். இன்றைக்கி நாம் யாரில் நிலைத்திருக்கிறோம்? கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா, இயேசுவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த பிசாசுக்கிட்ட நிலைத்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவில் நிலைத்திருந்தால் அவருடைய சுபாவத்தில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாக இருப்போம். பிசாசில் நிலைத்திருந்தால் பிசாசுடைய சுபாவத்தில் அவனுடைய பழக்க வழக்கத்தில் தான் நாம் இருப்போம். நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அதை வச்சு தான் இன்றைக்கி கனி வரும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் உதாரணம். அப்போ இந்த செடியிலே நிலைத்திருக்கிற கொடி நல்ல கனி கொடுக்கும், இன்றைக்கி தானாக கனி கொடுக்க மாட்டீங்கன்றார். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர். நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி ஏன் நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ண முடியல, ஏன் நம்ம அறுவடை பண்ண முடியல, நம்மளால் ஏன் வந்து இன்றைக்கி ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்க முடியலன்னாக்கா நாம் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொடிக்கும் செடிக்கும் என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. அந்த செடியிலிருந்து வரக்கூடிய சத்தான பொருள்கள், அந்த செடியிலிருந்து வரக்கூடிய அதுக்குண்டான எல்லா உணவுகளும் கட்டாகி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நீ என்ன செய்யலை, கனி கொடுக்குற ஒரு கொடியாக இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இதில் அறிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே அழகாக சொல்கிறாரு, நான் தான் திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் என்னிலும், நீ என்னிலும், நான் உன்னிலும்.

அப்படின்னு தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறார் பாருங்க, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்குநிலை போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போடும். இன்றைக்கி கனியை எதிர்பார்க்கிறார் அன்பான்ல. இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? சுயநலமாக இருக்கிறோம். எவன் செத்து போனால் நமக்கு என்ன, எவன் எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன, எவன் பாவத்தில் வாழ்ந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நாம் நம்ம தப்பிச்சோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா, நமக்கு வருமானம் வருதா, நம்ம ஆலயத்துக்கு போகிறோமா, நாம் இந்த வெளிச்சத்தில் வாழுகிறோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சுயநல கூட்டமாக போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாக்கா உண்மையிலே அந்த 6வது வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதனால் தயவுசெய்து அப்படி இல்லாதபடிக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இந்த ஒரு சப்ஜெக்டு தான் பார்க்க சொல்கிறார். 7வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ல் சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். பாருங்கள், 5ல் வந்து நான் அவனிலும் அவன் என்னிலும் அப்படின்றார். என்னில் நிலைத்திராதவன்றார். இப்போ நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால்ன்றார், நான் அப்படின்றார். நானும் நீங்களும் பற்றி பேசிகிட்டே வந்து இங்கே என்ன செய்கிறாருன்னா 7வது வசனத்தில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும்னு சொல்லாமல் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும் அன்பாவில்லை? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஒரு புரிந்து கொள்கிறதுக்கு ஈஸியாக அவர் சொல்கிறார் அங்கே. அதனால்தான் அங்கே நான் நீ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் 7வது வசனத்தில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்னு சொல்லாமல் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்றார். அங்கே மாற்றிட்டார், நான் என்ற வார்த்தையை விட்டுட்டு என் வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த வார்த்தை தான் ஒன்னையும் என்னையும் கனி கொடுக்குற ஜீவியமாய் மாற்று. அதனால்தான் இங்கே சொல்லிட்டார், என் வசனத்திலே என் உபதேசத்திலே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. இன்றைக்கி நீ நோய்வாய்ப்பட்டு இருந்தால் என்றால் நீ ஆண்டவுடைய வார்த்தையின்படி நடக்காமல் நீ ஒரு கோபக்காரனாவோ அல்லது விபச்சாரக்காரனாவோ அல்லது லஞ்சக்காரனாவோ பொய்யனாகவோ இருந்தாய் என்றால் நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய். உனக்கும் கொடிக்கும் செடிக்கும் உனக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு எந்த செடியிலிருந்து எந்த ஒரு கனெக்ஷனும் உனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ நீ வேறுபட்டு இருக்கிறாய் அன்பாலே. கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்வோம், இருதயத்தை அலசி ஆராய்ந்து ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்கிறதா? அந்த வார்த்தை நிலைத்திருந்தால்தான் நீ மிகுந்த கனி கொடுக்க முடியும், நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நினைப்பாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு பதில் இதுதான், 7வது வசனம் தான். என்ன பதில்? நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் என் வார்த்தை ஒன்றுகிட்ட இல்லைன்னா நீ கேட்கறது எதுவுமே உனக்கு கிடைக்காதுன்ற. அப்போ நான் நீ கேட்கறது உனக்கு கிடைக்கணும்னா என் வார்த்தை உங்களிலே என்ன செய்யணும்? நிலைத்திரு. நீ சொல்லிக்கலாம், நான் ஏசாமிட்ட தான் நிலைச்சிருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கட்சிக்காரனை வச்சு பேசுகிறேன் நான். ஒரு கட்சியில் அவன் இருக்கிறான், இது வரைக்கும் 20 வருஷமாக இருந்தான். இன்றைக்கி ஒரு ஊரில் அப்படி தான் நடந்தது. என்னுடைய நண்பர் தான் அவர், 25 வருஷமாக அந்த கட்சிக்காக உழைச்சாரு, ஓடா தேஞ்சார். அதே சமயத்தில் கோடிக்கணக்கில் கொள்ளையும் அடித்தார். இன்றைக்கி அந்த கட்சி அவரை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுத்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் அவர் கொடியை கட்டின்னு உட்காந்துக்கிறார். உறுப்பினர் பதவியில் அவர் இல்லை, கட்சியில் அவருக்கு இடமே இல்லை, வெளில தேடிட்டாங்க. ஆனாலும் அவர் கொடியை கட்டின்னு உட்காந்துக்கிறார் இந்த ஊரில். அப்போ நான் நினச்சேன், இந்த கொடியை கட்டிட்டு இருக்கும்போது நான் அண்ணா அந்த கட்சியில் தான் இருக்கிறேன், நான் அந்த கட்சியில் தான் இருக்கிறேன். இவர் வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் அந்த கட்சி இவர் என்ன செய்யலை, சேர்க்கலை. இப்போ அந்த எவனாவது மதிப்பானா? இன்றைக்கி அதே போல தான் நீ ஏசாமிக்குள்ளே இருக்கிற, நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். ஆனால் பரலோகமோ இயேசுவோ ஒன்று என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. ஏன்? அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கலை அன்பானே. அப்போ அந்த நபர், நான் சொல்கிறேன் என்னுடைய நண்பர், இன்றைக்கி அந்த தலைமை சொல்கிற வார்த்தையின்படி நடந்திருந்தான்னா அந்த கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்களா? கட்சியின்படி நடக்கலை, அந்த வார்த்தையின்படி அவர் நடக்காததுனால தான் அவரை என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில் துரத்திட்டாங்க. இவர் இந்த கட்சியில் இல்லை,
இவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி நான் அந்த கட்சி தான் அந்த கட்சி தான் நின்று அந்த கட்சியினுடைய வேட்டியை கட்டிகிட்டு இருக்கலாம், கொடியை பிடிச்சிட்டு இருக்கலாம், எல்லாம் செய்யலாம், நீ சொல்லிக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. அதே போல தான் இன்றைக்கி நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாமும் இன்றைக்கி இயேசு சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்கலைன்னா, அந்த வார்த்தையின்படி நிலைத்திருக்கலைன்னா, அவருக்கும் நமக்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி ஆனால்தான் நம்ம கேட்குறது எதுவுமே கிடைக்கல. அன்பவன்லே, இதுதான் எனக்கு ஆண்டவர் பேசின ஒரு காரியம். நான் வந்து ஆண்டவரே, நான் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன், நான் பெற்ற இந்த வெளிச்சம் அநேகருக்கு நான் கொண்டு செல்லணும், அநேக ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும், கனி கொடுக்குற நான் மாறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் ஜெபித்தேன் பாவங்களே. அந்த ஜெபித்ததனுடைய விளைவு, இந்த ரகசியத்தை, இந்த சீக்கிரட்டை, இந்த ஃபார்முலாவை கற்றுக் கொடுத்தார். என்ன ஃபார்முலான்னா, நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஏசாமிக்குள்ளே தான் நிலைத்திருக்கிறேன்னு, ஆனால் அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்து இல்லை. அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்து இல்லாததுனால இன்றைக்கி என்ன ஆச்சுன்னாக்கா, நான் கனி கொடுக்க முடியாத ஒரு ஜீவியத்தில் இருந்தேன். ஆனால் எப்போ இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ, இந்த ஃபார்முலா கற்றுக் கொடுத்தாரோ, நீ என்னில் தான் இருக்கிற, நான் ஒன்றில் இருக்கிறேன்னா, இல்லை என் வார்த்தை ஒன்றில் இருக்குதான்னு கேட்டார். என் வார்த்தைக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்தேன் அன்பாவில்லை. ஆனால் கிறிஸ்துவன் ஆகிட்டேன்னு வேற சொல்லிக்கிறேன், ஆனால் சம்பந்தமே இல்லை. கோபம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே பொய், எல்லாமே இருந்தது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆனால் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், ஞானசானம் மட்டும் வாங்கிட்டேன். அன்பாவில்லை, நீ ஞானசானம் வாங்கிட்டு திரிகிற ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறியா, இல்லை ஏசாண்டருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறியா, எப்படி இருக்கிற? கொஞ்சம் நினச்சிப்பார். அதே பொறிக்கு பசங்களோட பழக்கம், அதே துன்மார்களுடைய பழக்கம், அதே சினிமா, அதே பாட்டு, அதே காரியம். ஆனால் ஏசாமிகிட்ட நான் வந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னை நான் ஏமாற்றி கொள்கிறேன் அன்பாவில்லை. அப்போ தான் சொன்னார், நீ கேட்கறது உனக்கு கிடைக்கணும்னா என் வார்த்தையின்படி நடக்க ஆரம்பி, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னார். அதுக்கப்புறம்தான் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு என்னைக்கு நேராக ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னைக்கு என்ன என்ன செய்யுங்க, மாற்றுங்க, உன் வார்த்தையின்படி நடக்கிறோன்னா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கும்பொழுது மிகுந்த கனியை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் சேங்ஷன் பண்ண ஆரம்பிமாண்டே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒன்றில் நிலைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை உன்னிலே நிலைத்திருக்கிறதான்பார். நாம் ஏசாமிட்டு தான் இருக்கிறோம், அதை விட்டு எட்டக்கு போல. ஆனால் அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீ ஆத்தும் ஆதாய வீரனாய் மாறுவே, அநேக கனிகளை கொடுக்கிறவனாய் மாறுவே. இன்றைக்கி ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துலையும் உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னாக்கா, கனி கொடுக்கிற வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறார். நீ கனியற்றவனாய், நீ மட்டும் வந்துட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு நீ மட்டும் போயிட்டு இருந்தனா, நிச்சயமாக ஒரு நாள் எரிவுண்டு அக்னியிலே போடப்படுவாய். நீ ஒரு ஆத்துமாவது நான் ஆதாயம் பண்ண, ஒரு கனியாவது நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நீ வந்தனா, உன்னை இன்னும் சுத்தப்படுத்தி, இன்னும் அவருடைய உபதேசத்தை அனுப்பி, உன்னை இன்னும் மிகுந்த கனி கொடுக்குறவனா என்ன செய்வார், மாற்றுவார். அன்பாவில், இன்னைக்கு நீ நானும் தான் முடிவு பண்ணணும், நான் எப்படிப்பட்ட ஒரு கொடியாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்குற கொடியாக இருக்கிறேன்னா, மிகுந்த கனி கொடுக்குறேன்னா. ஆண்டவரே, அந்த வார்த்தை என்னில் இல்லாததுனால நான் மிகுந்த கனி கொடுக்க முடியவில்லை, இனி உன் வார்த்தையாகவே நான் மாறுகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை கீழாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன்னுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அநேக காரியத்தை அற்புதத்தை செய்வாராக. செவிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய ஆழமான ரகசியத்தை, சத்தியத்தை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பாவியான என்னை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சந்தித்து இந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுத்ததைப் போல இவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இதை அவர்கள் தியானித்து அந்த வார்த்தையாகவே மாறி ஆண்டவரே நான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுன்ற ஏழாவது வசனமாக நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறி, எட்டாவது வசனமாக நாங்கள் ஆண்டவரே கனி கொடுக்கிறவளாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, என்னிலே பிதா மகிமைப்படும்படியாக, எங்களிலே பிதா மகிமைப்படும்படியாக என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க, அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பனே. ஜீசஸ்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133 முதல் வசனம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நோய் தொற்றியல் துறையில் பேராசிரியராக இருந்தவர் லெனார்ட் சீமி. அவர் சமூக உறவுகளுக்கும் வியாதியஸ்தர் மற்றும் மரிப்போரின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி கூறினார். அதற்காக அவர் ஜப்பான் நாட்டை எடுத்துக்காட்டாக கூறினார். அந்த நாடு உலகிலேயே உடல் ஆரோக்கியத்திற்கு பேர் போன நாடு என்று கூறிய அவர், அதற்கு ஜப்பான் நாட்டின் சமூக மற்றும் கலாச்சார பண்பாடுகள்தான் காரணம் என்றும் கூறினார். ஜப்பானியர்களின் வாழ்நாள் மற்ற நாட்டினரின் வாழ்நாளை விட அதிகம். 90 வயதை கடந்து வாழும் ஜப்பானியர்களின் எண்ணிக்கை மற்ற நாட்டை விட அதிகம். காரணம், அங்கு மக்கள் பொதுவாக கூட்டு குடும்பங்களில் வாழ்கிறார்கள். தாத்தா பாட்டி, தாய் தகப்பன், பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என அனைவரும் ஒரே குடும்பத்தில் வாழ்வதால் இளைஞர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் முதியவர்களிடமிருந்து கிடைக்கிறது. முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை இளைஞர்கள் செய்து கொடுக்கின்றனர். மக்கள் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவதால் விரக்தி என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. மன இறுக்கமும் குறைந்து விடுகிறது. எனவே தேவையற்ற இருதய பலவீனங்கள், இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் குறைந்து விடுகிறது. பொதுவாக நம் நாட்டில் ஜப்பான் போல கூட்டு குடும்பங்கள் இன்று இல்லாவிட்டாலும் நாம் பிறருடன் சுமூகமாக பழகும் போது நமக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது. அவர்களுடைய உதவிகளையும் ஆலோசனைகளையும் நாம் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் தாவீது 133 சங்கீதத்தில் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று கூறுகிறார். தேவன் அங்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனக்கசப்பு, பொறாமை, சண்டை போன்றவற்றை தவிர்த்து பிறரிடம் அன்பாக பேசி பழகினாலே பல வியாதிகள் மறைந்துவிடும். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலும் சகோதரர்களுக்கிடையே அன்பு காணப்பட்டது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அவர்கள் மற்ற ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், நமது சபைகளிலும் விசுவாசிகள் கபடமில்லாத இருதயத்தோடு ஒருமனப்படும் போது தேவன் மகிழ்ச்சியை தருகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாமும் கசப்பு, வைராக்கியம், சண்டைகளை விட்டுவிட்டு சுமூகமான உறவை வளர்க்க பிரயாசப்படுவோம். அப்போது நமது ஆத்மாவும் சரீரமும் வாழ்ந்திருக்கும்.